ஸ்வர ஸ்ரோணி சோபாஜித ஸ்வர்ண பூவிருத்தலே சந்திரிகா சீதலே விகசித நவகிம்சு காதாம்ர திவ்யாம்சு கச்சன்ன சாரூரு சோபா பராபூத சிந்தூர சோணாயமானேந்திர மாதங்க.

நேரம் காலை 5:54. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பிரபஞ்சம் புதுச்சேதியாம் அதிகாலையே தூது அனுப்பியுள்ளது. தூக்கத்தை நீக்கி ஊக்கத்தை பெருக்கும் உற்பத்தி சாலையாம் உள்ளத்தின் உள்ளன்போடு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 15 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 22 2026 ஜூன் மாதம் 5 வெள்ளிக்கிழமை. இந்த நிகழ்ச்சிகளில் நான் கலைமகள் பாலசுப்ரமணி. குமரி பண்பலை 101 இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர் கே ஜி.

இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 5 தேதி சிறப்பான வெள்ளிக்கிழமை. வந்தே மாதரம்.

0: சில மணித்துளிகள் தரும் செய்திச் சுருக்கம் சென்னை வானொலி நிலையத்திலிருந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் நகைக்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட தாவைக்கு அளித்த வாக்குறுதிகள் தெளிவாக இல்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறை கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.

0: காலை 6:02 மீண்டும் மகிழ்ச்சியாய் உற்சாகமாய் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி எஃப்எம் 101 குமரி பண்பலை 101 இன்று தொடரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது. நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர் கே ஜி நெய். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 குரளாமதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள், தொடர்ந்து காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும் தென்குமரி தேனலை, தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 திரை இசை, தொடர்ந்து பொது அறிவு வினாவிடை, தேதியும் செய்தியும். காலை 7:50 தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர்ச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். காலை 8:02 நமது பூமியின் நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை வழங்குகிறார் எம் கார்த்திக் ராஜா அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி, தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைமை நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. காலை 9:02 குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விற்ப நேரலை. 9:30 பண்பலையின் வசந்த அழைப்பு. 10:02 இளஞ்சாரல் இயற்கையோடு இணைவோம் கருத்துக்கோவை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். 10:45 திரைசி. 11:02 இலக்கியம் பேசுவோம் பொருளாற்று படையில் பன்முகத்திறம் பங்கேற்பவர் முனைவர் ச கண்ணதாசன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் தோல் பராமரிப்பு குறித்து விளக்குகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். 12:55 திரை இசை, பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே நேரலை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashwani, the news read by Ajay Kumar. Prime Minister Narendra Modi will visit Gujarat and Daman today. He will dedicate and lay the foundation stone of multiple development projects worth over 18,800 crore rupees in Surat across the road, power and industrial sectors. Mr. Modi will also inaugurate a 200-bedded ESIC hospital in Surat, providing modern secondary healthcare across key specialities. The Prime Minister will also inaugurate several important initiatives of the Government of Gujarat, including modern power distribution rates, advanced effluent disposal and treatment infrastructure at Dahej Petroleum. In the evening, Prime Minister Modi will travel to Daman and lay the foundation stone of development projects worth around 2,970 crore rupees. These projects span various sectors including healthcare, civil aviation, tourism, infrastructure, connectivity and public welfare. Prime Minister Narendra Modi has called upon athletes participating in World Yogasana Championship to become global ambassadors of the Ayush Ministry's Yoga 365 campaign when they return to their home countries. Speaking at the opening ceremony of the championship in Ahmedabad, Mr. Modi said, Ministry of Ayush has launched a Yoga 365 campaign to encourage year-round engagement with yoga and promote healthier lifestyle across communities. The Prime Minister urged athletes from across the world to help spread awareness about yoga beyond the championship.
2: जैसे जैसे योगासना स्पोर्ट्स का विस्तार होगा वैसे

0: ऐसे इससे जुड़ी नई संभावनाएं भी बढ़ेगी। ये खिलाड़ियों के लिए नई कैरियर अपॉर्चुनिटीज लेकर आएगा। यह ट्रेनर्स, स्पोर्ट्स साइंटिस्ट, रिसर्चर्स और इवेंट मैनेजर्स के लिए भी नए अवसर बनाएगा।
1: Prime Minister Narendra Modi yesterday held talks with acting President of Venezuela, Elsie Rodriguez, in New Delhi. The two leaders reviewed the full spectrum of bilateral relations and explored new avenues of cooperation in energy, trade, investment, healthcare and automobiles, among others. In a social media post, Mr. Modi said they had extensive discussions on expanding cooperation in energy, critical minerals, technology, agriculture, health and people-to-people ties. The Appointments Committee of the Cabinet has approved a one-year extension for Tarun Kapoor, a retired 1987 batch IS officer, as advisor to the Prime Minister Narendra Modi. The Department of Personnel and Training informed that Mr. Kapoor's extended tenure in the Prime Minister's office takes effect on 10th of this month for a period of 1 year. The Appointments Committee of the Cabinet has approved the appointment of Neelkant Mishra as Executive Director, World Bank Headquarters, Washington, D.C. for a tenure of 3 years. The Department of Personnel and Training informed that the tenure of Parmeswaran Iyer has also been extended till the new incumbent assumes charge. The Reserve Bank of India, RBI, will announce its bimonthly monetary policy today. RBI Governor Sanjay Malhotra will announce the decisions taken by the Monetary Policy Committee, MPC, this morning. Former Lok Sabha Secretary General and constitutional expert Subhashi Kashyap passed away in New Delhi yesterday following a prolonged illness. He was 97. Dr. Kashyap was part of the high-level committee headed by former President Ramnath Kovind to prepare a legal framework on simultaneous elections. Author of over 100 books, he served as a Secretary General of Lok Sabha from 1983 to 1990. In his condolence message, Prime Minister Narendra Modi said that Dr. Kashyap was one of India's foremost constitutional scholars whose contributions to parliamentary and constitutional discourse enriched the society. World Environment Day is being celebrated across the globe today. It has been observed on 5th June every year since 1973 as part of the United Nations Environment Programme to build awareness to save life on Earth. The day is observed to raise global awareness to take positive environmental action to protect nature and the planet Earth. On the occasion of World Environment Day, Union Minister for Environment, Forest and Climate Change Bhupendra Yadav and Minister of State Kirti Vardhan Singh will participate in a tree plantation program. India will take on arch rivals Pakistan in the semi-final of the Men's Under-18 Asia Cup Hockey Tournament at Kakamegara Hockey Stadium in Japan today. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
3: இனித்தானும் நல்லவை கேட்க சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள்.
4: சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் என்பது வெறும் சொற்றொடர் மட்டுமல்ல, இது மனிதகுலத்தின் வாழ்க்கை நெறிமுறை. ஆதிக்குடி நம் தமிழ்குடி என்றும் உலகிற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம் எதுவென்றால் அது நம் தமிழினம் ஒன்றே என்றும், இயற்கையையும் மரம் செடி கொடிகளையும் சூரியனை சந்திரனையும் தெய்வமாக வணங்கி பாதுகாத்த இனம் தமிழினம் என்பதை நாம் அறிவோம். சுத்தம் சோறு போடும், சுத்தம் சுகம் தரும் என்ற நம் பழமொழிகள் அதற்கான சான்றுகளாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நோயின்றி நூறாண்டு மட்டுமல்ல வாழ்கின்ற வாழ்நாள் முழுவதும் வாழ அடித்தளமிட்டு வாழ்ந்தவர்கள் நாம். அதை அறிந்துதான் கூழானாலும் குளித்துக்குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு என்றும் நம் முன்னோர்கள் பழமொழியாக சொல்லி வைத்துள்ளார்கள். சுற்றுச்சூழல் என்பது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இயற்கை வளங்களாகும். காற்று, நீர், நிலம், இந்த மூன்றுமே நமது சுற்றுப்புற சூழலின் காரணிகள். இவற்றில் ஒன்று அதன் தன்மையை இழந்துவிட்டாலே நம்முடைய சுகாதாரம் கெட்டுவிடும், சுக வாழ்வும் கெட்டுவிடும். நாம் நம்முடைய நவீன நாகரிகத்தின் வளர்ச்சியால் எந்திரமயமான ஊர்திகள் இவைகளால் ஏற்படும் மாசுகளால் நமக்கும் மற்ற சீவராசிகளுக்கும் நோய் தொற்று ஏற்படுகிறது. ஆலைகள், எந்திரங்கள் வெளியிடும் புகை மற்றும் கழிவு நீராலுமே அதிகப்படியான நோய்கள் வருகின்றன. புகையால் காற்று மாசுபடுகிறது.

சுத்தமான காற்றால் சுவாச கோளாறு, நுரையீரல் நோய் போன்றவை வருகின்றன. தொற்று நோய்கள் இவை தண்ணீரால் பரவும் நோயாகும். கழிவு நீரை ஆற்றிலும் குளத்திலும் நீர்நிலைகளிலும் கொண்டு சேர்த்து விடுவதால் வரும் நோய்கள் தொற்று நோய்கள். புற தூய்மை நீரால் அமையும் என்பது உண்மைதானே. ஆதலால் நீரை மாசுபடாது காக்க வேண்டும். நெகிழி போன்ற மக்காத குப்பைகளால் நிலத்தின் தன்மை கெட்டு நிலம் மலடாகும் தன்மையை பெறுகிறது.

0: மலடாகும் தன்மையை பெறுகிறது. அதனால் மண்வளம் கெட்டு விளைச்சல் கெட்டு மகசூல் பாதிப்பும் நமக்கு ஏற்படுகிறது. நமது பழைய கட்டிடக்கலையில் நீர் சேமிப்பு தொட்டி இல்லாத கட்டிடங்கள் இல்லை என்றே சொல்லும் அளவிற்கு தமிழன் நீர் மேலாண்மையை காத்து வந்திருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். கிராமம் முதல் நகரம் வரை குளங்களை வெட்டி நீரை தேக்கி கோடையில் கூட வறட்சி இல்லாமல் வெப்ப நோய்கள் வராமல் பாதுகாத்து வாழ்ந்திருக்கிறார்கள். புகையில்லா வாகனம், மின்சார வாகனம் போன்றவைகளை பயன்படுத்தி மரங்களை வளர்த்து காடுகளை பேணி பாதுகாத்தும் காற்றை மாசுபடா விடாமல் காக்க வேண்டியது நமது தலையாய கடமையாகும். முதலில் குப்பைகளை வீட்டில் தேக்கி சேர்த்து வைக்கக்கூடாது. தெருக்களிலும் வீதிகளிலும் சாலைகளிலும் குப்பைகளை கொட்டக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது. பொது இடங்களில் சிறுநீர் கழித்தல் போன்ற நம் உடற்கழிவுகளை கழிக்கக்கூடாது. காற்றையும் உடலையும் பாதிக்க செய்யக்கூடிய புகை பழக்கத்தை கைவிட வேண்டும். போதை இல்லாமல் வாழ வேண்டும். அப்படி சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்கின்ற வாழ்க்கையே நமக்கு நோயில்லா ஆரோக்கியமான சுக வாழ்வை வழங்கும் என்பது உண்மையே. நம் முன்னோர்கள் நமக்கு தந்த சுத்தமான இயற்கை வளத்தை நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மனதில் கொள்வோம். முதலில் வீடு, பின்பு நாடு, அதன் பின்பு உலகம் என்ற நிலையிலே உலக மக்கள் அனைவரும் தங்கள் நலன் கருதி சுற்றுப்புற சூழலை காக்க வேண்டியது சுயநலத்தில் இருக்கின்ற பொதுநலம், பொதுநலத்தில் இருக்கின்ற சுயநலமாகும். சுற்றுச்சூழல் காப்போமே, சுகமாய் உலகில் வாழ்வோமே, சற்றும் காற்றை மாசின்றி சேர்ந்தே நாமும் காப்போமே, சுற்றும் ஓசான் படலத்தில் சேரும் புகையை தடுப்போமே, முற்றும் நெகிழி ஒழிப்போமே, மண்ணின் வளத்தை காப்போமே, மரங்கள் மலைகள் காப்போமே, மழைநீர் பொழிய செய்வோமே, பரந்த இந்த பூமியிலே பறவை இனத்தை காப்போமே, தரமாய் தண்ணீர் காப்போமே, தொற்று நோய்கள் தடுப்போமே, சிரமம் எதுவும் இல்லாமல் சேர்ந்தே சுகமாய் வாழ்வோமே என்று கூறி சுற்றுச்சூழலை காத்து சுகமாக வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.
1: இனிக்கானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.

ஊருணி நீரின் மேல் கதிர்கரங்கள் ஓவியம் தீட்டிக் கொண்டிருக்கும் அழகிய காலை 6:15. வெள்ளியின் இனிய பிரயாணத்தில் பட்டாம்பூச்சியாய் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி FM 101.

0: எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யாராலும் எளிதில் வெல்லப்படக்கூடிய எளியவன் ஆவான். குறள் எண் 864, அதிகாரம் பகை மாட்சி.
1: நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது.
0: கோபம் நீங்காதவனாய் ஒழுக்கம் இல்லாதவனாய் விளங்குபவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யாராலும் எளிதில் வெல்லப்படக்கூடிய எளியவன் ஆவான்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. மாலும் குரலாய் வளர்ந்து இரண்டு மானடியால் ஞானம் முழுதும் நயன்தளந்தான் வாலறிவன் வள்ளுவரும் தம் குரல்வெண்பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்த்து. இதன் பொருள் வாமனனாகிய திருமால் குரளன் உருவில் தோன்றி மூவுலகின் நிலப்பரப்பை இரண்டு தப்படிகளால் அளந்தான். திருவள்ளுவரோ அதே இரண்டு ஆனால் பாடல் அடிகளால் முப்பாலார் உலகத்தாரின் உள்ளங்களையெல்லாம் அளந்தான். பரணர் கூறிய குரல் பெருமை இது. இனி குரலின் பெருமை என்று காற்றில் மலர்கிறது குமரி பண்பலை 101.

நேரம் இப்போது 6:18. சிறப்பான வெள்ளியில் சிகரங்கள் நோக்கி பறந்து கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோ குமரி FM 101 கேட்டுட்டே இருக்கீங்க. விசையுறு பந்தினை போல உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், தசையினை தீசுடினும் நித்தம் நவமென சுடல் தரும் உயிர் கேட்டேன், பாடி உனை சரணடைந்தேன். கோடி நலம் செய்திடுவாய் பரம்பொருளே. மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் இறை வணக்கத்துடன் ஆரம்பமாகிறது பண்பலை நூற்றொன்றின் பக்தி மாலை. முதலில் சோலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

தற்போது காலை 6:27. கள்ளமின்றி விழித்திருக்கும் காலை நேரம், மௌனமாய் மலர்ந்து கொண்டிருக்கும் மலர்களின் வரவேற்பில் குமரி பண்பலை நூற்றாண்டில் பக்தி மாலை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இனி சுஜாதா பாடிய பாடல்.

0: அன்புறு சோதியாம் இறையருள் வேண்டினும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பக்தி மாலையில் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும் தென்குமரி தேனலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 9:00 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும் தென்குமரி தேனலை. இனி மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசன சாம்பியன் போட்டியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த போட்டி உலக விளையாட்டுகளின் அடையாளமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு பெருமளவிலான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார். யோகாசன போட்டிகளை உலக அளவில் விரிவுபடுத்துவதன் மூலம் தடகள வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் யோகாசன பயிற்சியாளர்கள், விளையாட்டு அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாளர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரமான வாழ்வியல் முறைக்கு நீண்டகால தேர்வாக யோகக்கலை சிறந்த தேர்வாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். யோகாசன பயிற்சி மனம், உடல் ஆகியவற்றிற்கு புத்துணர்வு அளிப்பதுடன் உலக நல்லிணக்கத்திற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். அனைத்து நோய்களுக்குமான சிறந்த தீர்வாக யோகக்கலை திகழும் என்பதை வலியுறுத்தும் வகையில் யோகா 365 பிரச்சாரத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தொடங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முன்முயற்சியின் தூதுவர்களாக தடகள வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஒலிம்பிக் உள்ளிட்ட

0: உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் யோகாசன போட்டி இடம்பெறுவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்கள் கற்றல் திறனுடன் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பிற துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட கல்விக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள் வழங்கும் பணியை திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து மக்களுக்குமான அரசாக தாவிகா செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போலி மதசார்பின்மையை தவிர்த்து தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000 விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளதாக பேராசிரியர் பிருந்தாதேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிருந்தாதேவி. நாங்கள் எங்கள் என்வரன்மெண்டல் டேக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். மரக்கன்றுகள் நடுறதுக்காக நாங்கள் வந்து எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக இந்த 1 வருஷத்தில் ஒரு 50,000 விதைப்பந்துகளை தயாரித்து சிதர்கோயிலில் இருக்கிற நர்சரி கார்டனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். குருவம்பட்டி ஜூவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு சீட்லிங்கை ரெடி பண்ணி ஒரு ட்ரீ ஸ்பீஷஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திரும்பவும் அது வந்து மரமாகி நிறைய பறவைகளுக்கு அது ஒரு வாழ்விடமாக இருக்குதுங்கிற
0: கடும் வெப்பத்தை குறைப்பதற்காக அனைவரும் மரக்கன்றுகளை நட முன்வர வேண்டும் என்று அம்மாவட்டத்தை சேர்ந்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய பேர் பபீத். எனக்கு செடி மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால என்னோட ஒவ்வொரு பர்த்டேக்குமே நான் வந்துட்டு 100 இல்லை 100+க்கு மேலே நான் செடி வச்சு அதை நல்லா க்ரோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அதை அலைவாக வச்சுக்க நான் பார்ப்பேன். இப்போது இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நமக்கு ஹீட் இஷ்யூலாம், இதனால நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதில் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸ் அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாருமே பண்ணோம்னா நம்ம நேச்சரோட ஒட்டி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.
0: மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய மாணவர் லேப்டாப் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்கள் அல்லது திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று அந்த செய்திக்குறிப்பு உறுதி செய்துள்ளது. தனிநபர் அல்லது நிதி சார்ந்த தகவல் பெறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்தகைய செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களில்

0: அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு லெபனானில் மர்ஜயன் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநா அமைதிக்குழுவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளது குறித்த விசாரணையை ஐநா உள்நாட்டு பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளது. இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில ஆளுநர் திரு நந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பொருளாதார வழித்தடம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மிசோரம் மாநில முதலமைச்சர் திரு லால்தோமா கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராமப்புறங்களில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் மருந்து விற்பனை கடைகளில் அதிக போதை தரும் டானிக் மாத்திரைகளை விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 2,53,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநில அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தாம்பரம் சேலையூர் சரக காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்தி. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளிக் கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளிக் கணக்கில் கஜகஸ்தானின் நுர்சியல் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமலையில் நனைய வைப்பது
2: உங்கள் குமரி பண்பலை 101.

இரவை தாண்டி விரிந்த வண்ணமயில் தொகையாய் காலை 6:55 மீண்டும் உங்களுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரியகம் 101. இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 22 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிலவெங்கள் உறவென்று உலகத்தார் உயிர் வாழ பயிர் செய்யும் நல்லோரே, குமரி பண்பலை நூற்றொன்றின் அன்பு வணக்கம். எதிர்பார்க்கப்படும் வானிலை, வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் TPS 5 நெல் விதை விற்பனைக்கு உள்ளது. இதனால் திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதிசாரம் 5 ரக ஆதார விதை நெல் விதை 118 நாட்கள் வயதுடையது, மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடைய இந்த விதை குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கி சென்று பயனடையுமாறு திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். இதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 99 440 441 93. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய் வழங்கும் தென்குமரி தேனலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 சர்மரோக நிவாரணி சைபார் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி இடம்பெறும் நேரம் காலை 8:30.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG-யினை வழங்கும் தென்குமரி தேனலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG-யினை வழங்கும் வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை

நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. வட்டார செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரியில் அனுமதி இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல். விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் ஜூன் 30 வரை குமரி மாவட்டத்தில் உள்ள 95 கிராம ஊராட்சிகளில் வேளாண் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் நாகர்கோவில் SLB அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நடுகிறார்கள். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி நகராட்சிக்கு உட்பட்ட சுற்றுலா பகுதிகளில் குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று முன்தினம் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தில் படகு சவாரி மேற்கொள்ள வரிசையில் நின்ற சுற்றுலா பயணிகளிடம் நிறை குறைகளை கேட்டறிந்தார். மேலும் கன்னியாகுமரி சுற்றுலா தளத்தில் ஆவின் பாலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் கன்னியாகுமரி நகராட்சி துறை அலுவலர்களுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு பேசும்போது, கன்னியாகுமரியில் அனுமதி இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடைபாதையினை ஒழுங்குபடுத்திட நகராட்சி ஆணையர் மற்றும் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். மேலும் கன்னியாகுமரி கடற்கரை பகுதி மற்றும் சுற்றுலா தலங்களை பிளாஸ்டிக் இல்லா சுற்றுலா தளமாக மாற்றிட சுற்றுலா பயணிகளின் உள்ளூர் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலரிடம் கன்னியாகுமரியில் உள்ள அனைத்து உணவகங்களையும் ஆய்வு செய்து தரமான உணவு வகைகள் வழங்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்யும் வகையில் சான்றிதழ் வழங்க அறிவுறுத்தினார். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் வழிகாட்டுதலின்படி விளைநிலம் காப்போம் இயக்கம் இம்மாதம் 1st to 30th வரை நாடு முழுவதும் சிறப்பு இயக்கமாக நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில்

0: அனைத்து வட்டாரங்களிலும் உள்ள 95 கிராம ஊராட்சிகளில் விவசாயிகள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், உழவர் கூட்டங்கள், களச் செயல் விளக்கங்கள் மற்றும் இயற்கை வேளாண்மை தொடர்பான பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளன. விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் மூலம் விவசாயிகளின் சாகுபடி செலவினங்களை குறைப்பதுடன் மண்வளத்தை பாதுகாத்து காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை எதிர்கொள்ளும் திறனை அதிகரிக்க முடியும். எனவே கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இந்த இயக்கத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்று நிலையான வேளாண்மை வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்று காலை 9:15 நாகர்கோவில் SLB அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடுகிறார்கள். இதனைத் தொடர்ந்து காலை 10 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 12வது வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான உயர்கல்வி சேவை வழிகாட்டி மையத்தினை தொடங்கி வைக்கிறார்கள். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG நெய்.

0: ஜிமி.
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-320-909.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: ஏஎம்பி ஜெயகரங்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
7: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
8: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும் தென்குமரி தேனலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: மகிழ்ச்சியாய் இளமையாய் உற்சாகமாய் உங்களுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101.
1: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை.
2: டெல்லியில் நடந்த யுத்த மகாநாடு பொதுவானதோர் லட்சியத்திற்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொள்வதில் ஒரு முக்கியமான காரியம் என்று நான் கருதுகிறேன். எங்களில் மற்றும் பலரும் அவ்வாறே கருதுகிறார்கள் என்று நம்புகிறேன். ஆனால் எங்கள் நிலைமையோ மிகவும் விசித்திரமானது. இன்று நாங்கள் சாம்ராஜ்யத்தில் சம பங்காளிகளாக இல்லை. வருங்காலத்தில் அவ்வாறு ஆகலாம் என்ற நம்பிக்கையின் பேரில் எங்களை அர்ப்பணம் செய்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை என்ன என்பதை

தெளிவாகவும் சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையிலும் உங்களுக்கு நான் கூறாது போனால் உங்களுக்கும் என் நாட்டிற்கும் உண்மையாக நடந்து கொண்டவனாக மாட்டேன். அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக நான் பேரம் பேசவில்லை. ஆனால் நம்பிக்கையில் ஏமாற்றம் என்பது நம்பிக்கையே ஒழிப்பதாகும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது. நமது சொந்த வித்தியாசங்களையெல்லாம் மறந்துவிடுமாறு எங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள். அதிகாரிகளின் கொடுமைகளையும் அக்கிரமங்களையும் சகித்து கொள்ள வேண்டும் என்பதும் உங்கள் வேண்டுகோளுக்கு பொருள் என்றால் அதற்கு இணங்க நான் அசக்தனாவேன். கட்டுப்பாடான கொடுமையை நான் கடைசி வரை எதிர்த்தே தீருவேன். ஒருவரை கூட துன்புறுத்தக்கூடாது என்றும் இதற்கு முன்னால் செய்து வந்ததைப் போல் அல்லாமல் பொதுஜன அபிப்பிராயத்தை மதித்து அவர்களை கலந்து ஆலோசித்து நடக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அந்த வேண்டுகோள் கூற வேண்டும். சம்பாரானில் நெடுங்காலமாக இருந்து வந்த கொடுமையை எதிர்த்ததன் மூலம் பிரிட்டிஷ் நீதியின் முடிவான சிறப்பை நான் காட்டியிருக்கிறேன். கேடாவில் அரசாங்கத்தை மக்கள் சபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றோ உண்மைக்காக துன்பங்களை அனுபவிக்கவும் தாங்கள் தயாராகும் போது சக்தி தாங்களே அன்றி அரசாங்கம் அல்ல என்பதை அதே மக்கள் இப்பொழுது உணர்கிறார்கள். ஆகவே அம்மக்களிடமிருந்து மனக்கசப்பு மறைந்து வருகிறது. அநீதிகளை உணரும் போது ஒழுங்கான மரியாதையான சட்ட மறுப்பை மக்களாட்சி சகிப்பதால் அரசாங்கம் மக்களின் அரசாங்கமாகவே இருக்க வேண்டும் என்று அம்மக்கள் தங்களுக்கு தாங்களே சொல்லிக் கொள்கின்றனர். இவ்விதம் சம்பாரண் கேடா இயக்கங்கள் யுத்தத்திற்கு நான் நேரடியாக திட்டமாகச் செய்த விசேஷ உதவிகளாகும். அத்துறையில் என்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்குமாறு கேட்பது என் உயிரையே நிறுத்தி வைத்து விடுமாறு நீங்கள் கேட்பதாகும். மிகுந்த பலத்திற்கு பதிலாக ஆன்ம சக்தியை, அதாவது அன்பின் சக்தியை எல்லோரும் அனுசரிக்கும்படி நான் செய்ய முடியுமானால் உலகம் முழுவதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய இந்தியாவை உங்களுக்கு நான் காட்ட முடியும். ஆகையால் துன்பத்தை சகிப்பது என்னும் இந்த நிரந்தரமான தர்மத்தை என் வாழ்க்கையில் வெளிக்காட்டும் வகையில் என்னையே நான் கட்டுத்திட்டங்களுக்கு உட்படுத்திக் கொள்ளுவேன். அதில் ஸ்ரத்தையுள்ளோரெல்லாம் இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு உபதேசிப்பேன். நான் வேறு ஏதாவது நடவடிக்கைகளில் ஈடுபடுவேனாயின் அதன் நோக்கம் இந்த தர்மத்தின் இணையில்லாத உயர்வை காட்டுவதற்கே ஆகும். கடைசியாக இஸ்லாமிய ராஜ்யங்கள் சம்பந்தமாக திட்டமான வாக்குறுதி அளிக்குமாறு பிரிட்டிஷ் மந்திரிகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒவ்வொரு இஸ்லாமியரும் இவைகளில் ஆழ்ந்த ஸ்ரத்தை கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஹிந்து என்ற வகையில் நான் அவர்களுடைய விஷயத்தில் அசட்டையாக இருந்துவிடக்கூடாது. அவர்களுடைய துயரங்கள் எங்கள் துயரங்களாகவே இருக்க வேண்டும். அந்த ராஜ்யங்களின் உரிமைகளை முற்றும் மதிப்பதிலும் இஸ்லாமியர்களின் புண்ணிய ஸ்தலங்கள் சம்பந்தமான இந்தியாவின் கோரிக்கையை நியாயமாகவும் தக்க காலத்திலும் நிறைவேற்றி வைப்பதிலுமே சாம்ராஜ்யத்தின் பாதுகாப்பு இருக்கிறது. ஆங்கில நாட்டு மக்களை நான் நேசிக்கிறேன். ஆங்கிலேயரிடம் ஒவ்வொரு இந்தியருக்கும் விசுவாசத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனாலேயே இதை எழுதுகிறேன். படைக்கு ஆள் திரட்டும் வேளையில் என் உடம்பையே அநேகமாக நாசப்படுத்தி கொண்டு விட்டேன். அந்த நாட்களில் நிலக்கடலை, வெண்ணையும் எலுமிச்சம் பழமுமே என் முக்கியமான உணவு. அந்த வெண்ணையையே அதிகமாக சாப்பிட்டு விட்டால் அதனால் உடம்புக்கு தீமை உண்டாகும் என்பது எனக்கு தெரியும். என்றாலும் அதை நான் அளவுக்கு மிஞ்சியே சாப்பிட்டு விட்டேன். இதனால் எனக்கு லேசாக சீதப்பேதி ஏற்பட்டது. அதை நான் அதிகமாக பொருள்படுத்தாமலேயே அன்று மாலை ஆசிரமத்திற்கு சென்றேன். அடிக்கடி ஆசிரமத்திற்கு நான் போய் வருவது வழக்கம். அந்த நாட்களில் நான் மருந்து எதுவும் சாப்பிடுவதில்லை. ஒருவேளை பட்டினி போட்டுவிட்டால் உடம்பு குணமாகிவிடும் என்று எண்ணினேன். மறுநாள் காலை சாப்பிடாமல் இருந்ததால் உண்மையில் உடம்பு குணமாகியிருப்பதாகவே உணர்ந்தேன். ஆனால் முழுவதும் குணமடைந்து விட வேண்டுமானால் நீடித்து உபவாசம் இருந்து வர வேண்டும். ஏதாவது சாப்பிடுவதாயிருந்தாலும் பழரசத்தை தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது என்பதை அறிவேன். அன்று ஏதோ பண்டிகை நாள். மத்தியானம் நான் எதுவும் சாப்பிடப் போவதில்லை என்று கஸ்தூரிபாயிடம் கூறியிருந்தேன். ஆனால் சாப்பிடும் ஆசையை அவள் தூண்டிவிட்டாள். அதற்கு பலியாகிவிட்டேன். பாலையோ பாலினால் ஆனவைகளையோ

சாப்பிடுவதில்லை என்று நான் விரதம் கொண்டிருந்ததால் நெய்க்கு பதிலாக எண்ணெய் விட்டு அவள் எனக்காக கோதுமை தித்திப்பு பலகாரம் செய்திருந்தாள். ஒரு கிண்ணம் நிறைய பயிற்றங்கஞ்சியும் வைத்திருந்தாள். இவைகளை உண்பதில் எனக்கு அதிக பிரியம் உண்டு. அவைகளை சாப்பிட்டேன். கஸ்தூரிபாயை திருப்தி செய்து என் நாவின் ருசிக்கும் திருப்தி அளிக்கும் அளவு சாப்பிட்டால் கஷ்டப்பட வேண்டி வராது என்றும் நம்பினேன். ஆனால் ருசி பிசாசோ எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று காத்து கொண்டு இருந்தது. மிக கொஞ்சமாக சாப்பிடுவதற்கு பதிலாக வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டேன். இதுவே யமனுக்கு போதுமான அழைப்பாகிவிட்டது. ஒரு மணி நேரத்திற்கெல்லாம் சீதப்பேதி கடுமையாக தோன்றிவிட்டது. அன்று மாலையே நான் நதியாற்றுக்கு திரும்ப வேண்டி இருந்தது. சபர்மதி ஸ்டேஷனுக்கு 10 பர்லாங் தூரம்தான். என்றாலும் அதிக கஷ்டத்தின் பெயரிலேயே அங்கே நடந்து சென்றேன். ஸ்ரீ வல்லபாய் அகமதாபாத்தில் வந்து என்னோடு சேர்ந்து கொண்டார். நான் உடல் குணமின்றி இருப்பதை கண்டார். என்றாலும் வலி எவ்வளவு கடுமையாக இருந்தது என்பதை நான் அவருக்கு காட்டிக்கொள்ளவே இல்லை. இரவு 10 மணிக்கு நதியாத்து போய் சேர்ந்தோம். எங்கள்

0: அன்று மாலையே நான் நதியாத்திற்கு திரும்ப வேண்டி இருந்தது. சபர்மதி ஸ்டேஷனுக்கு 10 பர்லாங் தூரம்தான். என்றாலும் அதிக கஷ்டத்தின் பெயரிலேயே அங்கே நடந்து சென்றேன். ஸ்ரீ வல்லபாய் அகமதாபாத்தில் வந்து என்னோடு சேர்ந்து கொண்டார். நான் உடல் குணமின்றி இருப்பதை கண்டார். என்றாலும் வலி எவ்வளவு கடுமையாக இருந்தது என்பதை நான் அவருக்கு காட்டிக்கொள்ளவே இல்லை. இரவு 10 மணிக்கு நதியாத்து போய் சேர்ந்தோம். எங்கள் தலைமை ஸ்தானமாக நாங்கள் கொண்டிருந்த ஹிந்து அநாதாசிரமம் ரயிலடியில் இருந்து 1/2 மைல் தூரம்தான். ஆனால் அது எனக்கு 10 மைல் தூரம் போல இருந்தது. எப்படியோ சமாளித்துக் கொண்டு அங்கே போய் சேர்ந்து விட்டேன்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 7:30 இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும் தென்குமரி தேனலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றுமன்றில் இன்று காலை 9:02 இணைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றியடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையே எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், தொழில்நுட்பம், விவசாயம், சுகாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், லத்தீன் அமெரிக்காவில் இந்தியாவின் நட்பு நாடாக திகழும் அந்நாட்டுடன் பரஸ்பரம் இருதரப்பிற்கும் பயனளிக்கும் நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ருத்ரேந்திர டாண்டன், உலகில் அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடாக வெனிசுலா திகழ்கிறது என்றும் எரிசக்தி துறையில் அந்நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாகவும் கூறினார். இது தவிர கால்நடை வளர்ப்பு, போக்குவரத்து, வேளாண் உபகரணங்கள், வாகன உற்பத்தி மற்றும் மருந்து உற்பத்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு டாண்டன் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின்போது பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், பாதுகாப்புகள், பருவநிலை மாற்றம், தூய்மை எரிசக்தி, கல்வி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நட்புறவு இருந்து வருவதாகவும், உயர் தொழில்நுட்பம், பொருளாதார நடவடிக்கைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுவடைய செய்வதற்கான முன்முயற்சிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதனிடையே பெங்களூருவில் லிவர்பூல் பல்கலைக்கழக கிளையை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தின் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கற்றல் புது

0: புதுமை கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி ஆகியவற்றில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். உலக அளவில் முன்னணியில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அதன் கிளைகளை அமைத்து வருவதன் மூலம் இளைஞர்களுக்கு சிறந்த கல்விக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் கல்வித்துறையில் இந்தியா பிரிட்டன் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், அதிக அளவிலான எண்ணெய் வளம் கொண்ட நாடாக உள்ள வெனிசுலாவில் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் பணிகளில் இந்திய நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிபுணத்துவம் மனிதவளம் ஆகிய துறைகளில் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவிற்கு அதிக அளவில் கச்சா எண்ணெயை பெருமளவில் விநியோகம் செய்த நாடாக வெனிசுலா திகழ்வதாகவும் எதிர்காலத்தில் எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வாய்ப்புகளை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தொழில்நுட்ப வல்லுநர் குழு விரைவில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அவரது இந்த பயணத்தின்போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், போக்குவரத்து, எரிசக்தி, முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுக் கொள்கை சுதந்திரமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின்கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருளுக்கான விலை அதிகரித்து வரும் நிலையில், உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் விலையை லிட்டர் 1.86 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எவ்வித மாற்றமும் இன்றி இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பயண கட்டணம் மற்றும் விமான நிலைய கட்டணங்களை சீராக பராமரிப்பதற்கு இத்திட்டம் உதவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை நிர்ணயத்தின்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கான ஈவுத்தொகை, வரிகள் உட்பட விமான எரிபொருளின் விலை லிட்டர் 1 தில்லியில் 115 ரூபாயாகவும், மும்பையில் 114.50 ரூபாயாகவும், சென்னையில் 139 ரூபாயாகவும் இருக்கும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரத் குமாசென் தெரிவித்துள்ளார். அம்மாநில முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். இதனிடையே இந்த தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அம்மாவட்ட மொத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்.

உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 1973ஆம் ஆண்டு இந்நாளை உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்க ஐநா முடிவு செய்தது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. மகளிர் அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. உலான்பட்டர் ஒபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலிடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுராய்சில் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி
1: கருத்தோடு பல தகவலும் தந்து
0: உங்களை நேசமலையில் நனைய வைப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் காலை 7:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக்.
3: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
4: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
3: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: சேவை செய்திகள். மேல சங்கரன்குழி ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில், அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் ஜீர்ணோதாரண புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6 பூஜை. அரசு தொழில்நுட்பக் கல்லூரி கோடம் நாகர்கோவிலில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 டிப்ளமோ படிப்பிற்காக நேரடி மாணவர் சேர்க்கை ஸ்பாட் அட்மிஷன் நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2 மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்காக இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொள்கிறார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரலை

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.

0: நமது குவரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைவர் நிர்வாக அதிகாரி கர்னல் CSD சுவாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இந்நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. நேரம் காலை 7:30.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.

0: மகிழ்ச்சியான உற்சாகமான இந்த நேரத்தில் நேர்களுடன் இனிமையாய் இளமையாய் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் ஸ்பெஷலான ஃப்ரெண்ட் நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.
1: இன்றைய குறுஞ்செய்தி. அரண்மனை நந்தவனத்தில் வெல்வெட் குடையின் கீழே மன்னர். இந்த வெயிலுக்கு நமக்கு மட்டும் வெறும் தலைப்பாகை. காலை வணக்கம் மன்னா.
2: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. மந்திரியாரே, நமது அரண்மனை நந்தவனத்தில் உள்ள சாமந்தி பூக்கள் என் பொறுமையை விட வேகமாக வாடிக்கொண்டிருக்கின்றன. இந்த பூமியே நம்மை இப்படி தண்டிக்கிறது.
1: மன்னரின் பொறுமைக்கு கால அளவு குறைவு என்பதில் பெருமை வேறு.
2: என்ன முணுமுணுப்பு அங்கே?
1: இல்லை மன்னா, பூமி மீது தங்களுக்கு எவ்வளவு பாசம் என்று தங்களை பற்றி மனதிற்கு பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன்.
2: அதுதானே பார்த்தேன்.
1: மன்னா, பூமி நம்மை தண்டிக்கவில்லை, எச்சரிக்கிறது. நமது 2026 உலக சுற்றுச்சூழல் தின அதிரடி திட்டத்தின் படி நாம் இதன் முக்கிய காரணத்தை கவனிக்க வேண்டும். அதுதான் பசுமை இல்ல வாயுக்கள்.

0: மற்றும் கார்பன் தடம்.
1: தடமா? என் சுத்தமான புல்வெளியில் யார் கார்பன் தடத்தை பதித்தது? உடனே அரண்மனை துப்பறியும் நிபுணர்களை வரவழையுங்கள். அழுக்கு காலனிகளுடன் சுற்றும் அனைவரையும் கைது செய்யுங்கள்.
0: இதற்கு தான் குருகுலத்தில் அறிவியல் பாடத்தை கட்டடித்து விட்டு அவியல் சாப்பிட போகாதீர்கள் என்று கூறினேன். கேட்டீர்களா மன்னா? இப்போது ஒன்று தெரியாமல் திணற வேண்டியது, உளர வேண்டியது. கார்பன் தடம் என்பது நிஜமான மண் தடம் அல்ல மன்னா. நம்முடைய அன்றாட செயல்களால் காற்றில் கலக்கும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமையுள்ள வாயுக்களின் மொத்த அளவுதான் அது. நிலக்கரியை எரிப்பது, எரிபொருள் வாகனங்களை ஓட்டுவது, மரங்களை வெட்டுவது ஆகியவை இதை அதிகரிக்கும்.
1: ஓஹோ, அப்படி என்றால் நாம் வாகனங்களில் பயணிப்பதை விட்டுவிட்டு குதிரைகளில் பயணித்தால் என் கார்பன் தடம் பூஜ்ஜியமாகி விடுமா?
0: மன்னா, தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் உங்கள் தடம் குறையும், ஆனால் தீர்வாகாது. அதற்கு பதிலாக 2026 அதிகாரப்பூர்வ தீர்வான இயற்கை சார்ந்த தீர்வுகளை நாம் பார்ப்போம்.
1: சரி, இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் என்ன?
0: இயற்கையிடமிருந்து ஊக்கம் என்பதுதான் இந்த வருடத்தின் தீம் மன்னா.
1: வித்தியாசமான கருப்பொருள். பொதுவாக நாம் தானே இயற்கையை வளர்க்க ஊக்குவிக்க வேண்டும். இயற்கை எப்படி நமக்கு ஊக்கம் தரும்?
0: மன்னா, காடுகள் தன்னைத்தானே எப்படி சுத்தப்படுத்திக் கொள்கிறதோ அதை நாம் பின்பற்றுவதுதான் இதன் அர்த்தம். இயற்கை கழிவுகளை தங்கமாக மாற்றுகிறது. நாம் மண்ணை சரி செய்தால் மரங்கள் வேகமாக வளர்ந்து கார்பனை உறிஞ்சும். அப்போது நமது அரண்மனையின் வெப்பநிலையும் குறையும். இதுதான் கருப்பொருளின் விளக்கம்.
1: அற்புதம், அற்புதம். குளிர்ச்சியான அரசவை என்பது ஆசையாகத்தான் இருக்கிறது.
0: காலநிலை மாற்றத்தால் வறட்சி ஏற்படுகிறது. எனவே நாட்டின் அனைத்து கூரைகளிலும் மழை நீர் சேகரிப்பு அமைப்பை நாம் கட்டாயமாக்க வேண்டும். மழை பெய்யும் போது தண்ணீர் சாக்கடையில் போகாமல் பூமிக்கு அடியில் செல்ல வேண்டும்.
1: அருமை. நான் உடனே ஒரு அரச கட்டளை பிறப்பிக்கிறேன். மழை துளிகள் அனைத்தும் நேரடியாக நமது சேமிப்பு தொட்டிகளில் மட்டுமே விழ வேண்டும். வேறு எங்காவது விழுவது சட்ட விரோதம். இந்த உத்தரவை மீறும் மேகங்கள் மீது அம்புகள் எய்யப்படும்.
0: மேகத்தை கைது செய்யவோ வானத்தின் மீது வழக்கு தொடரவோ முடியாது மன்னா. நாம் கூரைகளில் குழாய்களை அமைத்தாலே போதும்.
1: சரி சரி சரி, சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன்.
0: இந்த காய்ந்த இலைகளை பாருங்கள். நாம் குறைந்த தண்ணீரில் வாழும் நம் நாட்டு மரங்களை தான் இது நினைவுபடுத்துகிறது. அதை வளர்த்து நாம் பாதுகாக்க வேண்டும்.
1: ஓ அப்படி. யாரங்கே? நம் அரச காவலர்களுக்கு உத்தரவிடுகிறேன். அரண்மனையில் இருக்கும் வெளிநாட்டு ரோஜா செடிகளை எல்லாம் வெட்டிவிட்டு நம் நாட்டு வேப்ப மரங்களை நடுங்கள்.
0: ஆஹா, மிக நன்று. அப்படியே இந்த காலநிலை பிரச்சாரத்துக்கு முன்மாதிரியாக இருக்க, இன்று உங்கள் ஆற்றல் நுகர்வை குறைக்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன செய்ய போகிறீர்கள் மன்னா?
1: சோசியல் மீடியா இருக்கிறது, அதை மறந்துவிட்டேன். மின்சாரத்தை சேமிக்கவும் நம் கார்பன் தடத்தை குறைக்கவும் நான் சுற்றுச்சூழலுக்காக ஒரு பெரிய தியாகத்தை செய்ய முடிவு செய்துள்ளேன். இந்த வருடத்தின் மீதி நாட்களில் நான் எந்த ஒரு அரண்மனை ஆவணங்களிலும் கையெழுத்திட மாட்டேன். வேலை செய்ய மாட்டேன். பேப்பர் இல்லை, மை இல்லை, ஆற்றல் விரயம் இல்லை. எப்படி எனது ராஜதந்திரம்?
0: ராஜதந்திரமா? இது வேலை செய்யாமல் இருக்க செய்யும் தந்திரம். இன்றைய குறுஞ்செய்தி.

உங்களுடன் எனர்ஜியா ஹாப்பியா ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. ஒரு ஹாய் சொல்வோம் நாகர்கோவில் ரேடியோவுக்கு. ஹாய் நாகர்கோவில் ரேடியோ, லெட்ஸ் கம் ஆன் ஏர்களே, ஸ்டார்ட் பண்ணுவோம் தென்குமரி தேனலையை.

காலத்துல மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நிலதானங்கள், வம்சாவளி பதிவுகள், அப்புறமா போர்க்குறிப்புகள், இதெல்லாம் வந்து என்ன இந்த வரலாற்று நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த வரலாற்று நிகழ்வுகளை உலோக தகடுல பொறிச்சு வச்சதோட பேர் தான் வந்து செப்பேடுகள். இயற்கையா வந்து ஓலைச்சுவடுகள்ல எழுதுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், நிறைய நம்ம வந்து பார்த்தும் கூட இருப்போம் நம்மளுடைய காலத்துல. அந்த இயற்கையா இருக்கக்கூடிய இந்த ஓலைச்சுவடுகள் அழிஞ்சு போறது அப்படிங்கறது ஒரு ஒரு விஷயம் தான் இல்லையா. சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா,

செப்பேடுகள்ல எழுதுனா அது ஈஸியா அழிஞ்சு போகாது அப்படிங்கறதுனால செப்பேடுகள்ல எழுதி வச்சாங்க. இதனால செப்பேடுகள் நீண்ட கால ஆவண பதிவுகளுக்கு பயன்படுத்தப்பட்டன. அப்படிப்பட்ட செப்பேடுகள்ல ஒண்ணுதான் சோழர்களின் வரலாற்று பொக்கிஷமான ஆனைமங்கலம் செப்பேடுகள். இடிகை தென்குமரி தேனில பொது அறிவு கேள்வி இந்த செப்பேடுகள் பத்திதான். போயிடலாமா? சோழர்களின் வரலாற்று பொக்கிஷமான ஆனைமங்கலம் செப்பேடுகள் சமீபத்தில் எந்த நாட்டில் இருந்து அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டது? கேள்வி மீண்டும், சோழர்களின் வரலாற்று பொக்கிஷமான ஆனைமங்கலம் செப்பேடுகள் சமீபத்தில் எந்த நாட்டில் இருந்து அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டது? உலகம் பிலிம் சாங் கொண்டு வரும் நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் தென்குமரி தேனலைக்கு.

0: வாரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நாகர்கோவில் கிளை நடத்தும் சிறப்பு கடன் மேளா.
10: இடம் 143 கேப் ரோட், வேப்பமோடு ஜங்ஷன், நாகர்கோவில்.
9: நாள் June 1, 2026 முதல் June 30, 2026 வரை.
10: சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அரசு மானியங்களுடன் கடனுதவி வழங்கி வருகிறது.
9: சிறப்பு கடன் விழா காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது.
10: தொழில் முனைவோர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
9: தொடர்பு எண்கள் 9445023462 மற்றும் 9445023468.
4: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
12: கிம்ஸ்க்கு போ, ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
13: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
14: தேதியும் சேதியும்
15: இன்று June 5
14: உலக சுற்றுச்சூழல் நாள் இன்று.
15: புவிக்கோளையும் அதன் இயற்கையையும் காப்பாற்ற தேவைப்படும் சுற்றுச்சூழல் செயல்பாட்டை பற்றிய நேரடியான உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஐக்கிய நாடுகள் அவையால் ஆண்டுதோறும் June 5 உலக சுற்றுச்சூழல் நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
14: 1972 ஐநா சபையால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளோடு கொண்டாடப்படுகிறது. இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
15: June 1, 1887 இதே நாளில் பிறந்த ஜோசப் அவர்கள் ஒரு விடுதலை போராட்ட வீரர் மற்றும் வழக்குரைஞர் ஆவார்.
14: பிறப்பால் கேரளத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழகத்தை மையமாக கொண்டு தன்னை மிகச்சிறந்த தேசியவாதியாக இவர் அடையாளப்படுத்திக் கொண்டார்.

0: இந்தியா எனும் பத்திரிகையின் ஆசிரியரான இவர் அப்பத்திரிகையின் வாயிலாக இவர் எழுதிய கட்டுரைகளின் மூலம் பல தேசபக்தர்களை உருவாக்கினார்.
1: காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: ஆயிரத்தி 1896 ஆண்டு இதே நாளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த இவர் இந்தியாவின் மூத்த இஸ்லாமிய தலைவர்களுள் ஒருவராவார்.
1: மகாத்மா காந்தியடிகளின் ஒத்துழையாமை போராட்டத்தில் பங்கு கொண்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட துவங்கினார்.
0: இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கிய அரசியல் அமைப்பு நிர்ணய மன்றத்தின் உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார்.
1: இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில், தொழில் திட்டக்குழு, சுங்கவரி கழகம், தென்னிந்திய தொழில் வர்த்தக சபை உட்பட ஏராளமான அமைப்புகளுள் உறுப்பினராக விளங்கிய இவர் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தை நிறுவி அதன் தலைவராகவும் இருந்துள்ளார்.
0: பிருந்தாவனமும் நந்தகுமாரனும், கல்யாண சமையல் சாதம் போன்ற பல பிரபல பாடல்கள் உட்பட 500 மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதிய பாடல் ஆசிரியரும் திரைப்பட வசனகர்த்தாவுமான தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் 1914 ஆண்டு இதே நாளில் பிறந்தவர் ஆவார்.
1: பாமரர்களும் ரசிக்குமாறு எளிமையான பாடல்கள் மூலம் சமுதாய தத்துவ கருத்துக்கள் கொண்ட பல பாடல்களை இவர் இயற்றியுள்ளார்.
0: இவரது கலைப்படைப்புகள் அனைத்தும் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன.

0: பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் தனிநபர் சாம்பியன் பட்டமும் இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதும் பெற்றுள்ள புகழ்பெற்ற டென்னிஸ் வீரர் ரமேஷ் கிருஷ்ணன் அவர்கள் 1965 இதே நாளில் பிறந்தவராவார்.
1: தென்னிந்திய தமிழ் திரைப்பட நடிகை ரம்பா அவர்கள் 1974 இதே நாளில் பிறந்தவர் ஆவார்.
2: தேதியும் செய்தியும்.
3: வேலை வாய்ப்புகளை அள்ளித் தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
3: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
3: சேர்க்கை நடைபெறுகிறது.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் RKG நே.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
3: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
10: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
3: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
10: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
3: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
10: 04652253900.
11: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
12: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
13: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
12: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
13: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
12: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
13: உலகத்தரத்தில் லேப் வசதி,
12: CT, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
13: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
12: கால் 7904473872.
14: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG மேல சமைச்சு கொடுத்தேன்.
15: ஆஹா, சம்ம வாசனை அட்டட்டட்டட்டட்ட. அம்மா வந்துட்டாங்க. அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏய் அம்மா எங்க?
14: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கலாம். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.

0: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
1: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
2: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
7: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: மைல்டா நம்ம மைண்ட்ல கைடா டிராவல்ல. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. தென்குமரி தேனில பொது அறிவு கேள்வி ஒன்னு கேட்டிருந்தீங்க. எங்க போனீங்க அப்படின்னு கேக்குறீங்க. எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கிறோம். நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. பொது அறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கலாமா? சோழர்களின் வரலாற்று பொக்கிஷமான ஆனைமங்கலம் செப்பேடுகள் சமீபத்தில் எந்த நாட்டில் இருந்து அதிகாரப்பூர்வமாக திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் நெதர்லாந்து நாட்டிலிருந்து. கேள்வியும் பதிலும் மீண்டும், சோழர்களின் வரலாற்று பொக்கிஷமான ஆனைமங்கலம் செப்பேடுகள் சமீபத்தில் எந்த நாட்டிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளது? நெதர்லாந்து நாட்டிலிருந்து. சோழ பேரரசின் முக்கிய ஆவணமாக கருதக்கூடிய இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் மத்திய அரசின் நடவடிக்கையால இந்தியாவுக்கு திருப்ப கொடுத்திருக்கு. நெதர்லாந்து நாட்டில் உள்ள லைடன் பல்கலைக்கழகம் இந்த செப்பேடுகளை நெதர்லாண்டின் லைடன் யூனிவர்சிட்டி சுமார் 300 வருஷத்துக்கு மேல பாதுகாத்து வச்சிருக்கு. இந்த செப்பேடுகள் முதலாம் ராஜராஜ சோழன் அப்புறமா முதலாம் குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்துல நாகப்பட்டினத்தில் உள்ள பௌத்த துறவிகள் தங்குறதுக்கும் தியானம் செய்யறதுக்கும் பயன்படுத்தப்பட்ட விகாரை நில மானியமாக கொடுத்ததுல இதுல தமிழ்ல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது பௌத்த துறவிகளின் மடாலயத்துக்கு வந்து நிலவானியம் கொடுத்ததை வந்து இதுல பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல ரெண்டு செப்பேடுகள் இருக்கு. ஒன்னு பெரிய செப்பேடு, இது முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்தது. ரெண்டாவது இதுல என்னன்னா 21 தகடுகள் இருக்கு. அப்புறமா ஒரு சின்ன செப்பேடு இருக்கு, இது வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தை சேர்ந்தது. 3 தகடுகளை கொண்ட இதுல 52 வரிகள்ல 16 தமிழ் மொழியும் 5 கிரந்த எழுத்துல எழுதின சமஸ்கிருத வார்த்தைகளும் இருக்கு. மேலும் இந்தியா அப்புறமா தென்கிழக்கு ஆசியா இந்த இதுக்கு இடையேயான வலுவான உறவையும் இந்த செப்பேடுகள் சொல்லுதாம். ஓகே, லைஃப்ல ஹாப்பியா இருப்போம், அதுக்கு ஃபாலோ பண்ணுவோம் குமரி எஃப்எம் 101. இனி வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 75 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 35 ரூபாய். நாட்டு தக்காளி 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 58 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 180 ரூபாய், சீன வரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 180 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 30 ரூபாய், கேரட் 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 50 ரூபாய், வாழைக்காய் பத்து எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் பத்து எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பூசணி 65 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், சவுச்சவ் 48 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், ஒட்டு மாங்காய் 35 ரூபாய், பச்சை மாங்காய் நாடன் 25 ரூபாய், பீட்ரூட் 45 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 120 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழையிலே ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 60 ரூபாய், பால் சேம்பு 70 ரூபாய், வழுதலங்காய் 75 ரூபாய், கோவைக்காய் 40 ரூபாய், சுரைக்காய் 18 ரூபாய், காராமணி பயிறு 40 ரூபாய், நூல்கோல் 48 ரூபாய், பழங்களில் நேந்திரன் வாழைப்பழம் 50 ரூபாய்க்கும், பப்பாளி 30 ரூபாய்க்கும், அன்னாசி 50 ரூபாய்.

0: ரூபாய்க்கும் நெல்லிக்கனி 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை 2500 ரூபாய்க்கும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சிப்பாறை அணை 28.02 அடி, பெருஞ்சாணி அணை 43 அடி, சிட்டாறு 1 7.81 அடி, சிட்டாறு 2 7.90 அடி, பொய்கை அணை 15.90 அடி, மாம்பழத்துறை 6 18.21 அடி. குமரி பண்பலை நோற்றொன்றில் நேர்கள் இதுவரை தென்குமரி தேனலை நிகழ்ச்சி கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நான் கலைமகள் பாலசுப்பிரமணி.
1: கேட்டு நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை நூற்றொன்றின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: காலை 8 மணியை தொடும் வேளை. இனி செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து நம் பூமி நம் கையில்.

0: எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் கூறியுள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானையும், மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 8:02.
2: நமது பூமி நமது கைகளில், உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை வழங்குபவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள்.
3: மனிதர்கள் வசிப்பதற்கு மட்டுமல்ல, இப்பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் வசிப்பதற்கு ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அவசியம். தொழில் புரட்சி ஏற்பட்ட காலத்திலிருந்தே சுற்றுச்சூழல் பாதிப்பானது ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்று பல்வேறு உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் மாறிவரும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. தொழில் புரட்சி மட்டுமல்ல, மனிதர்களின் அன்றாட செயல்பாடுகள் கூட

இன்று சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்தானதாக மாறி வருகிறது. நீர், நிலம், காற்று, ஆகாயத்தில் செயற்கை கோள்களின் சிதறல்கள் என நம்மை சுற்றியிருக்கும் சூழல் மீண்டு வர முடியாத அளவுக்கு மாசடைந்து வருகிறது. நாம் நம் சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து பணமோ பொருளோ அல்ல, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலே. அதுவே உலகத்தின் உயிர் நாடி, உயிர் மூச்சு. சுற்றுச்சூழல் மாசுபடுவதால் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை குறித்தும் அவற்றை தவிர்க்கும் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்று காலத்தின் கட்டாயம். பொதுமக்களிடம் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஐக்கிய நாட்டு சபையால் ஒவ்வொரு வருடமும் June 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை, ஏற்ற இறக்கங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் எரிபொருள் சிக்கனம் என்பது தனி நபர் சேமிப்புக்கான வழிமுறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தின் பொருளாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் மிக முக்கியமான தேவையாக இன்று மாறியுள்ளது. வாகனங்களை முறையாக பராமரிப்பது, டயர்களின் காற்றழுத்தத்தை சீராக பராமரிப்பது, தற்போது மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை மற்றும் மாற்று எரிபொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. பொது போக்குவரத்து அல்லது மிதிவண்டியை பயன்படுத்துவது மற்றும் ஒரே பகுதிக்கு செல்வோர் வாகனங்களை பகிர்ந்து கொள்வது போன்ற பழக்கங்கள் எரிபொருளை சிக்கனப்படுத்த உதவும். உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படையாக விளங்குவது தண்ணீராகும். பூமி பரப்பில் பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருந்தாலும் நாம் பயன்படுத்துவதற்கு உகந்த நன்னீரின் அளவு வெறும் 1% மட்டுமே. பெருகி வரும் மக்கள் தொகை, காடழிப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் இந்த நன்னீர் ஆதாரம் வேகமாக குறுகி வருகிறது. எனவே தண்ணீர் சிக்கனம் என்பது இன்றைய காலகட்டத்தின் மிக முக்கிய தேவையாக மாறியுள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை முறையாக நிறுவி மழைநீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். இது எதிர்கால வறட்சியை எதிர்கொள்ள நமக்கு உதவும் சிறந்த கேடயமாகும். தண்ணீர் என்பது நாம் காசு கொடுத்து வாங்கும் ஒரு பொருள் அல்ல, அது அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய இயற்கை சொத்து. நீரை சேமிப்போம், நிலத்தை காப்போம் என்ற விழிப்புணர்வுடன் நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். ஒரு சமயம் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா கிட்ட, உங்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடித்தமான விஷயம் எதுன்னு கேட்டாங்களாம். எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மண்ணதாயா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டதற்கு, எதை போட்டாலும் மட்க செய்யக்கூடிய மண் விதை போட்டால் மட்டும் உயிர்க்க செய்யுது இல்லையா, அதனால இந்த மண்ணுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு, எனக்கு இந்த மண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணவு அளிப்பது ஆரோக்கியமான மண் என்றால் சற்றும் மிக இல்லை. மண்ணை வளப்படுத்துவது பயிர்கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் தான். ஆனால் இன்று மண்ணிலிருந்து அதிக மகசூல் பெறும் எண்ணத்தில் மண்ணிற்கு தேவையில்லாத உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் களைக்கொல்லிகளும் இடப்பட்டு மண் தன்னுடைய தன்மையை இழந்து வருகிறது. ஆரோக்கியமான மண்வளத்தை பெற மண்ணில் நுண்ணுயிரிகளும் மண்புழுக்களும் நண்டுகளும் அவசியம். ஆனால் இவைகள் அனைத்தும் இன்று வேளாண் விளைநிலங்களில் அருகி வருகின்றன. அதிக மகசூல் பெற பயிர்களை பற்றி கவலை கொள்ளும் நாம் மண்வளத்தை பற்றி கவலை கொள்வதில்லை. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். மகசூல் பெற மண்வளம் அவசியம். உலகம் முழுவதும் மண்வளம் குறைந்து வருவதாக ஆய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியப்படும் நெகிழிப்பைகள், குவளைகள், உறிஞ்சி குழல்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் போன்றவை இன்று உலகளவில் சுற்றுச்சூழலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. மலிவான விலை மற்றும் எளிதான பயன்பாடு காரணமாக இவை மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்துவிட்டாலும் இவை ஏற்படுத்தும் பேராபத்துகள் அளவிட முடியாதவை. நெகிழிகள் மக்குவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். இவை நிலப்பரப்பில் குப்பையாக குவிந்து நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிக்கின்றன. மழைநீர் மண்ணுக்குள் செல்வதை தடுத்து வறட்சியை ஏற்படுத்துகின்றன. மேலும் வடிகால்களில் இந்த நெகிழிப்பைகள் அடைத்துக் கொள்வதால் மழைக்காலங்களில் செயற்கை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நோய் தொற்றுகள் பரவ காரணமாகின்றன. நாம் தூக்கி எறியும் நெகிழிகள் ஆறுகள் வழியாக இறுதியாக கடலில் கலக்கின்றன. கடலில் மிதக்கும் நெகிழிகளை உணவென்று

0: வராக நினைத்து திமிங்கலங்கள், ஆமைகள், மீன்கள் மற்றும் பறவைகள் உட்கொள்கின்றன. இதனால் அவற்றின் செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழக்கின்றன. நெகிழிகள் சூரிய ஒளி மற்றும் காற்றின் காரணமாக சிதைவடைந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எனப்படும் நுண் பிளாஸ்டிக் துகள்களாக மாறுகின்றன. இவை நாம் குடிக்கும் தண்ணீர் மற்றும் உண்ணும் கடல் உணவுகள் மூலம் நமது உடலுக்குள் நுழைகின்றன. இந்த நுண் பிளாஸ்டிக் துகள்கள் மனிதர்களுக்கு புற்றுநோய், ஹார்மோன் குறைபாடுகள் மற்றும் மலட்டுத்தன்மை போன்ற கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. பூமி பந்தை காக்கவும் எதிர்கால தலைமுறையினருக்கு பலமான உலகை விட்டு செல்லவும் கழிவுகளை குறைப்பதும் அவற்றை மறுசுழற்சி செய்வதும் இன்றைய அவசர தேவையாகும். மறுசுழற்சி என்பது பயன்படுத்திய பொருட்களை தூக்கி எறியாமல் அவற்றை மீண்டும் புதிய பொருட்களாக மாற்றி பயன்படுத்தும் முறையாகும். தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கும் நாம் மொபைல் போன்கள், கணினிகள், தொலைக்காட்சிகள் போன்ற மின்னணு சாதனங்களை அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். இவை பழுதடைந்த பின்னரோ அல்லது புதிய மாடல்கள் வந்த பின்னரோ இவை மின்னணு கழிவுகளாக உருமாறுகின்றன. இன்று உலகை அச்சுறுத்தும் முக்கிய சுற்றுச்சூழல் அபாயங்களில் இதுவும் ஒன்று. மின்னணு கழிவுகளில் காரியம், பாதரசம், காட்மியம் போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த கன உலோகங்கள் உள்ளன. இவை முறையாக பிரிக்கப்படாமல் மண்ணில் கலக்கும் போது நிலத்தடி நீருடன் கலந்து நீர் ஆதாரங்களை முழுமையாக மாசுபடுத்துகின்றன. இந்த நச்சு பொருட்கள் மனித உடலில் சுவாசம் மற்றும் தோல் வழியாக உட்செல்லும் போது நரம்பு மண்டல பாதிப்பு, சிறுநீரக செயலிழப்பு, புற்றுநோய் மற்றும் மரபணு மாற்றங்கள் போன்ற மிக தீவிரமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. முற்றிலும் பயன்படுத்த முடியாத சாதனங்களை அங்கீகரிக்கப்பட்ட மறுசுழற்சி மையங்களில் ஒப்படைக்க வேண்டும். மக்களிடையே மின்னணு கழிவுகளால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பாக அகற்ற வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வும் மிகவும் அவசியம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவது வெறும் ஒரு நாள் விழிப்புணர்வுக்காக மட்டுமல்ல, அது நாம் வாழும் பூமிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கு நினைவூட்டும் நாளாகும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தல், மரம் வளர்த்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் போன்ற எளிய பழக்கங்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இயற்கையை காப்போம், அது நம்மை காக்கும் என்ற உண்மையை உணர்ந்து தூய்மையான மற்றும் பசுமையான பூமியை வருங்கால தலைமுறைக்கு கையில் அளிப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். எரிபொருள் சிக்கனம் என்பது ஒவ்வொரு குடிமகனின் சமூக பொறுப்பாகும். நமது சிறிய கவனமும் பழக்கவழக்க மாற்றங்களும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதுடன் வருங்கால தலைமுறைக்கு மாசற்ற தூய்மையான பூமியை பரிசளிக்க உதவும்.
1: நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: இனி கேட்கலாம் திரையிசை பாடல் ஒன்று. மனதை திருடிவிட்டாய் படத்திற்காக சாதனா சர்கம் பாடிய பாடல்.

0: Finally, in what climbers are calling a miracle, 52-year-old Sherpa guide, who was presumed dead at Mount Everest after he vanished during descent on May 29th, was found alive 6 days after base camp, reports the Times of India under the headline, Sherpa survives 6-day Everest ordeal, sans food, oxygen. And with that, it's back to you, Naresh.
1: Thank you, Pramod. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to visit Gujarat and Daman today to launch multiple development projects worth around 21,800 crore rupees. Prime Minister calls upon athletes participating in World Yogasan Championship to become ambassadors of Ayush Ministry's Yog 365 campaign. Reserve Bank of India to announce its bi-monthly monetary policy today. Former Lok Sabha Secretary General and constitutional expert Subhash C. Kashyap passes away in New Delhi. Russian President Vladimir Putin says U.S. pressure will not affect India-Russia ties, describes India as a reliable partner, and India to take on arch rivals Pakistan in semi-final of men's under-18 Asia Cup hockey tournament in Japan today. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் காலை 8:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
4: சைபால்.
6: எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டிய போட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார், உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி, உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது, இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்பந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது, கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும். அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு, இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை. அழுது அடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குகிற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது.

0: அதுக்கு மேலே அவங்க கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இது வரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். சார், உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்னாச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க சார். உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன். திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது. என் கையை வந்து குழந்தையோட கன்னத்துக்கு பதிலாக அது தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிள்ளிவிட்டுது. அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கன்னத்தை தடவிக்கிட்டே.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் நிஷ்கன்யாகுமரியில சூஸ் பண்ணனும்.
6: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
7: நிஷ்கன்யாகுமரி மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
10: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
11: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
12: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் குழு குழு ஏசி மேளா.
13: கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
12: இன்று காலை 10:02 இளஞ்சாரல் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் கருத்துக்கோவை இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைமை நிர்வாக அதிகாரி கர்னல் CSD சுவாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி படிப்பு கோயம்புத்தூர் வானொலி.
14: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
15: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
14: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
15: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
16: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
12: நம்மோட உடல் வந்து எப்பவும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். குறிப்பா நம்முடைய உடல்ல வந்து தோல் பகுதிகள் வந்து அழகா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அதுல எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது. அப்படி ஏதாவது ஊரல் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஊரல், சொறி, சிரங்கு, இந்த மாதிரி ஏதாவது வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப பாடாபடுவோம். அதுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் கிடைக்கும், என்ன மாதிரி தீர்வுகள் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி தகவல்கள் ஏதாவது தெரியணும் அப்படின்னா நம்முடைய குமரி பண்பலை 101 இன்று மதியம் 12:50 கண்டிப்பா கேளுங்க நேர்களே. இன்னைக்கு நலமாய் வாழ நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தோல் பராமரிப்பு குறித்து விளக்குகிறார் குட்டக்குழி அரசு

ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். இன்னைக்கு காலையில இன்று பகல் 1:10 குமரி பண்பலை 120 இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும். ஹாய் ஸ்நேகிதியே, அதாவது லைஃப்ல வந்து தோல்வி அடைஞ்சிட்டா சிலர் வந்து சோர்ந்து அப்படியே வந்து டயர்டாகி படுக்கவே செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்து ஒண்ணுமே கிடையாது, வாழ்க்கையில வந்து தோல்வி தான் நமக்கு வந்து பெரிய ஒரு வாழ்க்கையை வந்து முடக்கி போட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்டையும் என்ன வாழ்க்கை இது இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா தோல்வி கூட ஒரு வரம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு டாபிக். நம்மளுடைய பெண் தோழியருக்கு 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில தோல்வி வந்து வரம் எப்படி ஆகும் அப்படின்னு நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி வந்து ஒரு வரமா எப்படி மாறி இருக்கு, இந்த தோல்வி அடைஞ்சதுனாலதான் நான் இந்த இடத்துல வந்து சக்சஸ் ஆனேன், அது தோல்வி அடையாம இருந்திருந்தா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து நம்ம பேசியிருப்போம் இல்லையா. அதை ஞாபகப்படுத்தி இன்னைக்கு பேசுவாங்க 1:10 ஹாய் ஸ்நேகிதே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இதுக்கான நிலைய தொலைபேசி எண்கள் 04652 இணைப்பெண்ணுடன் 260 240 எண்ணிலும் 290 722 எண்ணிலும் வரலாம். 890 32 570 39 இந்த எண்ணையும் நீங்க வரலாம். பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும் தேனி நேரத்தில் மேன்மை பயக்கும் தூய்மை தமிழ்நாடு அரசின் பசுமை சாம்பியன் விருது பெற்ற சமூக ஆர்வலர் குருதி கொலையாளர் சரலூர் ஜெகன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இன்றிரவு 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். நம்ம குமரி பண்பலை 101 நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான உணவு அப்படின்னு சொன்னா மரவள்ளி கிழங்கு. கிழங்கு ஏழிலை கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க வெளியூர்களில். அந்த மரவள்ளி கிழங்கு வந்து வாங்கி சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு ருசி, அதுவும் மீன் குழம்பு கூட மீன் கூட வச்சு சாப்பிடணும் அப்படின்னா குமரி மாவட்ட மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. இது வந்து வீட்டில் கூட வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்க ஆசைப்படுறீங்களா, அப்போ கண்டிப்பாக கேளுங்க. நம்ம குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி பற்றி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னா துவரங்காடு டி செல்வன் அவர்கள். நிறைய விஷயங்கள் இருக்கு மரவள்ளி சாகுபடியில். அதாவது மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்ணணும் ஆனால் வீட்டில் வச்சோம் வரல அப்படின்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை கேளுங்க, வீட்லேயே நீங்கள் வளர்க்கலாம். நிகழ்ச்சியில் வேற என்னெல்லாம் இருக்குன்னா உழவருக்கு ஒரு சிந்தனை இருக்கு, அமுதசுரபி பகுதியில் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு உரையாடல் இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு இது, அதை கண்டிப்பாக கேளுங்க. நொடிகளில் சில நுட்பங்களில் தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தர்றாங்க பேச்சுபாறை தோட்டக்கலை உதவி பேராசிரியர் ஜேடி நிர்மலதா அவர்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த துறை சார்ந்தவங்க சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் நம்மளுடைய எண்ணமா இருக்கும். அவங்க சொல்லும் போது நமக்கு தேவையான தகவல்கள் கண்டிப்பா இருக்கும், அது உங்க குமரி பண்பலை 101 உங்களுக்கு தருது. இனி ஒரு திரைப்பட பாடல் கேட்கலாமா, வனமகன் திரைப்படத்தில் இருந்து.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹாப்பியா ஜாலியா நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. எப்பவும் ஃபாலோ பண்ணுங்க உங்க குமரி எஃப்எம் 101. உங்க போன்ல நியூஸ் ஆன் ஏர் ஆப்ப கூட டவுன்லோட் பண்ணி எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டு உங்க கூடவே இருக்கும். இன்னும் சில நொடிகளில் 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைமை நிர்வாக அதிகாரி கர்னல் சி எஸ் ஸ்ரீ சுவாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இந்நிகழ்ச்சி கோயம்புத்தூர் வானொலி நிலைய படைப்பாக நமது குமரி பண்பலை 101 இன்னும் சில கணப்பொழுதில். குமரி எஃப்எம் 101.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: வானொலி அப்படிங்கறது இதுதான் அப்படின்னு தெரியாத ஒரு வயசுல வானொலியை எப்படி ரசிச்சீங்க நீங்க?
3: பள்ளி பருவத்துல சின்ன பையனா இருக்கும் போது வீட்டுல எப்பவும் வானொலி ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்க. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நிகழ்ச்சிகளாகட்டும். இளம் பருவத்துல வானொலி என்பது எங்க குடும்பத்துல தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாவே இருந்தது. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நாடகங்களாகட்டும், எல்லாமே எங்கள் தினசரி வாழ்க்கையோடு சேர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். சில பல நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் காத்துறதும் உண்டு. அதில் ஒன்று சிறுவர் உலகம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 2:15 சிறுவர் உலகம் ஒளிபரப்பாகும். அதில் தொடர்கதை என்று ஒன்று வரும். அதை தவிர மாணவர்களே நடிக்கும் நாடகங்களும் பாடல்களும் மற்ற நிகழ்ச்சிகளும் மிக சுவையான நிகழ்ச்சிகளும் இருந்தன. அப்போதைய வாழ்க்கையில் வானொலி ஒரு அங்கம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு பொது இடத்தில் ஒரே ஒரு வானொலி பெட்டி இருக்கும். அதில் ஊரார் முழுவதும் மாலையில் 6:45 மாநில செய்திகளை கேட்பதற்கு எங்கிருந்தாலும் வந்து விடுவார்கள். அதே போல காலை 7:15 சரோஜ் நாராயண் சுவாமி அவர்களின் செய்தியை கேட்பதற்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்தது. என்னை அறியாமல் இவற்றை நானும் ரசிக்க தொடங்கினேன்.
2: அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நிகழ்ச்சிகளை வந்து நீங்க விரும்பி கேட்க ஆரம்பிச்சீங்க? எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியா இருந்தது, இதுல வந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க.
3: நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச நிகழ்ச்சி சிறுவர் உலகம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வானொலி கேட்டது அந்தனமும் ஒரு புறம். எங்க பள்ளியிலேயே, தூயமைக்கேல் மேல்நிலை பள்ளியிலேயே சிறுவர் வானொலி மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அதுல வந்து பேச்சு திறமை மற்ற திறமைகளையும் வளர்த்துக் கொள்வதற்காக எங்கள் ஆசிரியர்கள் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து கோவை வானொலியில் எங்கள் மூலமாக வழங்கினார்கள். அதுவும் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுபோல் என்னாலும் முடியும் என்று ஒரு உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் வந்தது வானொலியில் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வானொலி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மாணவனை தான் இருந்தேன். வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். ஏன்னா அவங்க என்னை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, உன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறன்னு கேட்பாங்க. இதை கூட சொல்ல தயங்கின ஒரு கூச்சமான ஒரு பையனாக தான் நான் இருந்தேன். இன்னைக்கு வந்து பல்வேறு ஊடகங்களில் பேசுறதுக்கும் மேடை பேச்சுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த உத்வேகம் நம்பிக்கை எல்லாமே வந்து வானொலி தான் எனக்கு கொடுத்ததுன்னு நான் சொல்லணும்.
2: ரொம்ப பெருமையா இருக்கு இதை கேட்கும் போது எங்களுக்கும். அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி வானொலியில அப்படின்னா ஏதாச்சும் இருக்கு?
3: நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்டுடியோல வந்து ஒரு நாடகத்துல முதல் தடவையா நடிக்கிறோம். அது என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை, எங்கள் ஆசிரியர் கொடுத்த உத்வேகம், அதை வச்சு நான் வந்து என்னால அந்த நாடகத்தில் நடிக்க முடிஞ்சது. அதை தவிர இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம திரிபுர சுந்தரி கமல் அவர்கள், அவங்க வந்து பேசும்போதே வந்து ஒரு தேனினும் இனிய ஒரு குரல் அவங்களுக்கு. அவங்கள வந்து ரேடியோ மூலமா கேட்கும் போது, நேரில் கூட பார்க்காதப்ப கூட அவங்களோட குரலை கேட்டாலே ஒரு

0: தாயின் குரலை கேட்ட ஒரு கன்று எப்படி மயங்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்புறமா நேர்லயே அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது வந்து நான் மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம்.
1: உங்களுடைய வாழ்க்கையில வானொலி எப்படி ஒரு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இருக்குதா, இல்லைன்னா மனசுலயே நீங்க வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்த ஒரு சம்பவம்?
0: நான் வந்து இளைய பாரதம் நிகழ்ச்சியில வந்து பாடல்களை தொகுத்து வழங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினேன். ஒரு தீமை எடுத்துட்டு அந்த தீமை வச்சு பாடல்களை தொகுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் ரெடி பண்ணி டெலிவர் பண்ணேன். அது பண்ணி நிறைய பேர் அதை வந்து பாராட்டினாங்க, நல்லா பண்ற அப்படின்னாங்க, தமிழ் உச்சரிப்பு உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இதுக்கு வந்து நான் புலவர் மருதவாணன் அவர்கள், என்னுடைய தமிழ் ஆசிரியர், அவருக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆசை அப்ப இருந்ததுன்னா, நான் ஆர்ஜே வாங்கணும் தான் ஆசைப்பட்டேன். வானொலியில் அறிவிப்பாளராக ஆக வேண்டும் என்று நான் கனவு கண்டதுண்டு. ஆனா அதுக்கப்புறம் தேசிய மாணவர் படையில கிடைச்ச அனுபவம் காரணமாக நாட்டு சேவைக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அதுல போய் தான் நான் ஆர்மியில ஜாயின் பண்ணேன்.
1: ஆர்மி அப்படிங்கறதுனால கண்டிப்பா வானொலிக்கும் ஆர்மிக்குமே நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து ஒரே ஒரு சாதனம், எந்த நிகழ்வானாலும் வானொலி தான் வந்து அறிவிக்கக்கூடியதா இருந்தது. அப்படி ஏதாச்சும் ஆர்மியில இருந்த காலகட்டங்கள்ல வானொலியோடு உங்களுக்கு கிடைத்த அனுபவம்?
0: ஒரு அருமையான அனுபவம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்னை வந்து ட்ரைனிங் முடிச்சு எனக்கு வந்து அவங்க போஸ்டிங் போட்டது வந்து பாகிஸ்தான் போர்டர்ல லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல எதிரி முகாம்லிருந்து ஒரு 50 மீட்டர் தூரம், அந்த பங்கர்னு சொல்லுவோம், அந்த பங்கர் நேருக்கு நேராக கண்ணுக்கு எதிராக தென்படுற மாதிரி எதிரியோட இருக்கிற இடம் அந்த இடம். அங்கே வந்து எப்பவுமே ஃபயரிங் நடந்துட்டு இருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும், டியூட்டியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைம்ல இருக்கும். டியூட்டியை முடிச்சு கழிச்சு போய் நாங்கள் வந்து டென்ட்டு தான் அப்போ தங்குறதுக்கு. அந்த டென்ட்ல வந்து இருக்கும்போது எங்ககிட்ட அந்த சின்ன ரேடியோ இருந்தது, பாக்கெட் ரேடியோ மாதிரி ஒரு ரேடியோ. Forces Request அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ரெகுலரா டெல்லி ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து எந்த பார்டர் ஏரியா இருந்தாலும் நல்லா எடுக்கும். ஸோ ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டுக்கு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் போய் சேர்ந்து ஒரு மாதம் கழிச்சு தான் அது நம்ம ரிக்வெஸ்ட்ல நம்ம பேர் வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்ல வந்து நம்ம பேர் வருதா, நம்ம கேட்ட பாட்டை ஒளிபரப்புறாங்களா அப்படின்னு கேட்கறதே ஒரு அருமையான அனுபவம். வேற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு காட்டுப்பகுதியில வானத்துல நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்துட்டு படுத்துட்டு அந்த வேலை செஞ்சு அந்த களைப்பை போக்குறதுக்காக ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்ல பாடல்கள் கேட்டது என்னால மறக்க முடியாத அனுபவம். சொல்ல போனா அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருந்ததுன்னு சொல்லலாம்.
1: ஒரு தாய்மடி மாதிரி வானொலி வந்து உங்களுக்கு உதவிகரமா இருந்தது.
0: ஆமா. எப்பவெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெஸ்டா இருந்தனோ, எப்பவெல்லாம் நான் களைப்பா இருந்தனோ, எப்பவெல்லாம் எனக்கு ஒரு ஊக்கம் தேவைப்பட்டதோ அப்ப வந்து வானொலி தான் என்னை வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கு. பல மாதங்கள் நான் வந்து காஷ்மீர் பார்டர்ல இருக்கும்போது வேறு எந்த விதமான ஒரு லெட்டர் கூட ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வரும். ஆனால் கோவையிலோ தமிழ்நாட்டிலோ நடக்கக்கூடிய ஒரு செய்தி உடனுக்குடன் எனக்கு அங்கே தெரிய வந்தது என்பது வானொலியின் மூலமாகத்தான். அப்படி பார்க்கும்போது வானொலி வந்து எனக்கு ஒரு தேவதூதனாக தோன்றினார். ஏனென்றால் வீட்டில் என்ன நடக்குது, நம்ம ஊர்ல என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில், நம்ம கொங்கு நாட்டில், கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுங்கிறது வானொலி மூலமா, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 6.25 மாநில செய்தி, அது வந்து அங்கேயும் வந்து ஒரு பர்டிகுலர் சேனல்ல வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா விதம் வரும். லோக்கல் ப்ராட்காஸ்டா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சேனல்ல வரும். அதுல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து என்னால மறக்க முடியாது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு தொடர். இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.
1: வானொலி கேட்கறதுல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு, அடுத்த தலைமுறை வந்து இதே மாதிரி வானொலியை வந்து ரசிக்கிறாங்களா?
0: அடுத்த தலைமுறை வானொலி அப்படிங்கறது வந்து முதல்ல வந்து AM ரேடியோ இருந்தது, அப்புறம் ஷார்ட் வேவ் வந்தது, அதுக்கப்புறம் FM ரேடியோ வந்தது. அது வரைக்கும் குடும்பத்துல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எப்ப இன்டர்நெட் வந்ததோ அதுல வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்வேன். ஆனா இப்ப நான் வந்து நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்டு இருக்கேன். தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும், இதுல ராணுவத்தில் தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை மூணுலையும் சேர்றதுக்கு அதிகாரியா போறதுக்கு அவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்குன்னு ஒரு செட் ரூல்ஸ் வச்சிருக்கேன். அவங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் எபிலிட்டி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இதை மூணையும் வந்து அவங்க பழகணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன், இவங்களை வந்து கம்பல்சரியா நான் வந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண வச்சு காலையிலும் மாலையிலும் இங்கிலீஷ் நியூஸ் ஃபுல்லா கேட்க வைப்பேன். ஸோ இது வந்து இன்னும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். நல்ல

0: பலன் கிடைக்குது.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த ஊடகமும் கிடையாது. ஏன்னா உண்மையை உண்மையாக அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பது என்பது நமது ஆகாஷ்வாணி மட்டும்தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிவில் சர்வீசஸ்க்கோ வேற எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்றாங்கனாலும் ஆகாஷ்வாணி நியூஸை தான் நான் வந்து சோர்ஸை எடுத்துக்க சொல்வேன். வேற எந்த சோர்ஸை விட முதல்ல இதை கேளுங்க. இதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புது வைக்க அவங்கள வந்து நோட்புக் வச்சுக்க சொல்லுவேன். செய்தியை கேளுங்க. சில ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாம போகும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா புது வேர்ட்ஸ் உங்களுக்கு காதல விழுகும். அந்த வேர்ட்ஸை எப்படி அவங்க உச்சரிக்கிறாங்க, அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாத வேர்ட்ஸை எழுதி வச்சு டிக்ஷனரியில பார்த்து அந்த வேர்டுக்கு மீனிங்கை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இவங்க மேல ஏற்படுத்தி இருக்கு. ஆங்கிலமே தெரியாமல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆகாஷ்வாணி மூலமா இன்று ஆங்கிலம் நன்றாக பேச கற்றுக்கொண்டு ராணுவத்துல அதிகாரிகளா இருக்காங்க.
2: கேட்கவே வந்து ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆகாஷ்வாணி அதாவது வானொலிக்கு 90 அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்து.
1: வானொலிக்கு 90 அப்படிங்கறதே நம்ப முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் வானொலி என்றும் 16. எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் வானொலி அதோட தாக்கத்தை மக்கள் மேல கண்டினியூஸா கொடுத்துட்டு தான் இருக்குங்க. எஸ்பெஷலி பார்க்க போனா ரூரல் ஏரியாஸ் கனெக்டிவிட்டி ஜாஸ்தி இல்லாத ஏரியால கூட எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வழிவகை இல்லாத காடுகளாகட்டும் மலைப்பகுதிகளாகட்டும் கூடலூர் அதுலேருந்து தாண்டி இருக்கிற ஏரியாவுக்கும் நான் போகும்போது மக்கள் வானொலியை விரும்பி கேட்கறத நான் இன்னைக்கும் பார்க்கறேன். ஸோ வானொலி என்னை பொறுத்த வரைக்கும் 90 ஆச்சுங்கிறது என்னால நம்ப முடியல. வானொலிக்கு எனது வணக்கங்கள்.
2: அகில இந்திய வானொலி 90 ஆண்டை கடந்து 100 ஆண்டும் எட்டப்போகிறது அப்படிங்கறது நம்மளுக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வானொலியை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் அப்படின்னா என்னென்ன ஆலோசனைகள் வந்து நீங்க தருவீங்க?
1: சுருக்கமா சொன்னா வானொலிய மீடியாவின் மார்க்கண்டேயன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வால்வ் ரேடியோல ஆரம்பிச்சு டிரான்சிஸ்டர் ரேடியோக்கு வந்து அதுக்கப்புறம் சேட்டலைட் ரேடியோக்கு போய் இப்ப மொபைல் ரேடியோ யுகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மற்ற எந்த மீடியாவுமே இந்த மாதிரி கண்டினியூஸான ஒரு ஸ்டெடியான வளர்ச்சியை பார்க்கல. திரைப்படங்கள்னா ஒரு லெவலில் திரைப்படங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு, டிவி வந்தது. டிவி வந்ததுக்கு அப்புறம் சேட்டலைட் டிவி வந்தது. அதுக்கப்புறம் இன்டர்நெட் டிவி, வெப் சீரிஸ், நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி வந்தது. ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம உட்கார்ந்து நேரடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மீடியமா இருக்கு. வானொலி மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையானாலும் சைடு பை சைடா வானொலியும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதுல இருக்கிற செய்திகளையும் கிரகிச்சுக்கிட்டு நம்ம வேலையும் செய்யக்கூடிய ஒண்ணு. இன்னத்த நிலைமையில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது வானொலி தான். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் வானொலி மூலமாக எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அது எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேரணும், இளைய சமுதாயத்துக்கிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து இதை இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம், அவங்களுக்கு உபயோகமாகிற ப்ரோக்ராம் இப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சதா பார்த்து நம்ம கொடுத்தோம்னா வானொலி இன்னும் 100 ஆண்டு காலம் கூட இதே மாதிரியான ஒரு மீடியமா கண்டிப்பா இருக்கும். மற்ற எந்த மீடியம் சாதிக்காததையும் அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி இன்னும் 200 ஆனாலும் சாதிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
2: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 அப்படிங்கிற நிகழ்ச்சியில பல்வேறு வகையான அனுபவங்களை உங்களோடு வானொலிக்கு வந்து எந்த விதத்துல தொடர்பு இருந்தது, வானொலியை வந்து எப்படி அணு அணுவா நீங்க ரசிச்சீங்க அப்படிங்கறது உங்களோட பேச்சில இருந்தே தெரிஞ்சது. நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
3: நேயர்கள் இருவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெற்றது இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
4: அடுத்த நிகழ்ச்சி தொடர்.
5: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
6: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட

0: குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
0: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.

0: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமை செயலாளராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இத்தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பான 2 நாள் தேசிய பயிலரங்கு விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. 2 மாத காலத்திற்கான நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி இன்று அறிவிக்கவுள்ளது. இந்தியாவின் சார்பில் உலக வங்கியின் செயல் இயக்குநராக திரு நீலகண்ட மிஸ்ராவை நியமிப்பதற்கு பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானையும், மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனிய காலை போல இனிமையாகட்டும் உங்கள் நாள். இணைந்திருங்கள் குமரி பண்பலையுடன்.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும்
1: வசந்த அழைப்பு.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: கேஜி நெய். எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: வசந்த அழைப்பு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறீங்க தானே? நேர்கள் அனைவருக்கும் ஃபேன்டாஸ்டிக்கான குட் மார்னிங். ஃப்ரெஷ்ஷா குட் மார்னிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். இனியவர்களுக்கு இனியவளின் அன்பான காலை வணக்கம். வசந்த அழைப்பு ஆரம்பமாயிருச்சு. நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு அப்படியே ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா 260-2240, அதுக்கப்புறமா 2907-2222, இணைப்பு எண் 04652, அப்படியே டான் டான் டான் டான் டா டான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கூடவே ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 8903-257-309. நம்பர்ல டயல் பண்ணுங்க, பாடல் கிட்ட அப்படியே சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர் யாரு, எங்க இருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன் மேடம்.
0: சூப்பரா பேசுங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடம் அலைகள் ஓய்தில்லை.
0: நன்றி.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
0: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
0: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: நேரம் அப்படியே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:11 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்
3: சார், யார் எங்க பேசுறீங்க? பேசுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: படம் வந்து வாழ்க்கை, பாடல் வந்து காலம் மாறலாம் காதல் மாறுமான்னு.
3: ஓகே சார், உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
4: நன்றி, வணக்கம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12:00 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லன் ஒரு ஏசி மேளா. நேரம் அப்படியே அருமையா வசந்த அழைப்போடு அப்படியே இணைந்து போய்கொண்டிருக்கிறது அல்லவா. நேரம் 9:17 ஆகிவிட்டது.
2: என்ன
1: பாடல் வேணும் உங்களுக்கு? ஒரு பெண்புறா, கரெக்டா? ஓகே, உங்களுக்கு பிடித்தமான பாடல் எப்படி உங்களை தேடிக்கிட்டே வந்து கிட்ட என்ஜாய் பண்ணலாம்.
2: நன்றி, வணக்கம் மேடம்.
1: நன்றி.

0: வொர்க் ஃப்ரம் ஹோம் ஹை சாலரி ஒரே கிளிக்லயா ஆஹா
1: மாட்டிக்கிட்டீங்க
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க
4: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்
5: பிளஸ் டூ முடிச்சாச்சா உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சி ல
6: பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி
5: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு
6: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்
5: அது மட்டும் இல்ல யுஜி ஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்
6: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 31 க்கு கால் பண்ணுங்க
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை

0: இது மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12:00 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனோர் ஏசி மேளா. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:24 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம். அன்பான காலை வணக்கம் சார். யாரு சார், எங்கிருந்து சார் பேசுறீங்க? சூப்பரா பேசுங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: படம் வந்து மண்ணு கேட்டு மைந்தன், அந்த படத்தில இருந்து ஓடுகின்ற வண்டி ஓட என்ற ஒரு அருமையான பாடல்.
2: சூப்பர் சார், உங்களுக்காக உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படி உங்களை தேடிக்கிட்டே வரதுக்கிட்ட என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
3: நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணிக்கும் நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1 ஹாய் ஸ்நேகிதியே, என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர் கே ஜி நெய். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பில இருந்துச்சு.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலையின் வசந்த அழைப்பு. நேரம் அப்படியே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:32 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். அது யாரு? வணக்கம்,
2: சொல்லுங்க.
1: சூப்பர், பேசுங்க சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: ஒரு ஓட நிறைய ஆகிறது. பாட்டு தனியை குனியும் தாமரையே.
1: ஓ சரி, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படி உங்களை தெரிக்கிட்டே வருது சார். நன்றி
2: நன்றி நன்றி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய். நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள். இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்பவே பிடிக்கும். நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:38 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். யார் இந்த வணக்கத்துக்கு? சூப்பரா இருக்கேன். நீங்க யாரு, எங்கிருந்து பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நான் வந்து சுங்காக்கரை ராதா மனோகரன்.
5: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
6: மரியான் என்ற படத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன
5: அப்படின்னு படிச்சு வச்சு பேசுறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன, சூப்பரா தான் இருக்கும். ஓகே, அந்த பாடல கேக்கலாமா? அது ஓ சிரிப்பு, பயந்துட்டேன் நான். ஓகே, உங்களுக்கு பிடித்தமான பாடல் அப்படியே உங்களை தெரிவிக்கிட்டே வரது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1 பத்திற்கு ஹாய் ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர் கே ஜி நெய். மனதை நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணையுங்கள், வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இணையும். அப்படி அருமையா போயிட்டு இருக்கல. நேரம் 9:45 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம். இனிய காலை வணக்கம் சார். யார் இந்த இனிய வணக்கத்திற்குரியவர்? சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு செவ்வந்தி படத்துல இருந்து நன்றி
0: சார். நன்றி மேடம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர் கே ஜி நெய். நம்ம வந்து பெண்மணிகள் முத்து மணிகளுக்கு இன்னைக்கு என்ன டாபிக், அதாவது இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் 1:10 இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே டாபிக்ல இன்னைக்கு நம்ம பெண்மணிகள் முத்து மணிகளுக்கான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து நிறைய பேர் தோல்வி வந்த உடனே ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிடும், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப டவுன் ஆயிடுவோம் அப்படிலாம் இல்லாமல், தோல்வி வந்து ஒரு வரம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம வந்து முன்னோக்கி செல்லலாம் அப்படின்ற டாப்பிக்கில் தான், அதாவது தோல்வி ஒரு வரம் அப்படின்ற டாப்பிக்கில் பெண்மணிகளே முத்து மணிகளே சூப்பராக பேச போகிறீங்க இன்று பகல் 1:10. நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லியாச்சு, தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள். நிறைய பெண்மணிகள் முத்து மணிகளுக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாத முத்து மணிகளுக்கு நம்மளுடைய நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 260-2240, அதுக்கப்புறமா 2907-7222 இணைப்பு எண், 046-5-2, அப்புறமா மொபைல் நம்பருக்கு 8903-2570-3-9. எப்படி எப்படி அப்படி எப்படி பேச போறீங்க? ஓகே தொழிலே, நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:52. காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் என்று கேட்கலாம். வணக்கம், வணக்கம், பேசுங்க, வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், ஏமா இப்படி பாஸ் விட்டு மெதுவா வரீங்க, எங்க போயிருந்தீங்க, கிச்சன் குள்ளாடி போயிருந்தீங்களா? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு, உங்களுடைய பேர் என்ன? பேசுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அப்படிங்களா, சரி சூப்பர். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடல்
0: பிடித்தமான பாடல் அப்படி உங்களை தேடிட்டு வந்து கிட்ட என்ஜாய் பண்ணலாமா? நன்றி,
1: நன்றி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர் கே ஜி நே. மனதை நாகர்கோவில் குமரி பண்பலையுடன் அப்படியே அணைச்சிருங்க, வாழ்க்கை அப்படியே மகிழ்ச்சியோடு இணையும்.

இதுவரை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்வர்பனர்ல நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகள் பல.

0: இதுவரை உங்களோடு ஆர்ஜே பிருந்தாஜி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமை செயலாளராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பான இரண்டு நாள் தேசிய பயிலரங்கு விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. இரண்டு மாத காலத்திற்கான நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி இன்று அறிவிக்கவுள்ளது. இந்தியாவின் சார்பில் உலக வங்கியின் செயல் இயக்குநராக திரு நீலகண்ட மிஸ்ராவை நியமிப்பதற்கு பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,15,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள். இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: இளஞ்சாரல். வணக்கம் நேயர்களே, நாம என்னவா மாறணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி தான் ஆகிறோம் இல்லையா? அதனால நம்மளோட மனதை எப்போதும் நேர்மறை எண்ணங்களால நிரப்புவோம். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய இளஞ்சாரல் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வனங்கள் வாழ்ந்தாலே இந்த வையகம் வாழ்ந்த மாதிரி அப்படிங்கிற வரிகளை நாம கேட்டிருப்போம் இல்லையா? எப்போதுமே நாம இயற்கையோட தனித்துவத்தை மாறாம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையோட ஆதாரமா இருக்கும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கூட இத பத்தி தான் பேச போறோம், இயற்கையோடு இணைவோம் அப்படிங்கிற தலைப்புல. கல்லூரி மாணவிகளோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சியோட முதல் நேயரா ஜெசிகா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
1: அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இயற்கை நமக்கு அன்னை போன்றது. நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணீர், உண்ணும் உணவு, வாழும் நிலம் என அனைத்தும் இயற்கை நமக்கு தந்த இலவச கொடைகள். மரங்களின் பச்சை நிறமும், பறவைகளின் கீதமும், ஓடும் நதியின் சத்தமும் நம் மனதிற்கு அமைதியை தருபவை. இயற்கையை விட்டு மனிதன் என்றுமே தனித்து வாழ முடியாது. முற்காலத்தில் நம் முன்னோர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நிலத்தில் உழுது, காற்றில் நனைந்து, வெயிலில் வியர்வை சிந்தி வேலை செய்ததால் அவர்கள் நோய் நொடியின்றி 100 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று நாம் குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ளேயே முடங்கிவிட்டோம். இயற்கையான சூரிய ஒளியில் இருந்து கிடைக்கும் வைட்டமின் டி குறைபாடும் மன அழுத்தமும் இன்று பெரும்பாலானோரை வாட்டுகிறது. மண்ணை தொட்டு விளையாடாத குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போகிறது. நாம் இயற்கையை விட்டு விலக விலக நோய்களை நோக்கி நெருங்கி செல்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைய நவீன உலகில் காங்கிரீட் காடுகளுக்குள் நம் வாழ்க்கையை சுருக்கிக் கொண்டோம். மொபைல் திரைகளிலும் கணினிகளிலும் மூழ்கிவிட்டோம். காலையில் உதிக்கும் சூரியனையோ மாலையில் வீசும் குளிர்ந்த காற்றையோ ரசிக்க நமக்கு நேரமில்லை. இயற்கையை நாம் மறந்ததன் விளைவுதான் மன அழுத்தம், புதிய நோய்கள் மற்றும் உலக வெப்பமயமாதல். நம்முடைய உடலே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களால் ஆனதுதான். வெளியில் இருக்கும் இயற்கைக்கும் நமக்குள்ளே இருக்கும் இயற்கைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. நாம் சுவாசிக்கும் காற்றில் நஞ்சு கலந்தால் நம் நுரையீரல் பாதிக்கப்படும். நாம் குடிக்கும் நீர் மாசடைந்தால் நம் உடல் நலம் கெடும். இயற்கையை நாம் சிதைக்கும் போது உண்மையில் நாம் நம் சொந்த உடலையும் எதிர்காலத்தையும் தான் சிதைத்துக் கொள்கிறோம். 5 பூதங்களை மதிக்க கற்றுக்கொள்வதே இயற்கையோடு இணைவதற்கான முதல் படி. இயற்கையோடு இணைவது எப்படி என்பதை நாம் பறவைகளையும் விலங்குகளையும் பார்த்து படித்து கொள்ளலாம். அவை தங்களுக்கு தேவையானதை மட்டுமே இயற்கையிலிருந்து எடுத்துக் கொள்கின்றன. எதையும் சேமித்து வைத்து இயற்கையை சுரண்டுவது இல்லை. ஒரு மரத்தில் இருக்கும் பறவை அந்த மரத்திற்கு அழகையும் தருகிறது. விதைகளை பரப்பி புதிய மரங்கள் வளரவும் உதவுகிறது. மனிதர்களாகிய நாமும் இயற்கையிடம் இருந்து பெறுவதை விட அதற்கு திருப்பி கொடுப்பதையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும். மரங்களை நடுவதும் நீர்நிலைகளை பாதுகாப்பதும் நம் கடமையாகும். இன்றைய ஓட்டப்பந்தய வாழ்க்கையில் பணமும் புகழும் இருந்தாலும் பலரிடம் மன அமைதி இல்லை. இதற்கு காரணம் நாம் இயற்கையின் மடியில் இருந்து தூர வந்ததுதான். வாரத்தில் 1 நாளாவது பூங்காவிற்கோ கடற்கரைக்கோ அல்லது கிராமப்புறங்களுக்கோ சென்று நேரத்தை செலவிடுங்கள். பறவைகளின் ஒலியையும் இலைகளின் அசைவையும் கூர்ந்து கவனியுங்கள். இயற்கை ஒரு சிறந்த மருத்துவர். அது நம் கவலைகளை மறந்து மனதை அமைதிப்படுத்தி மீண்டும் புத்துணர்ச்சியோடு வாழும் ஆற்றலை நமக்கு தரும். இயற்கையோடு இணைவது என்பது காடுகளுக்கு சென்று வாழ்வது அல்ல. நம் அன்றாட வாழ்

0: வாழ்க்கையில் சில எளிய மாற்றங்களை செய்வதுதான். தினமும் காலையில் சிறிது நேரம் புற்களின் மீது வெறும் காலால் நடந்து பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு சிறிய செடியாவது வளர்த்து அதற்கு தண்ணீர் ஊற்றி அது வளர்வதை ரசியுங்கள். தேவையில்லாத போது மின் விசிறி விளக்குகளை அணைத்துவிட்டு இயற்கையான காற்றையும் வெளிச்சத்தையும் பயன்படுத்துங்கள். நெகிழி பைகளை தவிர்த்து துணிப்பைகளை பயன்படுத்துங்கள். இயற்கையை காத்தால் இயற்கை நம்மை காக்கும். நாம் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொண்டால் நம் உடல் ஆரோக்கியம் மேம்படும், மன அமைதி கிடைக்கும். எதிர்கால தலைமுறைக்கு நாம் சேர்க்க வேண்டிய ஆகச்சிறந்த சொத்து சுத்தமான காற்றுள்ள பசுமையான பூமிதான். எனவே இன்றே சபதம் ஏற்போம், இயற்கையோடு இணைவோம்.
1: இயற்கையோட இணைந்து வாழ்வதுதான் மிகப்பெரிய பலம் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி.
1: அடுத்ததான் நிகழ்ச்சியில இயற்கையோடு இணைவோம் அப்படிங்கிற தலைப்புல பிரிஷா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
2: வணக்கம். இயற்கை இந்த ஒரு சொல்லுக்குள் முழு உலகமும் அடங்கியுள்ளது. காற்று, மழை, மரம், நதி, மண், மலை, கடல், பறவைகள், இவை அனைத்தும் நம் வாழ்வின் உயிர். மனிதன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை இயற்கையின் அரவணைப்பில் தான் வாழ்கிறான். ஆனால் இன்று நாம் இயற்கையை நேசிப்பதை மறந்து அதை அழிக்க ஆரம்பித்து விட்டோம். ஒரு காலத்தில் காலையில் எழுந்தவுடன் பறவைகளின் சத்தம் கேட்டது, இன்று அலாரம் சத்தம்தான் கேட்கிறது. ஒரு காலத்தில் மரநிழலின் குழந்தைகள் விளையாடினார்கள், இன்று கைபேசியில் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் முன்னேற்றம் அடைந்தோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் அந்த முன்னேற்றத்திற்காக நம் இயற்கையை இழந்து விட்டோம். இன்று வெயில் அதிகமாகிறது, மழை நேரத்தில் வரவில்லை, நதிகள் வறண்டு போகின்றன, காற்று மாசுபடுகிறது. இதற்கு காரணம் யார்? நாம் தான். ஒரு மரத்தை வெட்ட சில நிமிடங்கள் போதும், ஆனால் அந்த மரம் வளர பல வருடங்கள் தேவைப்படும். இயற்கை இல்லாமல் மனிதன் வாழ முடியாது, ஆனால் மனிதன் இல்லாமல் இயற்கையால் வாழ முடியும். அதனால்தான் நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். மரம் நட்டவன் மண்ணில் வாழ்வான், மரம் வெட்டினவன் மனதில் அழுவான். ஒரு மரம் வெறும் மரம் அல்ல, அது நமக்கு நிழல் தருகிறது, ஆக்சிஜன் தருகிறது, மழையை வரவழைக்கிறது, பறவைகளுக்கு வீடாகுகிறது. இன்று நாம் ஒரு மரத்தை வெட்டும் போது நாளைய தலைமுறையின் மூச்சை கவர்கிறோம். நீர் இல்லாமல் உயிரில்லை, ஆனால் இன்று நாம் தண்ணீரை வீணாக்குகிறோம். குழாயை திறந்துவிட்டு மறந்து விடுகிறோம். ஏரிகள் குப்பை கிடங்காக மாறுகின்றன. ஒரு நாள் வரும், அப்போது தங்கத்தை விட ஒரு துளி தண்ணீருக்கு தான் அதிக மதிப்பு இருக்கும். அதனால் தண்ணீரை சேமிப்போம், மழை நீரை சேகரிப்போம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம். இயற்கை தாய் அழுகின்றாய் மனிதனின் செயலை நினைத்து. காடுகளெல்லாம் கருகுகின்றன மனிதனின் பேராசையை கண்டு. இயற்கை நமக்கு எதையும் கேட்கவில்லை, ஆனால் நாம் அதிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறோம். மரம் பழம் தருகிறது, நதி தண்ணீர் தருகிறது, மண் உணவு தருகிறது. ஆனால் அதற்கு பதிலாக நாம் என்ன கொடுக்கின்றோம்? குப்பை, மாசு, அழிவு, இதுதான் கொடுக்கின்றோம். இன்று உலகம் முழுவதும் குளோபல் வார்மிங் என்ற ஆபத்து அதிகரித்து வருகிறது. பூமியின் வெப்பம் நாளுக்கு நாள் உயர்கிறது, பனிமலைகள் உருகுகின்றன, கடல் மட்டம் உயர்கிறது. இது வெறும் செய்தி அல்ல, நாளைய தலைமுறையின் வாழ்க்கைக்கான எச்சரிக்கை. நாம் இப்போதே விழித்துக் கொள்ள வேண்டும். ஒரு மாணவராக நாம் என்ன செய்யலாம் தெரியுமா? ஒரு மரம் நடலாம், தண்ணீரை வீணாக்காமல் இருக்கலாம், பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை குறைக்கலாம், சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம், பிறருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். சிறிய மாற்றங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு விதை சிறியதுதான், ஆனால் அது பெரிய மரமாக வளரும். அதே போல் நம் சிறிய முயற்சிகளும் நாளை பெரிய மாற்றமாக மாறும். மண்ணை நேசிப்போம், மரங்களை காப்போம், இயற்கையோடு இணைந்து இனிய உலகை உருவாக்குவோம். இயற்கை நம் சொத்து அல்ல, அது நம் குழந்தைகளிடமிருந்து வாங்கிய கடன். அதனால் அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இன்று நாம் மரம் நடவில்லை என்றால் நாளை நம் குழந்தைகள் நிழலை தேடி அலைய வேண்டியிருக்கும். இன்று நாம் தண்ணீரை சேமிக்க

0: கவில்லை என்றால் நாளை அவர்கள் ஒரு துளி தண்ணீருக்காக கண்ணீர் சிந்த வேண்டியிருக்கும். அதனால் இயற்கையை வெல்ல முயற்சிக்காமல் அதோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுவோம். காற்றின் மொழி கேளுங்கள், அது வாழ்க்கை பாடம் சொல்லும். மரத்தின் நிழல் பாருங்கள், அது அன்பை கற்றுத்தரும். நதியின் ஓசை கேளுங்கள், அது பொறுமையை உணர்த்தும். இயற்கையோடு இணைந்திருந்தால் மனித வாழ்க்கை சொர்க்கமாகும். இயற்கையை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.
1: இனிய உலகை உருவாக்க இயற்கையோடு இணையணும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி
0: நன்றி.

0: நிகழ்ச்சியில அடுத்ததா சௌபர்லிகா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போமா?
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு வணக்கம். இயற்கை என்பது மனித வாழ்வின் அடிப்படை. நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், உணவாக உண்ணும் தானியங்கள் இவை அனைத்தும் இயற்கையின் பரிசுகளாகும். மனிதன் பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரை இயற்கையை சார்ந்தே வாழ்கிறான். ஆனால் இன்று மனிதன் வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கையை அழிக்கத் தொடங்கினான். முன்னொரு காலத்தில் கிராமங்களில் மரங்கள் நிறைந்து காணப்பட்டன. தூய காற்றும் சுத்தமான நீரும் கிடைத்தன. மக்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தனர். ஆனால் இன்று தொழிற்சாலைகள், வாகன புகை, பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவை சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றன. இதனால் உலக வெப்பமாதல், காலநிலை மாற்றம், வறட்சி, வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகள் உருவாகுகின்றன. நாம் தினசரி வாழ்க்கையில் சில நல்ல பழக்கங்களை பின்பற்றினாலே இயற்கையை காப்பாற்ற முடியும். முதலில் மரங்களை அதிகமாக நட்டிட வேண்டும். ஒரு மரம் பல மனிதர்களுக்கு உயிர் கொடுக்கிறது. அது நமக்கு ஆக்சிஜன் வழங்குகின்றது, வெப்பத்தை குறைக்கிறது, மழை பெய்ய உதவுகிறது. எனவே ஒருவர் ஒரு மரம் என்ற எண்ணத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மரங்களும் பறவைகளும் மிகவும் பிடிக்கும். பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தின் கீழ் தினமும் குழந்தைகள் விளையாடுவார்கள். ஒரு நாள் சிலர் அந்த மரத்தை வெட்ட வந்தனர். இங்கு கட்டடம் கட்ட வேண்டும் என்றார்கள். அதை கேட்ட அருண் மிகவும் வருந்தினான். உடனே கிராம மக்களிடம் சென்று, இந்த மரம் நமக்கு நிழல் தருகிறது, தூய காற்று தருகிறது, இதை வெட்டக்கூடாது என்று கூறினான். அருணின் வார்த்தைகளை கேட்ட மக்கள் ஒன்றிணைந்து மரத்தை காப்பாற்றினர். அது மட்டுமல்லாமல் கிராமம் முழுவதும் புதிய மரக்கன்றுகளையும் நட்டனர். சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமம் பசுமையாக மாறியது. குளிர்ந்த காற்றும் நல்ல மழையும் கிடைத்தது. அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். மேலும் நாம் நீரையும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். நீரின்றி அமையாது உலகு என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். இன்று பல இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை அதிகரித்து வருகின்றன. எனவே தேவையில்லாமல் நீரை வீணாக்காமல் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். குப்பைகளை எங்கு வேணாலும் போடாமல் சரியான இடங்களில் போட வேண்டும். நம் வீடு மட்டுமல்லாமல் நம் தெரு, ஊரையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மாணவர்களாகிய நாமும் இயற்கையை பாதுகாக்க முக்கிய பங்கு வகிக்கலாம். பள்ளிகளில் மரக்கன்று நடலாம். மழைநீர் சேகரிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். பிறருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைக்கலாம். இயற்கை நம்மை பாதுகாக்க வேண்டுமென்றால் முதலில் நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். மனிதன் இயற்கையை வெல்ல முடியாது, ஆனால் இயற்கையோடு இணைந்து வாழ முடியும். இயற்கையை அழிப்பது நம்மையே அழிப்பதற்கு சமம். இயற்கையை நேசிப்போம், பூமியை பாதுகாப்போம், எதிர்காலத்தை வளமாக்குவோம்.
0: நம்மளை பாதுகாக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா முதல்ல இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.

0: நிகழ்ச்சியுடன் நிறைவா தர்ஷா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போமா?
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு வணக்கம். இயற்கை என்பது மனித வாழ்க்கையின் அடித்தளம். மனிதன் பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரை அவன் இயற்கையை நம்பித்தான் வாழ்கிறான். காற்று, நீர், நிலம், மரங்கள், மலைகள், ஆறுகள், கடல்கள், இவை அனைத்தும் இயற்கையின் அரிய கொடைகள். ஆனால் இன்று மனிதன் தனது சுயநலத்திற்காக இயற்கையை அழித்து வருகிறான். இதனால் உலகமே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. முன்னோர்கள் இயற்கையை தாயாக மதித்தனர். அவர்கள் மரங்களை வெட்டாமல் வளர்த்தார்கள், ஆறுகளை தூய்மையாக வைத்தார்கள், மண்ணை பாதுகாத்தார்கள். அதனால் அவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர். ஆனால் இன்று தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்தாலும் மனிதனின் மன அமைதி குறைந்து வருகிறது. காரணம், இயற்கையிலிருந்து மனிதன் விலகிவிட்டான். காலை நேரத்தில் பறவைகளின் குரல் கேட்டு எழும் அனுபவம் இன்று பலருக்கு இல்லை. குழந்தைகள் மைதானங்களில் விளையாடுவதற்கு பதிலாக கைபேசியில் நேரம் செலவிடுகிறார்கள். மரங்களின் நிழலை ரசிப்பதற்கு பதிலாக குளிர்சாதன அறைகளில் வாழ்கிறார்கள். இயற்கையை விட்டு விலகிய வாழ்க்கை நமக்கு பல நோய்களையும் மன அழுத்தத்தையும் தருகிறது. இன்று உலக வெப்பமயமாதல் மிகப்பெரிய ஆபத்தாக மாறியுள்ளது. வெப்பநிலை ஆண்டுதோறும் உயர்கிறது. பனிமலைகள் உருகுகின்றன. கடல் மட்டம் உயர்கிறது. பல உயிரினங்கள் அழிந்து வருகின்றன. இதற்கு காரணம் மனிதனின் அலட்சியமான செயல்களே. காடுகளை அழித்தல், தொழிற்சாலைகளின் புகை, வாகன மாசு, பிளாஸ்டிக் பயன்பாடு, இவை அனைத்தும் சுற்றுச்சூழலை கடுமையாக பாதிக்கின்றன. மரங்கள் குறைவதால் மழை குறைகிறது. மழை குறையும் போது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. நீர் என்பது உயிரின் ஆதாரம். ஆனால் இன்று குடிநீர் கூட பல இடங்களில் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. சிலர் ஒரு துளி தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார்கள். அதே நேரத்தில் மற்றவர்கள் தண்ணீரை வீணாக்குகிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் தண்ணீரை சேமிக்க வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாடு பற்றி நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பிளாஸ்டிக் மண்ணில் கரையாது. அது மண்ணையும் நீரையும் மாசுபடுத்துகிறது. பல விலங்குகள் பிளாஸ்டிக்கை உணவாக நினைத்து சாப்பிட்டு உயிரிழக்கின்றன. எனவே துணிப்பைகள் பயன்படுத்துவது, மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தேர்வு செய்து போன்ற நல்ல பழக்கங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இயற்கையோடு இணைவது என்பது பெரிய விஷயம் அல்ல. தினமும் சிறிய செயல்களில் இருந்து தொடங்கலாம். ஒரு வீட்டில் மரக்கன்று நடலாம். மின்சாரத்தை தேவையில்லாமல் பயன்படுத்தாமல் இருக்கலாம். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். வாகனங்களை குறைத்து சைக்கிள் அல்லது நடைப்பயணத்தை அதிகரிக்கலாம். இவை அனைத்தும் இயற்கையை பாதுகாக்கும் முயற்சிகளை. இயற்கை இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லை என்பது நாம் உணர வேண்டும். பணம் இருந்தாலும் தூய காற்றை வாங்க முடியாது. பெரிய வீடு இருந்தாலும் குடிநீர் இல்லாமல் வாழ முடியாது. எனவே இயற்கையை பாதுகாப்பது மனிதனின் கடமை மட்டுமல்ல, அவனுடைய வாழ்வாதாரமும் தான். மரம் நடுவோம், நீரை சேமிப்போம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்போம். இயற்கையோடு இணைந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். இயற்கையை காப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம்.
0: எதிர்காலத்தை வளமானதா மாற்ற இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: இயற்கையோடு இணைந்து வாழ்வதுதான் மிகப்பெரிய பலம் அப்படின்னும், இனிய உலகை உருவாக்க இயற்கையோடு இணையணும் அப்படின்னும் கல்லூரி மாணவிகளுக்குரிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கோம்னு நாங்க நம்புறோம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு GM தர்ஷினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா. இளஞ்சாரல்.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். இதில் பங்கேற்போர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். நிகழ்ச்சியில் சுந்தர பாகவதராக பங்கேற்று தொடரை எழுதி அமைப்பவர் டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன்.
1: ஒரே வார்த்தையில பதில சொல்லு, கொடுக்க முடியுமா முடியாதா?
2: மகனே சங்கரபாண்டி, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இப்ப அப்பா வந்துருவாரு, வந்த உடனே பேசிக்கலாம்.
1: என்ன பேசிக்கலாம்? காசு உங்ககிட்ட இருக்கு, நானும் கேக்குறேன். கொடுக்க போறது நீயி, வாங்க போறது நானு. இதுல உங்க வீட்டுக்காரருக்கு எதுக்கு வேடையில?
3: பிரமாதம்டா மாப்பிள, நீ மட்டும் படிக்க போயிருந்தா நீ தான்டா ஊர்லயே பெரிய வக்கீலா இருப்ப. ஆமா மாப்பிள, கோவப்படாம நான் கேக்குறதுக்கு பதில சொல்றா. அந்த ரூபா உனக்கு எதுக்கு இப்போ?
1: அது என்னோட பர்சனல் மேட்டர், அதையெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஆத்தா, இப்ப கொடுக்க போறியா இல்லையா? நான் சீக்கிரமா அடுத்த முடிவு எடுக்கணும்.
3: என்னது அடுத்த முடிவா? அடே மாப்பிள, அடுத்த முடிவுனா என்னடா? காசு கொடுக்க முடியாதுன்னு அக்கா சொன்னா நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்திட்டு போற முடிவா?
1: அந்த முடிவை நீ எடுக்கலாம், ஆனா நான் எடுக்க போற முடிவு அதை விட வேற முடிவான முடிவு.
2: ஐயா ஐயா, பொறுமையாயிருயா, அப்பா வந்துடட்டும்.
4: கையில வாங்கினே பையில போடல, காசு போன தெரியல. ஏன் காதலி பாப்பா காரணங்கப்பா, காரண யாருக்கு விளங்கல. ஏய் கையில வாங்கினே. மீனாட்சி, இந்தா இந்த ஜாமான்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வையே. 100 ரூபாய எடுத்து முடிச்சதுதான் தெரிஞ்சிச்சு, அப்புறம் அம்புட்டும் காலியான வேகமே தெரியலையே.
3: மாமா வணக்கம். மாமா வணக்கம்.
4: ஏய் மாப்பிள, அருமை பாண்டி திருந்திட்டியா? வணக்கம் கிணக்கம்லாம் போட்டு ரொம்ப பவ்யம் அணிக்கிற, இங்க என்னது இது? நான் பெத்தது கரண்ட் கம்பியில காக்கா உட்காந்த மாதிரி குர்ருன்னு கோபமா குத்த வச்சு உட்காந்துருக்கு.
2: இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையாயிடுறா, அப்பா வந்துடட்டோன்னு சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறானே.
3: மாமா வணக்கம். மாமா
4: ஏய்,
3: அதான் மாப்பிள்ள சங்கரபாண்டி கொஞ்சம் கோபமா இருக்கான், அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தினீங்கன்னா.
4: ஏய் அவன் என்னைக்குடா சந்தோஷமா இருந்தான்? சரி சரி, துறைக்கு இன்னைக்கு என்ன கோவமா?
5: துள்ளாத துள்ளாத ஆட்டுக்குட்டி கையில இருக்குது சூரி கத்தி. என்ன மீனாட்சி, வீடு இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சங்கர பாண்டி கோவத்துல குந்தி இருக்குது, ஆறுமுக பாண்டி கைய கட்டி பவ்யமா நிக்குது.
2: நாங்க ரெண்டு பேரும் அத பாக்குது.
1: ஏத்தா, இனிமே சரிப்பட்டு வராது, பழமொழியே வந்துருச்சு. இனிமே நீங்க எல்லாரும் ஒரு மாதிரியா மாத்தி மாத்தி பேசி அறுத்து தள்ளிடுவீங்க. கடைசியா சொல்லு, உன்னோட முடிவு என்ன?
3: மாப்பிள, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதரா. மாமா வந்துட்டார்ல, இனி எல்லாம் வழக்கம் போல நடந்துடும்டா.
2: ஏங்க, சங்கரபாண்டிக்கு இப்பவே 500 ரூபா பணம் வேணுமா?
4: என்னது 500 ரூபாயா? துறைக்கு 500 ரூபாய்க்கு அப்படி என்ன செலவு இருக்குதான்?
1: என்னோட ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் இன்னைக்கு நான் பார்ட்டி வைக்கணும்.
3: என்னடா அது, ஃப்ரெண்டுகளுக்கு 500 ரூபாய்க்கு பார்ட்டியா? டே மாப்பிள மாப்பிள, நானும் உன்னோட ஃப்ரெண்டு தானடா, என்னையும் கூப்பிட்டு போடா. டே எந்த ஹோட்டல்லடா பார்ட்டி வைக்க போற?
4: அவன் 500 ரூபா கேட்டான், அதுக்கு நீ என்ன சொன்ன மீனாச்சு?
1: இந்தா ஆரம்பிச்சிட்டீங்களா, இனி பணம் கிடைச்ச மாதிரி தான். ஆத்தா, இனிமே என்னோட முடிவ நான் பாத்துக்கிறேன்.
4: என்னது உன்னோட முடிவா? அதனடா உன்னோட முடிவு?
5: மனுஷன் சுத்தி கேட்டான், நாய் கத்தி கேட்டுச்சு.

0: சேன்னு சொல்லுவாங்க. சங்கரபாண்டி, இந்த வயசுலேயே பார்ட்டி கிட்டின்னு சுத்தி கெட்டுறாதையா?
1: பழமொழி, உங்க தூபத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? மாப்பிள்ள என்ன 500 ரூபாய் சுத்துறதுக்கு கேக்குறேன்? ஆறு அமர ஒரு ஹோட்டல்ல நண்பர்களோட சாப்பிடுறது தனக்கா கேக்குறேன்?
2: ஏய் சங்கரபாண்டி, ஃப்ரெண்டுகளுக்கு பார்ட்டி கொடுக்கணும்னா ஹோட்டல்ல போய் தான் கொடுக்கணுமா? இங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா, 100 ரூபா செலவுல ஆத்தாவே நல்லா சமைச்சு போடுறேன்.
1: அக்கா, மாப்பிள்ள சொல்றது நல்ல சாப்பாட்டை பத்திக்கா, நீ சொல்றது நம்ம சாப்பாட்டை பத்தி. நல்ல சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு என்னக்கா சம்பந்தம்? விட்டா சந்திர சிந்து பாடிடுவீங்களே.
3: மீனாட்சி, இங்க வா, அவனை கூப்பிடு. ஏய் சங்கரபாண்டி, இங்க வா. மீனாட்சி, அவன்கிட்ட முதல்ல 500 ரூபாய்க்கு எத்தனை 5 ரூபா தாள்னு கேளு.
4: எனக்கு 5 ரூபா தாளெல்லாம் வேணாம்ப்பா, முழுசா 500 ரூபா தாளா கொடு.
1: பல்லடா மாப்பிள்ள, பல்லடா மாப்பிள, ஒரே தாளா இருந்தா என்ன வேண்டிய அவசியமே இருக்காது. நமக்கு கணக்கு தெரியாதுங்கிற ரகசியம் வெளியிலயும் தெரியாது.
2: தம்பி ஆறுமுக வண்டி, மாமா கோமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப நீ ஊட புகுந்து கோமாளித்தனம் பண்ணாத.
3: ஏய், 500 ரூபா சம்பாதிக்கணும்னா எம்புட்டு பாடுபடணும் தெரியுமா?
4: எதுக்கு? நான் எதுக்கு பாடுபடணும்? எங்க அப்பன் சுந்தரவாதர் இருக்காருல, கத்த கத்தையா நோட்டு வச்சிருக்கிற போது நான் எதுக்கு பாடுபடணும்?
0: 10 விரலால பாடுபட்டாதான் 5 விரலால அள்ளி சாப்பிடலாம். சங்கரபாண்டி, உழைச்சாதான்ப்பா காசோட அருமை தெரியும்.
4: சரி சரி, கொடுக்க முடியாதுன்னா இப்பவே ஒத்த வரையில சொல்லிருங்க, நான் என்னோட வழியை பாத்துக்கிறேன்.
2: இவன் என்னங்க என்னோட வழியை பாத்துக்கிறேன்னு விட்டேத்தியா பேசுறான்?
3: ஏய் சரிடா, கொடுக்க முடியாதுரா, உன்னோட வழியை நீ பாத்துக்கடா.
4: இந்த வார்த்தைக்காக தான் நான் அப்பறம் பாத்துட்டே இருக்கேன். சரி, கொடுக்க முடியாது அப்படித்தானே, நான் போயிட்டு வரேன். இல்ல இல்ல இல்ல, இனிமே நான் வரவே மாட்டேன், போறேன்.
2: டே சங்கரா, நில்லுப்பா. என்னங்க, அவன் பாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா, நீ சும்மா இருக்கீங்களே.
1: மாப்பிள, கோச்சிட்டு நீ வெளியே கிளம்பிட்டேன்னா அரைகுறை டேஸ்டோட வீட்டுல அக்கா சமைச்சு போடுற இந்த சாப்பாடும் கிடைக்காது.
0: மனசு மதுல தாண்டது, காலு வாசப்படிய கூட தாண்டலன்னு சொல்லுவாங்க. நில்லுப்பா சங்கரா.
3: விடுங்க பாக்கியம், எங்க போற போறேன், போட்டும் போட்டும், வயிறு வத்துனா தானா திரும்பி வந்துருவேன்.
4: அப்படி மட்டும் நினைச்சாங்க, நான் வெளியில எதுக்கு போறேன், வாழவா போறேன்? ரயிலோ காரோ எம்புட்டோ இருக்கு, தலைய கொடுத்தா கதை தானா முடிஞ்சிட போகுது.
2: என்னது, தலைய கொடுக்க போறியா? என்னங்க பெத்து வளர்த்த அப்பனையா தாவி ஒரு நிமிஷம் நினைச்சு பாரியா.
4: என்னத்த நினைச்சு பாக்குறது, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன 8 பிள்ளையா இருக்கு? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு நான் ஒருத்தன். என்னையே நீங்க மதிக்கலனா அப்புறம் எனக்கு எதுக்கு உசுரு?
0: சாக துணிஞ்சவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும் சொல்வாங்க. பாகவதரே, கொஞ்சம் நம்ம சங்கர் பாண்டிய சமாதானப்படுத்துங்க.
3: அதை சமாதானப்படுத்துறது? டேய், என்னைக்காவது ரயில் வேகமா போற போது பக்கத்துல நின்னு பாத்திருக்கியா? பாத்திருந்தா இப்படி பேச மாட்டடா.
1: அக்கா, இன்னைக்கு காலையில சாப்பாடு என்னக்கா?
2: இவன் ஒருத்த சாப்பாட்டு பைத்தியம்.
1: இல்லக்கா, ஒரு காரியமா தான் கேக்குறேன், சொல்லு.
2: இட்லியும் தக்காளி சட்னியும்.
1: அதுல ஒரு 6 இட்லியை கட்டி அதுல இந்த தக்காளி சட்னியை வச்சு நம்ம மாப்பிள்ளையிட்ட கொடுத்து அனுப்புக்கா.
0: உங்காம கெட்டது உறவு, கேட்காம கெட்டது கடன்னு சொல்லுவாங்க. சாக புறப்படுற சங்கர பாண்டிக்கு இட்லியும் சட்னியும் எதுக்கு ஆறுமுக பாண்டி?
1: இப்படித்தான் ஒரு கதையில ஒருத்தர் ரயில்ல விழுந்து சாகிறதுக்காக கட்டுச்சோர்லாம் கட்டிட்டு போனானா, சாக தம்போரியா அப்புறம் எதுக்கு கட்டுச்சோர்னு ஒருத்தர் அவங்ககிட்ட கேட்டானா, அதுக்கு அவன் சொல்லியிருக்கா, ரயில் லேட்டா வந்தா என்ன செய்யறது, வயிறு பசிக்கும் இல்ல, அதான் கட்டுச்சோறு அப்படின்னானா. ஏ மாப்பிள, எவ்வளவு சோக்கு!
4: ஏ மாப்பிள, என்ன சோக்கடி, என்னோட முடிவை நான் மாத்திக்க போறது இல்லடா.
3: ஏ நிறுத்துறா, சாகிறது ஒன்றும் அவ்வளவு லேசான காரியம் இல்ல, தெரியும்ல. பிறக்கிறது எம்புட்டு கஷ்டமோ அம்புட்டு கஷ்டம் இருக்குதுரா, சாகிறது இல்லையே.
0: புள்ள பைத்தியம் பெரும் பைத்தியம்னு சொல்லுவாங்க. சங்கரபாண்டி, உன்னைய பெறத்துக்கு மீனாட்சி எம்புட்டு பாடுபட்டுச்சு தெரியுமா உனக்கு?
2: நல்லா சொல்லுங்க பழமொழியம்மா. எம்புட்டு கஷ்டப்பட்டிருப்பேன், எம்புட்டு பாடுபட்டிருப்பேன், இந்த 500 ரூபா காசுக்காக அம்புட்டையும் மறந்து விட்டானே.
0: பாகவதரே, எனக்கு ஒரு சந்தேகம்.
1: பாக்கியத்தம்மா, உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதே, வந்தாது கலகத்துல இல்ல முடியும்.
3: கேளுங்க கேளுங்க, என்ன சந்தேகம்?
0: இந்த காலத்து இளவட்டங்கள்லாம் பொசுக்குன்னா செத்து போறேன் செத்து போறேன் அப்படின்னு சொல்லுதுங்களே, அது ஏன் பாகவதர?
4: உங்களை மாதிரி பெருசுகளோட நம்பளம் தாங்க முடியாத.
2: பாக்கியத்தம்மா, இந்த காலத்து சிறுசுக மட்டுமா சொல்லுதுங்க, என்னை வே எடுத்துக்கங்க. எப்படியும் ஒரு நாளைக்கு 2 தடவையாவது செத்து போனா தேவலாம்னு சொல்லத்தான் செய்யறேன்.
0: நம்மளையும் சேர்த்தே வச்சுக்கோமே.
1: அப்படின்னா இந்த மனுஷ செம்மமே செத்து போனா தேவலாம் செத்து போனா தேவலாம்னு அப்பப்ப விரக்தியில பேசிதே, அது ஏன் சாப்? இதுதானே பாக்கியத்தம்மா உங்க கேள்வி? மாமா, இப்ப வழக்கம் போல உங்க பதில சொல்லுங்க.
3: இன்பமும் துன்பமும் சேர்ந்தது தானே வாழ்க்கை.
1: மாமா மகா தத்துவம், மாமா மகா தத்துவம்.
3: டேய் இர்ற, நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலையே.
1: ஆமாங்க மாமா, கேக்குறவங்களுக்கு விளங்கலன்னா அது தத்துவம், சொல்றவங்களுக்கு அது விளங்கலன்னா அது மகா தத்துவம் தானே. இதத்தானே நான் சொன்னேன்.
2: ஆறுமுக பாண்டி, கொஞ்சம் மாமாவை பேச விடுறியா?
3: மனுஷன் எப்போ

0: இன்பமாக இருக்கணும்னு நினைக்கிறான், கொஞ்சோண்டு துன்பம் வந்தாலும் தாங்க மறுக்கிறான், அதுதான் விரக்திக்கு காரணம்.
1: மனம் கொண்டதே மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க.
0: எல்லாம் மனசுல தான் இருக்குன்னு வச்சுக்கோமே.
2: என்னங்க நீங்க மனசு இன்பம் துன்பம்னு புரியாம மகா தத்துவமா பேசுறீங்க?
3: மாமா, மகா தத்துவத்தை நிப்பாட்டி பிட்டு என்னைய மாதிரி மரமண்டிக்கும் புரியுற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா?
0: டேய் மாப்பிள்ள, இந்த கொசு இருக்கே கொசு, அதை கேள்விப்பட்டிருக்கியா?
3: ஆமா, நாம தூங்குற போது காதுல வந்து ஒய்யின்னு கத்துமே அந்த கொசு தானே, நல்லா தெரியுமே, ராத்திரி முழுக்க நம்ம பெட்ரூம் ஃப்ரெண்டே அதுதானே.
0: அந்த கொசுவோட வாழ்க்கையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா படமுடி?
1: கொசுவே கொசுவே தலை முழுகு, நான் மாட்டேன் சனிக்கிழமைன்னு பழமொழி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, கொசுவுக்கும் வாழ்க்கையா?
0: அந்த காலத்துல கொசு கொஞ்சமா இருந்தப்ப என்ன பண்ணுவோம்?
2: என்ன, விசிறியால வீசினாலே ஓடிடுமே.
0: அதுக்கப்புறம் ஃபேனை அஞ்சில வச்சு படுக்க ஆரம்பிச்சோம், கொஞ்ச நாள் ஓடிச்சு, அப்புறம் அதுலயும் பழகி கடிக்க ஆரம்பிச்சுச்சுங்க.
3: இப்ப ஃபேன் அஞ்சுல வச்சாலும் சரி ஆறுல வச்சாலும் சரி, அதோட அந்த கொசு ஒருத்தையும் கொளுத்தி வைக்கணும்.
2: அப்படியும் கொஞ்ச நாள் ஓடிச்சு, இப்ப அதுலயும் பழகி கடிக்குதுங்களே.
0: இதுதான் வாழ்க்கை.
4: என்ன வாழ்க்கை, இதுக்கு கொசு கடியா பரவாயில்ல.
0: மகனே சங்கரா, முதல்ல கை விசிறி, அப்புறம் மின்சார விசிறி, அப்புறம் கொசு வத்தி, அப்புறம் மேட்டு, இம்புட்டையும் கொசுவை விரட்டுறதுக்கு, அதுகளோட வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு படிப்படியா மனுஷன் கண்டுபிடிச்சான். ஆனா கொசு வாழ்க்கையை முடிச்சிருச்சுங்களா?
1: இல்லையே, கொசுவுக்கு இன்னமும் நாம பயந்து கதவு ஜன்னல்களை பூட்டதானே செய்யறோம்.
2: அதுகளுக்கு பயந்து கொசு வலையை கட்டி அதுக்குள்ள புகுந்துக்கிறமே.
3: மாமா புரிஞ்சு போச்சு, மாமா புரிஞ்சு போச்சு. எம்புட்டு தடை வந்தாலும் எம்புட்டு கஷ்டம் வந்தாலும் தொடர்ந்து போராடுறதுனாலதான் கொசுக்கள் இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்கு.
2: சங்கரா, கொசு எம்புட்டு சிறுசு, ஒரு தட்டு தட்டுனா கதை முடிஞ்சு போயிரும். அதுகளே வாழ்க்கை முறைய மாத்தி மாத்தி வாழ்றப்ப நாம ஏன்பா வாழ்றதுக்கு ஆசைப்படக்கூடாது?
4: அப்ப என்னைய கொசு விட கேவலம் நினைச்சிட்டீங்க.
1: அப்படி இல்ல சங்கர பாண்டி, கேவலம் கொசுவே கஷ்டத்தை சமாளிக்கிறப்ப மனுஷங்க நம்மளால முடியாதா? மனசு இருந்தா மார்க்கம் இருக்கு மார்க்கண்டையா.
3: அக்கா போதுக்கா, மாப்பிள்ள தெளிஞ்சிட்டாக்கா. நான் உங்ககிட்ட அப்பதே என்ன சொன்னேன், ஆறு இட்லி தக்காளி சட்னி ஒரு பொட்டலம் கட்ட சொன்னா, இப்ப ரெண்டா கட்டுங்க.
2: ரெண்டு பொட்டலமா, எதுக்குடா?
3: உங்க யாரோட தொந்தரவும் இல்லாம
1: இல்லாம
3: எங்க ரூமுக்கு கொண்டுட்டு போய் நாங்க சாப்பிடத்தான்.
5: மீனாட்சி விலாசம், குடும்பத் தொடர் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக இ சுந்தர்ராஜ். தொடரில் சுந்தர பாகவதராக பங்கேற்று நிகழ்ச்சியை எழுதி அமைத்தவர் டாக்டர் சுந்தர ஆவடையப்பன்.
6: முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள்.
9: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
10: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ, அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
11: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
12: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
12: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
6: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
13: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
14: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
15: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர், மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை. என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
16: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
15: ஆனா

0: எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
5: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.

திரை இசை கேட்கலாம் நேர்களே. முதலாவதாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் ராஜா கைய வச்சா. கேஎஸ் சித்ரா, கேஜேஎஸ் தாஸ் குரல்கள், இளையராஜா சாரோட மியூசிக்ல இதுவும் அந்த பாடல் உங்களுக்காக.

0: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும்.
1: அப்போ நிஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு.
2: நிஷ் கன்னியாகுமரி.

0: காற்றின் அலைகளில் தவழ்ந்து நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள்.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
8: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
7: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
8: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
9: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
10: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
7: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
8: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
7: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
8: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
9: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
10: குமரிப்பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
5: ஒரு டிகிரி படிக்கணும், IAS ட்ரை பண்ணனும்.
4: மேஷ் கன்னியாகுமரியில BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% IAS டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
3: மேஷ் கன்னியாகுமரி.

0: ஆர்கேஜி நெய்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய். நேரம் அப்படி அருமையா போயிட்டு இருக்கு. நேரம் 10:56 ஆகிவிட்டது. திரை சேஃப்டியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் வெப்பம். நான் முத்துக்குமார் அவங்களோட வரிகள்ல இதோ உங்களுக்காக.

0: கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கையை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்வதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமைச் செயலராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஏற்றுக் கொண்டுள்ளார். மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,15,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02.
3: ஆகாஷ்வாணி
4: இலக்கியம் பேசுவோம். பொருளாற்று படையில் பன்முகத்திறம் பங்கேற்பவர் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
5: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் சென்னை பட்டாபிராமில் உள்ள தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன்செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்களுடன் பொருளாற்று படையில் பன்முகத்திறம் என்ற தலைப்பில் உரையாடப் போகிறோம். வணக்கம் சார்.
6: வணக்கம் சார்.
5: சங்க இலக்கிய நூல்களுள் ஒன்றான பொருளாற்று படையில் பன்முகத்திறம் என்ற தலைப்பில் நாம் உரையாடப் போகிறோம். இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
6: பொருளாற்று படை 10 நூல்களுள் ஒன்று, அதாவது பழந்தமிழ் இலக்கிய வரிசையில் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சங்க இலக்கியங்களை பாட்டும் தொகையும் என்று சொல்லுவார்கள். அதாவது பாட்டு என்பது 10 தொகை என்பது 8 தொகை நூல்களையும் குறிக்கும். அந்த வகையில் 10 நூல்களுள் ஒன்றுதான் பொருளாற்று படை. இந்த 10 நூல்களை குறிப்பதற்காக பழைய வெண்பா ஒன்று இந்த நூல்களை அழகாக பட்டியல் படுத்தும். அந்த வகையில் முருகு, பொருளாறு, பான் இரண்டு முல்லை, பெருகு வலமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி பட்டின பாலை, கடாத்தோடும் 10 என்று 10 நூல்களை வரிசைப்படுத்துவார்கள். அந்த வகையில் திருமுருகாற்றுப்படை கடவுள் வாழ்த்து போல 10 நூல்களுள் முதன்மையாக அமைந்திருந்தாலும் காலத்தால் முற்பட்ட வரிசையில் 10 நூல்களுள் பொருளாற்றுப்படை முதலில் இடம்பெறுவது இதற்குரிய சிறப்பாகும். இந்த நூலானது 248 அடிகளை உடையது. இதனுடைய ஆசிரியர் முடத்தாம கன்னியார். கரிகாற்பெருவளத்தான், அதாவது கரிகால சோழன் என்கின்ற சோழ அரசனை பற்றி இங்கு அவனுடைய வெற்றி சிறப்பு, வீரச்சிறப்பு முதலானவற்றையும், அவனுடைய கொடைத்திறம், இன்னும் பல பன்முகத் திறத்தையும் இதிலே முடத்தாம கன்னியார் எடுத்துரைக்கின்றார்.
5: அருமையா சொன்னீங்க சார். ஆற்றுப்படை என்றால் என்ன, அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
6: ஆற்றுப்படை என்று சொல்லுவது சங்க இலக்கிய

0: முக்கிய நூல்களில் புறநர் ஆற்றுப்படையில் இந்த ஆற்றுப்படை வரிசையில் அமைந்த நூல். எந்த ஒரு சொல்லுக்கான பொருளாக இருந்தாலும் நம்முடைய தமிழிலே தோன்றிய முதன்மையான நூலான தொல்காப்பியத்தில் அதற்கான கூறுகள் ஏதேனும் இருக்கின்றதா என்று ஆராய்வது ஆய்வுலகினுடைய மரபு. அந்த வகையில் ஆற்றுப்படைக்கான இலக்கணம் தொல்காப்பியத்தில் உள்ளனவா, தொல்காப்பியர் கூறியிருக்கின்றாரா என்று பார்க்கின்ற பொழுது அழகாக தொல்காப்பியர் ஆற்றுப்படைக்கான இலக்கணத்தை வகுத்திருக்கின்றார். தொல்காப்பியர் சொல்லுவார், கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவலம் பெறாருக்கு அறிவுறுத்தி சென்று பயனிதிர சொன்ன பக்கமும் என்று அழகாக தொல்காப்பியர் ஆற்றுப்படைக்கான இலக்கணத்தை வகுத்திருக்கின்றார். அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள் வளம் பெற்ற ஒரு கலைஞன் பொருள் வளம் பெறாத தன்னை ஒத்த ஒரு கலைஞனுக்கு தான் எங்கே பொருள் பெற்றோம், தாம் முன்பு எப்படி வறுமை நிலையில் இருந்தோம், ஒரு அரசனை சந்தித்து அவனிடத்தில் பொருள் பெற்ற பிறகு தன்னுடைய வறுமை நிலை எப்படி மாறியது, அதாவது தான் பெற்ற அந்த வளத்தை தன்னை ஒத்த கலைஞனும் பெற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு ஆற்றுப்படுத்துவது ஆற்றுப்படை. இதைத்தான் தொல்காப்பியர் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுறுத்தி சென்று பயனைதிர சொன்ன பக்கமும் என்கின்றார். இதிலே பொருணர் ஆற்றுப்படையில் வருகின்ற பொருணர் என்பவர்கள் தடாரி அல்லது கிணை இசை கருவியை இசைத்து பாடியும் ஆடியும் நடித்து காட்டும் ஒரு கூத்தர். இந்த பொருணரை ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர், பரணி பாடுவோர் என்று பொருணர் மூவகையினர் என்று குறிப்பிடுவார்கள். இதிலே பொருணராற்றுப்படையில் பெறும் பொருணன் வந்து போர்க்களம் பாடும் பொருணனாக காட்டப்படுகின்றான். இந்த பொருணராற்றுப்படையில் வருகின்ற பொருணன் கரிகாட்பெருவளத்தானிடம் சென்று பரிசில் பெற்று திரும்பிய ஒரு பொருணன் தான் எதிரே கண்ட வறுமையில் வாடும் பொருள் வளம் பெறாத ஒரு கலைஞனை பார்க்கின்றான். பார்த்து தான் யாரிடத்தில் பொருள் வளம் பெற்றோம், தன்னுடைய வறுமை எவ்வாறு நீங்கியது என்பதை பற்றி அந்த பொருணனுக்கு அவன் ஆற்றுப்படுத்துகின்றான் என்ற வகையில் இந்த நூல் பொருணர் ஆற்றுப்படை என்னும் பெயரினை உடையதாக உள்ளது.
1: ஆற்றுப்படை என்றாலும் என்னன்னு சொல்லிட்டீங்க, பொருணர் ஆற்றுப்படைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டீங்க. இந்த நூலோட ஆசிரியர் பாட்டுடை தலைவன் பற்றி சொல்லுங்களேன்.
0: இந்த நூலின் ஆசிரியர் முடத்தாம கன்னியார் என்று சொல்லுவார்கள். இவர் ஒரு பெண்பார் புலவர் என்றும் சொல்லுவார்கள். அதற்கு சில கருத்து வேறுபாடுகள் கூறுவது உண்டு. இருந்தாலும் அவர் பெண்பார் புலவரோ புலவர் என்ற வகையில் அவர் அந்த இலக்கியத்தை மிக நயமாக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கின்றார் என்ற வகையில் அவரை நாம் பாராட்டியாக வேண்டும். ஏன்னா சங்க காலத்தில் 30க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று நாம் அறிகின்றோம். அந்த வகையில் முடத்தாம கன்னியார் ஒரு பெண்பார் புலவர் அல்லது ஆண்பார் புலவர் என்ற அந்த சிக்கல்கள் நமக்கு தேவையில்லை. இதுவரையில் அறிஞர்களினுடைய கூற்றுப்படி அவர் ஒரு பெண்பார் புலவர் என்று சொல்லுவது வழக்கம். அந்த வகையில் அவருடைய கவித்திரம் இங்கே போற்றுதலுக்குரியது. இதனுடைய பாட்டுடை தலைவன் கரிகாட்பெருவளத்தான், அதாவது முற்கால சோழர்களில் தலை சிறந்தவன் என்று கருதப்படக்கூடிய கரிகால வளவன் அல்லது கரிகால சோழன் கரிகாட்பெருவளத்தான் என்றெல்லாம் இவனை போற்றி புகழ்வார்கள். அதாவது இந்த முற்கால சோழ சாம்ராஜ்யம் நிலை நிறுத்தி ஆட்சி செய்வதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவன் கரிகாட்பெருவளத்தான். இந்த கரிகாட்பெருவளத்தானினுடைய கொடை சிறப்பு, வெற்றி சிறப்பு, அவன் கலைஞர்களை வரவேற்று உணவு அளித்த முறை, அவனுடைய விருந்தோம்பல் பண்பு, அவன் கொடை நல்கி அவன் கலைஞர்களை அனுப்புகின்ற விதம், இவற்றை பற்றியும் முடத்தாம கன்னியார் பாடியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது கலைஞர்களினுடைய வர்ணனை, அதாவது விரலி வர்ணனை, யாழினுடைய வர்ணனை, சோழ நாட்டினுடைய வளம், காவிரியின் வளம், இப்படி ஒரு பன்முகத்தன்மையில் முடத்தாம கன்னியார் அழகாக கவிநயம் மிக்க ஒரு சொல் ஆட்சியை அங்கே பயன்படுத்தியிருப்பார்.
1: இந்த நூலின் ஆசிரியர் மற்றும் பாட்டுடை தலைவன் இருவரை பற்றியும் அருமையா சொன்னீங்க.
0: கரிகாட்பெருவளத்தானுக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன. இந்த 10 பாட்டு நூல்களிலே பொருணராற்றுப்படைக்கு மட்டும் பாட்டுடை தலைவனாக இல்லாமல் பட்டினப்பாலை என்கின்ற ஒரு நூல் இருக்கின்றது. அதாவது புகார் நகரினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற நூல் பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலை நூலுக்கும் கரிகாட்பெருவளத்தான் தான் பாட்டுடை தலைவன், கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்பார் வந்து

0: பாடியிருப்பார். கரிகார் பெருவளத்தானுக்கு பல சிறப்புகள்ல இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, உருவ பல்தேர் இளையோன் சிறுவன் என்னும் பாடலடியால் இவனுடைய தந்தையின் பெயர் இளஞ்சேத் சென்னி என்றும், அவன் தன்னுடைய தந்தையை சிறு வயதிலேயே இழந்தவன் என்றும், ஆகையினால் இவனை பற்றி சிறப்பாக சொல்லுகின்ற பொழுது தாய் வயிற்றிலிருந்து தாயம் எய்தியவன் என்று சொல்லுவார்கள். ஏன்னா தாயினுடைய வயிற்றில் கருவாக இருக்கும் காலகட்டத்திலேயே தன்னுடைய தந்தையை இழக்கின்றான், ஆகையினால் இவனை தாய் வயிற்றிலிருந்து தாயம் எய்தியவன் என்று சொல்லுவார்கள். அதாவது கரிகால சோழன் என்பதற்கான பெயர் எப்படி வந்தது என்பதற்கு சில புனை கதைகள், கற்பனை கதைகள் சொல்லப்படுவது உண்டு. அதை யாவரும் அறிந்த ஒன்று. பகைவர்கள் இவனை கொல்ல கருதி அவன் தங்கியிருந்த இடத்திற்கு தீ இட்டதாகவும், அவ்விடத்திலிருந்து அவன் தப்பித்து செல்லுகின்ற பொழுது அவனுடைய கால் ஒன்று கருகியதாகவும், ஆகையினால் இவனுக்கு கரிகால சோழன் என்று பெயர் வந்ததாகவும் ஒரு கற்பனை கதை உண்டு. அது எவ்வகையில் உண்மை என்று எவருக்கும் தெரியாது. இது பரவலாக ஒரு கற்பனை என்றுதான் சொல்லப்படுகின்றது. இப்படி உரந்தை, புகார் ஆகிய நகரங்களை ஆட்சி செய்து கடல் வணிகத்தில் சிறந்து இலங்கையின் மேல் போர் செய்து ஈழத்தை கைப்பற்றி அங்கு சிறைபிடித்த வீரர்களை கொண்டு காவிரியினுடைய கரைகளை பலப்படுத்தியவன் கரிகால சோழன். இன்றைக்கு 2000 ஆண்டுகள் கடந்தும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட ஒரு அணையை இன்றும் நாம் புனரமைத்து பயன்படுத்துவது நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது உலகத்தில் வேறெங்கும் இல்லை என்று சொல்லுவார்கள். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட ஒரு அணை இன்றளவும் புனரமைத்து புழக்கத்தில் பயன்படுத்தப்பட்டு வருவது வந்து, இது ஒரு சிறப்பிற்குரியது. நம்முடைய கரிகால சோழனால் ஏற்படுத்தப்பட்ட கல்லணை, இந்த சிறப்பு கரிகால சோழனுக்குரியது.
1: அருமையா சொன்னீங்க சார். கரிகால சோழன் பத்தியும் பாட்டுடைய தலைவன் ஆசிரியர் பற்றி அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியின் தலைப்புக்கு வந்துருவோம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த புறநராற்று படையில பன்முகத்திறன் குறித்த கூறுகள் என்னென்னலாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்நூலினுடைய ஆசிரியர் நுடத்தாம கன்னியார் வர்ணனையை ரொம்ப அழகாக பயன்படுத்தி இருக்கின்றார். அதிலே குறிப்பாக யாழினுடைய வர்ணனை, விரல்

0: அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியின் தலைப்புக்கு வந்துருவோம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த புறநராற்று படையில பன்முகத்திறன் குறித்த கூறுகள் என்னென்னலாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்நூலினுடைய ஆசிரியர் நொடத்தாம கன்னியார் வர்ணனையை ரொம்ப அழகாக பயன்படுத்தி இருக்கின்றார். அதிலே குறிப்பாக யாழினுடைய வர்ணனை, விரலியினுடைய வர்ணனை, கற்பனை, உவமை, அரசனுடைய விருந்தோம்பல், அரசனினுடைய ஆட்சி சிறப்பு, கொடை சிறப்பு, காவிரியினுடைய வளம், வனப்பு, இப்படி பன்முகப்பட்ட பார்வையில் இந்த நூலினை நல்ல ஒரு கவித்துவமாக பாடியிருக்கின்றார் முடத்தாம கன்னியார். இதன் அடிப்படையில் இந்த நூலில் இருக்கக்கூடிய பன்முக திறங்களாக இந்த கூறுகளை நாம் சுட்டலாம்.
0: இந்த நூலுடைய பன்முகத்திறன் பத்தி சொல்லிட்டீங்க. இந்த புறநராற்று படை நூல்ல யாழ் எவ்வாறெல்லாம் வர்ணனை செய்யப்பட்டுள்ளது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: யாழினுடைய வர்ணனை பற்றி சொல்லுவார்கள். அதாவது நம்முடைய தமிழர் மரபு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இசையை அறிந்தவர்கள் என்பதற்கு இந்த இலக்கியம் ஒரு நல்ல சான்றாக அமைகின்றது. யாழினுடைய வகைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ் என்று சொல்லுவார்கள். அதிலே பேரியாழ் 21 நரம்புகளை உடையதாகவும், மகரையாழ் 19 நரம்புகளை உடையதாகவும், சகோடையாழ் 14 நரம்புகளை உடையதாகவும், செங்கோட்டியாழ் 7 நரம்புகளை உடையதாகவும் பொதுவாக சொல்லுவார்கள். இங்கே நூலினுடைய தொடக்கத்திலேயே யாழை அழகாக வர்ணனை செய்கின்றார் இந்த புலவர். அதாவது யாழினுடைய உறுப்புகளை அதனோடு தொடர்புடைய ஒன்றோடு அழகாக ஒப்பமைப்படுத்துகின்றார் இந்த புலவர். மானினுடைய குலம்பு பதிந்த இடத்தை போல இருபுறமும் தாழ்ந்து நடுவில் உயர்ந்திருக்கும் பத்தல் என்னும் குடம், அதாவது யாழினுடைய உறுப்புல பத்தல் என்கின்ற ஒரு உறுப்பு, அது எதுபோன்று இருந்ததாம், மானினுடைய குலம்பு பதிந்த இடத்தை போல இருந்ததாம் பத்தல் என்கின்ற உறுப்பு, யாழினுடைய உறுப்பு. அததான் அழகா சொல்றார் அவரு செய்யுள்ள குலப்பு வழி என்ன சுவடுபடு பத்தல் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக விளக்கு சுடரின் நிறம் போல, அதாவது விளக்கினுடைய சுடரினுடைய நிறம் போல சிவப்பாக இருக்கும் மூடிய உரை, அதாவது அந்த யாழை போர்த்தப்பட்ட தோல் வந்து செந்நிறத்தில் இறந்ததாக சொல்லுகின்றார். அது அழகாக விளக்கு அழல் உருவின் விசியுறு பச்சை என்று ஒப்பமைப்படுத்துகின்றார். அதாவது மேலும் யாழினுடைய உறுப்புகளை வர்ணனை செய்கின்ற பொழுது பார்த்தவுடன் பிறரால் அறிய முடியாத இளம் கற்பத்தையுடைய சிவந்த நிறத்தை உடையவளின் அழகிய வயிற்றின் நடுவே மெல்லிய மயிரானது தொடர்ந்து விளங்கும் காட்சியை போல யாழினுடைய அடிப்பகுதி இருந்ததாக வர்ணிக்கின்றார். வளையில் வாழும் நண்டினுடைய கண்களை கண்டது போன்ற துளையினுடைய வாயை மூடிய ஆணிகள் இருந்ததாகவும், யாழினுடைய வாய்ப்பகுதி 8 நாள் திங்களினுடைய உருவத்தை ஒத்திருந்ததாகவும், பாம்பு தலை தூக்கியது போன்று அதனுடைய தண்டுகள் இருந்ததாகவும், கருநிற பெண்ணின் முன் கையில் அணிந்த வளையல் நெருக்கமாக இருப்பது போன்ற வார்க்கட்டு அவ்வாறு இருந்ததாகவும், நன்கு குத்தப்பட்ட திணை அரிசி போல நரம்பு, அதாவது யாழினுடைய நரம்பு இருந்ததாகவும் இங்கே வர்ணிக்கின்றார். இவை எல்லாவற்றையும் இப்படி யாழினுடைய உறுப்புகளை வர்ணனை செய்துவிட்டு கடைசி அடியில் என்ன சொல்லுகின்றார் முடத்தாம கன்னியார், நன்கு ஒப்பனை செய்யப்பட்ட மணமகள் யாழினுடைய முழு தோற்றத்திற்கு உவமை என்று அழகாக கடைசி அடியில இதை வந்து அழகாக கோடிட்டு காட்டுகின்றார்.
0: ஒரு யாழுக்கு என்னவெல்லாம் வர்ணனை பண்ணிருக்காங்க, கேக்குறதுக்கே அருமையா இருக்கு.
1: அது மட்டும் இல்லைங்க சார், யாழினுடைய வர்ணனை செய்த புலவர் அடுத்ததாக விரலியினுடைய கேசாதிபாத வர்ணனையும் இங்கே சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது கருமணல் போன்ற கூந்தல், அதாவது செய்யுள்ள சொல்ற அரல் போல் கூந்தல், அரல் என்பது என்னன்னா மழை காலங்களில் நீரோடைகளில் நீரோடி நீர் படிந்த பின்பு நீர் காய்ந்த பின்பு ஓடை மணலின் மேல் கரு நிறத்தில் அழகாக படிந்திருக்கும் அந்த கருமை நிறத்தை போன்ற கூந்தல், அரல் போல் கூந்தல் என்று வர்ணிக்கின்றார். அந்த விரலியினுடைய நெற்றி எப்படி இருக்கின்றதாம், பிறை போல் திருநுதல் அப்படின்னு சொல்றார். அதாவது பிறை என்பது என்னது, நிலவினுடைய வளைந்த உருவத்தை பிறை போல் திருநுதல், அவளுடைய நெற்றினுடைய

0: வளைவுக்கு இங்க பிறையை ஒப்பமைப்படுத்துகின்றார், வர்ணிக்கின்றார். விரலினுடைய புருவம் எப்படி இருந்ததாம் எனில், கொலைவில் புருவம், வில் போன்ற கூர்மையான புருவம். அவளுடைய கண்ணம் கொழுவிய கண்ணம் என்கின்றார். அவளுடைய கண்கள் குளிர்ச்சி பொருந்திய கண்கள் என்று ஒப்பமை செய்கின்றார். அவளுடைய வாயோ இளவம் பூவை ஒத்த சிவந்த இதழ்களை உடைய வாய் என்று வர்ணனை செய்கின்றார். அதாவது இளவம் பூவை ஒத்த சிவந்த இதழ்களை உடைய வாய் என்கின்றார். முத்துக்களை போன்ற வரிசையான பற்கள் என்று வர்ணிக்கின்றார். இவளுடைய காதுகள் மகர குடைகள் அசைந்தாடும் காதுகள் என்கின்றார். கழுத்தோ நாணத்தால் பிறரை நோக்காது கவிழ்ந்த கழுத்து அப்படின்னு அழகாக வர்ணிக்கின்றார். மூங்கில் போன்ற வளைந்த பருத்த தோள்களை உடையவள் விரலி என்கின்றார். மயிருடைய மெல்லிய கைகளை உடையவள் என்றும், அவளுடைய விரல்கள் காந்தல் மலர் போன்ற மெல்லிய விரல்கள் என்று வர்ணிக்கின்றார். அவளுடைய விரலினுடைய நகங்களை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது, கிளியின் அழகு போன்ற வளமான கூரிய நகங்கள் என்கின்றார். அழகிய தனங்கள் நீர்ச்சுழி போல கொப்புள், நுண்ணிய மேகலை அணிந்த இடை, யானையினுடைய துதிக்கை போன்ற தொடை, ஓடி இழைத்த நாயினுடைய நாக்கு போன்றது அவளுடைய நாக்கு என்று, இப்படி ஒட்டுமொத்தமாக விரலியை இப்படி வர்ணனை செய்துவிட்டு கடைசியாக தனது செய்யுள் அடியில் சொல்லுகின்ற பொழுது, மயிலினுடைய சாயலை ஒத்தவளாக இருந்தால் அந்த விரலி என்று விரலியை இப்படி வர்ணிக்கின்றார் இந்த புலவர்.
1: யாழ் விரலியின் கேசாதிபாத வர்ணனை இரண்டுமே அருமையான ஒரு பகுதி, அதில் அதை சொல்லிட்டீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: கரிகாலன் செய்த விருந்தோம்பல் சிறப்பு பற்றி சொல்லுங்களேன்.
1: இந்த நூலினுடைய பாட்புடை தலைவன் கரிகால் பெருவளத்தான். அன்றைக்கு இருந்த அரசர்கள் எல்லோரும் தன்னை நாடி வந்த கலைஞர்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல்களாக இருந்திருக்கின்றார்கள். அதிலே கரிகால் பெருவளத்தான் என்ன விதிவிலக்கா என்ன? ஒரு பொருணன் ஒருவன், அதாவது வறுமை நிலையில் இருந்த பொருணன், பொருள்வளம் பெற்று பொருள்வளம் பெறாத தன்னை ஒத்த ஒரு கலைஞனை ஆற்றுப்படுத்துவதாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. பொருள்வளம் பெற்ற பொருணன் பொருள்வளம் பெறாத பொருணனை எப்படி ஆற்றுப்படுத்தினான், தன்னுடைய நிலை முன்பு எப்படி இருந்தது, இப்பொழுது பொருள்வளம் பெற்ற பிறகு தன்னுடைய நிலை எப்படி மாறி இருக்கின்றது. ஆகையினால் நீயும் சென்றால் இதுபோல பொருள்வளத்தை பெறலாம், உம்முடைய வறுமையும் தீரும் என்று பொருள்வளம் பெற்ற பொருணன் பொருள்வளம் பெறாத பொருணனுக்கு ஆற்றுப்படுத்துகின்றான். இந்த பொருள்வளம் பெற்ற பொருணன் தான் எப்படி சென்றோம், யாரிடத்தில் சென்றோம், யார் தமக்கு பொருள் நல்கியது என்பதை அழகாக புலவர் பொருணனின் வாயிலாக சொல்வது போல அழகாக சொல்லியிருக்கின்றார். அந்த பொருணன் கரிகாற்பெருவளத்தானை பார்ப்பதற்காக சென்றானாம். அவர்களுடைய தோற்றம் எப்படி இருந்ததெனில், எல்லா கலைஞர்களும் அந்த காலத்தில் வறுமை நிலையில் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்ணுவதற்கோ உடுத்திக் கொள்வதற்கோ சரியான ஆடைகள் இல்லை. அவர்கள் நாடோடிகள் போல அலைந்து திரிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுயமாக தங்களுக்கென்று ஒரு இருப்பிடம் ஏதும் கிடையாது. எங்கே பொருள் கிடைக்குமோ அங்கு நாடி சென்று தங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்ளும் நிலையில்தான் அக்காலத்தில் கலைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடத்தில் திறமை இருந்திருக்கின்றது. யாழ் இசைப்பது, நடிப்பது, நடனமாடுவது, இப்படிப்பட்ட தனிப்பட்ட திறன்களை உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அக்காலத்தில் அந்த கலைஞர்கள். அப்படி திறன்மிக்க அந்த கலைஞர்கள் தங்களுடைய உருவம் ஈரும் பேனும் நிறைந்த உருவத்தை உடையவர்களாகவும், கிழிந்த ஆடை, அந்த கிழிந்த ஆடையையே மீண்டும் தைத்து கிழிந்த ஆடை அணிந்தவர்கள், வேர்வை நாற்றத்தை உடையவர்களாகவும் அந்த கலைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் கரிகால் பெருவளத்தானை சென்று சந்திக்கின்றார்கள். அப்படி சந்தித்த பிறகு அவன் பொருள்வளம் நல்குகின்றான். தாங்கள் பொருள் பெற்று வறுமை நீங்குவதற்கு முன்பாக அவர்கள் எப்படி இருந்தோம் என்பதை புறணன் வாயிலாக இந்த புலவர் சொல்லுவது, இந்த செய்யுளடிகளில் இப்படி சொல்லுகின்றார். ஈரும் பேனும் இருந்து இறைகூடி வேரொடு நனைந்து வேற்று இழை நுழைந்த துன்னல் சிதா அர் துவர நீக்கி நோக்கு நுழைகல்லா நுண்மைய பூக்கணிந்து அறவுரி அன்ன அறுவை நல்கி மழையென மருளும் மகிழ்ச்சை மாடத்து இழை அணி வனப்பின் இன்னகை மகளிர் போக்குயில் பொலங்கலம் நிறைய பல்கால் வாக்குவு தர தர வருத்தம் நீங்கி ஆற உண்டு பேர் அணியற் போக்கி செருக்கொடு நின்ற காலை அப்படின்னு சொல்றார். அதாவது நாங்க அரசனை சந்திப்பதற்காக சென்றோம். நாங்கள் அணிந்திருந்த ஆடைகள் இப்படிப்பட்ட அழுக்கடைந்த ஆடைகளாக இருந்தது. அவனை சந்தித்த உடனேயே உறவினர்களை பார்த்தால் எப்படி ஓடோடி சென்று அவர்களை வாரி அணைத்து அவர்களை மகிழ்விப்போமோ, அதுபோல எங்களை கண்டதும் நெருங்கிய உறவினர்களை கண்டது போல எங்களுடன் வந்து அழகாக விரும்பி அவன் எங்களுடைய அருகாமையில் வரவழைத்து அவன் அமர வைத்தான் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது அந்த பொருணன் தன்னுடைய அனுபவத்தை இப்படி பகிர்ந்து கொள்ளுகின்றான். கரிகால் பெருவளத்தான் இப்படி அவர்கள் ஈரும் பேனும் இருந்து அரசாண்ட வேர்வையால் நனைந்த அந்த கந்தல் ஆடையை நீக்கி பூ வேலைப்பாடுகள் அமைந்த பாம்பினுடைய தோலினை ஒத்த மென்மையான ஆடையை அவர்களுக்கு நல்கினானாம். முதலில் ஆடையை உடுத்தி கொள்ள அவர்களுக்கு ஆடையை நல்குகின்றான். அதன் பிறகு அந்த பொருணன் நெடுந்தூரம் பயணம் செய்து வந்த களைப்பில் இருக்கின்றான். ஆகையினால் களைப்பை நீக்குவதற்காக அந்த காலத்தில் விருந்தினர்களுக்கு, தன்னை நாடி வருபவர்களுக்கு கல்

0: உண்ணக்கூடிய வழக்கம் வந்து ஒரு தவறான வழக்கமாக அன்றைக்கு இல்ல. ஏன்னா விருந்தினர்களுக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் கல் உண்ணுதல் என்பது ஒரு வழக்கத்தில் இருந்திருக்கின்றது. அப்படி இந்த பொருணனுக்கு அந்த அரசனுடைய ஏவல் பணி செய்யக்கூடிய மகளிர் பொன் வட்டில், அதாவது பொற்கிண்ணத்துல அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா கல்லை ஊற்றி பலமுறை கொடுக்கறாங்க. இவனோ நெடுந்தூரம் பயணம் செய்து வந்த கலைஞன், ஆகையினால் அவர்கள் கொடுக்க கொடுக்க அந்த கல்லை வாங்கி அவன் மீண்டும் மீண்டும் பருகுகின்றான். ஏன்னா அவன் நெடுந்தூரம் வந்த அந்த கலைப்பில் இருப்பதினால் அந்த கல் அவனுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பானமாக அவனுக்கு தெரிகின்றது. ஆகையினால் அவன் நிறைய நான் கல்லை குடித்தேன் என்று தன்னுடைய அந்த நிலையை அந்த பொருணனுக்கு எடுத்து சொல்வதுதான் இங்க புலவர் வந்து சொல்றார். இப்படி நான் குடித்தேன், என்னுடைய வருத்தம் போகியது, மகிழ்ச்சியாக நான் அந்த நேரத்தில் நான் இருந்தேன் என்று சொல்லுகின்றான். அதன் பிறகு அரசனுடைய அரண்மனையினுடைய ஒரு பக்கத்தில் எனக்கு தங்குவதற்காக இடம் ஒதுக்கப்பட்டது. என்னுடைய கூட்டத்தோடு நான் என்ன பண்ண, கல்லுண்ட மயக்கத்தில் அங்கே நான் வந்து உறங்கினேன். அதன் பிறகு எந்த ஒரு நடுக்கமும் எனக்கு இல்லை அப்படின்னு அந்த புறணன் வந்து சொல்லுவதாக புலவர் சொல்லுகின்றார். அதன் பிறகு காலை எழுந்த பிறகு அவன் மீண்டும் அந்த கல்லுண்டு இருந்தமையால அவன் மேல ஒரு நறுமணம், அதாவது அங்க நிறைய நறுமண பொருட்களும் இருந்தது, கல்லும் உண்டதனால் அவன் மேல ஒரு விதமான நறுமணம் மிக்க வாடை அவன் மீது வீசியது. அவனை சுற்றி வண்டுகள் மொய்க்கின்றதாம். ஏன்னா அவன் கல்லு உண்டதனால அந்த வாசனைக்கு வண்டுகள் எல்லாம் அவன் மீது மொய்க்கின்றதாம். அவன் மருண்டு போறான். இது என்ன கனவோ என்று தன் உள்ளத்துக்குள் நினைக்கின்றான். அதன் பிறகு அவன் தெளிவடைகின்றான். இல்லை இல்லை, இது நனவுதான் என்று அவன் என்ன பண்றான், தெளிவடைகின்றான். அதன் பிறகு அரசனை அணுகுகின்றான். வாயிற்காவலன் விரைவாக அந்த பொருணனை அழைத்து வர அரசன் கட்டளையிடுகின்றான். அரசனை காண்பதற்காக புருணன் செல்லுகின்றான். அந்த புருணர் கூட்டத்தை அழைக்கின்றான். வருக வருக என உறக்க கூறி வரவேற்றான் என்று புலவர் சொல்லுகின்றார். அவங்களுக்கு உணவு கொடுக்கின்றான். எப்படிப்பட்ட உணவு? கரியும் சோறும் நிறைந்த உணவு. அந்த உணவு கொடுக்கும் முறை பற்றி முடத்தாம கன்னியர் அழகாக சொல்றாங்க. அருகம்புள் கட்டுகளை தின்று கொடுத்த செம்மறியாட்டு கிடாயினுடைய வேக வைத்த இறைச்சியினுடைய தொடை கறி நன்கு வெந்ததை உண்ணுங்கள் என பல முறை அவங்களுக்கு என்ன பண்ணனாம், அந்த இறைச்சி உணவை அரசன் வழங்கினானாம். அத செய்யுளடிகள் இப்படி சொல்லுது, காழின் சுட்ட கோழ்வுண் கொழும் குறை அப்படின்னு செய்யுளடிகள் சொல்லுது. அதாவது இன்னைக்கு கூட நாம வந்து உணவகங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இறைச்சியை வந்து ஒரு இரும்பு கம்பியில அதாவது வெப்பப்படுத்துறத நம்ம பார்த்திருப்போம். இந்த முறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்திருக்கின்றது. அதாவது இரும்பு கம்பியில் செருகி கோர்த்து சுட்ட கொழுத்த பெரிய தசை துண்டங்களை அவங்களுக்கு அரசன் விருந்தோம்பல் செய்தான் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி இந்த கலைஞர்களுக்கு இப்படிப்பட்ட உணவை மீண்டும் மீண்டும் கொடுத்ததனால அவங்க இதை தின்று தின்று திகட்டி போச்சு. இறைச்சியை உண்டதனால் அவர்களுடைய பற்களினுடைய முனை வந்து மழுங்கி போயிற்றாம். அதன் பிறகு வேறு பல தின்பண்டங்களையும் அந்த கலைஞர் கூட்டத்திற்கு கரிகாட் சோழன் வந்து வழங்கினான். இப்படி இவனுடைய விருந்தோம்பல் முறை மிகச் சிறப்பாக இருந்திருக்கின்றது. அது மட்டும் அல்லாது ஒரு அரசன் விருந்தோம்பல் செய்வதற்கு தன்னுடைய பணியாளர்களிடம் சொன்னாலே அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆனால் அரசன் பணியாளர்களிடத்தில் சொல்லி விருந்தோம்பல் செய்யவில்லை. அந்த கலைஞர்களோடு உடன் அருகாமையிலிருந்து அவர்களுக்கு அரசன் உணவு அளித்தான் என்று சொல்லப்படுகின்றது. இது எப்படிப்பட்ட நல்ல ஒரு பண்பாடுடைய செய்தி பாருங்க. ஒரு அரசன் சாதாரண கலைஞர்களுக்கு அருகாமையிலிருந்து உணவு கொடுத்தான். அவர்களை தின்னுங்கள் தின்னுங்கள் என்று மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கான், அரசன் அருகாமையிலிருந்து உணவு செய்திருப்பது அந்த காலத்து அரசனுடைய ஒரு பண்பாட்டை எங்கே நமக்கு பாடமாக காட்டுகின்றது இக்காலத்திற்கு.
1: கரிகாலன் செய்த விருந்தோம்பல் பற்றி அருமையா சொன்னீங்க, அவருடைய கொடைச்சிறப்பினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: விருந்தோம்பல் செய்தவன் கொடையாக பல பொருட்களை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றான். அதாவது இந்த கலைஞர்கள் ஒரு நாள் அல்ல பல நாள் அல்ல, இவர்கள் விரும்பும் காலம் வரைக்கும் இங்கேயே உண்டு நீங்கள் மகிழ்ந்திருக்கலாம் என்று முன்கூட்டியே அரசன் வந்து சொல்லியிருப்பான். இப்படியே இவர்கள் வந்து பல நாட்கள் இந்த விருந்தோம்பலில் திளைத்து கடைசியாக எப்படி இருந்தாலும் தங்களுடைய இடம் நோக்கி நகர வேண்டும் அல்லவா. சில நாட்கள் இப்படியே கழிந்தன. தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல விரும்பி அதாவது என்ன பண்றாங்க, அரசன் கிட்ட போயிட்டு ஒரு அன்பு கலந்து அவனோட சொல்றாங்க, அரசே இப்படி நாங்கள் எங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லலாம் என்று இருக்கின்றோம் அப்படின்னு விடை பெற்றுக் கொள்ளுகின்றோம் என்று மெதுவாக கூறினார்களாம். அப்போது அரசன் அவர்களை சொல்வ

0: சொல்வதை கேட்டு, விரைவில் எங்களை விட்டு பிரிகின்றீர்களோ அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னானா. அதாவது, நீங்க இன்னும் பல நாட்களுக்கு இங்க இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க உடனடியாக இப்படி கிளம்புறீங்க அப்படின்னு சொல்றது எனக்கு மிகுந்த வருத்தத்தை தருகின்றது என்று அரசன் சொன்னானாம். அதை கேட்ட பிறகு அவன் தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளுகின்றான். என்னன்னா, பிரிவு ஒன்றுதான் நிரந்தரமானது அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள அரசன் தேற்றிக் கொண்டு அவர்கள் அரசனை விட்டு செல்லுகின்ற, அதாவது தங்களுடைய இல்லம் நோக்கி புறப்படுகின்ற பொழுது, அவர்களுக்கு கொடையாக யானை கன்றுகள், அதாவது யானையினுடைய கன்றுகளுடன் பெண் யானைகளையும் ஆண் யானைகளையும் அவற்றோடு பிற பொருட்களையும் பரிசாக நல்குகின்றான். நான்கு குதிரைகள் பூட்டிய யானையினுடைய தந்தத்தால் செய்யப்பட்ட தேரினையும் அவர்களுக்கு நல்குகின்றான். குதிரை செலுத்துவதற்கு தார்குச்சி என்று ஒன்று சொல்லுவார்கள். அந்த தார் குச்சியினுடைய முனையில் இருக்கக்கூடிய ஆணியை நீக்கிவிட்டு தாறு கலைந்து அப்படின்னு செய்யுளடிகள் குறிப்பிடும். அந்த ஆணியை நீக்கிவிட்டு அந்த தார் குச்சியை கலைஞரிடம் கொடுக்கின்றான். ஏனெனில் இவர்களுக்கு விரைந்து செலுத்த தெரியாது. ஒருவேளை தார்குச்சி வந்து குதிரையின் மேல்பட்டால் அது மிக விரைந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகினால், இவர்கள் பழக்கப்படாதவர்களாகினால் அந்த தாறு கலைந்த அந்த இரும்பு ஆணியை கலைந்து அந்த குச்சியை வந்து அவர்களுக்கு கொடுத்தான். அது மட்டும் அல்லாமல் 7 அடி அவர்களுக்கு முன் சென்று அவர்கள் என்ன பண்றான், வழி அனுப்பி வைக்கின்றான். அந்த மரபு இன்றைக்கு கூட நம்முடைய தமிழருடைய மரபில இன்றளவும் இருப்பதை நாம பார்க்கிறோம். இதெல்லாம் அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அரசனே இப்படிப்பட்ட நல்ல பண்பாடுடையவனாக இருந்திருக்கின்றான், இப்படிப்பட்ட ஒரு கொடையாளனாக கரிகாலன் இருந்திருக்கின்றான் என்பதற்கு பொருணராற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்கள் இதற்கெல்லாம் சான்றுகளாக இன்றளவும் நமக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன.
1: அருமையா சொன்னீங்க. நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் பொருணராற்றுப்படையில் பன்முகத்திறம் என்ற தலைப்பில் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இடைவெளிக்கு முன்னாடி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கரிகால சோழனின் விருந்தோம்பல் பத்தியும் பார்த்துட்டோம், கொடையை பத்தியும் பார்த்துட்டோம். அதே மாதிரி முற்கால சோழர்களில் தலை சிறந்தவர் கரிகாலன் என்பது எல்லாரும் அறிஞ்ச ஒன்று தான், அது நம்ம சொல்லவே தேவையில்லை. புறநாராற்று படையில கரிகால சோழனின் வெற்றி வீரச்சிறப்புகள் குறித்து என்ன சொல்லியிருக்கு, அதை பற்றி சொல்றேங்க.
1: கரிகால சோழன் புறநாராற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய இரண்டு நூல்களிலும் அவனுடைய வெற்றி வீரச்சிறப்புகள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. வெற்றி வேலும் பல தேர்களும் உடையவன் இவனுடைய தந்தையான இளஞ்சேட் சென்னி. அந்த இளஞ்சேட் சென்னியினுடைய மகன்தான் கரிகால சோழன். முருக பெருமானினுடைய கோபம் கொண்டவன் என்று புறநராற்றுப்படி குறிப்பிடுகின்றது. பகைவர் அஞ்சும் அளவுக்கு கரிகாற்பெருவளத்தான் இருந்தான். அவனுடைய வலிமையை அறியாமல் போரிட்ட மன்னர்கள் கூட அதன் பிறகு அவனுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்டு காத்திருந்தார்களாம். ஆரம்ப காலகட்டத்தில் கரிகாற்பெருவளத்தானினுடைய வலிமை பற்றி அறியாதவர்கள் அவனோடு போரிட்டு புறமுதுகிட்ட பிறகு அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு காத்திருந்தார்களாம் என்று புறநராற்றுப்படை சொல்லுகின்றது. அது மட்டும் இல்லாம இவனுடைய வெற்றிக்கும் பகைவர்கள் இவனை பார்த்து அஞ்சுவதற்கும் சில ஒப்பமைகளையும் முடத்தாம கன்னியார் புறநராற்றுப்படையில் சொல்லுகின்றார். அதாவது, காலையில் மெல்ல தோன்றி பின் தன் வெம்மை கதிர்களால் உலகை தன் வயப்படுத்துகின்ற சூரியனை போன்று பிறந்து தவழ்ந்து தொடங்கிய காலம் முதல் பல நாடுகளை தன்னுடைய வலிமையால் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவன் இந்த கரிகாற்பெருவளத்தான். அதாவது, சூரியன் உதயமாகின்ற பொழுது அதனுடைய கதிர்களினுடைய வெம்மை குறைவாக இருக்கும், இன்றும் நேரம் ஆக ஆக அதனுடைய கதிர்களுடைய வெம்மை தன்மை அதிகமாகும். அதுபோல இவன் பிறந்து தவழ்ந்து வளருகின்ற காலத்தில் இருந்து அதன் பிறகு இவன் மிகப்பெரிய ஒரு ஆளுமையுடைய, ஒரு வெற்றி வீர சிறப்புடைய ஒரு அரசனாக உருவம் எடுக்கின்றான். பல வெற்றிகளை குவிக்கின்றான். அதற்கும் பல சான்றுகள் இருக்கின்றன. இன்னும் இவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, யமனை விட வலிமை உடையது யாளி என்னும் மிருகம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மிருகம் பால் மனம் மாறாத பருவத்திலேயே தன்னுடைய முதல் வேட்டையிலேயே ஆண் யானையே கொன்று விழுத்தும் அளவுக்கு வலிமை உடையதாம் இந்த யாளி என்கின்ற மிருகம். அதுபோல சிறு வயதிலேயே வெண்ணி என்ற ஊரில் பனம்பு மாலை அணிந்த சேரனும், வேப்பம்பு மாலை அணிந்த பாண்டியனும், இன்னும் வேளிர் மன்னர்களும் ஒரு சேர இவனிடத்தில் போருக்கு வந்து விட்டார்கள். அப்படி போருக்கு வந்த சேரனையும் பாண்டியனையும் வேளிர் மன்னர்களையும் ஒரு சேர வெண்ணி என்ற இடத்திலே அவர்களை போரிட்டு வென்று வெற்றி வாகை சூடுகின்றான். இது கரிகால சோழனுடைய வெற்றி சிறப்பிற்கும் வீரச்சிறப்பிற்கும் இது நற்சான்றாக திகழ்கின்றது.
0: கரிகால சோழனின் வெற்றி வீரச்சிறப்புகள் குறித்து சொன்னீங்க, அருமையா இருந்துச்சு, நிறைய எடுத்துக்காட்டுகள் எடுத்து சொன்னீங்க. அடுத்து, சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள், இது வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று தான். இத்தகைய சோழ நாட்டினோட வளம் கரிகாலனோட ஆட்சியில் எப்படி இருந்துச்சு?
1: கரிகாலனுடைய சோழ நாடு சிறப்பாக இருந்ததற்கு காரணம் காவிரி ஆறு பாய்வதுதான். அதை பட்டினப்பாலையில் அழகாக கடியலூர் உருத்திரங்கண்ணன் அழகாக சொல்லுவார். சோழ நாடு இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற அந்த பழமொழி

0: குருடைத்து என்கின்ற அந்த அளவுக்கு சிறப்பு பொருந்தி அருந்ததற்கு காரணம் காவிரி ஆறு. சோழ நாடு சோலைவனம் போல பறந்து விரிந்திருப்பதற்கு காரணம் காவிரி பாய்வதினால்தான். அதுதான் கா என்பது சோலை, விரி என்பது விரிந்திருப்பது. சோலை போல விரிந்திருப்பதினால்தான் காவிரிக்கு காவிரி என்ற பெயர் வந்ததோ என்று அறிஞர்கள் இப்படி விதந்தோதி சொல்வது உண்டு. கரை புரளும் கடற்கரை சூழ்ந்த பரப்பினை உடையதாக சோழ நாடு இருந்திருக்கின்றது. அங்குள்ள ஒவ்வொரு குடியிருப்பிலும் தென்னஞ்சோலையும் நெற்கதிர்களும் இருக்கும். அங்கு கிடைக்கும் உதிரம் கலந்த சோற்றை உண்டது காக்கை. நொச்சி மரத்தினுடைய நிழலிலுள்ள மணலுக்குள் ஆமை முட்டைகள் ஈன்று பொறிக்கும். காக்கை அந்த ஆமை குஞ்சுகளை பின்னர் உண்பதற்காக பாதுகாத்து வைக்குமாம். பலாச்சுலைகளை தின்றுவிட்டு காஞ்சி மரத்தில் மருத மரத்திலும் இருக்கும் மயில்கள் ஆரவாரம் செய்யும். கழனிகளில் உழவர்களினுடைய பாட்டொலி ஒலிக்கும். அடம்பங்கொடி, பகன்றைக்குடி, புங்கமரம் ஆகியவற்றையுடைய அந்த சோலையில் மலர் அரும்பிய ஞாழல் மரமும் பிற மரங்களும் கூட்டமாக வளர்ந்து நிற்கும். அங்கு இருக்க பிடிக்காத மயில்கள் இறால் மீன்களை உண்ணும் நாரை கூட்டம் தங்கியிருக்கும் புன்னை மரக் கிளைகளில் தங்க விரும்பும். ஆனால் அலையோசைக்கு பயந்து பனை மரத்தின் மடல்களில் வந்து தங்கும். பின்பு அம்மயில்கள் தென்னை மரமும் வாழை மரமும் காந்தல் மலர்களும் மலர்ந்த சுரைபுன்னையும் கோட்டானும் இருக்கின்ற குடியிருப்புகளை கொண்ட பாக்கத்திற்கு செல்லுமாம். அங்கு வண்டின் பாட்டிற்கு ஏற்ப தோகையை விரித்து ஆடும். பின்பு நிலவின் நிறம் கொண்ட பல மணல் மேடுகளுக்கு இடம்பெயர்ந்து செல்லுமாம். சோழ நாட்டில் தேனையும் கிழங்கையும் விற்பவர்கள் அதற்கு ஈடாக மீனின் நெய்யும் கல்லையும் வாங்கிச் செல்வார்கள். கரும்பையும் அவலையும் கூறுகட்டி விற்பார்கள். மான் கறியும் கள்ளையும் வாங்கிச் செல்வார்கள். இப்படி சோழ நாட்டினுடைய வளம் பல வகையில் புறநராற்றுப்படையில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது.
1: சோழ நாட்டினுடைய வளத்தை பற்றி புறநராற்றுப்படையில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்றது சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு.

0: திணை மயக்கம் அப்படின்னா என்ன? புறநாராற்றுப்படையில திணை மயக்கம் உள்ளதா?
1: இந்த பத்து பாட்டு நூல்களில் புறநாராற்றுப்படையில் மிகுதியாக திணை மயக்கம் இருக்கு. திணை மயக்கம் என்பது என்னன்னா, நாம் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று நிலங்களை வகைப்படுத்தி இருப்போம். ஒவ்வொரு நிலத்திற்கும் கருபொருள் உரிபொருள் என்றெல்லாம் பட்டியல் படுத்தி வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு நிலத்திற்குரிய ஒரு கருபொருள் இன்னொரு நிலத்திற்கு விரவி வருவது, குறிப்பாக குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய உணவினை உண்டுவிட்டு மருத நிலத்திற்கு செல்வது, பின்பு நெய்தல் நிலத்திற்கு செல்வது, அல்லது மருத நிலத்து காக்கை நெய்தல் நிலத்திற்கு செல்வது, நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய நாரை மருத நிலத்திற்கு செல்வது. இப்படி ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவை அல்லது விலங்கு மற்ற நிலங்களிலும் காட்டப்படுவதை தான் நம்ம வந்து திணை மயக்கம், அதாவது விரவி வருவது. ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய கருபொருள் இன்னொரு நிலத்தில் விரவி வருவதை நாம் வந்துட்டு திணை மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் திணை மயக்கமாக முன்கூட்டியே நான் இந்த திணை மயக்கத்தை காவிரியினுடைய வளம் என்ற இடத்திலும் நான் சொல்லி இருக்கின்றேன். அதற்கு சில சான்றுகளை நாம் இங்க சொல்லலாம். குறிஞ்சி நில பண்ணை நெய்தல் நில பரதவர்கள் பாடுவார்களாம். குறிஞ்சி நில பண்ண குறிஞ்சி நிலத்தில் இருப்பவர்கள் தான் பாடினா, குறிஞ்சி நில பண்ண நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய பரதவர்கள் பாடுவார்கள். நெய்தல் நில மலர்களால் செய்த மாலையை குறிஞ்சி நில குறவர்கள் தங்களுடைய தலையில் சூடிக்கொள்வார்களாம். முல்லை நில காணவர்கள் மருத நில பண் பாடுவார்களாம். மருத நில உழவர்கள் முல்லை கொடி படர்ந்த காட்டு நிலத்தை விரும்பி கொண்டாடுவார்களாம். காட்டு கோழிகள் நெற்கதிர்களை கொத்தி தின்ன, வீட்டு கோழிகள் திணை அரிசியை கவர்ந்து உண்ண, மலைவாழ் மந்திகள் கடிமுகத்திலே முழுக, அக்கடிமுகத்திலே திரியும் நாரைகள் மலையிலே தங்கும். நாரை வந்து எந்த நிலத்திற்கு உரியது? மருத நிலத்தில் இருக்கக்கூடியது. இது போயிட்டு மலையில் திரியுமாம். மலை என்பது குறிஞ்சியும் குறிஞ்சி சார்ந்த இடமும் குறிக்கக்கூடிய அந்த இடத்துல எது போய் திரியுமாம்? இந்த நாரை போய் திரியும் என்றும், இப்படி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்னும் நால்வகை நிலத்தையும் குற்றமில்லாமல் ஒரு குடையின் கீழ் ஆண்டவன் அறத்தோடு பொருந்திய தன் ஆட்சித்தரத்தை அனைவரும் அறிய காரணமான செங்கோல் ஆட்சியை உடையவன், வெற்றி வேட்படையை உடையவன் அந்த கரிகால பெருவளத்தான் என்று குறிப்பிடப்படுகின்றது. இப்படி திணை மயக்கம், ஒரு திணைக்குரிய கருபொருள் இன்னொரு திணையில் மயங்கி வருவதையும் இங்கே நாம் பார்க்கின்றோம். இப்படி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்கின்ற இந்த நா நிலத்தையும் சேர்ந்த பகுதியை ஆண்டவன் இந்த கரிகால் பெருவளத்தான்.
0: திணை மயக்கம் என்றால் என்ன அப்படின்றது நேயர்களுக்கு ஒரு புது விஷயமா இருக்கும். இலக்கியம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், இலக்கியம் பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு, குறிப்பா சங்க இலக்கிய பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு அது ஒரு புது விளக்கமா இருக்கும். புறநாற்று படையில திணை மயக்கம் எப்படி இருக்குன்றதும் சொல்லிட்டீங்க. நம்ம முன்ன பேசும்போது சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு நம்ம பேசணும், அதுல சோழ நாட்டின் வளம் குறித்து பேசணும். இந்த வளத்துக்கு காரணம் காவிரி, நீங்க சொல்லிட்டீங்க. கா என்றால் சோலை, விரி என்றால் பறந்திருப்பது, அதனாலதான் பேர் வந்திருக்குன்னு சொன்னீங்க. அருமையா

0: ஒரு விளக்கம் அது. இத்தகைய காவிரியின் சிறப்புகள் குறித்து புறநானூற்றுப்படி என்ன சொல்லுது?
1: சூரியனுடைய கதிர்களால கஞ்சம் கொள்ளை தீந்து போனாலும், மர கிளைகளை நெருப்பு சுட்டெரித்தாலும், அருவிகள் வற்றி போனாலும், மழையற்று பஞ்சம் வந்தாலும், நற்பண்புகள் இல்லாது போனாலும், தான் மற்றும் வற்றாதாய் விளங்குவது காவிரி ஆறு. இது நரை கொடியும் நரந்தம் புள்ளையும் அகிலையும் சந்தனத்தையும் தன் கரைகள் எங்கும் ஒதுக்கி கொண்டே செல்லும். நுரைத்து ஆரவாரமிடும் அக்காவிரி வெள்ளம் குளத்திலும் கோட்டகத்திலும் புகுந்தோறும் நீராடும் மகளிர் வேகமாக குதித்து மூழ்கி விளையாடுவார்கள். குனிந்து அறுத்த நெற்கதிர்களை மலை போல அடுக்குவார்களாம். நாள்தோறும் குவித்த போரில் புலிகடாவை நடக்க விட்டு உதிர்ந்த நெல்மணிகளை குதிர்களில் கொட்டி வைப்பார்களாம். இப்படி கொட்டி நிரம்ப இடமில்லை என்பதால நெல்மணிகள் சிதறி கிடக்குமாம். அதற்கு காரணமான செந்நெல் விளைகின்ற வரப்பையுடைய மருத நிலம் இது. ஒருவேளை நிலமானது ஓராயிரம் கலம் என்னும் அளவில் விளைச்சலை தருவதற்கு காவிரியாறுதான் காரணம் என்று புறநானூற்றுப்படை பதிவு செய்கின்றது. இந்த காவிரியாறு பாதுகாக்கும் சோழ நாட்டிற்கு உரிமை உடையவன் இந்த கரிகால சோழன். அத்தகைய வளமான நாட்டையாலும் வல்லல் கரிகால சோழனிடம் சென்று பரிசு பெற்று உங்கள் வறுமையை போக்கிக் கொள்ளுங்கள் என்று பரிசில் பெற்ற பொருணன் பரிசில் பெறாத வறிய பொருணனை ஆற்றுப்படுத்துகின்றான் இந்த புறநானூற்றுப்படையில்.
0: காவிரியின் சிறப்புகள், அது புறநானூற்றுப்படையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றதெல்லாம் அருமையா சொன்னீங்க. இன்னும் புறநானூற்றுப்படையில அரிய செய்திகள் ஏதாவது இருக்கா?
1: கரிகால சோழனுடைய கோட்டை மதில எப்பொழுதும் வந்து அவனுடைய வாயிலில் இசை கருவிகள் எப்பொழுதும் முழங்கியபடி இருந்தனவாம். வாயில் காப்பாளர்கள் அறிவிக்காமலே எந்த விதமான அனுமதி இல்லாமல் கோட்டைக்குள் கலைஞர்கள் செல்வதற்கான அனுமதி இருந்திருக்கின்றது. இன்றைக்கு அந்த மாதிரிலாம் நாம செல்ல முடியாது என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். நான் முன்பே சொல்லி இருக்கின்றேன், கரிகால அரசன் பரிசில் பெற வரும் பாணர்களை 7 அடி முன் சென்று வரவேற்பதும், பரிசு பெற்று விடைபெறுகின்ற பொழுது 7 அடி பின் சென்று வழி அனுப்பி வைப்பதும் ஒரு நல்ல பண்பாக கருதப்படுகின்றது. இலக்கியம் எதற்காக? ஏதோ இலக்கியத்தை படித்தோம் சுவைத்தோம் என்று இல்லாமல், இலக்கியம் நமக்கு பல பண்பாட்டையும் பாடத்தையும் கற்றுக் கொடுக்கின்றது. அதிலே குறிப்பாக சங்க இலக்கியங்கள் அன்றைய கால வாழ்வியலை, இன்றைய காலத்திலும் இப்படி வாழலாம், அன்றைக்கு வாழ்ந்திருக்கின்றார்கள், இன்றைக்கும் அந்த பண்பாட்டு கூறுகளை நாம் பின்பற்றலாம் என்பதற்கு இது ஒரு நற்சான்று. ஏனெனில் ஒரு அரசனே இப்படி நடந்து கொண்டிருக்கின்றான் எனில், சாதாரண மானுடர்கள் இந்த பண்பாட்டை பின்பற்றுவதில் என்ன தவறு இருக்கின்றது? ஆனால் இப்படிப்பட்ட பண்பாடுகள் சமீப காலங்களில், தற்காலத்தில் இதெல்லாம் கொஞ்சம் மறைந்து போன பண்பாடுகளாக தெரிகின்றது. ஆனாலும் முற்றிலுமாக மறைந்து போயிற்று என்று சொல்ல முடியாது. சில பேரிடம் வேணால் இப்படிப்பட்ட பண்பாடு இல்லாமல் போகலாம். இன்றைக்கும் நம்முடைய உறவினர்கள் வருகின்ற பொழுது அவர்களை முன் சென்று வரவேற்கின்றோம். அவர்கள் அவருடைய இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களை நாம் வழி அனுப்பி வைக்கக்கூடிய பண்பாட்டு மரபு அன்றைக்கு சங்க காலத்தில் இருந்து வந்திருக்கின்றது. இன்றளவும் அது தொண்டு தொட்டு அந்த பண்பாட்டு மரபு நம்முடைய தமிழரிடையே இருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது.
0: அருமையா சொன்னீங்க முனைவர் சா கண்ணதாசன் அவர்களே. கொடுக்கப்பட்ட குறுகிய நேரத்தில் சங்க இலக்கியத்தில் உள்ள 8 தொகை 10 பாட்டு நூல்கள், அதுல 10 பாட்டில் உள்ள புறநானூற்றுப்படையை பத்தி நம்ம வந்து கொடுக்கப்பட்ட நேரத்துல ஒரு சிறு முன்னுரை மாதிரி கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். ஏன்னா மொத்த பாட்டையும் நம்மளால இங்க பேச முடியாது. இருந்தாலும் நேயர்களுக்கு இது வந்து கேட்கறதுக்கு சிறப்பா இருந்திருக்கும். நீங்களும் உங்களுடைய அயராத பணிகள்ல இருந்து சிறிது இடைவெளி எடுத்து ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இன்று நமது இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.
1: நன்றிங்க.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புறநானூற்றுப்படையில் பன்முகத்திறம் பங்கேற்றவர் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
4: மனதின் குரலாக,
5: சிரிப்பின் மகிழ்வாக,
4: ஆனந்தத்தின் நிறைவாக
5: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
4: குமரி பண்பலை 101.

0: நேரம் 12 மணி. நேர்களோடு ஹாப்பியான டிராவல்ல இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியும் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: குமரி பண்பலை நூற்றொன்றில் இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது நிகழ்ச்சி நிரல். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தோல் பராமரிப்பு குறித்து விளக்குகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். 12:55 திரை இசை. பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 குமரி பண்பலை நூற்றொன்றின் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் தோல்வி ஒரு வரம் என்ற தலைப்பில் பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:02 குமரி பண்பலை நூற்றொன்றின் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும் தேநீர் நேரம். மேன்மை பயக்கும் தூய்மை. தமிழ்நாடு அரசின் பசுமை சாம்பியன் விருது பெற்ற சமூக ஆர்வலர் குருதி கொடையாளர் சரலூர் ஜெகன் அவர்களுடன் நேர்முகம். 3:30 பண்பலையின் தேநீர் நேரம். மாலை 4:02 வானிலை அறிக்கை. தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 5:02 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 3 in 1. 6:40 திரை இசை. இரவு 7:00 இன்னிசை நேரம். 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ லட்சுமணன் அவர்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. அதனைத் தொடர்ந்து மரவள்ளி கிழங்கு சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் துவரங்காடு டி செல்வன் அவர்கள். அமுத சுரபி சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு உரையாடல். நொடிகளில் சுல நுட்பங்கள். தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஜே டி நிர்மலதா அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:30 திரைக்களஞ்சியம் லிங்கோடு ஜே ஜெயசேகர் என்ற நேயர் தொகுத்தனுப்பிய பாடல்கள். 9:15 செய்திச்சுடர். 9:30 திரை இசை. இரவு 10:05 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை. 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். மீண்டும் நினைவூட்டுகின்றோம் நேர்களை, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தோல் பராமரிப்பு குறித்து விளக்குகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will visit Gujarat and Daman today to dedicate

நேரம் 12:10. 90 ஆண்டுகள் இனிய காற்றின் பயணத்தில் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. கடந்து போனாலும் நம் மனதை விட்டு மாறாத இனிய பாடல்களோடு இது மனம் நனையும் மதுரமலை தேரல் சுவையில் சாரலிசை. இப்போது முதல் 12:40 வரை உங்கள் குமரி பண்பலை 101 உங்கள் மனங்களுக்கு ஒரு தாலாட்டு இது. பாடலின் ஆரம்ப இசையே மனதை அள்ளும் இசைய எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி அவர்களின் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் குரல்ல வாழ்க்கை படகு திரைப்பட பாடல் மனம் நனையும் மதுரமலையில்.

12:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

குமரி பண்பலை நூற்றாண்டிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை பாடல்கள். 1965 வெளிவந்த சாந்தி திரைப்பட பாடல்.

வந்த சாந்தி திரைப்பட பாடல். நினைவுகள் இன்றி இருந்தால் கனவுலகம் கண்களில். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இனிய இசையில் கண்ணதாசனின் வரிகள். பி. சுஷீலா குரலில்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றாண்டில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

அதுவும் மரவள்ளி கிழங்கும் மீன் குழம்பு, மீன் வச்சு சாப்பிடுறதுல ரொம்ப இஷ்டம் உள்ள மக்கள் குமரி மாவட்ட மக்கள். இதை எப்படி சாகுபடி பண்றாங்க? இந்த மரவள்ளி கிழங்கை வந்து நட்டு வச்சு அது எந்த எவ்வளவு நாள்ல வளரும், அதுல வந்து கிழங்குகள் வந்து எவ்வளவு கிடைக்கும், அந்த கிழங்குகள் வந்து எப்படி எடுக்கிறாங்க, அந்த கிழங்குகள் வந்து சந்தைப்படுத்துதல் எப்படி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்கக்கூடியவங்களா நீங்க? இன்னைக்கும் எங்க வீட்டுல மதியம் மரவள்ளி கிழங்கு வச்சிருக்கிறோம் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்களும் இருப்பீங்க. அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியை கண்டிப்பா கேளுங்க. இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில வந்து மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் பத்தி சொல்றாங்க. துவரங்காட்டுல இருந்து டி செல்வன் அவர்கள் நிறைய விஷயம் சொல்றாங்க. இதுல மரவள்ளி கிழங்கு வந்து வீட்லயே எப்படி பயிர் சாகுபடி எடுக்கலாங்கிற மாதிரி விஷயங்கள் கூட இதுல இருக்கு. நிகழ்ச்சியில வேற வந்து என்ன இருக்குன்னா, அமுதசுரபி பகுதியில சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு அப்படிங்கிற உரையாடல் இருக்கு. நொடிகளில் சில நுட்பங்கள் பகுதியில தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை உதவி பேராசிரியர் ஜே டி நிர்மலதா அவர்கள். முக்கியமா இதுல உழவருக்கு ஒரு சிந்தனை கூட இருக்கு. கண்டிப்பா நிகழ்ச்சியை கேளுங்களே நேர்களே. இன்றிரவு 7:25 நமது குமரி பண்பலை 101 உழவர் உலகம்

தர்மபுரி மாவட்ட மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான உணவு அப்படின்னா மதிய நேரத்தில் அப்புறம் ஈவினிங் டைம் இந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு அப்படின்னா மரவள்ளி கிழங்கு. பல ஊர்களில் பல விதமான பெயர்கள் அதற்கு, ஏழிலை கிழங்குன்னு சொல்லுவாங்க, குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க, இப்படி நம்முடைய இந்த கிழங்குக்கே ரொம்ப வந்து வித்தியாசமான பெயர்கள் இருக்குது. இந்த மரவள்ளி கிழங்கு அப்படின்னோடனே நாமளும் வீட்டில் வளர்த்தா என்ன, வீட்லேயே மரவள்ளி கிழங்கு வளர்த்து சாகுபடி பண்ணி நம்ம வீட்டில் வளர்த்து நாமளே சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்குமே அப்படிலாம் நினச்சிருப்பீங்க இல்லையா?

குமரி பண்பலை நூற்றொன்றில் இருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சபையில் சாரலிசை. நேரம் தெரிஞ்சுக்கலாமா? நேரம் இப்போது 12:23. உயிரோடு உணர்வோடும் கலந்த அன்பின் வரிகளை கவிஞர் வாலி எழுத எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், எம் எஸ் விஸ்வநாதன், பி சுசீலா குரல்களில். குழந்தையும் தெய்வமும் திரைப்பட பாடல் தொடர்ந்து.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றாண்டில் இன்று பிற்பகல் 3:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தேநீர் நேரம்.

ஏன்னா நேர்களே, அதுக்கெல்லாம் ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு அடிக்கடி நம்ம நமக்குள்ள சொல்லியிருப்போம் இல்லையா? அது என்ன வரமா இருக்கும்? அந்த வரம், அந்த வரம் வந்து வெற்றி பெற்றால்தான் இருக்கணுமா அப்படிங்கிறது கூட இல்லை இல்லையா? தோல்வி கூட ஒரு வரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அந்த வரம் நமக்குள்ளே தோணி இருக்கும்? சில நேரங்களில் இந்த இடத்துல நம்ம தோல்வி அடைஞ்சதுனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து சக்ஸஸ் ஆனோம், அது மட்டும் சக்ஸஸ் ஆயிருந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன் அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். அது வந்து ஃபெயிலியர் ஆனதுனால தான் நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடிஞ்சு, இந்த மாதிரி தோணியிருக்கா உங்களுக்கு? அதுவும் குறிப்பா பெண் தோழியருக்கு தோணியிருக்கா? தோல்வி அடைஞ்சதுனால எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, அதனால அது எனக்கு ஒரு வரமா மாறிடுச்சு, அந்த தோல்வியே ஒரு வரமா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இன்று பகல் 1:10 குமரி பண்பலை 120 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்கு வாங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நம்முடைய பெண் தோழியர் அடுத்த தோழியருக்கும் வாய்ப்பு கொடுக்கறது மாதிரி சிறப்பா பேசுங்க. குறிப்பா கொஞ்சமா பேசுங்க. இதற்கான நிலைய தொலைபேசி எண்கள் 0462 இணைப்பெண்ணுடன் 260 240 என்ற எண்ணிலும், 290 722 என்ற எண்ணிலும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வரலாம். அப்பப்ப பிரேக் எடுத்தாலும் பிரேக்கே இல்லாம ஸ்வீட்டா ஃபாலோ பண்ணுவோம். உங்கள் நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.3. நம்ம உடம்புல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்முடைய உடல் உள்ள தோல். தோல் வந்து அரிப்போ, தோல் அரிப்போ இல்லாத சிராய்ப்புகளோ, தோல்ல ஏதாவது வந்து வெட்டுப்பட்டுட்டாலோ கொஞ்சம் வருத்தப்படுவோம் இல்லையா? ஸோ அந்த தோலை வந்து பராமரிக்கிறதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குறிப்பா பெண்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால ஆண்கள் கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லை, தோல் பராமரிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே உள்ள விஷயம்தான். ஸோ அதை எப்படி பராமரிக்கலாம்? நம்ம வந்து நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி போட்டு முகத்துல எல்லாம் போடுவோம், கையில போடுவோம், உடம்புல போடுவோம், அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல வந்து தோலை பராமரிக்கிறதுக்கான விஷயங்களே செய்வோம் இல்லையா? அதை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த மருத்துவர் அணுகிறதுக்கு முன்னாடி நம்ம குமரி பண்பலை 101 கேட்கலாமா? இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர கேளுங்க. அதுல இன்னைக்கு யார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தோல் பராமரிப்பு குறித்த தகவல்களை சொல்றாங்க. குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். கண்டிப்பா கேளுங்க நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சியா இருக்கும் இது.

0: நேரம் 12:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.

பண்பலை நூற்றொன்றிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சபையில் சாரலிசை. 1970 தெரிந்த எதிர்காலம் திரைப்பட பாடல். எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள் உச்சஸ்தாதியில் பாடினாலும் இன்றளவும் இனிமையும் ஸ்வரமும் மாறாத

நேர்களே, அப்பப்ப பிரேக் எடுத்தாலும் பிரேக்கே இல்லாம ஸ்வீட்டா ஃபாலோ பண்ணுவோம் நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தேநீர் நேரம். குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

கண்ணதாசன் அவர்களின் கற்பனை வரிகளாக இருந்தாலும் இன்றும் நம் மனங்களில் சிம்மாசனம் போட்ட அற்புதமான இருவல்லவர்கள் திரைப்பட பாடல். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரலில் இந்த திரைப்பட பாடல் இப்போது குமரி பண்பலை நூற்றொன்றில்

குமரி பண்பலை நூற்றொன்றில் இருந்து நேயர்கள் இதுவரை மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சபையில் சாரல் இசை பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட இரு மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் செல்லும் பிரதமர் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும்

0: பேசுகிறார். சூரத்தில் 200 படுக்கைகள் கொண்ட ESI மருத்துவமனையையும் அவர் திறந்து வைக்கிறார். இன்று மாலை டாமன் செல்லும் பிரதமர் அங்கு 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மருத்துவம், சிவில் விமான போக்குவரத்து, சுற்றுலா, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழலையும் உயிரி பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்து நிலையான வாழ்க்கை சூழலை உறுதி செய்ய அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற அறநெறிப்படி வாழ்வோம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள சுற்றுச்சூழல் தின வாழ்த்துச் செய்தியில், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில், இயற்கை மற்றும் பருவநிலையை பாதுகாத்து வளமான எதிர்காலத்திற்கு உறுதி ஏற்போம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் மரங்களை நட்டு பசுமை இந்தியாவை உறுதி செய்வோம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக்க பூமியை அளிக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டு வரிக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. மேலும் அரசு பங்குகள் மீதான முதலீடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் வட்டி வருவாய்க்கான வரியும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருமான வரி திருத்தத்திற்கான அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரிச்சலுகைகள் நடப்பாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருபவர் யோகி ஆதித்யநாத் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இவ்வாண்டு 12ஆம் வகுப்பு CBSE தேர்வு எழுதிய மாணவர்களில் 70,000-க்கும் மேற்பட்டோர் மறுமதிப்பீடு, மறுக்கூட்டல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பதாக CBSE தெரிவித்துள்ளது. 7,314 பேர் மதிப்பெண்களை சரிபார்க்கவும் 63,000 பேர் மறுமதிப்பீடு கோரியும் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல்கள் கோரியும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக CBSE தெரிவித்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அதிக மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவ்வாண்டு தொடங்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் தங்களது கோரிக்கைகளுக்கு மாணவர்கள் தீர்வு கண்டு வருவதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டில் தொடர்ந்து 2வது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் 2வது 2 மாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9% 6.6% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர்

0: விலை குறியீட்டின் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6%-லிருந்து 5.1%-ஆக உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பையும் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தாததற்கு அசோசம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் பொதுச்செயலாளர் திரு சௌரப் சன்யான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வட்டி விகிதம் 5.25% தொடர்வதால் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் பணவீக்கமும் அதிக அளவில் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏழை மக்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தில் 400,000-க்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக அம்மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலை ஏதாவது ஒன்றாச்சுன்னா அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கி மூலயமா 2 லட்சம் ரூபாய் வரலாம். அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இதை நாம சேர்த்த பணம் வந்து வேற ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம்.
0: தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அளித்த ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஏற்றுக்கொண்டுள்ளார். திரு அண்ணாமலை பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டுடனான சமரச பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். ஓமன் நாட்டின் கடல் பகுதி அருகே கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் 2 இடங்களையொட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் மினா ஏற்றுமதி முனையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் மஸ்கட் அருகே அமைந்துள்ள மினா ஏற்றுமதி முனையத்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. எரிபொருள் ஏற்றுமதியில் நீண்ட காலத்திற்கு ஏற்படும் பாதிப்பு ஓமன் பொருளாதாரத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 1-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ ஃபென்டி வெனிசுலாவின் பிராண்டோன் பெரஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2 மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இதழோர புன்னகையாய்
3: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை நூற்றி ஒன்று.
4: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: நலமாய் வாழ்வோம்.
3: தோல் பராமரிப்பு குறித்து விளக்குகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர்.

0: சி சைஃபா அவர்கள்.
1: தோல் அதாவது ஸ்கின், அது வந்து நம்மளோட உடம்புலேயே ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்றான். அது வந்து நம்ம உடம்பை வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து அது மெயின்டைன் பண்ணுது. நம்ம தொடு உணர்வு, அப்புறம் ரொம்ப குளிர் நிலைகளில் நம்ம வந்து உடம்பை வந்து பாதுகாக்கிறது மாதிரி பல தொழில்களை நம்ம தோல் வந்து நமக்கு செய்துட்டு இருக்கு. அந்த தோலில் வந்து வாட்டர், ப்ரோட்டீன், ஃபேட், மினரல்ஸ் இதெல்லாமே இருக்கு. அப்போ நம்ம ஃபுட்லையும் இந்த எல்லா சத்துக்களும் நிறைந்த உணவுகளாக நம்ம எடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபுட் ப்ராப்பராக எடுக்கணும், நல்ல 7 to 8 hours ஒரு அடல்ட் வந்து தூங்கணும். அப்புறம் வந்து ஸ்கின்ல வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றது இல்லாம நம்மளோட ஹார்மோன்ஸையும், அது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருந்தா கூட அது ஸ்கின்ல வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். அதனால கண்டிப்பா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா சும்மா நம்ம ஸ்கின்ன ட்ரீட் பண்ணாம அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை நம்ம கரெக்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளோட ஸ்கின் வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வரும். நம்ம வந்து ஸ்கின்ன பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது பாக்கலாம். கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 நேரமாவது ஒரு வெது வெதுப்பான நீர்ல வந்து நம்ம முகத்தை கழுவுறது நல்லது. மற்ற நேரங்கள்ல நார்மல் நம்ம தண்ணியில கழுவுனாலும் 2 நேரம் மார்னிங் நைட் வந்து கண்டிப்பா வெது வெதுப்பான நீர்ல நம்ம கழுவுறது நம்ம ஸ்கின்னோட அந்த ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஃபேஸ் வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணோம்னா கெமிக்கல்ஸ் கம்மியான ஃபேஸ் வாஷை யூஸ் பண்றது நல்லது. தினமும் வந்து நம்ம கடலை மாவு, பால், அப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள் இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்றது நல்லது. சில பேருக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு இரிட்டேஷனா இருக்கும், எரிச்சல் இச்சிங் காஸ் பண்ணுது அப்படின்னா கஸ்தூரி மஞ்சளை அவாய்ட் பண்றது நல்லது. அப்புறம் வந்து ஒரு கற்றாழை வந்து ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசரா ஆக்ட் பண்ணுது. இந்த கற்றாழையை நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதை கட் பண்ணதோட தோலை பீல் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம 7 times இதை வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். சன் டேன், வெயில போறவங்க எந்த மாதிரி கடைபிடிக்கலாங்கிறது சொல்றேன். இப்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பா சோப் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, குளிக்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மைல்டான ஒரு ஆயிலை வந்து யூஸ் பண்றது நல்லது. அது மாதிரி எள்ளு, பாசிப்பயிறு இதை வந்து அரைச்சு ஃபேஸ்ல அப்ளை பண்ணும் போது இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு முகத்துல ஏற்படுற சுருக்கங்கள் வந்து மறையும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்னா வெந்தயத்தை வந்து யூஸ் பண்ணலாம் ஃபேஸுக்கு. வெந்தயத்தை நைட் ஊற வச்சுட்டு மறுநாள் அதை வந்து அரைச்சு அப்ளை பண்ணலாம். இது வந்து ஸ்கின் வந்து சில பேர் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அந்த போர்ஸ்னால வந்து பிளாக் ஹெட்ஸ் அந்த மாதிரி ட்ரையா இருக்குன்னா அவங்க வந்து இந்த வெந்தயத்து கூடவே வந்து கொஞ்சம் பாலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு குளிர்ந்த நீர்லயே வாஷ் பண்றது நல்லது. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து வெயில்ல போறவங்க வந்து கண்டிப்பா மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணலாம். சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா கெமிக்கல் கம்மியானதை யூஸ் பண்றது நல்லது. அப்புறம் அந்த வெயில்ல போனவங்க ஸ்கின் டேன் ஆயிருந்து டார்க்கா இருந்தது அப்படின்னா சுகர் 1 spoon, கற்றாழை 1 spoon, பால் 2 spoon இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 minutes ஃபேஸ்ல அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த டார்க்னஸ் அந்த வெயில்ல போனதுனால வந்த டார்க்னஸ் வந்து குறையும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து ட்ரீட் பண்ணா மட்டும்தான் அது வந்து அந்த ஸ்கின் இஷ்யூஸ் வந்து சரியாகும். அதாவது சில பேருக்கு அந்த கழுத்து பகுதி வந்து கருப்பா இருக்கும், ஃபேஸ்ல வந்து அங்கங்கயா பிளாக் பேச்சஸ் வந்து பேச்சியா இருக்கும், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து PCOD ப்ராப்ளம் இல்ல டயபெட்டிக் அந்த மாதிரி ஹார்மோனல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பா மருத்துவரை அணுகி அதை வந்து சரி பண்ணாதான் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் சரியாகும். அதுக்கப்புறம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் காமனா இருக்கு. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம வேலை பாக்குறப்போ நம்ம மார்னிங் யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ் வந்து வந்த உடனே ட்ரெஸ்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம ஷேர் பண்றது அடுத்தவங்களோட சோப்ஸ் டவல்ஸ் ஷேர் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வந்து குளிச்ச உடனே வந்து நம்ம உடம்புல இருக்க ஈரத்தன்மையை வந்து முழுசா ட்ரை ஆகுற அளவுக்கு நல்லா தொடச்சிடணும். அது மாதிரி இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் யாருக்கா அது இருக்குன்னா வேப்பிலை, மஞ்சள், அப்புறம் கற்றாழை இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பூண்டு இது வந்து சிறந்த ஆன்டி ஃபங்கல். ஆனா வந்து இதை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சில பேருக்கு ரொம்ப இரிட்டேஷன் காஸ் பண்ணலாம், அதனால வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க.
0: தோல் பராமரிப்பு குறித்து விளக்கியவர் குட்டுக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420

0: 2233.
1: அடுத்ததாக ஒரு திரைப்பட பாடல் கேட்டுடலாம். வேட்டையாடு விளையாடு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ உன்னி மேனன் பாடிய பாடல் உங்களுக்காக.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

செய்தி தெரியுமா? இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்? இன்னைக்கு வந்து வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் உலக சுற்றுச்சூழல் தினம். இதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் இல்லையா? ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம், உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது இல்லையா? பூமியை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஐக்கிய நாடுகள் சபையால 1972 இந்த தினம் அறிவிக்கப்பட்டது. சரி, ஓகே, உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் இதனுடைய நோக்கம் என்ன, இதை வந்து நம்ம கொண்டாடுவதன் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து உலக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இதன் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. காற்று மாசுபாடு, பிளாஸ்டிக் கழிவுகள், பருவநிலை மாற்றம் மற்றும் காடு அழிப்பு போன்ற ஆபத்துகளிலிருந்து பூமியை காப்பாற்ற பொதுமக்களையும் அரசுகளையும் ஒருங்கிணைத்து செயல்பட தூண்டக்கூடியதுதான் இந்த தினம், இந்த தினத்தோட நோக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வந்து ஒரு கருப்பொருள் கொடுக்குறாங்க, அதாவது ஒரு தீம், அதாவது 2025 என்ன தீம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு தீம், ஒவ்வொரு ஆண்டும் உலக சுற்றுச்சூழல் தினத்துக்காக ஒரு குறிப்பிட்ட தலைப்பு, அதாவது தீம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ான தீம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாஸ்டிக் மாசுபாட்டை ஒழிப்பது மற்றும் நிலையான நடைமுறைகளை ஊக்குவிப்பது போன்ற இலக்குகளை இதில் முன்னிறுத்தப்படுகின்றன. இதுதான் அதனுடைய இலக்கு. சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் உள்ளூர் வனத்துறை மற்றும் தன்னார்வ அமைப்புகள் பல மரம் நடும் விழாக்கள், அதுக்கப்புறமா விழிப்புணர்வு பேரணிகள் போன்றவற்றை போன வருஷம் நடத்தியிருக்கிறாங்க. இந்த 2026 தீம், அதாவது கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலநிலை நடவடிக்கை, அதாவது கிளைமேட் சேஞ்ச். காலநிலை மாற்றத்தை தடுத்தல், புவி வெப்பமடைதலை குறைத்தல் மற்றும் இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான அவசர நடவடிக்கைகளை இது வந்து வலியுறுத்துகிறது. இன்னைக்கு வந்து வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே, அதாவது உலக சுற்றுச்சூழல் தினம், அதனால அதை பத்திய செய்தி. அடுத்த ஒரு பாடல், அருமையான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வ திருமகள் அப்படின்ற திரைப்படத்துல ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு ஓமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே,

0: நம்பிக்கையுடன் துவங்குங்கள், நல்ல எண்ணங்கள் உங்களை உயர்த்தும். இணைந்திருங்கள் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரிஎஃப்எம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேன்டாஸ்டிக்கான குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரெஷ்ஷாக குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறது நான் உங்கள் ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ், உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். ஹாய் பெண் மணிகளே, முத்து மணிகளே, எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? அப்படி சமையல்லாம் முடிச்சுட்டு அப்படி ஜம் ஜம் ஜம் அப்படி இருக்கிறீங்களா, இல்லை ஜாம் ஜாம் ஜாம் அப்படி இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? என்னங்க நாங்கள் ஹாப்பியாக தானங்க இருக்கிறோம், என்னங்க நீங்கள் டாபிக்லாம் சொல்லவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோக கடலில் மூழ்க வேணாம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படி கேட்டிங்கன்னா, தோல்வி என்பது ஒரு வரம் அப்படின்ற நேரில் நிகழ்ச்சி தான். தோழிகளே, பெண் மணிகளே, புத்து மணிகளே, நீங்கள் என் கூட பேசலாம். தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602240, அதுக்கப்புறமா 2907722, இணைப்பு எண் 04652. என்னோட மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903257309. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:12 ஆகிவிட்டது. பெண்மணிகளே, நீங்க உங்களுக்கான டாபிக் ஒரு முறை கூட சொல்லிடலாம், தோல்வி என்பது ஒரு வரம். அதாவது தோல்வி அப்படின்னாவே நம்ம வந்து அப்படியே உடஞ்சு போயிடுவோம். ஐயோ, அடுத்தது என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே முடிஞ்சிருச்சா, இதோட எல்லாமே முடிஞ்சிச்சு, வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, இனிமே ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோல்வி வந்தோடனே நம்ம அப்படியே உடஞ்சு போயிடுவோம். இல்லைங்க, நம்ம அதை பீட் பண்ணி மேலே வருவோம். தோல்வியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதை நம்ம ஒரு வரமா மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எழுமி வந்து அப்படியே சாதிக்கணும் அப்படின்ற பெண் மணிகளே, முத்து மணிகளே, நீங்க என் கூட பேச போறீங்க. அப்பா, நம்மளுடைய முத்து மணிகள் பெண்மணிகள் அப்படியே கியூ கட்டி தான் வந்துட்டு இருக்காங்க. போங்க, என்னமா வராங்க, பயங்கரமா பேச போறாங்கப்பா. என்ன பேசுறாங்க கேக்கலாம். வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க என்னமா சிரிப்பு, உங்க சிரிப்புல கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டா?
1: எப்படி
0: விரட்டணும், எதை வச்சு, கம்ப வச்சு அடிச்சிடலாமா?
1: நம்ம முயற்சியினால்,
0: சூப்பர். சூப்பர், அருமை.
1: என்னுடைய வாழ்க்கைய வச்சு சொல்லியேன், நிறைய தோல்விகளை அறிவித்தேன். நான் எல்லாமே விதைச்சு தள்ளிட்டு ஒண்ணுக்குமே காது கொடுக்க மாட்டேன், சரி சாய்க்க மாட்டேன், தலை குனிய மாட்டேன். அப்படி இருந்து நான் எல்லாத்துக்குமே அந்த தோல்விகளை எல்லாம் விட்டு முன்னேறிட்டேன்.
0: அப்படியே வெற்றி படிகளை நோக்கி ஏறிக்கொண்டு இருக்கிறீர்களா?
1: அந்த தோல்விகளை இப்ப யாரும் வாழ்வி சட்டைக்கு வந்தாலும், சரி அப்ப சரி, நீ அந்த இதுல நீ பாஸ் ஆயிக்க, நீ கொண்டு போ சொல்லுவாங்க இல்லையா, நீ இந்த இதுல வெற்றி பெற்ற, நீ போன.
2: ரொம்ப
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க மேம். ஓகேமா, சூப்பர்.
2: நாம வந்து தோல்வி என்னைக்குமே துவண்டு போக கூடாது. துவண்டு போனா நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்ல மேம்,
0: ஒண்ணுமே சாதிக்க முடியாது.
2: அது சாதிச்சு காட்டணும், அதுதான் மேம் நமக்கு வெற்றி.
0: சூப்பர், அருமை.
2: வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்னா, ஐயோ எல்லாமே முடிச்சு போய் நினைக்கிறோம். இல்ல மேம், நம்ம சிந்திக்க வைக்கதான் அந்த தோல்விங்கிறது. நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், நம்ம என்ன முயற்சி எடுக்கணும் இதுல அப்படிங்கறத யோசிக்க வைக்கதான் மேம் இந்த தோல்வி. அதனால நம்ம வந்து தோல்வியை வந்து ஒரு வரமா எடுத்து நம்ம வெற்றிக்கு சாதனையா நம்ம படைக்கிறோம் மேம்.
0: சூப்பர் பெண்மணி, நன்றி.
2: தேங்க்யூ மேம்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 3:02 தேனி நேரம். என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய். நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கல. நேரம் 1:18 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதியோடு அப்படி இணைந்து அப்படி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? தோல்வி வந்து ஒரு வரம் அப்படின்ற டாபிக்ல தான் நீங்க பேச போறீங்க.
1: அதாவது தோல்விதான் வெற்றியின் முதல் படியே தோல்விதான். வெற்றி வந்து சிரித்து மகிழ வைக்கும், தோல்விதான் சிந்தித்து வாழ வைக்கும்.
0: வா, என்ன கண்டுபிடிப்பு, செம்மையா பேசிட்டீங்க போங்க.
1: ஆமா ஆமா, சிந்தித்து நம்ம வாழ வைக்க வேண்டியது தோல்விதான். வெற்றி அந்த நேரம் நமக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கும், வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ட்டு. ஆனா தோல்வி அப்படி கிடையாது. நம்ம அடுத்த அடி நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம உஷாராவே இருப்போம். தோல்வி வந்து தோண்டு விடவும் கூடாது. எந்த தோல்வியுமே ஸ்கூல்ல, எங்க வீட்டுல வந்து பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைங்க எனக்கு 10th+2 பரீட்சை எழுதிட்டு வந்துருவாங்க. நல்லா படிப்பாங்க, ஆல்ரெடி அவங்க நல்லா படிப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும்போது மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அதனால நான் சொல்லுவேன், நான் சும்மா சாதாரண சொல்றேன், இந்த பாருங்க, நீங்க ஃபெயிலானா கூட நாங்க வருத்தமே படக்கூடாது. எங்க காலத்துல எல்லாம் ஃபெயிலானா 5 படமும் எழுதணும், 5 படமும் எழுதணும். உங்களுக்கு அப்படி இல்ல, தன்னுடைய உயிர்களை மாச்சுக்கிட்டது. அதை வந்து நம்மளே அந்த பிள்ளைங்களுக்கு என்கரேஜ் பண்ணலாம். நீங்க தோல்வியில இருந்து நீங்க பயப்படக்கூடாது, அடுத்தால உடனே எழுதிடலாம் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம தைரியம் கொடுக்கணுமா. தைரியம் கொடுத்தாதான்
2: புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி அப்படியே கேட்டு போய்கொண்டிருக்கிறோம் இல்லையா. தோழிகள்லாம் வந்து சூப்பராக பேசிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசுறீங்க. இருந்தாலும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசும்படியாக மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா, நிறைய பேர் அப்படியே க்யூ கட்டி வந்துட்டே இருக்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு பேசிட்டே இருந்தால் அவங்க பாவம்ல, அவங்களுக்கு டென்ஷன் ஆகும்ல. இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோல்வி என்பது ஒரு வரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டாபிக்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். லைஃப்ல வந்து நம்ம கீழே விழவே கூடாது, அடி வாங்கவே கூடாது, எதுவுமே நம்மளுக்கு நெகட்டிவாவே நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சு அப்படியே போயிட்டே இருப்போம். ஆனா இல்லைங்க, லைஃப்ல வந்து நம்ம கண்டிப்பா ஒர்க் ஆயாச்சு, நம்ம கீழே விழுந்துதான் ஆகணும், அடி வாங்கிதான் ஆகணும், எல்லா நெகட்டிவ்ஸையும் நம்ம கடந்து மேல போய் சாதிக்கணும். அதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம் இல்லையா. நம்ம பிறக்கும் போதே நம்ம ஜெயிச்சிட்டோங்க. அதனால தோல்வி வந்து ஒரு வரமாக எடுத்து அப்படியே முன்னோக்கி நம்ம போய் கொண்டிருக்க வேண்டும். ஓகே, அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம், ரேடியோடைய வாலியத்தை கொஞ்சம் குறைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க, யாரு, எங்கிருந்து பேசுறீங்க, உங்களுடைய பேர்
1: என்ன?
0: வெல்கம், சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நிலை இல்ல, வெற்றியும் நிலை இல்ல. வெற்றி தலைக்கணம் தரும், தோல்வி தனி பாடம் தரும். வெற்றி என்றால் நிறைவு, தோல்வி என்றால் பயிற்சி. தோல்வி தனி தன்மை தரும், நீரை போல் தனி பாதை வகுத்து தரும். அந்த சமுதாயத்திலும் சரி, சமூகத்திலையும் கொஞ்சம் வளர்ந்து நிக்காத, எதுவுமே இல்லாம வளர்ந்துருப்பாங்க தெரியுமா? அவங்க கிட்ட கேட்டா தெரியும் எவ்வளவு அவமானம் தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு. ஆனா அவங்க அப்படி, அவங்க வந்து இந்த தங்கத்தை நெருப்புல போட்டு புடம்பிடுவாங்கல்ல, அது மாதிரிதான் அவங்க வாழ்க்கையும் இருக்கும். அப்படிதான் அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க, வந்திருப்போம் அப்படி சொல்லலாம், அப்படி வந்திருப்போம். அதனால தோல்விங்கிறது அது வந்து நிலை இல்லை. ஆனா தோல்வியே வராம

0: நான் எதுலயுமே சோக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா வாழ்க்கையில பாடம் கத்துக்கவே முடியாது. வாழ்க்கையில பாடம் கத்துக்கணும்னா கண்டிப்பா தோல்வி அடைஞ்சாதான்.
1: அடி வாங்கணும், அப்ப கீழே விழணும்.
0: அடி வாங்கணும், அடி வாங்கணும். எவ்வளவு தூரம் அடி வாங்குறோமோ, எவ்வளவு தூரம் குனிறோமோ, அந்த அளவு நம்ம மேல போவோம் வாழ்க்கையில. அது நிறைய பேர் வெற்றி பெற்றவங்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா தெரியும். எல்லாருமே அப்படிதான், யாருமே ஈஸியா வெளியே வந்து அப்படியே ஈஸியா, அதாவது அவங்களுக்கு எதுவுமே தோல்விகள் அவமானங்கள் இல்லாம வெளியே வந்தவங்களோட அவங்களோட வாழ்க்கை யாரும் பேசப்படுறது இல்ல. ஆனா எதுவுமே இவங்க வந்து தோல்வியை சந்திச்சு அவங்கள தன்னாலே எல்லாத்தையும் உருவாக்கி எடுத்து வரவங்களோட மத்தவங்க பேச பொருள் ஆவாங்க அவங்க.
1: ஓகேமா, சூப்பர், அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
2: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
3: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
2: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல, நேரம் 1:28 ஆகிவிட்டது. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி அப்படியே கேட்டு போய் கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து தோல்வி என்பது ஒரு வரம் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நிறைய மக்கள் வந்து தோல்வியில இருந்தீங்கன்னா நீங்க தோல்வியை நினைச்சு அப்படியே துவண்டு போயிடாதீங்க. உங்க நல்லதுக்காக தான், நீங்க வந்து அந்த தோல்வியில இருந்து மீண்டு வரணுன்றதுக்காக தான் இது மாதிரி டாபிக் எல்லாம் நம்ம குமரி பண்டலை 101 கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்த தோல்வி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம், வணக்கம், வணக்கம், பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. வணக்கம், பேசுங்க குமாரி மேடம்.
8: நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்லமா
1: இருக்கீங்களா? சரி, ஓகே. தோல்வி வந்து ஒரு வரம் அப்படின்ற டாபிக்ல தான் அன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்ல போறீங்க? அந்த பீப்பிள் அப்படியே ஒதுக்கி வச்சு டெலீட் பண்ணிருக்கப்பா.
8: அவங்க கூட நம்ம ரொம்ப சேர கூடாது.
1: சேந்த என்ன ஆகும்? என்ன தெரியுமா, நெகட்டிவ் பீப்பிள் கூட சேரக்கூடாது. அப்படி இல்ல, தோல்வி ஒரு வரம், தோல்வியில இருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம டாபிக் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அடி மேல அடி கிடைக்கும் நெகட்டிவ் பீப்பிள் கூட சேர்ந்தா.
8: நமக்கு வந்து எப்பவுமே தோல்வி வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்.
1: அப்படியே நம்ம நினைச்சிட்டே இருக்கணும், எனக்கு தோல்வியே வேணாம்ப்பா, சரி ஒண்ணு பண்ணிடலாம். நம்ம வந்து ஒரு பேப்பரும் பெண்ணை எடுத்து காலையில எழுதி எனக்கு தோல்வியே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒட்டி வச்சிருவோமா?
8: சரி,
1: ஓகே, ஒட்டிடலாம். ஓகே, சூப்பர், அருமையா பேசுனீங்க. அப்படியா, அருமையா பேசுனீங்களா, நன்றி.
9: சேர்ந்து
10: மாமா, என்னாச்சு?
11: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
10: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
12: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
13: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
1: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணையுங்கள், வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இணையும். நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:31 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில தோல்வி வந்து ஒரு வரம் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி அப்படியே முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். வெற்றி படியை நோக்கி அப்படி ஏறி போய் கொண்டிருக்கிறோம் அல்லவா?

0: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: டபுள் வணக்கம். யார் இந்த டபுள் வணக்கத்துக்குரிய பெண்? மணி முத்துமணி சொல்லுங்க. சொல்லுங்க. அது எப்படி புலியூர் குறிச்சி அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. ஓகே சொல்லுங்க. தோல்வி ஒரு வரம்.
1: தோல்வி தோல்வி அப்படிங்கறது எல்லாத்துலயுமே நம்ம எந்த ஒரு அதாவது கல்வி ஆகட்டும், ஒரு விளையாட்டாகட்டும், குடும்ப சூழ்நிலை ஆகட்டும், எல்லாத்துக்குமே வெற்றியும் தோல்வியும் தான். அந்த தோல்வியை நம்ம சந்திச்சாதான் இந்த வாழ்க்கை வந்து நமக்கு
0: வந்து போய் எல்லாம் சொல்லக்கூடாது. அழகா படிச்சுட்டு வரணும்.
1: அப்போ என்ன, தோல்வியை நம்ம சந்திச்சா மட்டும்தான் வெற்றியுடைய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லி, அதாவது தோல்விய கண்டு நம்ம துவண்டு போகக்கூடிய நேரத்துல அந்த தோல்வி வந்து துவண்டு போக வெற்றியை வந்து நமக்கு நிச்சயமா வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமா. அப்புறமா வந்து தோல்வி இருந்தாதானே நம்ம வந்து குடும்பத்துல இருந்த எல்லாத்துக்குமே நம்ம வெற்றியை சந்திக்க முடியும். ஆமா. அதனால தோல்வி வந்து ஒரு வரம் தான். அந்த தோல்வி வந்து இல்லாம இருந்தாக்காதான் யாருமே வாழ்க்கையில முன்னேற முடியாது. தோல்வி கொண்டதான் நம்ம வந்து இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போவாம முயற்சி பண்ணியாச்சு இல்லையாச்சுனாக்கா வெற்றி நமக்கு நிச்சயம். அதனால தோல்வி வந்து நமக்கு
0: ஒரு வரம். வரம். நன்றி.
1: நன்றி.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 3:02 தேனி நேரம். என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர் கே ஜி நெய். நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:34 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில தோல்வி ஒரு வரம் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த தோல்வி என்ன சொல்றோங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
7: புதப்பாடியில் லட்சுமி மேடம்.
0: எப்படி இருக்கீங்கம்மா?
7: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க. தோல்வி ஒரு வரம்.
7: தோல்வி என்பது கீழே விழுந்து அடிபட்டு கஷ்டப்பட்டாதான் போவோம். படி வெற்றிங்க படி கிடைக்கும். இவ்வளவு நேரம் முயற்சி பண்ணி கிடைக்காம ரொம்ப தோண்டு போனேன்.
0: விடா முயற்சி எடுத்து வந்திருக்கீங்க ஒரு வரத்தை நோக்கி.
7: எடுத்து படியில கால வச்சுட்டேன், வெட்டி படியில கால வச்சு.
0: நான் உங்களை அப்படியே கைய தூக்கி மேல பிடிச்சு விட்டேன். போங்க. ஓகே சொல்லுங்க.
7: என்ன கஷ்டம் வந்தாலும் தோண்டு போயிடக்கூடாது.
0: மாட்டுனே
7: முயற்சி பண்ணி
0: மாட்டுவே மாட்டுனே
7: மேல வர உள்ள பாக்கும்.
0: வந்துட்டோமே அடையாம அப்படியே வந்து ஸ்டெப்ல ஏறி மேல குமரி பண்பலை 101 வந்துட்டீங்க. போங்க.
7: டபுள்
0: டட்டடாயிங். நன்றி.
7: டபுள் டட்டடாயிங். நன்றி.

0: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
2: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேரம் அப்படியே சூப்பரா அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 1:39 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி என்ன பேசுறாங்க கேக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யாரு இங்க பேசுறீங்க?
5: கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்திரா பேசுறேன்.
4: பேசுங்கம்மா.
5: தோல்விங்கிறத மனசுலயே நினைக்க விடாதுமா. எப்பவும் சந்தோஷங்கிறத நம்ம மனசுல நினைக்கணும். வாழ்க்கையிலே தோல்வி எவ்வளவோ இருக்கு, அதை நம்ம மேன்மைப்படுத்தி கொண்டு வரணும். அதுக்கு முயற்சி பண்ணணும். பாத்துக்கோங்க, தோல்வியில நம்ம இதே பண்ண கூடாது,
4: கண்டுக்கவே கூடாது.
5: ஆமா, கண்டுக்கவே கூடாது. எப்பவும் நம்ம யாருக்கும் சந்தோஷமா பேசினாதே போதும்மா, அது கஷ்டமே தீர்ந்தே போலதான்.
4: சரிங்கம்மா, நன்றி. சூப்பர், அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். யாரு மேம், எங்க இருந்து பேசுறீங்க மேம்?
6: ராதா மனோகரன்.
4: ஓ, பேசுங்க. ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு காலையிலயும் கேட்டீங்க வசந்த அழைப்புல, அப்பயே சொல்லிட்டேன் நல்லா இருக்கேன். சொல்லுங்க.
6: வெற்றியும் தோல்வியும் மனித வாழ்க்கை இயல்பாதானே தானே. அதோட எது நடக்கிறதோ அது நல்லாவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கிறதும் அதுவும் நல்லாவே நடக்கின்றது. அதனால எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்.
4: பகவத்கீதையில இருந்து அப்படியே சூப்பரா சொல்லி முடிச்சிட்டாங்க.
6: சரி, ஓகே
4: ஓகே, கீதாச்சாரம் இல்லையா? நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம், பேசுங்க.
7: வணக்கம் மேடம்.
4: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: பெரியவளை இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
4: பேசுங்கம்மா.
7: அந்த தோல்வி என்பது வந்து கடவுள் நமக்கு ஒரு கேமா தான் அதை தந்திருக்கதாக நான் நினைக்கிறேன்
4: மேடம். கேமா? கேம்ல விளையாடுறோம்.
7: ஒரு கேம், அந்த வாழ்க்கையில அது ஒரு கேம் தான். அவரோட கேம்ல நாம வெற்றி பெறோம்னா ரொம்ப தோல்விகளை சந்திக்க வேண்டிய இருக்கு. கசப்பையே சாப்பிட்டு வாழ்க்கையில இருக்கும் போது ஒரு நாள் நெருப்பு கிடைக்கும் போது உலகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை
4: அனுபவிக்கும்.
7: அதே போலதான் அந்த வெற்றி கனிய பறிக்கிறதுக்காக நம்ம வந்து எப்படி நம்ம தன்னை தயார்படுத்துறதுதான் அது ஒரு கேமாட்டே வாழ்க்கையில தந்திருக்காரு. தோல்விகளை கண்டு துவண்டே போக கூடாது. கண்டிப்பா நமக்கும் ஒரு வெற்றி உண்டுங்க. தைரியத்தோடு போராடும் போது அந்த மனநிலையோ எல்லாமே நமக்கு பன்முகமாக அது வந்து இயங்கும். எல்லாத்துக்குமே ஒரு தக்க வச்சுக்கிடும் நம்ம. அதனால வாழ்க்கையில என்னைக்குமே தோல்விய வந்து வரவேற்கணும் நம்ம.
4: அருமையா பேசிட்டீங்கம்மா, நன்றி.
7: நன்றி மேடம்.
0: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய

0: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நீ.
1: நம்ம அப்படியே நிகழ்ச்சி நிறைவு பகுதி அப்படியே நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நேரம் 1:42 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஜாய் பேசுறேன்.
1: சீக்கிரமா பேசுங்கம்மா.
2: தோல்வி, மரணம், துன்பம் இவைகள் வருவது மனிதர்களுக்கு ஒரு ட்ரைனிங் காலேஜ் என்பது எனது அனுபவம். இவைகள் வந்தாதான் நம்ம இவைகளெல்லாம் அனுபவித்து அல்லாம ஒரு ட்ரைனிங் காலேஜ்ல போய் இதையெல்லாம் நமக்கு படிக்க முடியாது. நம் வாழ்க்கையில வருகிற போதுதான் அந்த சமயங்களை வீணாச்சு. கடவுளை நம்பி நாம் வாழ்ந்து பிறருக்கு துன்பம் இல்லாதபடி வாழ வேண்டும் என்னுள்ள ஒரு பயிற்சி நமக்கு கிடைக்கும் என்பது எனது நான் சொல்லுகிறேன்.
1: உங்களுடைய கருத்து. ஓகேம்மா, நன்றி நன்றி. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். சீக்கிரமா பேசுறீங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா. யாரு சீக்கிரமா பேசுறீங்க? உங்களுடைய பேர்?
3: கதிரவேசன், வடலி விலையில இருந்து பேசுறேன் மேடம்.
1: ராஜாதி வெல்கம்.
3: தன்னம்பிக்கையான ஒரு தைரியத்தையும் மன உறுதியும் தரதே அந்த தோல்விதான். அதனால அந்த தோல்வி வந்து ஒரு வரமா எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும் மேடம்.
1: ஓகேம்மா, சாதிச்சிடலாம். ஓகேம்மா, நன்றி. சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி. நம்ம நிகழ்ச்சியின் அப்படியே நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம் இல்லையா. இன்னைக்கு வந்து தோல்வி ஒரு வரம் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசணும். தோல்வி அடையாத யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே தோல்வியை நம்ம சந்திச்சுதான் அடுத்தது வெற்றிக்கு போயிருப்போம் இல்லையா. கீழே விழணுங்க, அடி வாங்கணுங்க, எல்லாம் பண்ணாதாங்க நம்மளால ஜெயிக்க முடியும். இது வந்து ஒரு சும்மா ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்காகலாம் இந்த டாபிக் எடுக்கல, இது ஒரு வாழ்க்கை பாடம் அப்படிதான். ஏன்னா வந்து தோல்வி ஒரு வரம் அப்படின்ற, தோல்வியை சந்திச்சு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு எப்படி வாட் ஆஸ் நெக்ஸ்ட், அடுத்தது எப்படி நம்ம வந்து மூவ் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு டாபிக்ல தான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கும். யாராவது தோல்வி அடைஞ்சிருந்தா கூட நீங்க தோல்விலாம் ஒண்ணுமே இல்லைங்க, நத்திங். நம்ம எப்பவுமே வின் பண்றதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு துணிவோடு அப்படியே அப்படியே ஜம் ஜம் அப்படி ஜாம்னு நம்ம எழுந்து நிக்கணும். ஓகே தோழிகளே, இதுவரை ஹாய் ஸ்னேகிதியே நிகழ்ச்சியில் பேசின எல்லா தோழிகளுக்கும் கேட்டுக்கொண்ட எல்லா நேர்களுக்கும் முயற்சித்த நேர்களுக்கும் நன்றிகள் பல. இதுவரை உங்களோடு ஆர்ஜே பிருந்தாஜி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இதன்படி குஜராத் மாநிலம் சூரத்தில் சாலைகள், சுகாதாரம், மின்சாரம், தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பாக 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு வதோதரா, மும்பை விரைவுச் சாலையின் முக்கிய பகுதிகள் மற்றும் மருத்துவமனை வளாகத்தையும் தொடங்கி வைக்கிறார். டாமனில் நமோ விமான நிலையத்தின் புதிய முனையத்தை தொடங்கி வைப்பதோடு நமோ மருத்துவமனையையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து லட்சத்தீவு யூனியன் பிரதேச மேம்பாட்டிற்காக 885 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 முக்கிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி பிரதமர் உரையாற்றவுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை 2வது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்கவுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 65 பேருக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. கடந்த மாதம் 23ஆம் தேதி 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 13 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும்

0: 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், அரசு பத்திர சந்தையை வலுப்படுத்தவும் வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீட்டை ஈர்க்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வரிச்சலுகை ஏப்ரல் 1 மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளுக்கு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் நடப்பாண்டில் 2வது முறையாக எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் 2 நிதிக் கொள்கையை இன்று வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு 6.6% குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 5.1% உயர்ந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வாழ்க்கை முறை, பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றில் மக்கள் தங்கள் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், நீடித்த தூய்மையான பசுமையான உலகை உருவாக்க இந்தியா தொடர்ந்து பங்காற்றும் என்று கூறியுள்ளார். ஆண்டுதோறும் வனப்பரப்பை அதிகரிப்பதில் உலகின் முதல் 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மத்திய ஆயுத காவல் படைகள் கடந்த 6 7.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுடெல்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு பூபேந்தர் யாதவ், திரு கீர்த்தி வர்தன் ஆகியோர் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், வருங்கால தலைமுறையினருக்காக நமது பூமியை பாதுகாத்து பேணி பராமரிப்பதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்துவோம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி மரக்கன்றுகளை நட்டு வைத்து விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத், அரசு பள்ளி மாணாக்கர் தயாரிக்கும் விதைப்பந்துகள் வனப்பகுதிகளில் வீசப்பட உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளின் அடிப்படையில் பசுமை மயமாக்கலில் முத்திரை பதித்து வருவது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.
1: உலகளாவிய தலைமைத்துவம், ஒருங்கிணைந்த முயற்சிகளால் பருவநிலை மாற்றங்களை முன்னெடுத்து செல்லும் முன்னோடி நாடாக இந்தியா செயலாற்றி வருகிறது. ஒரே நாடு ஒரே பூமி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கட்டமைப்பை உருவாக்குவதிலும் இந்தியா தன்னை நிலைநிறுத்தியுள்ளது. மத்திய அரசின் தொடர் நடவடிக்கைகளால் நாட்டின் வனப்பரப்பு விரிவடைந்ததோடு அலையாத்தி காடுகளால் கடலோர சூழலியல் அமைப்புகளுக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டு பசுமை மேம்படுத்தப்பட்டுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதோடு சுற்றுச்சூழல் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பல்லுயிர் பாதுகாப்பில் சிறப்பான முன்னேற்றத்தை நம் நாடு உருவெடுத்துள்ளதோடு புலி, சிறுத்தை உள்ளிட்ட 7 வகை விலங்கினங்களை பாதுகாக்கும் சக்தியாகவும் இந்தியா செயலாற்றி வருகிறது. நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மத்திய அரசின் பசுமை மயமாக்கல் குறித்து திருச்சியைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு ராஜா தெரிவிக்கையில்,
2: இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை மையமாக கொண்டு கடந்த 12 குறிப்பிடத்தக்க பசுமை மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் மாசுபாடுகள் குறைக்கப்பட்டு அதன் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தியுள்ளது.
3: கடற்கரை ஓரங்களில் மரங்களை வளர்ப்பதன் மூலம் கடலில் இருந்து தரையை நோக்கி வரக்கூடிய புயல்கள், சூறாவளிகளின் மூலம் ஏற்படக்கூடிய பெரும் ஆபத்துகளை தடுக்கும் முயற்சியில் இந்தியா மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. காற்றாலை உற்பத்தி மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலை சூரிய ஒளியின் மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தில் இந்தியா மேலும் வளர்ச்சி அடைந்து அதை மிகப்பெரிய விழிப்புணர்வாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து வருகிறது.
1: உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் இந்நாளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியா முன்னோடி நாடாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை

0: வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. துறை வாரியாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், அதற்கான இலக்குகள் ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரும் 18 ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், இக்கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான காயிதே மில்லத்தின் 131வது பிறந்தநாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசலில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று மலர்போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திமுக தலைவர் திரு MK ஸ்டாலின் அன்னாரது நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்தினார். உயர் சிறப்பு மருத்துவ இட விவகாரத்தில் தமிழக மருத்துவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை பிஜேபி ஏற்றுக்கொண்டதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய இயக்கத்தை தொடங்க உள்ளதாக திரு அண்ணாமலை இன்று அறிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கருக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் இன்று வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறும் சிறப்பு தொழில்கடன் முகாமை தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் ஆடவர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18 ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ITIs PM சேது, அதாவது பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் குறித்து. PM சேது என்பது 60,000 கோடி ரூபாய் செலவில் நாடு முழுவதும் உள்ள 1,000 அரசு ITIக்களை மேம்படுத்தும் ஒரு மத்திய அரசு திட்டமாகும். இத்திட்டம் தொழில் நிறுவனங்களின் தேவைகளுக்கு ஏற்ப நவீன பயிற்சி, திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். ஹப் அண்ட் ஸ்போக் முறையில் 200 முக்கிய ITIகள் ஹப் என்ற முறையில் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்புடன் அமைக்கப்பட்டு அவை 800 பிற ITIகளுடன் ஸ்போக் என்ற முறையில் இணைக்கப்படும். இது ஒரு பல்கலைக்கழகத்துடன் பல கல்லூரிகள் இணைக்கப்பட்டிருக்கும் அல்லவா, அது போன்ற ஒரு முறைதான். தனியார் நிறுவனங்களின் நேரடி முதலீடு மற்றும் வழிகாட்டுதலுடன் பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்படும். டிஜிட்டல் வகுப்பறைகள், மேம்பட்ட ஆய்வகங்கள் மற்றும் திறன் சார்ந்த சர்வதேச பயிற்சிகளும் இங்கு வழங்கப்படும். இத்திட்டத்தின் முக்கியமான 2வது அங்கத்தின் கீழ் நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 முதன்மை தேசிய நிறுவனங்களில் சென்னையில் உள்ள நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அதாவது NSTI நிறுவனமும் ஒன்றாகும். சென்னை NSTI வளாகம் சர்வதேச கூட்டாண்மையுடன் குளோபல் பார்ட்னர்ஷிப்புடன் கூடிய அதிநவீன தேசிய சிறப்பு மையமாக அதாவது நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக தரம் உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள ITI பயிற்றுவிப்பாளர்களுக்கு மேம்பட்ட மற்றும் புதிய தொழில்நுட்ப காலத்திற்கு ஏற்ற உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் இங்கு வழங்கப்படும். இத்திட்டத்தின் மொத்த நிதி

அளவான 60,000 கோடியில் மத்திய அரசு 50%, மாநில அரசு 33.3% மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் முன்னணி தொழில் நிறுவனங்கள் 16.7% நிதியையும் வழங்குகின்றன. ஒவ்வொரு முக்கிய மையத்திற்கும், அதாவது ஹப் ஐடிஐக்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு அதிகபட்சமாக 81 கோடி ரூபாய் வரையிலும், அதனுடன் இணைக்கப்படும் கிளைகளுக்கு, அதாவது ஸ்போக் ஐடிஐக்களுக்கு தலா 40 கோடி ரூபாய் வரையிலும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கான மத்திய அரசின் பங்கிற்கு ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் உலக வங்கி ஆகியவை இணைந்து கடன் உதவி வழங்குகின்றன. இத்திட்டத்தால் ஐடிஐக்கள் இனி அரசுக்கு சொந்தமான தொழில்துறையால் நிர்வகிக்கப்படும் நிறுவனங்களாக மாறும், அதாவது கவர்மெண்ட் ஓன்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி மேனேஜ்ட் என்ற முறையில் மாறும். ஒவ்வொரு ஐடிஐ கிளஸ்டரையும் திறம்பட நிர்வகிக்க மாநில அரசு மற்றும் முன்னணி தனியார் நிறுவனங்கள் இணைந்து சிறப்பு நோக்கு வாகன அமைப்பு, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளை உருவாக்குகின்றன. மாநிலத்தின் தலைமைச் செயலாளர் தலைமையில் இத்திட்டத்தை கண்காணிக்க பிரத்யேக மாநில வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டுள்ளது, அதாவது ஸ்டேட் ஸ்டீரிங் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் புதிய தலைமுறை படிப்புகள், அதாவது நியூ ஏஜ் ட்ரேட்ஸ் ஊக்குவிக்கப்படும். மாநிலத்தின் ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் உற்பத்தி துறைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய தலைமுறை படிப்புகள் வழிகாட்டும். இதில் மேம்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ் மேனுபேக்சரிங், எலக்ட்ரிக் வாகனங்கள், இவி மெயின்டெனன்ஸ் அண்ட் அசம்பிளி, ரோபாட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன், செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், அதாவது AI மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆகியவை நியூ ஏஜ் ட்ரேட்ஸ், புதிய தலைமுறை படிப்புகள் என்று அறியப்படுகின்றன. இத்திட்டத்தின் தாக்கம் தமிழ்நாட்டில் எவ்வாறாக உள்ளது என்று அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, கிண்டி, காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தின் முன்னணி உற்பத்தி துறைகளுக்கு ஏற்றவாறு மாணவர்களை தயார்படுத்துவதற்காக தொழில் நிறுவனங்களின் நேரடி பங்கேற்பு ஊக்குவிக்கப்படுகிறது, ஆங்கர் இண்டஸ்ட்ரி என்று இது அறியப்படும். தொழில்துறை சார்ந்த புதிய படிப்புகள், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோருக்கான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இத்திட்டம் மற்றும் சேர்க்கை குறித்த கூடுதல் விவரங்களை அறிய தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநரகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்பர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ், PM சேது, அதாவது பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: நேர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேர்களே.

நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் 2:22 ஆகிவிட்டது. வாழ்க்கை என்பது ரொம்பவே குறுகியது இல்லையா? ஆனால் நல்ல மனசு வைத்தால் அது அழகாகும் இல்லையா? இன்னைக்கு மார்னிங் அப்படியே நான் வந்துட்டே இருக்கும்போது ஆட்டோக்கு பின்னாடி எழுதி இருந்துச்சு, அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? சிரிப்பு இலவசம், ஆனால் அதை பகிர்ந்தால் அதற்கான மதிப்பு அளவிடவே முடியாது அப்படின்னு எழுதி இருந்துச்சு. பணம் இல்லாமல் வாழ முடியும், ஆனால் அமைதி இல்லாமல் வாழ முடியாது இல்லையா? வெற்றி அடைய வேண்டும் என்றால் தோல்வியை பயப்படக்கூடாது. பாசம் என்ற வார்த்தை பேசப்படுவது அல்ல, உணரப்படுவது அப்படின்னு ஸ்ட்ராங்காக எழுதி வச்சிருந்தாங்க. ரொம்பவே எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்துச்சு, அதை உங்ககிட்ட பகிரணும் அப்படின்னு நினைச்சேன், பகிர்ந்து கொண்டேன்.

காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். அடுத்து ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதயகீதம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி சார் உடைய வாய்ஸ்ல முத்துலிங்கம் அவங்களோட வரிகள்ல அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
3: உயிர்காக்கும் முதல் உதவி முறைகளை அறிந்திடு. நம்ம நிறைய இதுல பாத்துருக்கோம், தீ காயம்லாம் ஏற்பட்டாச்சுன்னா அந்த பள்ளிகள்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், கல்லூரிகள் பொதுமக்களிடையெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்போம். அப்போ கையில வந்து தீக்காயம் ஏற்பட்டா நீங்க என்ன விதமான முதலுதவிகள்ங்கிறது கேட்கும்போது, நிறைய படித்தவர்கள் இருக்கலாம் அல்லது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சா கூட அந்த கூட்டத்துல எங்கேயோ இருந்து ஒன்று ரெண்டு குரல்கள் கேட்கும், சார் அந்த காயத்துக்கு மேல உடனே பேஸ்ட் அப்ளை பண்ணணும், தோசை மாவு எடுத்து போடணும். இது எதற்காக இந்த நேரத்தில் சொல்றேன்னா, இது போன்ற தவறுகளை யாருமே செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு தீக்காயமோ அல்லது வந்து ஒருத்தருக்கு ஒரு இதயம் வந்து சில நேரத்துல CPR-ம்பாங்க, கார்டியோ பல்மனரி ரெசுசிடேஷன், அந்த நின்று போன இதயத்தை மீண்டும் அந்த இயக்குவதற்கு ஒரு உத்தி, அந்த மாதிரி முதல் உதவிகள் எல்லாமே நீங்க வந்து தரவா கத்துக்கணும். இப்போ அந்த தீக்காயம் ஏற்பட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 minutes வந்து ஓடுற தண்ணி டேப்பு பைப்பை திறந்து விடுறீங்க, அந்த குழாயை திறந்து விட்டு அந்த இடத்த வந்து நீங்க கைகளில் ஏதாவது காயம் ஏற்பட்டது அந்த இடத்த வந்து ஒரு 10 minutes நீங்க முதல்ல காமிக்கணும். காமிச்சாதான் என்னாகும், அந்த வெப்பத்தை போக்கி அதுல பொக்கலங்கள் ஏற்படாமல் அதை நம்ம அடுத்ததை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தேவையான மருத்துவ உதவிக்கு மருத்துவமனைக்கு செல்வதற்கு சென்றாலும் அது வந்து நமக்கு சீக்கிரமா குணமாகற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி அந்த இங்கு எடுத்து போடுறது, பற்பசைகளை எடுத்து யூஸ் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அதனால முதல் உதவி முறைகள் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள், இப்ப CPR எப்படி பண்றது, இப்ப வாய் வழியாக முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா 30 வந்து கைகளால வந்து நெஞ்சுக்கு மேல் பகுதியில வச்சு அழுத்தம் கொடுப்பாங்க, அந்த அழுத்தம் வந்து கொடுத்துட்டு 2 முறை வாய் வழியாக நன்கு இழுத்து சுவாசத்தை கொடுப்பார்கள். இது எல்லாமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டாலும் சில நேரங்களில் வந்து இந்த விழிப்புணர்வை வந்து நம்ம பயன்படுத்துறதுலாம் இருக்கு. ஏன்னா எங்க வேணாலும் விபத்துகளோ ஆபத்துகளோ நிறைய வர்ற சூழ்நிலையில நம்ம இருக்கும்போது ஒரு யாராவது ஒருத்தர் வந்து மயங்குறாரு இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணங்களால ஒருத்தர் பாதிக்கப்படுறாருன்னா உடனடியாக அவருக்கு மேல கவனத்தை செலுத்தி CPR-ங்கிற முறையை, கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன், இதை வந்து நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைகள் வந்து சோக்கிங் எதையாவது சாப்பிடுறாங்க, அதுக்கு என்ன பண்ணணும், இந்த முதலுதவி முறைகள் எல்லாமே நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய உயிரை காக்கிற மருந்துகள்.
2: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

நேயர்களுக்கு நினைவுபடுத்திடலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாத கேப்பீர் நேயர்களே. மன நிம்மதியுடன் வாழ மாற்றக்கூடியதை மாற்றுங்கள், மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்க முடியாததை நீக்கிவிடுங்கள். இணைந்து

நாகர்கோவில் குமரி பண்பலையுடன் நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 2:32 ஆகிவிட்டது. அடுத்த ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மௌன ராகம் திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல்.

0: ஆர்கேஜி நெய்.
1: எங்க அம்மா கீழே

0: இருந்ததுலேருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸை வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான்கடை, நாகர்கோயில்.

நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 2:38 ஆகிவிட்டது. திரையை சீக்கிட்டு அப்படியே ரசித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? கஷ்டம் என்னும் கவலையை சுமந்து கொள்ளும் சுமை தாங்கியா இல்லாமல் புன்னகை என்னும் மலர்களை கொண்ட பூஞ்சோலையா இருங்கள். வாழ்வில் என்றுமே வசந்தமே. சூப்பர்ல, இணைந்திருங்கள் குமரி பண்பலையுடன். அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் உங்களுக்காக.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் RKG நெய்.
2: நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 2:43 ஆகிவிட்டது. முடியாது, முடியவே முடியாதுப்பா அப்படின்னு எதையுமே விட்டு விடாதீர்கள். முயன்று பார், நிச்சயம் முடியும். ஒரு உதாரணத்தை எடுத்து கூறுவது எளிது இல்லையா, ஆனால் தானே ஒரு உதாரணமாக இருப்பது மிகவும் கடினம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? ஓஷோ சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலைஞன் அப்படின்ற திரைப்படத்தின் அருமையான பாடல் உங்களுக்காக

காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள். பூவின் மொட்டுகள் போல மௌனமாக இருக்காமல் மலர்ந்த பூக்கள் போல எப்பொழுதும் சிரித்துக் கொண்டே இருங்கள். நேரம் அப்படியே சூப்பர் போயிட்டு இருக்கல. நேரம் 2:49 ஆகிவிட்டது. அடுத்தது ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இளையராஜா சரோட மியூசிக்ல, எஸ்பிபியோட வாய்ஸ்ல, வீரா திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக.

மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் என்றும் மலரட்டும் என்ற சிந்தனையுடன் நிறைவடைகிறது திரையிசை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு 17 சென்டிமீட்டர், ஊத்து 15 சென்டிமீட்டர், காக்காச்சி 12 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 10 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் மயிலார் 9 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை பாலமூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, சித்தாறு, குண்டார் அணை, பெரியாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பூதப்பாண்டி, சூரலக்கோடு, சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கோழிப்போர்விலை, அடவிநயினார் கோவில் அணை, சிவலோகம், நாகர்கோவில், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கொட்டாரம், அடையாமடை, சேர்வலாறு அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கொடுமுடியாறு அணை, மாம்பழத்துறையாறு, தேவாலா, ஆனைக்கிடங்கு, உபாசி, முள்ளங்கினாவிள்ளை, ஹாரிசான், பாபநாசம், சோலையாறு, சின்கொனா, களியல், நெய்யூர், குழித்துறை, உட்பிரேயர், தேக்கடி, இரண்யேல், திருப்பரப்பு, கன்னிமார், அவலாஞ்சி, தக்கலை, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, வரட்டுப்பள்ளம், ஆரல்வாய் மொழி, முக்கூடல் அணை, விண்ட்வொர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானல், உதகமண்டலம் ஆகிய

0: இடங்களில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, திருப்பூர், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், வேலூர், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான அளவில் மழை பொழியக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18 தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் முஹிதீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல் செயல்படுவது வருத்தமளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலன்பட்டார் ஒபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் ஷா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். நார்வே செஸ் போட்டியின் 9 சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2 இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுர தமிழோடு தென் குழம்பு இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது.

0: பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

மேன்மை பயக்கும் தூய்மை. தமிழ்நாடு அரசின் பசுமை சாம்பியன் விருது பெற்ற சமூக ஆர்வலர் குருதி கொடையாளர் சரலூர் ஜெகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வந்து நம்முடைய நிகழ்ச்சியில வந்துட்டு சுற்றுச்சூழல் தினம் அதற்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியா இன்றைய நிகழ்ச்சி வந்து அமையப்போகுது. நம்ம கூட அனுபவங்களையும் சுற்றுச்சூழல் சார்ந்த பல விஷயங்களையும் வந்துட்டு நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக சமூக சேவகர் பசுமை சாம்பியன் விருது பெற்ற சரளூர் ஜெகன் அவர்கள் நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட இன்னைக்கு நம்ம பேசலாம், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
0: இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி சார்.
1: எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான்.
0: இப்போ வந்து சுற்றுச்சூழல் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கம். சோ அதுல ஒரு சேவகரா நிறைய பணிகள் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு சுற்றுச்சூழல் அப்படிங்கறதுக்கு ஒரு சரியான வரையறை அப்படின்னு நீங்க சொன்னா, ஏன்னா சுற்றுச்சூழல்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம், ஆனா அது மாசுபடுத்துறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வீட்டை நம்ம சுத்தப்படுத்துறத தாண்டி பொதுவான இடத்தை இறங்கி போய் சுத்தப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய பணி. அந்த பணியை கிட்டத்தட்ட 42 வருடங்கள் நீங்க செஞ்சிருக்கீங்க இல்லையா? சோ ஒரு சுற்றுச்சூழல் அப்படிங்கறதுக்கு ஒரு சரியான வரையறை உங்களுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுங்க சார்.
1: நாம வந்து இந்த பூமியில வசிக்கிறதுக்காக பிறந்தவங்க கொஞ்ச பேர் இருக்காங்க, வாழ்றதுக்காக பிறந்தவங்க கொஞ்ச பேர் இருக்கிறாங்க. இந்த வசிக்கிறவங்களுக்கு இந்த பூமியை பற்றி கவலையே இருக்காது, ஆனா வாழ்றவங்களுக்கு இந்த பூமியை பற்றி கவலை இருக்கும். இப்போ நம்ம வந்து தினமும் வெளியே போகும்போது நம்ம பிறருடைய கண்களுக்கு நம்முடைய தோற்றம் அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதற்காக செலவு செய்த சட்டையை நம்ம போடுவோம். இந்த வசிக்கிறதுக்காக வந்தவங்க இந்த உள்ளாடையை வந்து அணியும் போது அது அழுக்கா இருந்தாலும் போட்டுருவாங்க. நம்ம வந்து வாழணும், இந்த பூமியில நம்ம வாழணும், இந்த பூமியும் வாழணும், நாமளும் வாழணும் நினைக்கிறவங்க சுத்தமா செலவை செய்த சட்டை உள்ளாடைகள் கூட சுத்தமானதான் போடுவாங்க. இன்னைக்கு இந்த இவ்வளவு தூரம் நம்ம சமுதாயம் இந்த சாலை ஓரங்கள், குளங்கள், கிணறு, முக்கியமாக கிணறு, இதெல்லாம் பார்க்கும்போது பாலடைஞ்சு கிடக்கிறத பார்த்தா மனிதன் தன்னுடைய பொறுப்புல இருந்து கடமையில இருந்து நழுவி போயிட்டே இருக்கான். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள்னு நான் நினைக்கிறேன்.
0: ஓகே சார், நீங்க வந்து இப்போ வந்துட்டு அழகா நீங்க ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. பல உயிரினங்கள் நம்மளுடைய பூமியில வசிச்சாலும் மனிதன் வந்துட்டு இந்த சுற்றுச்சூழல்னு வரும்போது அவங்களுடைய பங்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, இயல்பை விட அதிகமா. அப்படிங்கிறப்போ மனிதனால எந்தெந்த வகையில சுற்றுச்சூழல் மாசடையுதுன்னு சொல்லலாமா சார்?
1: மாசடைகிறதுங்கிறது நம்ம இன்னைக்கு வீட்டுல உள்ள குப்பைகளையே நம்ம என்ன பண்றோம், அதை வாரிலால பெருக்கி கழிவு நீரோடையில தான் நம்ம கொண்டு கொட்டுறோம். அதுக்காக வந்து நம்முடைய மாநகராட்சி கூட பொறுப்போடு விஷயங்கள்ல அவங்களும் பொறுப்போடு இருக்கிறாங்க. அதை எடுத்துட்டு போறதுக்கு நிறைய தூய்மை நல பணியாளர்கள் இருக்காங்க, அவங்க கையில கூட ஒப்படைக்கிறதுக்கு அவங்களுக்கு மனம் இல்லை. நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. நேரம் இல்லைங்கிறதுக்காக கழிவு நீரோடையில கொட்டலாமான்னு நான் பல பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த பொறுப்புணர்ச்சி இல்லைங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதோட இன்னொரு விஷயம் எப்படின்னா, நம்ம வந்து நிறைய தண்ணீர், இந்த உலகத்திலேயே நமக்கு உயிர் வாழ்க்கும் உயிர் நீர்ங்கிறது மழை நீர். மழை தான் முக்கியம், தண்ணீர் ரொம்ப முக்கியம். நம்ம தூய்மை, சுகாதாரம் இதெல்லாம்

0: விட தாண்டி நமக்கு தேவை. தண்ணீர் இல்லாத பகுதிகளில் நம்ம வாழவே முடியாது, பாலைவனம் போல ஆயிப்போம். ஆனா விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் எல்லாருமே எதையெல்லாமோ கண்டுபிடிக்கிறாங்க, ஏவுகணை விடுறாங்க, இது நம்ம வீட்டில் எல்லாரும் செய்யக்கூடிய பணிகளெல்லாம் எளிமையா இருக்கிறதுக்காக வீட்டில் நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த வாரியில கூட எடுத்து அவங்க பெருக்கிறதுக்கு தயாரில்லை, அதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. ஆமா, அதெல்லாம் வச்சு பண்ணும்போது ஒரு அவங்களுக்கு அதில் என்ன திருப்தி இருக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல. இருந்தாலும் நாம எப்பவுமே இந்த பழைய முறைன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். என்ன பழைய முறை வாரியில் எடுத்து பெருக்கணுமா? நிச்சயமாக சுகாதாரமா வாழணும், நோய் நொடி இல்லாம வாழணும், நமக்கு அதுதான் நான் நினைக்கிறேன்.
1: ஓகே சார், ஓகே, ரொம்பவே அருமையா சொன்னீங்க. நம்மளுடைய முறைகள் அது உண்மையிலே முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏன்னா அது வரும் வெளியான விஷயங்கள் மட்டும் நம்மளுடைய ஆரோக்கியத்திலயும் கூட அது பங்கு வகிக்கிற மாதிரி இருக்கு.
0: நீங்க
1: ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். இப்போ மாசு அப்படின்னு வரும்போது, இப்போ நம்ம வீட்டை நம்ம சுத்தம் பண்ணும் போதே நமக்கு சில அசௌகரியங்கள் இருக்கும், இருந்தாலும் நம்ம வீடு அப்படின்ற எண்ணத்துல செய்வோம்.
0: இப்ப
1: பொதுவா இறங்கி செய்யும் போது பலர் வீசின குப்பைகள், அதாவது நமக்கு சம்பந்தமே இல்லாத பலரும் வீசிய பொது இடத்துல வீசிய குப்பைகளை நம்ம வந்து கிளீன் பண்றோங்கிறது, அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு சகிப்பு தன்மை வேணும், எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான தன்மை வேணுங்கிறது இதுல இருக்கு. அப்படி இறங்கி செய்யும் போது நீங்க அசௌகரியமாக உணர்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா?
0: இப்போ நான் சாலையில நடந்து போறேன், எங்கேயாவது ஒரு நண்பர் வீட்டுக்கோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும், பெரும்பாலும் நடந்துதான் போவேன். நடந்து போகும்போது சாலை ஓரத்தெல்லாம் பார்க்கும்போது நிறைய நெகிழி குப்பைகள், தண்ணீர் குடிச்சிட்டு அப்படி தூக்கி வீசிட்டு போறாங்க. கஷ்டம், மன கஷ்டம் என்னடா, எல்லாம் பெரும்பாலும் படித்தவங்களதான் இருக்காங்க. இந்த பாமரர்கள் பெரும்பாலும் தவறுகள் செய்வதில்லை என்பது என்னுடைய கணிப்பு. நானும் பார்த்துருக்கேன், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சாமி கண்ணை குத்திரும் அப்படி இப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அது உண்மையா பொய்யா தெரியாது, அதை பத்தி நம்ம விவாதத்துக்கு தேவையில்லை. ஆனா அந்த எண்ணங்கள் இருக்கு, ஆனா இவங்க அப்படி இல்லை. இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு விழிப்புணர்வு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா, தாகம் வந்தவொடனே தண்ணியை தேடுறோம், தண்ணியை வாங்குறாங்க, கடையிலேருந்து வாங்குறாங்க, விலை கொடுத்து வாங்குறாங்க, அதை குடிச்சிக்கிட்டு மூடி ஒரு பக்கத்துக்கு எறிகிறோம், அந்த குப்பியத்துக்கு ஒரு பக்கம் எறிகிறோம். அப்போ நம்ம இதெல்லாம் பொறுக்கி அகற்றும் போது அந்த இந்த ஒரு நெகிழி குப்பி ஒன்று கிடைக்குதுன்னா, அப்போ இதில் உள்ள மூடி எங்கே கிடக்கு, அதை தேடி எடுக்கிறது தான் நேரம் எனக்காகுது. அதையும் இவங்க என்ன பண்ணலாம், குடிச்சிக்கிட்டு அந்த மூடியை அதிலே தலைப்பகுதியில் திருகி வச்சு போட்டுடலாம். அதில் எந்த ஒரு சுணக்கம் அவங்களுக்கு தேவையில்லை. நான் அதுக்கு விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே சார், ஓகே. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, படித்தவர்கள் அதிகமா இந்த பிள்ளைய செய்யறாங்க, குப்பைகளா பொது இடத்துல வீசுறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா சார்? இப்போ வந்துட்டு நமக்கு தெரியும் பொது இடத்துல குப்பைகளை வீசக்கூடாது, அதனால என்னென்ன விளைவுகள் இருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் வந்துட்டு ஒரு இடத்துல போகும்போது ஒரு குப்பை நம்ம கையில ஒரு சாக்லேட் பேப்பரோ ஒரு பாட்டில இருக்கும்போது அதை நம்ம பொது இடத்துல போடக்கூடாது, குப்பை தொட்டியில போடணும் அப்படின்னு தோணும்போது அந்த இடமே குப்பையா தான் கிடக்கு. இவ்வளவு குப்பைக்கு நடுவுல நான் போடுற குப்பை என்ன பெருசா இருந்துட போகுது அப்படின்னு குப்பைகளை வீசி எறிகிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
0: இப்போ வந்து அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கையில ஒரு கழிவுப் பொருள் இருக்கு, இதை வந்து ஒரு குப்பை தொட்டியில கொண்டு சேர்க்கணும், அதுக்காக நம்ம போறோம். அதை கொண்டு போட போகும்போது, குப்பை தொட்டியில போட போகும்போது பக்கத்துல நிறைய வெளியே கிடக்கும், வெளியே கிடக்குங்கிறதுக்காக நாமளும் வெளியே போடக்கூடாது, நாமளாக நம்ம உள்ள போடணும். அப்புறம் அதை அகற்றுறதுக்கு இப்போ நம்ம தூய்மை நல பணியாளர்கள் இருக்காங்க. ஆனா காலப்போக்குல எல்லாம் அவங்களும் மாறுவாங்க. ஏன் மாறுவாங்கன்னா, ஆரோக்கியம் கெடும்போது கண்டிப்பா மாறுவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன், தண்ணி நிறைய குடி அப்படின்னு சொல்லுவாங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. இவங்க வந்து இந்த அமில கரைசல குடிக்கிறது, தாகம் வந்தவொடனே, தாகம் வந்தா தண்ணி தான் குடிக்கணும், பச்சை தண்ணி தான் குடிக்கணும். ஆனா இவங்க வந்து நாகரிகம் கருதி அதை குடிப்பாங்க. குடிச்சிட்டு கடைசியில ஏதாவது ஒரு சின்ன உடல்ல சக்தி இருக்காது, பலம் இருக்காது. உண்மையில அமில கரைசல குடிச்சா தாகம் தீராது, ஆனா கொஞ்சம் இனிப்பா இருக்கும் அவ்வளவுதான். ஆனா அதெல்லாம் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு.
1: அப்ப இன்னும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதன் மேல அதிக கடமை இருக்கு இல்லையா சார்?
0: கடமை, அதாவது இப்போ வாழ்றவங்கள கடன் கழிக்கிறாங்க, கடமை செய்யறது இல்ல. இன்னைக்கு ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லு, நான் ஆசைப்படுறேன். இப்போ மனிதனுக்கு ஆறு அறிவுன்னு சொல்றாங்க, விலங்கினங்களுக்கு பறவை இவங்களுக்கு நாலு அறிவு மூணு அறிவுன்னு இவனே வகுத்து வச்சுக்கிட்டான். ஆனா இந்த விலங்குக்கோ மனிதனுக்கோ நமக்கு மூணு அறிவு நாலு அறிவுன்னு தெரியாது, மனுஷனுக்கு மட்டும் நமக்கு மனுஷனுக்கு மட்டும் ஆறு அறிவுன்னு தெரியுது. ஆனா இன்னைக்கு அதை எப்படி அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு ஊருக்கு போறோம், ஒரு நண்பனை தேடி போறோம், ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறதாக தகவல் கிடைச்சி போறோம், அந்த ஊருடைய விலாசத்தை தேடி நம்ம போகும்போது எத்தனையோட்ட கேட்டுக்கிட்டு தான் நம்ம போறோம். ஆனா அயல் நாடுகள்ல இருந்து நிறைய பறவைகள்லாம் நம்ம தேசத்துக்கு வருது, ஏரிகள் கரையில வந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து வரும்போது தனியா வந்து போகும்போது குடும்பமா போகுது. அப்போ அதுக்கு வந்து அங்கிருந்து ஒரு 7000 கிலோமீட்டர்லாம் கடல் மேல வந்து பயணம் செய்யுது, அது எங்கேயும் தங்குறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு கையில் வரைபடம் இல்லை, எப்படி வருது? அப்போ நமக்கு ஆறறிவு, அதுக்கு அஞ்சறிவா?
1: அதான்.

0: அதாவது இயற்கையில வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கையோட ஒரு நெகட்டிவான பாத்துக்கு மனிதனுடைய பங்கு அதிகமா இருக்கு. இன்னும் அவங்க கவனம் அதிகமா எடுக்க வேண்டி இருக்கு. ரொம்பவே அழகா சொன்னீங்க சார். இப்போ வந்து காலநிலை மாற்றங்கள் ஒண்ணு முக்கியமான ஒரு விஷயம். அந்த காலநிலையும் நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கிய ஆதாரம். அதுல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆமா மனிதனுடைய செயல்பாடுகள் தான். சோ அந்த காலநிலை மாற்றத்துல எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் அதனுடைய பங்கு வகிக்குது அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லலாமா சார்?
1: சுற்றுச்சூழல்னா சாதாரணமா நம்ம சொல்லுவோமே, இப்ப கழிவு நீர் உடை ஓடுது, கழிவு நீர் ஓடுறதுக்கு தான் கழிவு நீர் உடை, நாமெல்லாம் கொண்டு குப்பையை கொட்டுறதுக்கு இல்ல. இங்க கொண்டு போடும்போது இந்த மழைக்காலங்கள்ல தண்ணீர் நிறைய வரும், மழை நீர்லாம் பெருக்கெடுத்து ஓடி அந்த கழிவு நீர் உடையில ஓட வேண்டியதெல்லாம் சாலைக்கு ஏன் வருது? சாலைகள்ல அந்த தண்ணி பெருகி ஓட காரணம் என்ன? அப்போ நம்ம வந்து யாரை திட்டுறோம்? வேற யாரையே திட்டுறோம். பிழைகள் தவறுகள் அவ்வளவு நாம செய்துக்கிட்டு நிறைய ஒரு தடை செய்யப்பட்ட நெகிழி பைகள்லாம் இருக்கு, அந்த பைகள் நிறைய கொண்டு கட்டி ஒரு கழுத்து பகுதியில் ஒரு சுருக்கு முடிச்சு போட்டு அப்படியே கொண்டு போட்டு போறாங்க நிறைய பேர். ரெண்டாவது நம்ம அந்த அவரை கூப்பிட்டு நம்ம விஷயத்த சொன்னோம்னா உனக்கு என்னன்னு கேக்குறாரு. கடைசியில் அவர் வீட்டு பக்கத்துல இந்த இதே சாக்கடை தண்ணி போகுது மழைக்காலங்கள்ல, அப்போ கூட அவர் உணர மாட்டேங்கிறாரு. அந்த உணர்வுங்கிறது வரணும் இல்ல, அது வரணும், நிச்சயமா வரணும், வர மாட்டேங்குது. ஆழிப்பேரலை, பூகம்பம், இப்படி எவ்வளவோ விஷயங்களை நம்ம வந்து மாட்டிக்கிட்டு எவ்வளவு சோக நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது, ஆறாத வடுவா நம்ம மனசுக்குள்ள இருக்கு. அப்படியுமே நம்ம திருந்தலைன்னா என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கு, நாளைக்கு நம்ம அதை மறந்துடும், இதனால இல்லையா? அப்ப ரெண்டாவது நம்ம அதை வந்து சிந்திக்கிறது கிடையாது. இப்படி ஏன் நேற்று நடந்தது, என்ன கோளாறு, நம்மகிட்ட என்ன கோளாறு, அதில் அந்த சிந்திக்கிற அப்ப நம்ம வந்து பருவநிலைகளை குறைச்சொல்லி ஒரு அது வரத்தான் செய்யும். கோடை காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், அது வரிசை அதனுடைய கடமையை செய்துட்டு இருக்கோம். நமக்கு மனிதனுடைய கடமை தவறும் போதுதான் அந்த இயற்கையின் கடமையில இருந்து தவறுது நான் என்னுடைய நம்பிக்கை.
0: இப்போ நீங்க பேசும்போதே அந்த இயற்கை சுற்றுச்சூழலுக்கு மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், இப்ப அதுக்கு என்ன சொல்றது, அதனால இப்ப இருக்க சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆதங்கம் அது தெரியுது. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டை தாண்டி பொதுவா யாரோ போட்ட ஒரு கழிவுகளை நம்ம வந்து கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிட்டு அருவருப்பை பொறுத்துக்கிட்டு கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு கிளீன் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி அந்த வழியா வரும்போது அதே இடத்துல அதே குப்பைகள் மறுபடியும் கிடக்கும் போது அது எவ்வளவு வலியான ஒரு விஷயம் சார்.
1: நிச்சயமா. அப்புறம் நம்ம வந்து இப்ப நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம், காலையில எந்திரிக்கணும் இல்லைன்னா அலைபேசியை கையில கூட தொந்தரவுப்படுத்தலாம்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு அந்த குழந்தை அதுக்கு தான் அழுது, அதை கொடுத்துக்கிட்டு அவ அப்படி அந்த பொழுதை போக்கிக்கிட்டு ஒரு பயனில்லாத வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம், அப்படி போகக்கூடாது. எதையாவது ஒன்று செய்துட்டு போகணும். இன்னைக்கு நான் ஒரு 1000 மரத்துக்கிட்ட வச்சிருக்கேன், இன்னைக்கு கொடுக்காப்புளி மரம், காட்டு நெல்லிக்காய் மரம், இல்லைன்னா பயன் தந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை மாதிரி நம்ம இப்போ நான் ஒரு வேளை இறந்து போனால் கூட அது இந்த இயற்கைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு காணிக்கை நம்ம செய்திருக்கோம். அப்படித்தானே நிறைய இப்போ நிறைய பேர் பார்க்கும்போது யாரோ வச்சது நம்மன்னு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனால் பூமி தாய்க்கு தெரியும், இந்த இயற்கைக்கு தெரியும் நம்ம செய்தோம்ட்டு. அதில் மாற்ற வேண்டாம், நீர்நிலைகளுக்கும் கண்கள் உண்டு, அது உண்மை. அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைகளை வளர்ப்பு பற்றி நம்ம சொல்லும்போது சில சாய்மார்கள் கொஞ்சம் வருத்தம் வரும். ஏன் ஒரு விலங்கை பார்ப்போமே, நாம வந்து விலங்குகளுக்கு அஞ்சு அறிவுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து குதிரை, அந்த குதிரைக்கு வந்து யாராவது வளர்ப்புறாங்க, அதுக்கு ஒரு குட்டி இருக்கும், அப்போ கொள்ளு அதுதான் அதுக்கு உணவு, கொள்ளுன்னா காணோம் கிராமங்களில் அது காணோம்னு சொல்லுவாங்க, நானும் காணணும்னு சொல்லுவேன். அதை உணவாக வைக்கும்போது அந்த குதிரை குட்டிக்கு அந்த அந்த கொள்ளு தீந்து போச்சுன்னா இந்த குதிரை என்னுடைய வாயை வைத்து அதுக்கு தள்ளி கொடுக்கும் சாப்பிடுன்ட்டு. அப்போ அது எப்படி அஞ்சறிவாகும்? அப்புறம் இன்னொரு விஷயம், இது முக்கியமான விஷயம்னு நான் கருதுகிறேன். பாலைவனத்தில் வந்து பாலைவன கப்பல் நம்ம எதை சொல்கிறோம், ஒட்டகம். அந்த ஒட்டகம் என்ன பண்ணா குட்டியை கூட்டிகிட்டே போகும், தண்ணி கிடைக்காது, தாகத்தில் தவிச்சு போயிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு குட்டையில் கொஞ்சோல தண்ணி இருக்கும். அப்போ அந்த ஒட்டகம், தாய் ஒட்டகம் வந்து தண்ணீரை குடிக்கும், குடிக்கும்போது அந்த குட்டி ஒட்டகமும் ஓடி வந்து தாகத்தை தீர்க்கிறதுக்காக தண்ணீரை குடிக்கிறதுக்காக வாய் வைக்கும்போது இந்த தாய் ஒட்டகம் காலால் எட்டி உதச்சி தள்ளி கீழே போட்டுரும். ஏன்னு சொன்னால் தாகத்துக்கு குட்டியே அது பழக்கும். தாகம்ங்கிறது பாலைவனத்தில் வந்து பழகி போன ஒன்னாட்டு உனக்கு வரணும், நீயும் என்ன மாதிரி வளரணும்னா நீ பல கஷ்டங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த அந்த ஒட்டகம் அப்படி செய்யும். அதான் உண்மை. சுற்றுச்சூழல்ல இவங்கள்லாம் ரொம்ப முக்கியம், மனிதர்கள் மட்டும் முக்கியம் கிடையாது, விலங்கினங்கள், பறவை இனங்கள் எல்லாருமே முக்கியமான ஆட்கள் தான்.
0: ரொம்பவே ஒரு சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த பகுத்தறிவு, 6வது அறிவு, அது வந்துட்டு நம்ம மனுஷங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்டிப்பா அந்த பகுத்தறிவோட நம்ம எப்பவுமே நடந்துக்கணும். அதுல அந்த சுற்றுச்சூழல்னு வரும்போது கண்டிப்பா அதை செய்யணும்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மேன்மை பயக்கும் தூய்மை. தொடர்ந்து கேட்கலாம் தமிழ்நாடு அரசின் பசுமை சாம்பியன் விருது பெற்ற சமூக ஆர்வலர் குருதி கொடையாளர் சரலூர் ஜெகன் அவர்களுடன் நேர்முகம். இன்னொன்னு மரங்கள் நடுற அந்த விஷயங்கள் பத்தி சொன்னீங்க. இப்ப கூட சமீபத்துல நீங்க வந்துட்டு பசுமை சாம்பியன் விருது வாங்கி இருக்கீங்க, ஒரு ஒரு சிறந்த அங்கீகாரம் உங்களுடைய பணிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த விருது, அதற்கான பணிகள், அந்த பசுமை பணிகள், உங்களோட பசுமை பணிகள் பத்தி சொல்லலாமா சார்?
1: நிச்சயமா. இப்ப பசுமை பணிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது மரங்கள் காடுகள்லாம் இருந்தாதான் மழை வரும். ரெண்டாவது நமக்கு முக்கியமா நம்ம உயிர் வாழ்றதுக்கு பிராணவாயு கிடைக்கும். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. புதுசாட்டு ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு இடம் வாங்குறாங்கன்னா மொதல் வேலையை அங்கே நிற்கிற மரங்களை வெட்டுறதுதான். இந்த பக்கத்தில் கார் விடணும், மரம் இடைஞ்சலாக இருக்குன்னு வெட்டுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும், அதனால் இந்த பெரிய மரத்தை வெட்டணும். இப்படி தான் அவங்க பேசுகிறாங்களே தவிர, இந்த மரம் நிற்கிட்டு அந்த நிழலில் நம்ம ஒரு நாற்காலியை போட்டு உட்காந்துருப்போம், நம்ம குழந்தைகள் விளையாடட்டு, அப்படி அவங்க கற்பனை பண்ணுறதே இல்லை. நம்ம இப்போ வந்து ஒரு மரம் நடுறோம், ஒரு புங்கை மரம், வேப்ப மரம், இவங்கெல்லாம் அரச மரம், இதெல்லாம் அதிகமான பிராணவாயு வெளியே விடக்கூடிய மரங்கள். அதான் இதெல்லாம் கோயில்களை நிற்க காரணம் தான், அங்கே போய் வெட்ட மாட்டான் பயந்து. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மரங்களை நட்டு அது வேரூன்றி தானாக நேரே தேடி எடுக்கும் வரை அதான் மரம் நடுறது. மரத்தை நட்டுக்கிட்டு தினமும் அதை பராமரிக்கணும். பராமரித்து தண்ணி ஊற்றி அதை வளர்த்து, இப்போ நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பையன் பிறக்கிறான்னு வைங்களாம். அந்த பையன் வந்து வளர்ந்து வளர்ந்து ஒரு பதின்ம பருவத்தை தாண்டி ஒரு திருமண பருவத்தை தாண்டி வரும்போது அவன் உயரமான பிள்ளையாக இருப்பான். பிள்ளை தலைக்கு மேலே வசந்த பிள்ளையாக வளர்ந்துட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அதே மாதிரி தான் இந்த மரம் செடி மரம் வைக்கிறதும் அப்படி தான். மரத்தை வச்சு தண்ணி ஊற்றி சில சின்ன சின்ன உரங்கள் போடுவாங்க. இந்த உரங்கள்லாம் போட்டாலும் தப்பு இல்லை. அதுக்கு சாணம், சாணத்தை எடுத்து கொண்டு போடுறது தப்பு கிடையாது. அதை போட்டு வச்சாலும் நம்ம நல்ல முறையில் அதை வளர்ந்துடும். அது நம்ம கடமை. ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தைன்னு நீங்கள் வந்து நிறைய பேர் கணிச்சு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் வீட்டுக்கு ஒரு மரம்ங்கிறதும் நிச்சயமான ஒரு விஷயமா இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
0: ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இப்போ வந்துட்டு மரம், நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்னதா இருந்த ஒரு மரத்தை நடுறதோட அது முடிஞ்சிடாது. அது ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் அது வளர்க்கணும். அதுவும் பல மரங்கள் இருந்தாலும் அது ஏதோ ஒரு இதுல தண்ணி இல்லாமலோ இல்ல ஏதாவது ஒரு மாடு ஏதாவது அந்த சாப்பிட்டோ அது போயிரும். அதெல்லாம் தாண்டி ஒரு சில மரங்கள் பெருசா வளர்ந்து இன்னைக்கு ஒரு பலாப்பழமோ ஒரு நாவல் பழமோ பல விதத்துல கொடுத்துட்டு இருக்கு. நீங்க ஒரு மரத்தை இப்படி பேணி பேணி பாதுகாத்து வளர்க்குறீங்க. ஆனா சட்டுன்னு வந்துட்டு நம்மளுடைய ஏதோ ஒரு சின்ன தேவைக்காக இருக்கும், ஒரு இடத்துக்காக நீங்க சொல்ற மாதிரி சின்ன தேவைக்காக அந்த மரங்கள் வெட்டப்படுது இல்லையா? சோ அவங்களுக்கு நீங்க ஒரு அறிவுரை என்ன கொடுப்பீங்க சார்?
1: மரங்களை வெட்டும் போது நமக்கு வலிக்காது இல்ல, ஆனா அவங்களுக்கு

0: அந்த மரங்களுக்கும் உயிர் உண்டு. அதுக்கும் வலிக்கும். என்ன வெட்ட போறான்னொடனே இந்த அறிவியல் அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கோடாலி, வெட்டுக்கத்தி, அந்த மரத்தை இருக்கிற வாள், ரம்பம், இதெல்லாம் கொண்டு வரும்போது அந்த மரம் வந்து உணர்ந்து கொள்ளுமா, இப்போ நம்மை வெட்டி வீழ்த்த போகிறான், நம்மை அறுக்க போகிறான். அந்த பாவத்தை நம்ம செய்ய வேண்டாம், ஏன்னா அது நமக்கு நன்மை தந்துட்டு இருக்கு. நிழல் கொடுக்குது, அப்புறம் சின்ன குழந்தைகள் உட்கார்ந்து விளையாடுறதுக்கு இடம் கிடைக்குது, அப்புறம் அதனால பலன் தான் கிடைக்குதே தவிர வேற எதுவுமே இல்லை, பலன் கிடைக்குது. இப்போ வந்து நம்மளால ஒரு இப்போ வீட்டில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம், மனிதனுடைய புத்தியை பாருங்க. இப்போ ஒரு கனி இருக்குது, ஒரு மரம் ஒரு கனியை தருகிறது, உள்ளே ஒரு விதை இருக்கும், அது அடுத்த விருட்சத்தை உருவாக்குறது. ஆனால் இப்போ மனிதன் கண்டுபிடிச்சது என்னது, விதை இல்லாத கனி. இப்போ ஒரு பூ பூத்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நான்லாம் சின்ன வயசுல நான் அனுபவிச்சிருக்கேன், எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு முற்றத்தில் இந்த முல்லை செடி, பிச்சி இதெல்லாம் வளர்ப்பாங்க. அந்த அது மலர்ந்து மனம் வீசுறத பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ ஆன மனுஷன் என்ன பண்ணிட்டான், மனம் இல்லாத பூக்கள், இப்போ பூக்கள் பார்த்துருக்கீங்களா, அதை பெருமையா சொல்றான், விதை இல்லாத கனி, மனம் இல்லாத மலர்கள், அப்புறம் அன்பு இல்லாத மனுஷன் தானே வருவான். அதனால்தான் இந்த இயற்கை வந்து நமக்கு இதெல்லாம் நமக்கு இப்படியெல்லாம் செய்யறதுனால இயற்கை நமக்கு தண்டனை தான் கொடுக்கும். நிச்சயமா தவறுக்கு தண்டனை உண்டு, நான் என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு தண்டனை கிடைக்கும், அதுல வந்து தப்பிக்கவே முடியாது யாரும்.
1: அதாவது ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு இடத்த சுத்தம் பண்ணி போட்டுட்டு போகும்போது அதே இடத்த வந்து மறுபடியும் அசுத்தம் பண்ணும் போது அந்த ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஒரு பணி செய்த ஒருத்தவங்களுடைய ஆதங்கம். அந்த ஒரு வார்த்தைகளா நீங்க வந்து வெளிப்படுத்துறீங்க, கண்டிப்பா இதை எல்லாருமே ஒரு கருத்துல எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப சிறப்பா சொல்றீங்க. இப்போ ஒரு மரம் நம்ம வைக்கிறோம்னா நீங்க வைக்கும் போது, ஏன்னா ஒரு போக்குவரத்துக்கு இடையூறாக சம்டைம்ஸ் ஃபியூச்சர்ல அது வெட்டப்படலாம், இந்த மாதிரி பல சவால்கள் ஃபியூச்சர்ல இருக்கு. அப்போ ஒரு மரத்தை வைக்கும் போது, ஒரு செடியை வைக்கும் போது அந்த இடத்தை நீங்க எப்படி தேர்வு செய்றீங்க?
0: தேர்வு செய்யறதுனா மின் கம்பங்கள், மின் கம்பிகள் போகிற இடத்துல எல்லாம் மரங்கள் வைக்க கூடாது. அப்புறம் அந்த சாலை ஓரங்கள்ல ரொம்ப கொஞ்சம் இடம் எல்லாம் விட்டு அது அந்த மரம் அந்த அந்த சுற்று அந்த சுற்று வளர்ந்து வரும்போது வேற எதுக்கும் இடைஞ்சலா இருக்கக்கூடாது அப்படி. அப்புறம் வந்து அதை விட முக்கியமா இந்த பூங்காக்கள்ல நம்ம மரம் வைக்கிறோம்ல, பூங்காக்கள்ல வைக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, அது வந்து செடி கொடி மரம் எல்லாமே நிற்கும் பூங்காக்கள்ல. அந்த மரங்கள் வந்து நான் இப்போ ஒரு ஒன்று ஒரு இது செய்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு பூங்காக்கள்ல. நம்ம அகில இந்திய வானொலி குமரி பண்பலைக்கு நேர் எதிரில் அழிந்து போன மரம் ஒன்னே ஒன்று நிற்குது, அந்த மரத்தினுடைய பேர் சர்போனியா, சர்போனியா மரம். அந்த சர்போனியா மரம் எதுக்கு உதவுதுன்னா, பழைய காலத்தில் எல்லாம் என்ன பழைய காலம்னா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உழவர்கள்லாம் வயல் விழுவாங்க இல்லையா, இப்போ தான் சீமை வரும் அப்படி இப்படின்னு எதை இல்லாமல் போட்டு நம்ம நிறைய நோய்களை வர நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கோம். இந்த சர்போனியா மரத்து அந்த இலை தழைகளை அந்த வயலில் போட்டு உழுவாங்க, பூச்சிகள் வராது. அப்புறம் வந்து நம்ம உரம் தேவையில்லை, அதெல்லாம் எப்படி மறைஞ்சு போச்சு எப்படி காணாமல் போச்சுங்கிறதே தெரியல, அந்த மரமே இல்லாமல் போச்சு. திடீர்னு ஒரு நாள் ஒரு நண்பர் சொன்னார், இப்படி ஒரு சர்போனியா மரம் நீங்கள் தேடுற மரம் அகில இந்திய வானொலிக்கு நேர எதிரில் இந்த சாலையை தாண்டி உள்ளே போகும்போது அங்கே நிற்குது சார். இல்லை நாங்கள் ஏற்கனவே அங்கே மரங்கள்லாம் வச்சு விட்டுருக்கோமே வேறு மரங்கள்னு சொல்லி கேட்டு அங்கே போய் அங்கே நிற்குது, கிளையெல்லாம் வெட்டி அப்புறம் ஒவ்வொரு பூங்காக்கள்லாம் நட்டுட்டு அது வேறுட்டு வளர்ந்துட்டு இருக்குது. ஆனால் அது என்ன மரம்னு மக்களுக்கு தெரியாது, அதை விட கொடுமை அதுக்கு பயன் என்னங்கிறதே தெரியாது. ஆனால் காலப்போக்கில் அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ பைலட் ஆகணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் சொல்ல மனுஷன் ஆகணும்னு சொல்லி வளர்க்கணும், அதுதான் முக்கியம்.
1: இப்போ நிறைய அந்த மாற்றங்கள் பற்றி சொன்னீங்க, அதில் இன்னொரு விஷயம் முன்னாடியெல்லாம் இந்த நாவல் பழம் மற்ற இந்த சேம்பக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சும்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது வழியில் பறக்கிட்டு ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு போனோம்.
0: அதை விட முக்கியமாக கொடுக்காப்புளின்னு ஒரு மரம், அதுவும் அப்படிதான். அந்த கொடுக்காப்புளிங்கிறது சாட்டை மாதிரி இருக்கும், நல்ல இனிப்பாக இருக்கும், அது இப்பவும் நாங்க அதை வச்சு நாங்க பரமாறி இருக்கோம். அதை சொல்லுங்க.
1: ஓகே சார், இப்போ அந்த மாதிரி நம்ம எல்லாம் போற வழியில அப்படி தாராளமா எடுத்து விளையாடி சாப்பிட்டு இன்னைக்கு அது ஒரு விலை கொடுத்து நம்ம கடையில வாங்குறது ஒரு அரிய பொருளா பாக்குற மாதிரியான ஒரு சூழல் ஆயிப்போச்சு. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வந்துட்டு சில ஃப்ரூட் மட்டும்தான் நம்ம கடையில வித்தியாசமா பார்ப்போம், மற்றதெல்லாமே நம்ம கை பக்கத்துல பக்கத்து வீட்டுல போற வழியில அதிகமா பார்ப்போம். இப்ப அப்படி எதுவுமே இல்லை, எல்லாமே கடைகள்ல ஒரு வித்தியாசமான பொருளா அரிய பொருளா வாங்குற மாதிரி இருக்கு. சோ இப்போ உங்களுடைய ஒரு மழலை பருவம்ங்கிறது ஒரு சுற்றுச்சூழல் இருந்திருக்கும், நீங்க பள்ளிக்கூடம் போற நேரத்துல, வெளியில போற நேரத்துல, இல்ல ஒரு பாட்டி வீட்டுக்கு போற நேரத்துல உங்களுடைய சூழல் ஒரு விதமா இருந்திருக்கும். இப்போ அந்த சூழல் ஒரு விதமா மாறி இருக்கு, கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கும். சோ அந்த வித்தியாசத்தை உங்களுடைய அந்த ஒரு மழலை பருவத்துல இருந்தக்கூடிய சுற்றுச்சூழலையும் இப்பயும் கொஞ்சம் அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்க முடியுமா?
0: நான் சின்ன வயசுல எங்க அம்மாவினுடைய அம்மா வீட்டுலதான் நின்று வளர்ந்தேன், 15 வயசு வரைக்கும் அங்கதான் வளர்ந்தேன். அப்போ ஒரு அரசு உயர்நிலை பள்ளின்னு ஒன்று அங்கதான் படித்தேன். படிக்கும்போது இடங்கள் அவ்வளவுமே சுத்தமாக இருக்கும், கொய்யா மரம் நிற்கும், நாவல் மரம், எல்லா மரங்களும் நிற்கும்,

0: யார் வேணாலும் எங்க வேணாலும் எது வேணாலும் பறிச்சுக்கலாம். அப்புறம் வந்து கிராமங்கள்ல வந்து முருங்கை மரம், கருவேப்பிலை எல்லாமே உண்டு. உனக்கு இன்னைக்கு சமையலுக்கு ஒன்னு ரெண்டு முருங்கைக்காய பறிச்சுட்டு போ, ஆனா முருங்கையை வச்சு கூட்டு வச்சு பிள்ளைங்களுக்கு கொடு, அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு முருங்கையில வந்து கடையில போய் வாங்க போனா 50 ரூபாங்கிறான் ஒரு கட்டு. அதையும் நம்ம பெருமையா வாங்கிட்டு போறோம், நான் இது 50 ரூபா கொடுத்து வாங்கினேன்ட்டு. அப்புறம் அப்போ அந்த காலங்கள்ல நோய் நொடிகள்லாம் ரொம்ப குறைவு. இங்க பாட்டி என்ன செய்வாங்கன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம் இந்த நாளையும் அரைச்சி வாரத்துல ஒரு நாள் சங்குல ஊத்தி எங்க தொண்டையில இறக்கி விடுவாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைங்கிட்ட இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்து பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை, எதுக்கு எடுத்தாலும் நான் தப்பா சொல்லல, நம்ம அவசரங்களுக்கு நம்ம அதை பார்த்து தான் ஆகணும். ஆனா இதை அடிக்கடி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா அந்த நோய்கள் வராதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலும் உண்மைதான். ஏன்னா இப்பவும் நான் அதை குடிச்சிட்டு இருக்கேன், மாசத்துல ஒரு நாளோ 15 நாளைக்கு ஒரு தடவையோ அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்புறம் பெண்களுக்கு வந்து குடிமிளகுன்னு ஒண்ணு உண்டு, அதை கொடுப்பாங்க. அது வந்து வயிற்று புண், அப்புறம் இரத்த நாளங்கள் ஏதாவது கொழுப்பு படிஞ்சா அது போயிடும் அப்படின்னு ஒரு மருத்துவ ரீதியாக நம்ம குழம்பெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. இப்போ அதை எல்லாரும் மறந்துச்சு, மறந்து வீட்டில இருந்தே அதை கொண்டு வா இதை கொண்டு வாமா அவங்க கொண்டு கொடுக்கறத சாப்பிட்டுட்டு அதை பெருமையாக பேசிட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளோ நோய் நொடிகளுக்கு காரணம், அதுதான் உண்மையும் கூட.
1: ஓகே சார், ஓகே. ஒரு நெடிய பயணம், நிறைய அனுபவங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்ப உங்களுடைய தூய்மை பணி அப்படின்னு வரும்போது இந்த நீர்நிலைகள்ல உங்களுடைய பங்கு அதிகம். இப்போ ஒரு காஞ்சி இருக்கிற ஒரு குப்பையை வந்து கிளீன் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது, ஆனா நீர்நிலைகளை சுத்தப்படுத்துறதுங்கிறப்போ கொஞ்சம் சிரமங்கள் கண்டிப்பா இருக்கும், நிறைய அசௌகரியங்கள் இருக்கும். பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம், அதோட ஆழம், அதோட தன்மை எதுவுமே நமக்கு நம்ம நினைக்கிற மாதிரி எப்பவும் அது நமக்கு வாய்ப்பு அமையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சவால்கள். சோ அந்த சுத்தப்பணிகள், அந்த தூய்மை பணிகள் பத்தி சொல்லலாமா?
0: நிச்சயமா. இப்போ வடக்கு குளம் பகுதியில் வந்து அனந்தன் குளம்னு ஒரு குளம் இருக்கு, மொத்தம் 99 ஏக்கர்னு அரசு ஆவணத்தில் இருக்கு. அப்போ நான் சின்ன வயசுலலாம் எங்கள் பாட்டி வீட்டில் என்ன வளரும்போது அங்கே கண்ணாடி குளம்னு ஒரு குளம் உண்டு, பேரே கண்ணாடி குளம். அந்த கண்ணாடி குளம் அந்த பெயர் காரணம், அந்த குளத்தை நம்ம கரையில் நின்று பார்த்தா அந்த தண்ணி அடியில் மீன்கள், குட்டி குட்டி மீன்கள் ஓடுறது, கீழே மணல் வந்து வெள்ளை நிறத்தில் கிடக்கும், அவ்வளோ சுத்தமாக அழகாக இருக்கும். தண்ணியை நம்ம கையில் குடிக்கலாம் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அதை விட பெரிய ஆச்சரியம் என்னடான்னா, அந்த குளம் ஓரத்தில் வந்து ஊருணியில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும்ல, அதை போல வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம அதை பார்த்து விளையாட்டு போகிறோம், நண்பர்களோடு போய் பள்ளிக்கூட விடுமுறை காலங்களில் போய் விளையாடுறது போகிறாதான். அப்போ இதெல்லாம் பார்த்து நிறைய குளம் அப்படியெல்லாம் நம்ம போகும்போது, இந்த குளத்துக்கு ஒரு தடவை குளிச்சுட்டு வருமேன்னு போகும்போது அங்கே போனோடனே எனக்கு முதல்ல கிடைச்ச வரவேற்பு காலில் ஒரு பீங்கான் வெட்டி விட்டது தான், ஒரு பெரிய பீங்கான். அது அறுவை சிகிச்சை மூலமாக தான் எடுத்தோம், அந்த அளவுக்கு உள்ள ஆழமாக பதிஞ்சோன்னா. அப்புறம் ரெண்டாவது குணமான முறை பார்த்தா ஏகப்பட்ட நெகிழி குப்பிகள், அப்புறம் வீட்டில் உள்ள மெத்தை பாய் என்ன இல்லாமல் அங்கே கிடக்கு, டிவி பழைய டிவி எல்லாமே உள்ள கிடக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம எடுப்போமே, இதெல்லாம் மாற்றி பார்ப்போமேனு போனால் எங்கே முடியும், நடக்கிற காரியம் கிடையாது. ஆனாலும் ஒரு துணிவு, ஒரு வைராக்கியம்னு ஒன்று உண்டு இல்லையா, எனக்கெல்லாம் சின்ன வயசுல எந்த விஷயத்திலும் ஒரு வைராக்கியம் உண்டு, செய்து முடிப்புமே செய்வோமே நடக்கிறத நடக்கட்டும்னு சொல்லி இறங்கிடுவேன். தினமும் ஒரு 50 கிலோ சாக்கு பை ஒன்றும் 20 கிலோ சாக்கு பை ஒன்றும் வச்சுருப்பேன் பையில். வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டிலேருந்து அந்த அனந்தன்குளம் 3 கிலோமீட்டர் இருக்குது, காலையில் சரியாக ஒரு 5 மணிக்கு நடந்து போவேன், 5:45, 5:30 போய் எல்லாம் பொறுக்கி எடுத்து. எனக்கு ஒரு நண்பர் உண்டு, அவரும் வருவார், வந்து நிறைய உதவிகள்லாம் செய்வார். அப்போ அந்த இதெல்லாம் நம்ம பொறுக்கி எடுத்து அகற்ற எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் விடக்கூடாது சகதிக்குள்ள தண்ணீர் வற்றிய நிலை, பெருகிய நிலை, இந்த ரெண்டு நிலையிலுமே நான் அங்கே தூய்மை பணி செய்திருக்கேன். ஆனால் என்ன முடியல, இன்னைக்கு 590 நாட்களாக நான் அதை பணியாற்றிட்டு இருக்கேன்.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
3: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: பண்பலையின் தேனி நேரத்தில் இணையலாம் நேர்களே.
3: முடிய ஒரு பாப்பமே அப்படின்னு ஒரு வைராக்கியத்தில் செய்துட்டு இருக்கேன் நிச்சயமா. ஆனா இன்னைக்கு அன்னைக்கு பார்த்த நான் ஆரம்பத்துல பார்த்த குளத்தை விட இன்னைக்கு அது ஒரு அழகா இருக்கு பாக்குறதுக்கு, அது தப்பே கிடையாது. அதுக்கு இடையில வடசேரி பேருந்து நிலையம் பக்கத்துல நீராளி குளம்னு ஒரு குளம் இருக்கு. அங்க நிறைய பேர் வந்து குளிப்பாங்க. குளிக்கும்போது அதுல படித்துறை இருக்கு இல்லையா, படிக்கட்டு. அதுல ஒரு படித்துறை வந்து பரிமாறாமலே ஆட்கள் நடமாடம் இல்லாம அதை குளிக்கலாம். சில பேர் அவங்க குளிச்சுட்டு போட்டுன்னு காத்து நின்னாங்க. நம்ம இது என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது அதில் மண் குவியல், அதுலேயும் காலி மது பாட்டில்கள் அதெல்லாம் உடச்சி போட்டுக்க எல்லாமே அதெல்லாம் கிளீன் பண்ணி அதெல்லாம் சுத்தப்படுத்தி அதை வந்து இப்போ அது பயன்பாட்டுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் இன்னும் பழையபடி அனந்தன் குளத்துக்கே போய் இன்னைக்கு வரைக்கும் தினமும் வந்து காலைல 6 to 7:30 அல்லது 6 to 8 வரை எனக்கும் அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி இருக்குது. இது வரைக்கும் அந்த வாழ்வியல் நோயின்ட்டு இருக்கு இல்லையா, ரத்த அழுத்தம் சர்க்கரை இந்த ரெண்டு வியாதிகளும் இன்னும் வந்து எட்டி பார்க்கல, ஆண்டை என் உடம்புல வந்து எட்டி பார்க்கல, இதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
4: இவ்வளவு பொதுப்பணிகள் இருக்கும்போது கண்டிப்பா அது ஒரு ஆரோக்கியத்தை வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதம் அந்த இயற்கையே வந்து கொடுக்கணும் தான் சொல்லணும். இப்போ ஒரு பக்கம் நம்ம தண்ணீர்ல இந்த மாதிரியான மாசு இருக்கு, இன்னொன்னு குளிக்க வர்றவங்க சோப்பு டிடர்ஜென்ட் எல்லாம் யூஸ் பண்ணும் போது துணி துவைக்கும் போது அதனால கூட மாசு ஏற்படுது இல்லையா. சோ அதற்கான விழிப்புணர்வுகள் நீங்க கொடுத்திருக்கீங்களா?
3: அதுக்கான விழிப்புணர்வுனா நம்ம சில இப்போ கடைகள்ல பல வண்ணங்கள்ல சோப்பு வைக்குது அழுக்கான துணி. இப்போ பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க பாட்டி என்ன செய்வாங்கன்னா, நம்ம வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தோடனே உள்ள துணியை கலத்தி போட்டா 1 கொடுத்த துணி மாதிரி இருக்கும் அழுக்கு. அந்த அளவுக்கு நம்ம மண்ணில் கடந்து புரண்டு அவ்வளவு தூரம் நம்ம குறும்புன்னு சொல்லுவாங்க அதை. ஆனால் அதெல்லாம் குற்றம்ங்கிறது போக போக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். குறும்பு தான் அது, ரசிக்கக்கூடிய அளவில் இருந்திருக்கு. ஆனால் போக போக நம்மளை வந்து அந்த குறும்புகள்லாம் இன்னைக்கு நினச்சி பார்த்து குற்றமா இருக்கு, அப்படியே தப்பு பண்ணியிருக்க கூடாது, அது பிழை அப்படின்னு இப்பவும் புரியுது. அதை எங்க பாட்டில என்ன பண்ணுவாங்கன்னா, வெந்நீர்ல இப்ப காரம்னு சொல்லுவாங்க, காரம் காரணம் வெண்மை நிறத்துல இருக்கும், அதை உள்ள போட்டு கலக்கி அதை ஊற வைப்பாங்க. ஊற வச்சு கையை வச்சு கசக்கணும், எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் போயிடும். இன்னைக்கு வந்து நம்ம வியாபாரத்தன்மை வளர்ந்துட்டு வணிகத்தன்மை வளர்ந்துட்டு அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம மக்களும் அதை விரும்ப தொடங்கிட்டாங்க இல்லையா. இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் நிறைய இருக்கு, அது வந்து விலை மலிவுங்கிறதுக்காக வாங்குறாங்க. விலை மலிவுங்கிறத விட அதனால எவ்வளவு கேடுங்கிறத நம்ம நினைச்சுப்போம். வீட்டில் ஒரு வாளி இருக்கு, ஒரு சின்ன மக் இருக்கு, எல்லாமே எதனால அப்படி இருக்கு, அது வந்து விலை மலிவுங்கிறதுனால வாங்குறோம். முன்னாடி எல்லாம் வீட்டில் வெண்கல செம்பு பித்தளை செம்பு அதெல்லாம் இருக்கும், அது விலை அதிகம்னு மட்டும் இல்லை, அது இப்போ வாங்குற விரும்புறதும் இல்லை. மக்கள் அழகா இருக்கணும் அப்படிலாம் யோசிக்கிறாங்க, ஆனா பூமி அழகா இருக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை.
4: அது ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அதாவது எல்லா வீடுகள் மாதிரி நம்ம வீடும் அலங்காரமா இருக்கணும் அப்படிங்கிறப்போ அதற்கேற்ற ஒரு பொருளாதாரம் அப்படின்னு இல்லாதப்போ இந்த பிளாஸ்டிக் தான் நமக்கு வாய்ப்பா கிடைக்குது அலங்கரிக்கிறதுக்கு. ஆனா ஒரு இடத்தை தூய்மையா இன்னும் பொறுப்போடு செய்யும் போது அது இன்னும் ஒரு அழகான நம்ம மனசுக்கு அது அழகா இருக்கும்,
3: திருப்தியா திருப்தியா. இன்னைக்கு வந்து இவ்வளவு நாட்கள் நம்ம தொடர்ந்து பண்ணோம், சில நாட்கள் ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. ஏன்னா ஒரு 50 தூக்கிடுவேன், அந்த அளவுக்கு என்ன உடம்புல சக்தி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சலிப்பு வரல, நம்ம இது எனக்கு செய்த போதும் வேண்டாங்கிற சலிப்பு எனக்கு வரல. அது எனக்கு காரணம் அந்த பணி செய்யறதுனால உள்ள உற்சாகம் தான் காரணம். இல்லைன்னு சொன்னா சலிப்பு வந்து வேற வேலை இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா. அப்புறம் அதை என்ன பண்ணோன்னா, நீங்க எல்லாமே எடுத்து இந்த நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய தூய்மை நல பணியாளர்கள் அந்த பக்கம் வருவாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன் நன்றி சொல்லணும்னா, அவங்களும் தினமும் 7:30 சரியா வருவாங்க, வந்து அவங்க கையில ஒப்படைச்சிடும், அவங்க கொண்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான்.
4: ஒரு உண்மையை சொன்னா ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் இந்த மாதிரி சுத்தப்படுத்துறது, இன்னொரு பக்கம் மரம் நடுதல், இன்னொரு முக்கியமான விஷயம் 100 மேல ரத்த தானமும் நீங்க செய்திருக்கீங்க. இவ்வளவு பயணம், குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு மேல பொறுப்புகள் இருக்கு, இந்த ஒரு பயணத்துல நீங்க எதிர்கொண்ட கடினமான விஷயங்கள் சவால்கள் ஏதாவது இருக்கா?
3: சவால்கள்னு சொன்னா நம்ம நீர்நிலையை சுத்தப்படுத்துறதுதான். இப்ப நம்ம ரத்த தானம் செய்யறது வந்து 3 ஒரு தடவை கொடுக்கலாம். இப்ப நான் கொடுக்கல, 2021 என்னுடைய ரத்த தானம் வழங்குறது முடிஞ்சு போச்சு. ஏன் முடிஞ்சு போச்சுன்னா, வயசு 1, ஹீமோகுளோபின் அளவு குறைவு, அப்புறம் வந்து

0: மருத்துவர்களும் வேண்டாம் போதும் நீங்க அதிகமாகவே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. அப்ப இதை பார்த்து நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க. அது அப்போ நான் வெற்றி அடைஞ்ச மனுஷன் தானே.
1: கண்டிப்பா
0: இல்ல, இப்ப நம்ம வந்து நாலு பேர் வந்து அண்ணே நான் உங்களை பார்த்து நான் ரத்தானம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அது வேற என்ன வேணும் நமக்கு இல்லையா? அப்புறம் வந்து ஏதாவது ஒரு பையன் கல்லூரியில் படிக்கிறதுக்கோ இல்லைன்னா திடீர்னு ஒரு திருமண அழைப்புதல் மகளுக்கு கல்யாணம் நீங்கள் வாங்காமா சரியா நமக்கு நினைவு இருக்காது. அப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் சொல்லுவாங்க, என் மகளுக்கு மகள் பிரசவ சமயத்தில் நீங்கள் வந்து ரத்தம் கொடுத்துடலானே, ஓ அப்படியா, நம்ம மறந்துருக்கோம், நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்கோம், தோக்கலை அப்படின்ட்டு. அதை விட முக்கியமான விஷயம் இந்த விழிப்புணர்வு போல உங்களை பார்த்து தான் நான் வந்தேன்னு சொல்லும்போது நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்திருக்கோன்னு. அதை விட என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சேவையை பற்றி ஒரு ஆசிரியர் ஒருத்தர் அவர் எழுதின புத்தகத்தில் ஒரு பாடமாகவே எழுதியிருக்கிறார். அது ஒரு பள்ளிக்கூடத்தில் பாடமாக இருக்கு. அப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து செய்த நல்ல காரியங்கள், அந்த நல்ல காரியங்கள்னால நம்ம வந்து இன்னைக்கு மாணவர்கள் படிக்கிற ஒரு பாடமாக நம்ம இருக்கிறோம். உடல் தானமும் பண்ணிட்டேன். ஏன் உடல் தானம் பண்ணேன்னா, நம்ம வந்து ரத்த தானம் பண்ணியிருக்கோம். எத்தனையோ குழந்தைகள், 56 பிரசவத்துக்கு கொடுத்துருக்கேன் நான், 56 குழந்தைகள் வளர்ந்துருக்கு இல்லையா? அது எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு பெரிய சாதனையாட்டம். மருத்துவர்கள் சொல்லுவாங்க 1991 அப்போ கோட்டாறு ஆஸ்பத்திரி, அதுதான் நமக்கு இப்போ ஆயுர்வேத கல்லூரி இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு அந்த அரசு மருத்துவமனை. அங்கே ஒரு அம்மாவுக்கு பிரசவத்துக்கு ரத்தம் கொடுத்தேன். அந்த அம்மா வந்து அப்போ வந்து ரத்தம்னா விழிப்புணர்வு இல்லாத காரணம், 2005 மேலே தான் விழிப்புணர்வே வந்தது. அதில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஒரு காலப்போக்கில் அந்த பெண்ணு வளர்ந்து வரும்போது அது கல்யாணத்துலாம் முடிஞ்சு வரும்போது ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் 2013 டிசம்பர் மாதம் நினைக்கிறேன், அந்த பிரசவத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் நான் தான் கொடுத்தேன். அந்த காலம் எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கினேன். அது எனக்கு இன்றைக்கும் எனக்கு அது பத்திரிகைலாம் எழுதுனாங்க, எனக்கு அது இன்றைக்கும் ஒரு ரொம்ப பெருமிப்பாக தான் இருக்கும். ஓ இந்த அளவுக்கு நம்ம செய்திருக்கோமா, நாமளாக செய்தோம் அப்படின்ட்டு. அது காலம் தான் நமக்கு அந்த கை கொடுக்குது, நீ போ, நீ தான் கொடுக்கணும், நீ தான் வழங்கணும்னு சொல்கிறது காலம்தான். ஆனால் நம்ம தவறு செய்தாலும் சரி நல்லது செய்தாலும் சரி காலம் கவனித்து கொண்டே இருக்கும். அந்த இப்போ இன்னைக்கு வந்து எத்தனையோ மரங்கள் வச்சுருக்கோம், 1000 மரத்துக்கு மேலே வச்சு வளர்ந்துருக்கு. அந்த மரம் பக்கத்தில் போய் நம்ம நிற்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? சில பேர் வந்து அதில் நிழலுக்காக நிற்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே நினைப்போம் பரவாயில்ல ஒரு நிழலுக்காக நிற்கிறாங்க போதும் இல்லையா? அந்த மரத்துக்கு தெரியும், அந்த மனுஷன் தான் வச்சான் என்ன என்ன வளர்த்து விட்டோம்னா அதுக்கு தெரியும்ல. அதுபோல் நம்ம வந்து நாய்கள் இருக்கும், அந்த நாய்க்கு ஒரு சிறப்பு குணம் ஒன்று உண்டு. எப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வாசனை உண்டு. நமக்கு கைரேகைகள் இருக்கு இல்லையா, கைரேகைகள் என்ன மாதிரி உங்களுக்கு இருக்காது, உங்களை மாதிரி வேற அம்மாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு கூட இருக்காது, உங்கள் அப்பாவு கூட இருக்காது. ஆனால் மனித வாசனைன்னு ஒன்று உண்டு. அதே போல் என்னுடைய உடலில் உள்ள ஒரு வாசனை உண்டு எனக்கு தெரியாது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாசனை உண்டு, ஆனால் அது நாய்க்கு தெரியும். அந்த நாய் என்னடன்னா திடீர்னு அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது வராங்கன்னா ஓடி போய் அந்த கால்களை தான் மோந்து பார்க்கும். இந்த கால் பெருவிரலினுடைய அடுத்த விரல் தான் மனிதனுடைய வாசம் சேமித்து வச்சுருக்காங்க உடலியல் கூறுப்படி. அப்போ அது நாய்க்கு மட்டும் சரியாக தெரியும், மனசுவாச்சும் ஓஹோ இவர் நம்ம நண்பர் ஒன்று அது வாலாட்டிக்கிட்டு ரொம்ப குலையிறது. ஆனால் மனுஷனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ அந்த நாய்களும் வந்து ஒரு நன்றி விசுவாசம் உண்டு அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இப்போ மனிதர்கள் கூட கொடூரமானவங்க இருக்காங்க இல்லையா, அதேபோல் விலங்குகளும் இருக்கும். அதேபோல் யானை, காட்டில் கிடக்கூடிய யானையில் கூட்டமாக வளரக்கூடிய யானை உண்டு. ஒரே ஒரு யானை மட்டும் தனியாக வளரும், திமிர் பிடிச்ச யானை, அதை ஒற்றையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றையில் தான் போவோம், ஒற்றையில் தான் போவோம், ஒற்றையில் தான் சாப்பிடும், ஒற்றையில் தான் குளிக்கும், ஒற்றையில் தான் வாழ்ந்தே சாகும், அப்படி ஒரு யானை இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம நம்ம சுற்றுச்சூழலுக்கெல்லாம் ரொம்ப எதுவாக இருந்தது, எந்த விலங்காக இருந்தாலும் சரி எந்த பறவையாக இருந்தாலும் சரி அவைகள்லாம் இல்லைனாலும் நம்ம வாழ முடியாது. நம்ம மனிதன் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், மாறி மாறி அவனே அடிச்சு சாப்பிட்டுருவான்.
1: எல்லாமே இந்த உலகத்தில் அதனதன் ஒரு அங்கம், அதனதன் ஒரு பங்கு செய்தல.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மேன்மை பயக்கும் தூய்மை. தொடர்ந்து கேட்கலாம் தமிழ்நாடு அரசின் பசுமை சாம்பியன் விருது பெற்ற சமூக ஆர்வலர் குருதி கொடையாளர் சரலூர் ஜெகன் அவர்களுடன் நேர்முகம்.
1: சவால்னு பார்க்கும்போது எனக்கு 2025 வருடம் அக்டோபர் மாதம் 3 ஒரு காய்ச்சல் வந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். மருத்துவர் வந்து பரிசோதனை பண்ணார். பண்ண உடனே சொன்னார், உங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 3 மருத்துவரே சொன்னார், என்ன சொன்னார், அவருக்கு மரணம் நிச்சயம், பிழைக்க மாட்டார்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அந்த படுக்கையிலிருந்தே நினச்சேன், நம்ம எவ்வளோ நல்ல இருக்கோம், நம்ம என்னெல்லாம் இப்படிதான் எனக்கு என்ன பொதுவாக அப்படி தானே வரும், ஆனால் கடைசியாக ஒரு சின்ன கொசு கடித்து நம்ம சாக போகிறோமே அப்படின்னு தான் நினச்சேன். டெங்கு கொசு பொதுவாக நல்ல நீரில் தான் இருக்கும். ஒருவேளை என்னுடைய உறவினர்கள்லாம் சொன்னாங்க, நீ அந்த குளத்துக்கு போய் தினமே பண்ண இல்லை, அதனால தான் அந்த இது வந்தது அப்படின்னாங்க. என் வீட்டில் நல்ல தண்ணி இல்லையான்னு கேட்டேன். படுக்கையில் இருந்துட்டு வீட்டில் நல்ல தண்ணி இல்லையாப்பா, அதில் கொசு வராதான்னு கேட்டேன். கேட்டு அப்படி போகும்போது ரெண்டாவது மருத்துவர் நீங்கள் மரணம் அடைஞ்சிருவீங்க, உங்களுக்கு இதோடு உங்களோட ஆயுள் முடியுதுன்னு சொல்லி அவரும் வருத்தப்பட்டார். ஏன்னா அவர் 40 கால நண்பர். ஆனாலும் சரி, நடப்பது நடக்கட்டும்னு விட்டாச்சு. அடுத்த பிறகு அன்னைக்கு இரவு அந்த என்னுடைய வெள்ளையணுக்களுடைய எண்ணிக்கை உற்பத்தி

0: அதிகமாகி தன்னதானே நான் ஒரு 13 நாட்கள் இருந்து உயிர் பிழைத்து கொண்டேன். அப்போ மருத்துவர் எனக்கு ஒரு அட்வைஸ் சொன்னார், உங்களை காப்பாற்றினது நீர்நிலைகள் தான், நீங்கள் வச்ச மரங்களும் தான், நான் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது போதும் எனக்கு அப்படின்னு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல அடுத்தன. கடைசி என்னாச்சுன்னா, ஒரு மாதம் வீட்டில் ஓய்வு எடுத்தேன். ஓய்வு எடுத்துக்கிட்டு பழையபடி குளத்தை நோக்கி நான் போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள உடல் பலமோ மனபலம் குறையலை எனக்கு. என்றைக்குமே மனபலம் குறையாது, எது வந்தாலும் பார்க்கலாம், எது வந்தாலும் தாங்கிக்கிடக்கூடிய சக்தி உண்டு. போவோன்னு சொல்லி 3 கிலோமீட்டர் என்னால் நடக்க முடியல. கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டர் போனவுடனே சோர்வு போல வந்தவுடனே ஏதாவது கடை திண்ணைகள் விடியகாலம் பூட்டி தானே இருக்கும், அதில் உட்காந்துருவேன், போவோம் விடக்கூடாது. இதை திரும்பி வீட்டுக்கு போவோம், அந்த எண்ணமே வரல. குளத்துக்கு போவோம், அந்த நீர்நிலையை பார்ப்போம், அந்த தாய் எப்படி இருக்கான்னு போய் பார்த்துருவோம். அந்த இதில் தான் நான் போனேன். ஒன்றும் பழையபடி போய் பார்த்தா ஒன்றும் அதே நிலைமை தான். வீட்டில் உள்ள மெத்தைகள் பாய் என்னவெல்லாமோ அதை பார்த்தாலே கண்ணீர் வரும். சரி, இதை பின்னும் பழையபடி மாட்டோன்னு பின்னும் மீண்டும் பணியை தொடங்கி அது ஒரு சவால் போல தான் பழையபடி எடுத்தது. காய்ச்சலுக்கு போகிற சவாலாக நம்ம எடுத்துக்கிட்டது, விடக்கூடாது அப்படின்னு எனக்கு சின்ன இல்லை, ஏற்கனவே நான் சொன்னேன், சின்ன வயசில் எனக்கு வைராக்கியங்கிறது பிளமாக உண்டு. எதுனா வரதை பார்ப்போம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல எனக்கு இயற்கை தாய் எனக்கு கொடுத்ததுனால இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் இந்த சுத்த இன்னைக்கு அதை விட பின்ன ஒரு விஷயம், வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் நடந்து போகிறேன்ல, அப்பவுமே சாலையோரங்களில் கிடக்கக்கூடிய பிளாஸ்டிக் இந்த குப்பிகளை எடுத்து பையில போட்டு போட்டுட்டே போவேன். நிறைய பேர் என்ன ஏதோ ஒரு ஆக்கறையாவாருன்னு கூட நினச்சிருக்காங்க, எங்கள் வீட்டில் இருக்குது கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கூட கேட்பாங்க. நான் இல்லைப்பா அப்படின்னு சிரிச்சுட்டே போயிடுவேன், தெரியாமல் கேட்குறேன். அப்புறம் அங்கே போகும்போது அதை நாகர்கோவில் அந்த மாநகராட்சியினுடைய அந்த தூய்மை நல பணியாளர்களுக்கு ஒரு பொது இடம் உண்டு, அங்கே ஒரு அரச மரம் உண்டு, அந்த அரச மரம் மூட்டில் தான் எல்லாம் வைப்பாங்க, அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் குளத்து போயிட்டு வரும்போது அந்த வண்டி வரும், வண்டி வந்தோன்னா அவங்களெல்லாம் நன்றி தரணும், அவனை மறக்கவே முடியாது வாழ்க்கையில், தினமும் யார் செய்வாள் இல்லையா, அப்படியெல்லாம் பண்ணி இந்த வைராக்கியம் இதெல்லாம் சவால்ங்கிறது இதுதான். உயிர் போனால் போட்டு அதை பற்றி கவலையப்பட மாட்டேன், இப்போ இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நம்ம நிறைய விஷயங்களை செய்திருக்கோம், அதனால கவலைப்பட மாட்டேன். ஒன்றுமே செய்யாமல் நம்ம வந்து மரணம் அடையக்கூடாது, எந்த ஜீவனும் எந்த உயிரும் போகக்கூடாது. நான் பிறருக்கு நன்மையாட்டு இருந்துட்டு போறதுனால ஒரு தப்பும் கிடையாது, கொஞ்ச நாளில் மறந்துடும் இந்த பூலோகம் மறந்துடும். தமிழ்நாடு அரசு எனக்கு வந்து பசுமை சாம்பியன் ஒரு விருது கொடுத்தாங்க இல்லையா, நமக்கு பெருமையாக தான் இருக்கு. அது என்ன எனக்கு சந்தோஷப்பட்டதோட என்னுடைய நண்பர்கள் பட்ட என் வயசு நண்பர்கள் சின்ன வயசு பையன் மாறு மாதிரியே மாறி எதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம், நான் எதிர்பார்க்கலடே இருக்கட்டு அப்படின்னு சந்தோஷமா வாங்கி வச்சுக்கிட்டோம். இன்னும் இது போல நிறைய விருதுகள், பெரிய பெரிய விருதுகள்லாம் வாங்கணும்னு நிறைய பேர் வாழ்த்துறாங்க. இந்த பணிகளை நம்ம தொடர்ந்து செய்யணும். நிச்சயமா நம்முடைய உடம்புல நமக்கு நம்ம நடந்து ஓடுற பலம் இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்புறம் வேற எதிர்மறை சிந்தனைகளை பற்றி நினைக்கவே கூடாது. என்றைக்கும் அவங்க திட்டுறாங்களே, இவங்க ஏசுறாங்களே, அதெல்லாம் பற்றி கவலையே படக்கூடாது. அவங்களுக்கு வேலையே அடுத்தவங்கள திட்டுறதுதான் நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து நான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஒன்று பதிவு பண்ணுறேன். இவன் புதுசாக நம்ம மாவட்டத்துக்கு வந்திருக்கிற ஆட்சியர் ஐயா பிரதாப் ஐஏஎஸ் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. பத்திரிகையில் படித்த இயற்கை ஆர்வலர்னோடனே எனக்கு அவரை ரொம்ப அவர் பார்க்கறதுக்கு முன்னே அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்புறம் வந்து அவருடைய வரலாறை கொஞ்சம் புரட்டி பார்த்தேன். அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் கொஞ்சம் தண்ணீர் பஞ்சம் வந்ததாகவும் இந்த ஆழ்துளை கிணறுகள் எல்லாமே வறண்டு போயிருந்ததாக அதை எப்படி ஐயா மீட்டெடுத்தாங்க, அதை மழைநீர் சேகரிப்புக்காக நம்ம போடுவோம் இல்லையா, அதெல்லாம் வச்சு இன்னைக்கு அங்கே உள்ள குளங்கள் எல்லாமே நிலத்தடி நீர்மட்டத்தை உயர வச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய வேலை இல்லையா, எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் அவர் ஒரு விவசாயியினுடைய மகன்கிறத அவர் நிரூபிச்சிட்டார். இன்றைக்கும் வந்து இப்படிப்பட்ட ஒரு மனிதர் நம்ம மாவட்டத்துக்கு வந்தது நம்ம எல்லாம் ஒரு குடுப்பனை செய்தவங்க தான். நிச்சயம் அதில் ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம மாவட்டம் எப்போவுமே சிறந்த ஆட்சியர்களை தான் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மாமனிதர், அவரை போற்றி நான் என் வயதை மீறி வணங்குகிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்பவே அழகா சொன்னீங்க சார். அதாவது இப்போ சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு நல்ல சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குதுங்கிறதோ எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி ஒரு பிளாஸ்டிக்னால ஓசோன் ஓட்டை ஆகுறதுல இருந்து, நீர் மாசுபடுறதுல இருந்து, நிலம் மாசுபடுறதுல இருந்து, டிட்டர்ஜென்ட்னால என்ன மாசுக்கள், இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ நான் செய்ய வேண்டியது என்னன்னா, அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளுடைய கடமையை செய்யறது அப்படிங்கறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு வரணும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி குப்பைகளை எல்லாரும் அப்படி பொது இடத்துல வீசுற இடத்துல தான், இன்னொரு விஷயம் இந்த குழந்தைங்க கிட்ட அவங்கவுங்க சாக்லேட் பேப்பர் அவங்கவுங்க பேகுள்ளே போடுற ஒரு பழக்கமும் அந்த குழந்தைங்களுக்கு வருது. சில அம்மா அப்பா சொல்லி கொடுக்குறாங்க, அந்த பிள்ளைங்க அந்த வாட்டர் பாட்டிலுக்கு பேக்ல ஒரு இது இருக்கும், ஏதாவது சாக்லேட் சாப்பிட்டா சில குழந்தைங்க அதுக்குள்ள அப்படியே அழகா போட்டு வச்சுக்கிறாங்க, அதுவும் இருக்கு. சோ இந்த பக்கம் ஒரு பக்கம்

0: நம்ம வந்து கொஞ்சம் எதிர்மறையான விஷயங்களை பார்த்தா சில நேர்மறையான அழகான விஷயங்களும் நம்ம கண்ணில் படுது. சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஏதாவது அந்த மாதிரி பாத்திருக்கீங்களா குழந்தைங்க கிட்ட?
1: சில குழந்தைகள் வந்து நம்ம சாலை ஓரங்களில் நம்ம போகும்போது சில கடைகள்ல இருந்து தாய்மார்கள்ட்ட சின்ன குழந்தைகளும் இனிப்பு ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடும், ஏதாவது கேட்கும் அம்மாட்ட வாங்கி கேட்டோன்னு. எனக்கே சில நேரம் ஆச்சரியப்பட்டிருக்கேன், அந்த குழந்தை அந்த தாய்க்கு தான் நின்று சொல்லணும், ஏன்னா அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க, டேய் அந்த பேப்பரை அங்கே போடாத கையில் வச்சுக்கணும்னு. இது என்ன பண்ணணும், அந்த பேப்பர் எடுத்தோன்னே தாயாற்ற கொடுக்குறான் பையன், தாயாற்ற கொடுத்தோன்னு அவங்க வாங்கி அதை சாலையில் வீசலை, அதை கையிலே சுருட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம போச்சு குப்பை தொட்டி அதை வந்து அதில் வீசுகிறாங்க. அது ஒரு சின்ன நல்ல விழிப்புணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் எப்படின்னாக்கி, அந்த குழந்தைகளுடைய உணவு முறைகளை மாற்றணும் ஆரோக்கியத்துக்காக. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மருத்துவமனைக்கு தூக்கிக்கிட்டு போகிறது அது அவ்வளோ நல்லதில்லைங்கிறது என்னுடைய பாடு. காரணம், உணவே மருந்து. நம்ம வந்து இப்போ சிறுபயறு தானியங்கள் சின்ன சின்ன தானியங்கள்லாம் உளுந்து இதெல்லாம் சாப்பிட்டா நல்லது, இதெல்லாம் யாருமே இப்போ சாப்பிட்றதில்ல. ஏன்னா ஜீரணிக்காத ஜீரணமாகாத ஜீரணம் ஆகும், கஷ்டப்பட்டு ஜீரணமாகும், எளிமையாக ஜீரணமாகின்ற உணவுகளை நம்ம சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருப்போம், அதுதான் உண்மை. இது வந்து பரோட்டா அப்படி இப்படி நமக்கு ஜீரணத்தை வந்து ரொம்ப நேரம் எடுக்கும், நம்ம குடல் உறிஞ்சிகள்லாம் பாடாப்பட்டு போயிடும். நமக்கு வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை நாமளே பரிசோதனை பண்ணலாம். தினமும் காலையில் நம்ம மலம், தினமும் நமக்கு மலம் வெளியேறதுனாலே நோய் வராது. அப்போ அதுக்குள்ள உள்ள எளிமையான உணவுகளை சாப்பிட்டாதான் அது வெளியேறும். கொஞ்சம் நம்ம குடல் சுமக்க முடியாத அளவில் சீரணிக்க முடியாத அளவில் உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்டா குடலை கஷ்டப்படுத்தக்கூடாது, இருதயத்தை கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம வந்து மேலே தோலால் மூடி அழகாக இருக்கிறோம் பார்க்கறதுக்கு, ஆனால் நம்ம உடம்புக்குள்ள கல்லீரல் மண்ணீரல் குடல் இருதயம் என்னவெல்லாம் இருக்கு, அவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம இல்லைல்ல, அதெல்லாம் நினச்சி அதுங்க உள்ளுறுப்புகள் வந்து நலமாக இருக்கணும், அதுக்குள்ள உணவுப் பொருட்கள் தான் சாப்பிடணும். ஆனால் இந்த பிளாஸ்டிக்ங்கிறத கொஞ்சம் நம்ம தவிர்த்தோம்னா நம்ம நல்லா தான் இருப்போம் நிச்சயமா. ஆனால் இனி வரக்கூடிய குழந்தைகளை நம்ம குழந்தை தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் ஒரு பழமொழி உண்டு, தொட்டில் பழக்கத்திலேயே அப்படியே நம்ம கொண்டு வந்தால் தான் முடியும். இன்னைக்கு ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போகிறேன், ஒரு 3 வயசு பையன், அவன் வந்து அவனுடைய தாத்தா கூப்பிட்றாரு, இங்க வாங்க ஐயா வந்திருக்காங்க இல்லையா கொஞ்சம் தண்ணி கொண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், உங்கள் பேரப்பிள்ளை அவங்கள பார்த்து நீங்க என்ன நீங்கன்னு சொல்றீங்களே மரியாதை என்ன அப்படின்னு. இப்போ நான் அவனை பார்த்து நீங்கன்னு சொன்னால் அவன் எல்லாரையும் நீங்கள் வாங்கன்னு பேசுவான், அதுதான் உண்மை. நம்முடைய வளர்ப்பு முறை சரியாக இருக்கணும், அதுக்கு குழந்தைங்களும் ஒத்துழைக்கணும், அதுதான்.
0: ஓகே சார், அதாவது சுற்றுச்சூழல் ஆரம்பித்து குழந்தைங்களுடைய உணவு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வரைக்கும் உங்களுடைய அழகான அறிவுரைகளை வந்துட்டு கொடுத்துருக்கீங்க சார். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம் சார். இந்த வருஷத்தை இந்த சுற்றுச்சூழல் தினத்துக்கான ஒரு தீமையை வந்துட்டு இயற்கையை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றது மூலமா காலநிலையை நல்ல விதமா கொண்டு போறதா தான் இருக்கு. இப்போ பல அறிவுரைகள் பல அனுபவங்களை பகிர்ந்துகிட்டீங்க. நிறைவா நேயர்களுக்கு இந்த சுற்றுச்சூழல் சார்ந்து நீங்க சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன?
1: நேயர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இன்னைக்கு நல்ல உண்மையிலே நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டு கழிவறை நம்ம வீட்டு சமையல் அறை இந்த இரண்டும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் நம்ம வீட்டில இருந்து தொடங்கி எதுவுமே நாம தான் முதல்ல தொடங்கணும். அவங்க சேர்த்து அதை பார்த்து நம்ம அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கினாலும் அது நம்மள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், நம்ம தான் செய்யணும் அதை. அது வந்து இந்த நேயர்கள் வந்து நம்முடைய நேயர்கள்லாம் வந்து நல்ல புத்திசாலிகள், அவங்க வந்து நல்லது எது கெட்டது எது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பொதுவாகவே இந்த அறிவுரை நம்ம அவங்களுக்கு சொல்லுத நினைக்காம இதை ஒரு பரிந்துரை மாதிரி நான் சொல்றேன்.
0: ஓகே சார், ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். இப்போ ஒரு மண்ணுல வந்துட்டு நம்ம ஒரு வேஸ்ட போட்டோம்னா அது வந்து மட்குது, அதே நேரத்துல ஒரு விதைய போட்டா அது வளருது. அந்த மண்ணுக்கு கூட பகுத்தறிகிற ஒரு தன்மை இருக்கு. இப்ப ஆறறிவு பகுத்தறிவுன்னு சொல்ற மனுஷங்களான நமக்கும் கண்டிப்பா அது இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்தணும். நம்மளால ஒரு சுற்றுச்சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய நேரம் இல்லைன்னு சொல்லலாம், நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஆனா உங்களை மாதிரியான சமூக சேவகர்கள் இப்படி மத்தவங்களுடைய குப்பைய அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அவங்களுடைய பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பொறுப்புகள் பல்வேறு பொறுப்புகளுக்கு மத்தியில சகிச்சுக்கிட்டு பல என்ன சொல்றது காயப்பட்டு அருவறுப்புகளை சகிச்சு இவ்வளவு செய்யும் போது ஒரு சாதாரணமா அந்த இடத்த கடந்து போற ஒரு மனுஷங்களால முடிந்த குறைந்தபட்சம் பொது இடத்துல குப்பைகளை போடாம
1: இருக்கிறது, அதுதான் உண்மை.
0: சோ அந்த குறைந்தபட்சத்தை கண்டிப்பா மக்கள் செய்யணும். உங்களுடைய இந்த அனுபவங்கள், அதை நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா அவங்களை அதுக்கு ஊக்கப்படுத்தும். ஒரு விருது கொடுக்கும் போது அந்த நபரை திரும்பி பார்ப்பாங்க, அவங்கள பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறவங்களை ஊக்கப்படுத்தும். அப்படி இனி வரவிருக்கும் தலைமுறையினர் கண்டிப்பா உங்களால ஊக்கமடைஞ்சு ஒரு சிறப்பான சுற்றுச்சூழல், ஒரு சிறப்பான

0: ஒரு அழகான உலகம் உருவாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு விருப்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு பண்ணலாம். இன்றைய நிகழ்ச்சியில ரொம்பவே சிறப்பா உங்களுடைய அனுபவத்தோட இயைந்து உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் தந்தீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி சார்.
1: மிக்க நன்றி அம்மா. நன்றி, வணக்கம்.

0: இதுவரை மேன்மை பயக்கும் தூய்மை தமிழ்நாடு அரசின் பசுமை சாம்பியன் விருது பெற்ற சமூக ஆர்வலர் குருதி கொடையாளர் சரலூர் ஜெகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு பி எஸ் சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு டி எல் ஜேக்கப்.
1: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18 தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் முஹிதீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும் தென்காசி திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மனிஷா மற்றும் நேஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் ஜப்பானில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
2: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல்,
1: EEE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
2: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
1: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
2: 04652253900.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
4: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
5: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
8: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
7: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
8: ஏய், இதுல ஃபீஸ், புக் எல்லாம் வேற வாங்கணும்.
9: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
10: நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
10: குமார கோயில் நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:02. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும்

0: निशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: वर्क फ्रॉम होम हाई सैलरी और एक लिख लिया आहा
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: இது நம்ம கேஎம்சி மருத்துவ
7: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
8: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
7: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
8: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
7: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
8: உலகத்தரத்தில் லேப் வசதி,
7: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
8: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, மூட்டம்.
7: கால் 7904473872.
9: குமரிப்பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நேய்.

மாலை பொழுது அழகாக இருக்கலாம், ஆனால் இனி வரும் ஒரு 6 மணி நேரத்தை அதை விட அழகாக இருக்க போகிறது. காரணம், உங்கள் மனம் வெறும் திரை இசை பாடல்கள் வரிசையாக காத்துட்டு இருக்கு. இது குமரி எஃப்எம் 101 ஆரம்பமாகிறது திரை இசை. திரைசையில் முதலில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லின் ஒரு காதல். ஏ ரஹ்மான் மியூசிக்ல ஏ ரஹ்மான் பாடிய வாலியோட வரிகள்ல பாடல் கேட்கலாம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லாண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: நேரம் 4:14. குமரி பண்பலை 101 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. திரை இசையில் அடுத்து வருகிறது விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் பாடிய பாடல். பாடலுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான். கேட்கலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

அகவை 90 கடந்து சிறப்பாக தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அகில இந்திய வானொலியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் நிலைய பொறுப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், அதன் ஊழியர்கள் மற்றும் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வணக்கங்களும். அகில இந்திய வானொலியானது பல்வேறு நிலைகளை கடந்து இன்று மிக உயர்ந்த ஒரு நிலையை எட்டியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகவே பார்க்கிறோம். இந்த வானொலி தன்னுடைய ஆரம்ப காலத்தில் குறுகிய காலம் மட்டுமே ஒலிபரப்பு செய்யப்பட்டு வந்ததை நாம் அறிந்ததே. ஆனால் இன்றைய நாட்களில் இந்த வானொலியின் சேவை என்பது 24 மணி நேரம், அதாவது விடியும் வரை என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வானொலியின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மிகவும் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் அறிய முடிகிறது. காலை முதல் மாலை வரை, மாலை முதல் இரவு வரை, இரவு முதல் விடியும் வரை, இந்த மாதிரி பலவிதமான அடுக்குகளை வைத்து கொண்டு, திட்டங்களை வைத்து கொண்டு இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வானொலி சிறியவர்கள், முதியவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உழைப்பாளிகள், விவசாயிகள், பல தொழில் புரிகின்ற பாட்டாளிகள், இதுபோன்று அனைத்து தரப்பினருக்கும் உகந்த ஒரு செய்தி ஊடகமாக நம்மில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வானொலி நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பும் போது அந்த ஒலிபரப்புகின்ற அந்த படிநிலை என்பது எவ்வாறு, எப்படி, எந்த நேரத்தில், யார் மூலம் இதை தெரிவித்தால் வானொலி நேயர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆராய்ந்து அதற்கான நிபுணத்துவம் கொண்ட நிபுணர்களை கொண்டு, அறிவுபூர்வமான அறிஞர்களை கொண்டும் இந்த நிகழ்ச்சிகளை திறம்பட நடத்தி கொண்டிருப்பது மிகவும் பாராட்டுதலுக்குரியதாகும். இந்த வானொலி

வானொலி என்பது தன்னுடைய சிறப்பை எவ்வாறு உணர்த்துகிறது என்று சொன்னால், மற்ற ஊடகங்களிலிருந்து இது மிகவும் தனிப்பட்டு ஒரு நிலையை எட்டி இருக்கிறது என்றுதான் சொல்ல முடிகிறது. இந்த வானொலி மற்ற ஊடகங்களை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய கால நேரம் விரயமாவதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த வானொலி அவ்வாறு அல்ல. நாம் எங்கு சென்றாலும் போகும் திசையெல்லாம் இந்த வானொலியை நாம் கையில் எடுத்துக்கொண்டு அதை நாம் கேட்டுக்கொண்டே நம்முடைய அன்றாட பணிகளை திறம்பட செய்ய முடிகிறது. ஒருபடி மேலே சொன்னால், ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது என்று ஒரு பாடலின் வரிகளுக்கு இணங்க, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு நம்முடைய அன்றாட வேலைகளை மிகவும் உற்சாகத்துடன் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளிகளும் இந்த வானொலிகளை தங்களுடைய வேலை நிறுவனங்களிலும் வேலை செய்யும் பட்டறைகளிலும் ஒலிக்க வைத்துக் கொண்டு தன்னுடைய தொழில்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அன்றாட பணிகளை அயர்வில்லாமல் செய்வதற்கு இந்த அகில இந்திய வானொலியின் அளவில்லாத சேவை மிகவும் உகந்ததாகவே உள்ளது. என்றென்றும் இந்த மனிதன் வாழும் வரையிலும், இப்பூவியில் கடைசி மனிதன் வரையிலும் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு இருப்பான் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இந்த வானொலியின் புகழ் மென்மேலும் 90 வயது மட்டுமல்ல, பல 900,000 ஆயிரங்களையும் கடந்து இந்த வானொலி தன்னுடைய சேவையை அயராது உழைத்துக் கொண்டு மக்களுக்கு பணியாற்றி வரும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இந்த வானொலி பல்லாயிரம் ஆண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.

காலம் மாறினால மக்களின் ரசனை மாறாதால வரிசை குமரியவும் 101 திரைசையில் நிறைவாக வருகிறது. விக்ரம் வேதா திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன், சக்தி ஸ்ரீகோபாலன் பாடிய பாடல் இசை ஷாம்.

நேர்களின் நினைவிற்கு இன்று 7:25 உழவருக்கு ஒரு சிந்தனை. மரவள்ளி கிழங்கு சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் துவரங்காடு டி செல்வன் அவர்கள். தொடர்ந்து அமுது சுரபி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை உதவி பேராசிரியர் ஜே டி நிர்மலதா அவர்கள். நேர்களை இன்று 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இடம்பெறும் தலைப்பு சொர்க்கம் அப்படிங்கறதை எழுதி எழுதி தொகுத்து அனுப்பியிருக்காங்க லிங்கோடு ஜே ஜெயசேகர். நிகழ்ச்சியை கேட்க தவறாதே நேர்களே.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் மொய்தீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழையும் தென்காசி திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் ஜப்பானில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்
2: இரவு பொழுதின் இனிமையாய்
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: இசை இருக்கும் இனிமே இருக்கும் இதயம் முழுக்க சந்தோஷம் இருக்கும் குமரி எஃப்எம் 101. நேரம் 5:02 கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா திட்டம். அனைவருக்கும் வீடு என்ற கனவை கண்ணியமாக நனவாக்கும் பிரதம மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா திட்டம். சொந்த வீடு இல்லைன்னு கவலைப்படுற மக்களுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் பிரதம மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா திட்டம். கிராமப்புற பகுதிகளில் வசி

0: வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு சொந்தமாக வீடு கட்டுவதற்காக நிதியுதவி வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட கிராமப்புற வீட்டு வசதி திட்டமே பிரதம மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு வீடு கட்டுவதற்கு 1,20,00,000 முதல் 1,30,00,000 வரை நிதியுதவி வழங்கப்படுகிறது. தற்போது இந்த திட்டம் 2029 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தில் வழங்கப்படும் நிதியானது பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கே நேரடியாக மாற்றப்படுகிறது. பிரதம மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் நன்மைகள். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு வீடு கட்டுவதற்கு 1,20,00,000 முதல் 1,30,00,000 வரை நிதியுதவி வழங்கப்படுகிறது. அதாவது சமவெளி பகுதிகளில் வீடு கட்டுவதற்கு 1,20,00,000ம் மலைப்பகுதிகளில் வீடு கட்டுவதற்கு 1,30,00,000ம் நிதியுதவி தொகை வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் கட்டிடத்தின் மேற்கூரை அமைப்பதற்காக மாநில அரசு 50,000 ரூபாயை கூடுதல் நிதியாக வழங்குகிறது. அதே சமயம் ஸ்வச் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் 12,000 ரூபாய் மதிப்பிலான கழிப்பறையும் கட்டித்தரப்படுகிறது. வீடு கட்டுவதற்கான உதவித்தொகை 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. அதாவது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து வீடு கட்டுவதற்கான ஒப்புதல் பெற்றவுடன் முதல் தவணை வழங்கப்படுகிறது. அடித்தளம் மற்றும் அஸ்திவார வேலைகள் முடிந்த பிறகு 2வது தவணை விடுவிக்கப்படும். அதன் பிறகு வீடு முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டு அதிகாரிகளால் ஆய்வு நடத்திய பின்பு 3வது தவணை விடுவிக்கப்படுகிறது. இந்த தவணை தொகைகள் அனைத்தும் பயனாளியின் வங்கி கணக்கிற்கே நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது. பிரதம மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் நோக்கம்தான் என்ன? சொந்த வீடு இல்லாதவர்களுக்கும் குடிசை வீடுகள் அல்லது சேதமடைந்த வீடுகளில் வசிக்கும் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு தண்ணீர், மின்சாரம், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகளுடன் கூடிய வீடுகளை கட்டிக் கொடுப்பதே பிரதம மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். பிரதம மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கான நிபந்தனைகள். இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற வேண்டுமென்றால் விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாகவும் 18 வயது நிரம்பியவராகவும் இருக்க வேண்டும். அதே போல் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் பயனாளிக்கு சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரரின் பெயர் ரேஷன் கார்டு அல்லது BBL பட்டியலில் இருக்க வேண்டும். கட்டப்படும் வீடு விண்ணப்பிக்கும் பயனாளிக்கு முதல் வீடாக இருக்க வேண்டியது அவசியம். பிரதம மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி? பிரதான் மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர் ஊராட்சி மன்ற தலைவர் அல்லது ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினரிடமும், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர் நகரமன்ற தலைவரிடமும் இந்த திட்டத்தை பற்றி விசாரிக்க வேண்டும். பிறகு இந்த திட்டத்துக்கு தேவையான அனைத்து தகுதிகளையும் பூர்த்தியும் செய்யும் பட்சத்தில் திட்டத்தின் கீழ் வீடு வேண்டும் என்று அவர்களிடம் தெரிவிக்கலாம். அதன் பிறகு அருகில் உள்ள பொது சேவை மையத்திற்கு நேரில் சென்று திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவும். பிறகு அந்த விண்ணப்பத்துடன் தேவையான அனைத்து ஆவணங்களையும் இணைத்து ஊராட்சி மன்ற அலுவலர் அல்லது நகரமன்ற அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். உங்களுடைய விண்ணப்பத்தை சரிபார்த்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கோ அல்லது மாவட்ட அலுவலகத்திற்கோ அனுப்பி வைப்பார்கள். அங்குள்ள அதிகாரிகள் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்த பிறகு உங்களை பிரதான் மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் பயனாளியாக இணைத்துக் கொள்வார்கள். பிரதான் மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம். https://pmayg.nic.in/ என்ற வலைதளத்திலும் விண்ணப்பிக்கலாம். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா திட்டம் பற்றிய தகவல்களை அறிந்து கொண்டோம்.
1: காலங்கள் மாறின, கதைகள் மாறின, தொழில்நுட்பங்கள் கூட மாறிச்சுங்க. ஆனால் இசை மட்டும் தலைமுறையை இணைக்கும் பாலமாக இருந்துட்டு இருக்கு. தமிழ் திரையுலைகள இசை பயணத்தை அதன் தொடக்க காலத்திலிருந்து இன்றைய நவீன இசை வரைக்கும் ஒன்றாக ரசிக்கப் போகிறோம். இது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். சரி, நிகழ்ச்சிக்கு போயிடலாம். அந்த காலத்தில் இசை அப்படிங்கிறது மெட்டுக்கும் கவிதைக்கும் கொடுக்கப்பட்ட மரியாதையாக இருந்துச்சு. சில இசை கருவிகளோட உருவான அந்த மந்திரம் இன்றும் நம் மனசில் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. சரி, முதல் பாடல் என்ன படத்துலேருந்துன்னு பார்த்தோன்னா

மழைக்கள்ளன் அப்படிங்கிற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. எஸ் எம் சுப்பையா நாயுடுவோட மியூசிக்கில் டி எம் ராமையா வரிகளில் கேட்கலாம்.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
6: நேர்களை, நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். திரையுலகம் புதிய பரிமாணங்களை நோக்கி நகர்ந்த காலம் இருக்கு இல்லையா? இசையிலையும் புதிய முயற்சிகள் தொடங்கி இருக்கு. அந்த இசை பயணத்துல அடுத்த அத்தியாயத்தை நாம கேட்கலாம். மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா சிக்கி பாடிய பாடல், ராகேஸ்வர ராவ் இசையில, ராமையா தாஸ் வரிகள்ல கேட்கலாமா?

0: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
1: உயிர்காக்கும் முதல் உதவி முறைகளை அறிந்திடு. நம்ம நிறைய இதுல பாத்துருக்கோம், தீ காயம்லாம் ஏற்பட்டாச்சுன்னா இந்த பள்ளிகள்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், கல்லூரிகள் பொதுமக்களிடையெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்போம். அப்போ கையில வந்து தீக்காயம் ஏற்பட்டா நீங்க என்ன விதமான முதலுதவிகள்ங்கிறது கேட்கும்போது, நிறைய படித்தவர்கள் இருக்கலாம் அல்லது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சா கூட அந்த கூட்டத்துல எங்கேயோ இருந்து ஒன்று ரெண்டு குரல்கள் கேட்கும், சார் அந்த காயத்துக்கு மேல உடனே பேஸ்ட் அப்ளை பண்ணணும், தோசை மாவு எடுத்து போடணும். இது எதற்காக இந்த நேரத்தில் சொல்றேன்னா, இது போன்ற தவறுகளை யாருமே செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு தீக்காயமோ அல்லது வந்து ஒருத்தருக்கு ஒரு இதயம் வந்து சில நேரத்துல சிபிஆர்ம்பாங்க, கார்டியோ பல்மனரி ரெசுசிடேஷன், அந்த நின்று போன இதயத்தை மீண்டும் வந்து இயக்குவதற்கு ஒரு உத்தி, அந்த மாதிரி முதல் உதவிகள் எல்லாமே நீங்க வந்து தரவா கத்துக்கணும். இப்போ தீக்காயம் ஏற்பட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 minutes வந்து ஓடுற தண்ணி டேப்பு பைப்பை திறந்து விடுறீங்க, அந்த குழாயை திறந்து விட்டு அந்த இடத்த வந்து நீங்க கைகளில் ஏதாவது காயம் ஏற்பட்டது அந்த இடத்த வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்க முதல்ல காமிக்கணும். காமிச்சாதான் என்னாகும், அந்த வெப்பத்தை போக்கி அதுல பொக்கலங்கள் ஏற்படாமல் அதை நம்ம அடுத்ததை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தேவையான மருத்துவ உதவிக்கு மருத்துவமனைக்கு செல்வதற்கு சென்றாலும் அது வந்து நமக்கு சீக்கிரமா குணமாகற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி அந்த இங்கு எடுத்து போடுறது, பற்பசைகளை எடுத்து யூஸ் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அதனால முதல் உதவி முறைகள் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள், இப்ப சிபிஆர் எப்படி பண்றது, இப்ப வாய் வழியாக முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா 30 தடவை வந்து கைகளால வந்து நெஞ்சுக்கு மேல் பகுதியில வச்சு அழுத்தம் கொடுப்பாங்க. அந்த அழுத்தம் வந்து கொடுத்துட்டு 2 முறை வாய் வழியாக நன்கு இழுத்து சுவாசத்தை கொடுப்பார்கள். இது எல்லாமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டாலும் சில நேரங்களில் வந்து இந்த விழிப்புணர்வை வந்து நாம பயன்படுத்துறதுலாம் இருக்கு. ஏன்னா எங்க வேணாலும் விபத்துகளோ ஆபத்துகளோ நிறைய வர்ற சூழ்நிலையில நம்ம இருக்கும்போது ஒரு யாராவது ஒருத்தர் வந்து மயங்குறாரு இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணங்களால ஒருத்தர் பாதிக்கப்படுறாருன்னா உடனடியாக அவருக்கு மேல கவனத்தை செலுத்தி சிபிஆர்ங்கிற முறையை, கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன், இதை வந்து நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைகள் வந்து சோக்கிங் எதையாவது சாப்பிடுறாங்க அதுக்கு என்ன பண்ணணும், இந்த முதலுதவி முறைகள் எல்லாமே நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய உயிரை காக்கிற மருந்துகள்.
0: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில், தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார்

நேரம் 5:18. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை நேற்றியுடன் மலைச்சரம் நிகழ்ச்சியில். கிராமிய மண்வாசனையும் இனிமையான மெலடிகளும் இணைந்த காலம். தமிழ் சினிமா இசை புதிய உச்சத்தை எட்டிய தருணங்கள் அவை. அடுத்ததாக வருகிறது முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் பாசமலர் திரைப்படம். டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன். கேட்கலாமா?

0: பறந்து சென்ற.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேரம் 5:26. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 மல்லைச்சரம் நிகழ்ச்சி. கேசட்டே தலைமுறையின் இதய துடிப்பாய் இருந்த பாடல்கள் இன்னும் நினைவுகளின் பக்கங்களை திறந்து வைக்கிறது இந்த படம். இந்த படம் அன்பை வாத்திரைப்படம். இந்த படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில. கேட்கலாமா?

முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அடுத்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில கண்ணதாசனோட வரிகளை எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலிடம் பெற்ற திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன்.

0: ஆர்கேஜி நெய்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேரம் 5:33. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இசை புதிய ஒலிகளை கண்டிருக்கு. உலக இசையின் தாக்கமும் தமிழ் மண்ணோட உணர்வுகளும் ஒன்றாக கலந்த ஒரு பொற்காலம் தாங்க இந்த காலம். இந்த காலத்துல வந்த இந்த ரோஜா திரைப்படத்துல இருந்து பால் கேட்கலாமா? ரோஜா திரைப்படத்திற்காக மின்மினி பாடிய பாடல், பாடலுக்கு இசை ஏ. ரஹ்மான். கேட்கலாம்.

டிஜிட்டல் யுகம், புதிய குரல்கள், புதிய ஒலிகள், ஆனா இசை தரும் மகிழ்ச்சி மட்டும் மாறவில்லை. இது இன்றைய தலைமுறையின் இதயங்களுக்கு வரும் பாடல். இடம்பெற்ற திரைப்படம் மின்னலை. பாடலை பாடியிருக்காங்க உன்னிகிருஷ்ணன், ஹரிணி, மியூசிக் ஹாரிஸ், ஜெயராஜ், வரிகள் தாமரை. கேட்கலாம்.

ஒரு பாடல் வெறும் இசையில்லை, அது ஒரு காலத்தோட நினைவு, ஒரு தலைமுறையோட அடையாளம். அந்த நினைவுகளை இணைத்து கொண்டு பயணிக்கிறது நம்மளோட திரைசை சரம். முலைச்சரம் நிகழ்ச்சி ஆடத்தில் தொடர்ந்து வருகிறது. ஆதி திரைப்படத்திற்காக வித்யாசாகர் மியூசிக்ல சுஜாதா மோகன் கே கே பாடிய பாடல் கேட்கலாம்.

மழை துளிகள் ஜன்னலை தட்டி கொண்டிருக்க, நினைவுகள் மனதை தட்டி கொண்டிருக்க, அந்த தருணத்துக்கு துணையாக மூன்று அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து இந்த இனிய இசை மெலடியான சாங்க்கு இசை அமைச்சிருக்காங்க அனிருத் ஸ்ரீகாந்த். தனுஷ் மற்றும் ஸ்ருதிகாஷன் பாடிய பாடல் கேட்கலாம்.

கருப்பு வெள்ளை திரையிலிருந்து டிஜிட்டல் திரை வரைக்கும், கிராமஃபோன்லேருந்து ட்ரீம்ஸ் தளம் வரைக்கும் எத்தனை மாற்றம் வந்தாலும் நம்மளோட திரை இசையில், தமிழ் திரை இசையில் நம் மனங்களை இணைச்சிட்டே தாங்க இருக்கும். இன்றைக்கி திரை இசை சரத்தில் எங்களோட இணைந்து பயணித்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு இசை பயணத்தில் சந்திப்போம். அதுவரை இசையோடு இணைஞ்சிருங்க. கமெடி FM 101.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: அன்பு நேர்களே, தகவலும் இசையும் பயனுள்ள நிகழ்ச்சிகளும் நிறைந்த ஏன்டிய ஒலிபரப்பு நிகழ்ச்சி நிரல் விவரங்கள் இதோ. இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இனிசை நேரம். இன்றிரவு 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ. லக்ஷ்மணன் அவர்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, மரவழி கிழங்கு சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் துவரங்காடு டி செல்வன் அவர்கள். அமது சுரபி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு உரையாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை உதவி பேராசிரியர் ஜே டி நிர்மலதா அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 திரைக்களஞ்சியம். சொர்க்கம் அப்படிங்கிற தலைப்பில் லிங்கோடு ஜே ஜெயசேகரன் தொகுத்து அனுப்பிய பாடல்கள் இடம்பெறும். இன்றிரவு 9:15 செய்திச் சுடர், 9:30 திரையிசை, 10:05 நிலா முற்றம் பழைய திரைப்பட பாடல்கள் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். குமரி பண்பலை 101 நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 கெனிதானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குறளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7:00 வட்டார செய்திகள், முற்றத்தில் என்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 செய்தி செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை திரைசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். நாளை செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00 மற்றும் இரவு 10:00 மற்றும் நாளை மறுநாள் காலை 6:00. நாளை காலை 7:50 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவுச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், தொடர்ந்து திரையிசை. நாளை காலை 8:02 நம்மொழி செம்மொழி, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் உரை, வழங்குகிறார் கவிஞர் நா. முத்துநிலவன் அவர்கள், படைப்பு திருச்சி.

0: 5.1% from 4.6%. Nepal Foreign Affairs Minister Shishir Khanal arrived in New Delhi today on a three-day visit to India at the invitation of External Affairs Minister Dr. S. Jaishankar. Briefing media in New Delhi this afternoon, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said Dr. Jaishankar will hold talks with his Nepalese counterpart tomorrow. And in hockey, India has beat Pakistan 5-3 in the semi-final of the Men's Under-18 Asia Cup 2026 in Kagamigahara, Japan today to set up a title clash against Japan. And that is the end.
1: இதழோரப் புன்னகையாய்
2: இதழோரப் புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:10 செய்தி செய்திகள் கேட்பதற்கு
4: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்

மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் வழிகாட்டுதலின்படி விளைநிலம் காப்போம் இயக்கம் வரும் 30ஆம் தேதி வரை நாடு முழுவதும் சிறப்பு இயக்கமாக நடைபெற உள்ளது. இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களிலும் உள்ள 95 கிராம ஊராட்சிகளில் விவசாயிகள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், உழவர் கூட்டங்கள், களச்செயல் விளக்கங்கள் மற்றும் இயற்கை வேளாண்மை தொடர்பான பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளன. இவ்வியக்கத்தின் மூலம் விவசாயிகளின் சாகுபடி செலவினங்களை குறைப்பதுடன் மண் வளத்தை பாதுகாத்து காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை எதிர்கொள்ளும் திறனை அதிகரிக்க முடியும். எனவே கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இவ்வியக்கத்தில் ஆர்வமுடன் பங்கேற்று நிலையான வேளாண்மை வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் 1ஆம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டும். இக்கல்லூரியின் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித் தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளாா்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பான் பலை 101 நேரம் 6:15. இனி கேட்போம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
2: குட் ஈவினிங் நேயர்களே,
1: நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்க போற வார்த்தை துளங்கு. துளங்கு அப்படின்னா அசைதல், ஒளிர்தல் அப்படின்னு ரெண்டு பொருளை நமக்கு தருது. இந்த ரெண்டுக்குமே நாம ஒரு ஒரு உதாரணம் பார்க்கலாம்.
2: கலித்தொகையில ஒரு பாடல் வரியானது துளங்கு இமில் அப்படின்னு இருக்கு. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, போர்க்களத்தில் காளைகள் வேகமாக அசைந்து வருது, இந்த இடத்துல துளங்கு அப்படிங்கறது அசைதல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. இன்னொரு வாக்கியம் பார்த்தோம் அப்படின்னா, துளங்கும் வீழ் முடி அப்படின்னு ஒரு வரி இருக்கு. இதுல ஒளிர்கின்ற பெரிய கிரீடம் அப்படிங்கிற பொருளை தருது. இந்த இடத்துல துளங்கு அப்படிங்கிற வார்த்தை ஒளிர்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை நமக்கு சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வேர்ட் குரோனாலஜி, CHRONOLOGY. குரோனாலஜி அப்படின்னா நிகழ்ச்சிகளுடைய கால வரிசைக்கான முறையான பட்டியல், a list of the events in order அப்படின்னு அர்த்தம்.
1: இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், I'm not sure of the chronology of the events அப்படின்னா இந்த நிகழ்ச்சிகளுடைய கால வரிசை பற்றி எனக்கு சரியாக தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம டிஜிட்டல் இம்மார்டலிட்டி, அதாவது மனிதர்கள் டிஜிட்டலா நித்தியமா வாழ முடியுமா அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மரணமே இல்லாத வாழ்க்கை அப்படிங்கறது யாருக்குமே கிடையாது. ஆனா ஒருத்தருடைய நினைவுகள், சிந்தனைகள், குரல், நடத்தை, தன்மை, பழக்க வழக்கங்கள் இதை எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர்ல சேமிச்சு வச்சு அந்த நபருடைய டிஜிட்டல் வேர்ஷனை உருவாக்குறது அப்படிங்கறத பற்றிய அறிவியல் தான் டிஜிட்டல் இம்மார்டலிட்டி. இதை பத்தி கூடுதலா இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம்.
2: இந்த டிஜிட்டல் இம்மார்டலிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்காக விஞ்ஞானிகள் 3 முக்கிய வழிகளை சொல்றாங்க. முதல் விஷயம் என்னன்னா மைண்ட் அப்லோடிங், அதாவது நம்மளுடைய மனித மூளையில சுமார் 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஒரு நெட்வொர்க் மாதிரி ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி இருக்கு. சோ இந்த நியூரான்ஸ் மற்றும் அதனுடைய கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர்ல ரீக்ரியேட் செய்யறது தான் மைண்ட் அப்லோடிங். அடுத்தது AI பர்சனாலிட்டி மாடல்ஸ், அதாவது ஒருத்தருடைய வாய்ஸ் ரெக்கார்டிங், அவங்க யூஸ் பண்ற சோசியல் மீடியா மெசேஜ் அல்லது வீடியோஸ், ரைட்டிங்ஸ், இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி AI மூலமா அந்த நபராவே பேசக்கூடிய ஒரு சாட்பாட்டை உருவாக்குறது.
1: மூணாவது பாத்தீங்க அப்படின்னா மெமரி ஆர்ச்சிவிங், அதாவது ஒருத்தருடைய முழு வாழ்க்கையையும் ஈச் அண்ட் எவ்ரி விஷயத்தையுமே AI மூலமா அனலைஸ் பண்ணி அந்த நபருடைய விர்ச்சுவல் வெர்ஷனை அப்படியே உருவாக்கிடுவாங்க. டாப் டு பாட்டம் 100% விர்ச்சுவல் வெர்ஷனா உருவாக்கிடுவாங்க. இதனாலதான் அந்த மரணம் அடைந்த ஒரு சில நபரின் வாய்ஸ் கூட AI மூலமா ரெக்ரியேட் செய்யறத நம்ம எல்லாம் சோசியல் மீடியாஸ்ல இன்னைக்கு
2: புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

0: தொடர்வது மெல்லிசை. கேட்பதற்கு முன்
1: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது. காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்
4: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ,
2: இசிஇ, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
4: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
2: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
4: 0465225390.
5: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
6: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
7: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
8: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் நிஷ்கன்யாகுமரியில் சூஸ் பண்ணணும்.
9: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
10: நிஷ்கன்யாகுமரி. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
11: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
12: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
11: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
12: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
13: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
14: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
15: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
16: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
15: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
16: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
15: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
16: உலகத்தரத்தில் லேப் வசதி,
15: சிடி, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
16: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, மூட்டம்.
15: கால் 7904473872.
11: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
12: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
11: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
12: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
13: உங்க

0: குழந்தைங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நாகர்கோவில் கிளை நடத்தும் சிறப்பு கடன் மேளா.
2: இடம் 143 கேப் ரோட், வேப்பமோடு ஜங்ஷன், நாகர்கோவில்.
1: நாள் June 1, 2026 முதல் June 30, 2026 வரை.
2: சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அரசு மானியங்களுடன் கடனுதவி வழங்கி வருகிறது.
1: சிறப்பு கடன் விழா காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது.
2: தொழில் முனைவோர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
1: தொடர்பு எண்கள் 9445023462 மற்றும் 9445023468.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: துர்கையினை என தொடங்கும் ஆற்றல் அரசு பாடலை பாடுவோர் டி கே கலா குழுவினர். இசை MS விஸ்வநாதன்.

0: மெல்லிசை கேட்டோம். தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், டிஜிட்டல் கட்டமைப்பு துறையின் வளர்ச்சி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக கூறினார். இதன் காரணமாக ஏர் ட்ரங்க் நிறுவனம் இந்தியாவில் 3 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களின் முனையமாக இந்தியா வளர்ந்து வருவதை இந்த முதலீடு எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கை நாம் எடுப்போம். சட்டமன்ற பேர நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினர், இதுவரை அரசியலில் நேரடியாக தொடர்பில்லாமல் அவ்வப்போது செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் மிக ஆர்வத்தோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய அமைச்சர்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் நாம் எடுப்போம்.
1: பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்டரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக சட்டரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு

0: பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்கவுள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். எல் நினோ உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை துல்லியமாக கணித்து முன்கூட்டியே தகவல் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய புவி அறிவியல் துறையின் செயலர் திருமதி கலைச்செல்வி கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: எந்த விதமான மனிதர்கள் சார்ந்த இயற்கை பேரிடரோ வருகின்ற பொழுது விஞ்ஞானிகளும் சமூக ஆர்வலர்களும் எப்பொழுதும் அதை முன்னெடுத்துக் கொண்டு, அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கவனங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகளை அந்தந்த நேரங்களே எடுத்துக் கூறிக்கொண்டிருப்பது, அது எல்னினோவாக இருந்தாலும் சரி, இன்னும் எத்தகைய பேரிடராக இருந்தாலும் சரி, நம்முடைய வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக எந்த அளவிற்கு மிக துல்லியமாக மிக குறுகிய காலத்திலே மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்க முடியுமோ அதை நம்முடைய அரசாங்கமும் அறிவியலாளர்களும் நிறுவனங்களும் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செய்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உலக அரங்கிலே பெருமிதம் கொள்வதற்கு இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சேவையை தரமான மாணவ மாணவிகளை உருவாக்குவதன் மூலம் செய்து கொண்டிருப்பதை அறிந்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன்.
0: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஹெலிகாப்டர் இயக்கம் குறித்த பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வருவாய் கோட்டாட்சியர் திரு தணிகாசலம் இன்று மரக்கன்றுகளை நட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தூய்மைப் பணிகளை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மணிஷாவும் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா சங்மனும் தங்கப்பதக்கம் பெற்றனர். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் சாஹிலும் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் நீலமும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உட்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் ஆர்தோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. துர்சுன் ஜோடாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. இலங்கையில் நடைபெறவுள்ள முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி இன்று கொழும்பு சென்றடைந்தது. இலங்கை ஏ அணி, ஆப்கானிஸ்தான் ஏ அணிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது.

0: வட்டார் ஒபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:40. இசை இருக்கும் இனிமை இருக்கும் இதயம் முழுக்க சந்தோஷம் இருக்கும் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. திரை இசை இளைஞர்களின் உற்சாகத்தையும் காதலின் துடிப்பையும் திரையில் கொண்டு வந்த திரைப்படம் தான் சொல்லலாம். அந்த படத்துல இருந்து ஒரு பால் கேட்கலாமா? ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடல், பாடலுக்கு இசை வித்யாசாகர், வரிகள் கபிலன். ஸ்டேட்டின் குமரி FM 101.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: விஜய் அண்டனின் இசை வழித்து தொடக்கி வைத்த திரைப்படம் தான் சுக்ரன். இன்றும் ரசிகர்கள் ரசிக்கப்படும் இந்த இசையிலிருந்து ஒரு பால் கேட்கலாம். வி என் காயத்ரி அண்ட் டிம்மி குரல்களில் வருகிறது சுக்ரன் திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை விஜய் ஆண்டனி, வரிகள் விஜய் ஆண்டனி. கேட்கலாம்.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
4: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
5: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
4: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
5: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
4: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
5: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447311 கால் பண்ணுங்க.
0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: நேர்களின் நினைவிற்கு இன்று 27/25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மரவழி கிழங்கு சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் துவரங்காடு டி செல்வன் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை உதவி பேராசிரியர் ஜே டி நிர்மலதா அவர்கள். கேட்க தவறாதீர்களே. விஜயகாந்தோட நடிப்பில் வெளியான எங்கள் அண்ணா திரைப்படம்

படம் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை அழகாக எடுத்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு பால் கேட்கலாமா? பிரசன்னா ராவ், சோனியா சிங் பாடிய பாடல் பால் கே இசை தேவா, வரிகள் முத்து விஜயன். கேட்கலாம் ஸ்டேட்டின் குமரி எஃப்எம் 101.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7 மணி. இனிசை நேரம் கேட்பதற்கு முன்
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இனிசை நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் சாரதா வித்யானி என தொடங்கும் பாடலை பாடியவர் ராஜ்குமார் பாரதி.

0: ஆகாஷ்வாணி தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் லட்சுமணன்.
1: தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைக்க மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுக ஆணையத்தில் செய்யப்பட்டு வரும் பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து இந்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி விரிவாக ஆய்வு நடத்தினார். செயலாளரின் இந்த முக்கிய வருகையின் போது வாவுசி துறைமுகத்தின் சுற்றுப்புற சூழல் மேலாண்மை திறனை சர்வதேச அளவிற்கு மேம்படுத்தும் நோக்கில் 2 பிரதான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முறைப்படி பரிமாறி கொள்ளப்பட்டன. துறைமுகத்தின் பசுமை சான்றிதழ் நடைமுறைகள், கார்பன் உமிழ்வு கணக்கீடு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அறிக்கைகள், பாதுகாப்பு மதிப்பீடு மற்றும் பசுமை எரிபொருட்கள் தொடர்பான ஒரு பிரத்யேக சிறப்பு மையம் அமைப்பது உள்ளிட்ட பணிகளுக்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. தூத்துக்குடியில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா உற்பத்தி ஆலையை உருவாக்குவதற்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த திட்டத்தின் மூலமாக வாவு சிதம்பரனார் துறைமுகத்தை ஐரோப்பியா மற்றும் ஆசியாவின் முக்கிய சர்வதேச துறைமுகங்களுடன் பசுமை எரிபொருள் வழித்தடங்கள் வழியாக இணைப்பதற்கும் உலக அளவில் மதிப்பு சங்கிலியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பசுமை திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப ஆய்வு துறைமுகத்தில் தற்போதைய சூழலில் செயல்பாட்டில் உள்ள 10 நானோமீட்டர் கியூப் திறன் கொண்ட பசுமை ஹைட்ரஜன் ஆலை, மின்சார வாகன முன்னேற்ற நிலையம் மற்றும் 9 மெகாவாட் காற்றாலை மின் திட்டம் ஆகியவற்றின் செயல்பாட்டு முன்னேற்றங்களை செயலாளர் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். எதிர்காலத்தில் அமைக்கப்பட உள்ள 750 கனமீட்டர் திறன் கொண்ட பசுமை மெத்தனால் எரிபொருள் நிரப்பும் நிலைய உட்கட்டமைப்புகளையும் அவர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், வாபுசி துறைமுகம் மேற்கொண்டு வரும் சூரிய மற்றும் காற்றாலை மின்சக்தி, பசுமை ஹைட்ரஜன் போன்ற உன்னத முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான ஒரு முன்னோடி மாதிரியாக உருவெடுத்துள்ளது. வரும் ஆண்டுகளுக்குள் நிகர பூஜ்ய நிலையை அடைய துறைமுகம் எடுத்த முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று குறிப்பிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வருவாய் கிராம கணக்குகள், நில ஆவணங்கள் கணக்கு, பயிர் கணக்கு போன்றவை கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், புள்ளியியல் துறை அலுவலர்கள் எவ்வாறு பராமரித்து வருகின்றனர் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக வருவாய் தீர்வாய கணக்குகள் முடிவு செய்யும் பணி ஜமாபந்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. ஏரல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஜமாபந்தியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசு மகாஜன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். ஏரல் வட்டம் உள்வட்டத்திற்கு உட்பட்ட ஆறுமுகமங்கலம், சிறுத்தொண்டநல்லூர், வாழவல்லான், திருப்பணி செட்டிகுளம், கொர்க்கை, கொட்டாரக்குறிச்சி ஆகிய கிராமங்களைச் சார்ந்த பொதுமக்கள் மனுக்களை அளித்தனர். பட்டா மாற்றம், பட்டா உட்பிரிவு மாற்றம், இலவச வீட்டுமனை, புதிய குடும்ப அட்டை, முதியோர் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான 75 மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பெற்றுக்கொண்டார். ஜமாபந்தியில் விவசாயிகளுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவியரிடம் கல்லூரி கனவு பெரிதனும் பெரிது கேல் என்ற கனவு கட்டுப்பாட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட வளர்ச்சி திட்ட கூடுதல் ஆட்சியர் ஆர் ஐஸ்வர்யா தலைமையில் விளையாட்டு திறன் சார்ந்த மாணவர்களுக்கான ஒதுக்கீடுகளை பற்றியும் பொறியியல், கால்நடை, மீன்வளத்துறை மற்றும் பிற துறை சார்ந்த கல்லூரிகளில் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் தேசிய அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கான சலுகைகள் மற்றும் ஒதுக்கீடுகள் பற்றியும் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மூலமாக எடுத்துரைக்கப்பட்டது. பிற துறை அலுவலர்களும் சிறப்பாக தங்களது துறைகளில் உள்ள வாய்ப்புகளையும் வசதிகளையும் எவ்வித செலவும் இல்லாமல் அரசு கல்லூரிகளில் படிக்கும் முறைகளையும் தெளிவாக எடுத்து கூறினர்.
0: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் லட்சுமணன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வரும் போதிலும் நமது பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிபுராவை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 440,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த துறை ஆண்டுதோறும் 23% வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவுகள் அருகே இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஸ்ரீவிஜயபுரத்தில் 3வது முறையாக இது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஏற்கனவே இப்பகுதியில் 2 இடங்களில் இயற்கை எரிவாயு கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயற்கை பேரிடர் குறித்த அறிவிப்புகளை முன்கூட்டியே வழங்குவதில் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று ஜம்முவில் மண்டல ஆய்வு மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் வானிலை தகவல்களை முன்கூட்டியே வழங்குவதற்கு இந்த மையம் பெரிதும் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வானிலை ஆய்வு மையங்களுக்கு அதிநவீன கருவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுமம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் அமெரிக்காவில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை பெறும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது.

நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாட்டின் 100வது ராம்சர் தலமாக ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பலியாவில் உள்ள இந்த பறவைகள் சரணாலயம் பறவைகளை ஈர்க்கும் மையமாக உருவெடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் ஒரு வருட கால சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு விஷ்ணு நாத் கூறியுள்ளார். கோவளம் கடற்கரை பகுதியில் சர்வதேச

அமைச்சர் திரு விஷ்ணுநாத் கூறியுள்ளார். கோவளம் கடற்கரை பகுதியில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஒராண்டு கால விழிப்புணர்வு இயக்கத்தை சுற்றுலாத்துறை நடத்தவுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அசாம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா 12 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்று அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இரு தலைவர்களும் நாளை புதுதில்லியில் பேச்சு நடத்தவுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேபாளத்துடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்துறை ஒத்துழைப்பு விரிவடைந்து வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தாம் நேசிக்கும் தலைவர்களில் ஒருவர் மட்டுமின்றி நெருங்கிய நண்பரும் ஆவார் என்று கூறினார். இருதரப்புக்கும் பலனளிக்கும் வகையில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து சுகோய் SU-57 ரக போர் விமானத்தை தயாரிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்று உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. பலத்த காயங்களுடன் 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய காவல்துறையினர், இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட காப்பகத்தின் இயக்குநரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். ராஜஸ்தானில் புழுதி புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் 4 பேர் உயிரிழந்தனர். தோல்பூர், பரத்பூர் மற்றும் பில்வாரா மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. பிகானிரில் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததாகவும், விடுமுறை என்பதால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டக்கிரு யுசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் ஆடோஸில் அடுத்த மாதம் 9 தொடங்கி 12 வரை நடைபெறவுள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலான்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8 சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்வரும் சில நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29-33°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 20-24°C, வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வாழை குலை தள்ளிய பருவத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 8-14 km அளவில் இருப்பதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளிப்போடவும். ரப்பர் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தில் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். தோட்டக்கலை பயிர் மரங்கள் வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை, ஜாதிக்காய், மிளகு மற்றும் லவங்கப்பட்டை ஆகிய மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். மிளகு தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். தோட்டக்கலை பயிர்களில் அன்னாச்சி, வாழை மற்றும் இலவங்கப்பட்டை ஆகியவை செடிகளை பயிரிடலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதிசாரம் 5 ரக ஆதார விதை நெல்லானது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கிச் சென்று பயனடையுமாறு திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944041 9 1 9 3. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நூற்றுண்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 7:25.

0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. மரவள்ளி கிழங்கு சாகுபடி துவரங்காடு டி செல்வன் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு பேச்சுப்பாறை தோட்டக்கலை உதவி பேராசிரியர் ஜே டி நிர்மலதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலை தெய்வமாக நினைத்து உழைத்தால் வெற்றி நிச்சயம். ஆகவே விவசாயம் பேணுவோம், உழவு தொழிலை காப்போம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.

0: இதில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி துவரங்காடு டி செல்வன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். எத்தனை வருஷமா மரவள்ளி கிழங்கு சாகுபடியில ஈடுபாடு?
1: ஒரு 35 வருஷமா மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன்.
0: முதல்ல என்னென்ன ரகங்கள்லாம் இருந்துச்சு, இப்போ என்ன ரகங்களை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க?
1: ஆரம்பத்தில் வந்து நறுக்கு, நூறு முட்டை இந்த மாதிரி ரகங்கள் தான் இருந்து, காந்தாரி படப்பேன் அப்படி ஒரு சில ரகங்கள் இருந்து. இப்போ வந்து மாறி மாறி லட்சுமி உள்ள கறியில பொரியன்.
0: மரவள்ளி கிழங்கு பொறுத்த வரைக்கும் அந்த குச்சியை வெட்டி வெட்டி தான் நம்ம வந்து நடவு பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது குச்சிகள் எல்லாம் எங்க வாங்குறீங்க?
1: நம்ம இடத்துல இருந்து நம்ம தேர்வு பண்ணி எடுத்துக்கிடுவோம். சில நேரங்களில் நல்லா இல்லை, குச்சிகள் ஏதாவது புழு பூச்சிகள் பாதிச்சிருக்கு அப்படின்னா நான் இன்னொரு நண்பர்கள்ட்ட இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி இன்னொரு நபர்கிட்ட வாங்கிக்கிடுவோம். அது
0: இப்போ இந்த மாதிரி நீங்க சாகுபடி பண்ணி வேற இடங்கள்ல இருந்து சில காலகட்டத்தில் வாங்குவீங்க அப்படின்னு சொல்றீங்க, புதுசா ஏதாவது ரகங்களை அறிமுகப்படுத்தும் போது அதை எப்படி வாங்கி பயன்படுத்துவீங்க?
1: அது வந்து நம்ம கிழங்கு நம்ம விற்பனை பண்றோம்ல, அதுக்கு வியாபாரி இருக்கிறாங்க, அவங்க புதுசா இன்னொரு இடத்துல புதிய இனம் வந்திருக்குன்னு அவங்களே தகவல் தந்துருவாங்க, அந்த இடத்துல நான் அவங்கள்ட்ட போய் நாங்கள் வாங்கிட்டு வருவோம்.
0: சரி, கம்பை வந்து வெட்டும் போது எவ்வளவு அளவுல வந்து நம்ம வெட்ட?
1: அளவு வந்து ஒரு 5 இன்ச்சு இல்லது 6 இன்ச்சு அளவு போதும். அதுக்குள்ள 4 கணுவாவது இருக்கணும், 2 சைடும் வெட்டி அந்த நிரப்ப மறிக்கணும். கம்பு ரொம்ப தட்டுப்பாடு இருந்தா அப்படி பிறந்து நடுவாங்க, ஆனா முழுக்கம்மா நடுவதுதான் நல்லா இருக்கும்.
0: சரி, இப்போ நடவு பண்றதுக்கு முன்னாடி குச்சிகளை இந்த இடத்துல இருந்து வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு, அதுக்கு பிறகு அந்த நிலத்தை எப்படி தயார்படுத்துவீங்க?
1: நிலத்தை தயார்படுத்துறது நல்லா கொஞ்சம் காய போட்டு நல்லா காயணும். நிலம் காஞ்ச பிறகு அதுல தண்ணி நினைச்சு தண்ணி அடைக்கணும், அது திரும்பவும் திவர போட்டு அந்த இடத்த உள்ளணும். நல்ல ஒரு இந்த சட்டி கலப்பை 5 கொழு இல்லைன்னா சட்டி கலப்பை அதை வச்சு நல்ல ஒரு 4 வளவு, முதல் 2 வளவு, திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு 2 வளவு உளுத்து நல்லா கிளியர் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 3 லைன் குண்டு குண்டா கூட்டி வச்சிருவோம். மண்ணை கூட்டி வச்சு ஒரு 3 லைனுக்கு ஒரு ஓடை வெட்டி கூட்டி கம்ப குச்சை நடுது தான்
0: அப்படி நட்டுருவீங்க?
1: ஆமாம், அதுக்கு முன்னால் நம்ம உளுத்து போட்ட உடனே கொஞ்சம் சாணி இறக்குவோம். 1 ஏக்கருக்கு ஒரு 2 டம்போ சாணி இறக்கி எல்லா இடம் விரிச்சு 2 வளவு உழுது முடிச்ச உடனே சாணி இறக்கிட்டு கூட 2 வளவு உழுதுட்டு நடுவோம். அடிவரம் சாணி தான், சாணி சாம்பல் இதுதான் அடிவரமா போட்டுருது.
0: ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் எவ்வளவு இடைவெளி இருந்தா சரியா?
1: ஒரு 3 இடைவெளி வேணும், 3.5 அல்லது 3.5 அடி.
0: நீங்க இப்ப எவ்வளவு இடத்துல சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இப்போ ஒரு 3 ஏக்கர் தான் சாகுபடி பண்ணிருக்கேன். குறைஞ்சிருந்தா அந்த மாவு பூச்சி தாக்கல் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கோம், திருப்பி அதை அதிகப்படுத்துவோம்.
0: நீர்ப்பாசனம் எல்லாம் எப்படி?
1: நீர்ப்பாசனம் வந்து நமக்கு ஆத்து நீர்ப்பாசனம் தான், அது ஒரு 2-3 மாசம் தண்ணி கிடைக்காது. மற்ற நேரங்களில் பேச்சுமரம் டேமில் இருந்து தண்ணி திறந்து விடுவாங்க, தேவைக்கு ஒரு 15 நாளுக்கு ஒரு தண்ணி அடைச்சி விடுவோம். 5-2 மணிக்கு விட்டுட்டு அந்த திறந்து வெளியே தள்ளிடுவோம். அதிகம் நேரமாக இருந்ததுன்னா அது கிழங்கு அழுகிடும்.
0: அதிக அளவு தேவையில்லை தண்ணி?
1: அதிக அளவு தேவையில்லை, தண்ணி நிறைய இருக்கும்போது தேவைக்கு வாரத்துக்கு ஒரு தண்ணி அடைப்போம் நல்ல வெயிலில். மற்ற நேரங்களில் 15 நாளுக்கு ஒரு தண்ணி, ஆனால் தண்ணி இல்லைனாலும் 1 மாசம் தாக்கு பிடிச்சி இருக்கும். அதுக்குள்ளே அடுத்து மழை வரும் இல்லைன்னா தண்ணி வரும் எதாவது வச்சு சமாளிச்சிடும்.
0: நட்டதுலேருந்து எவ்வளோ நாளில் நமக்கு மகசூல் கொடுக்க ஆரம்பிக்கும்?
1: அது குறைஞ்சது 10 மாசம் வரணும், 12 மாசம் வர எடுத்துக்கலாம்.
0: அதாவது 1 வருஷம் ஆகக்கூடிய
1: 1 வருஷ பயிர் நல்ல மண்ணில் நல்ல வரக்கூடிய இடத்துலன்னா 1-8 மாசத்துலேயே எடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் நியாயமாக இருக்கும்.
0: நல்ல மண் அப்படின்னு சொல்கிறீங்களே, என்ன மாதிரிப்பட்ட மண்ணில் நல்லா வளரும்?
1: நல்லனா தனி வெறும் மணலாக இருந்தாலும் ரொம்ப வளராது, செம்மண் நல்லா இருக்கும். செம்மண் நல்லா இருக்கும், ரொம்ப களி கொண்ட மண்ணுனாலும் சுமாராக தான் இருக்கும். கிழங்கு நீளம் வராது, கரெக்டாக கிழங்காக கொஞ்சம் வராலாமல் இருக்கும், ஆனால் எடை போடும்போது குறைவாக இருக்கும். களிமண்ணும் மணலும் கலந்த மண் இருக்கும், அது நல்லா இருக்கும்.
0: என்ன மண் இருக்கு?
1: நம்ம களிமண் இருக்கு, மணலும் இருக்குது, இந்த செம்மண் இல்ல, இந்த 2 கலந்து மணலும் களிமண்ணும் சேர்ந்த மண்ணும் இருக்குது.
0: பரிசோதனைக்காக எல்லாம் கொடுத்தது உண்டா?
1: கொடுத்துருக்கேன், கொடுத்தா ஏதாவது சத்து குறைவுனா இதுக்கு இந்த உரம் போடுங்க இல்லைன்னா மாத்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டிவேலை சொசைட்டிலேயே வந்துருவாங்க, சில நேரம் அங்கேயே நாங்கள் கொடுத்து அந்த பஸ்ஸில் வந்துருவாங்க, வந்து அங்கே கொடுத்து அங்கேருந்து ரிப்போர்ட் நேராக சொசைட்டிக்கே வந்துடும். அப்படி தான் வாங்கியிருக்கேன், ஈஸியாக இருக்குது.
0: சரி, ரொம்ப வருஷமாக அனுபவத்தில் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, நிறைய விதமான கிழங்கு வகைகளை சாகுபடி பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனுபவம் வேற ஜாஸ்தி, பல ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்கள் அனுபவத்தில் நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன மாதிரியான நோய்கள் தாக்குது?
1: நோய்கள்னா சின்ன மரிச்சினையாக இருக்கும்போது 1 மாசம் நட்டு 1 மாசத்துக்குள்ளே வந்து ஒரு துருவல் நோய் வரும், அது வந்து கொஞ்சம் உரங்கள் ஏதாவது நம்ம சரி பண்ணி போட்டு பரண்டி அணைச்சி வரும்போது அந்த இது மாறிடும், கொஞ்சம் தண்ணி ஒரு மழை வந்துட்டுனாலும் அந்த துருவல் மாறிடும். ரெண்டாவது அதை தாண்டி வரும்போது இந்த இலப்பழுப்பு நோய் வரும், இலப்பழுப்பு நோய் வந்துன்னா அடி இலை நிற்கும், மேல் இலை நிற்கும், இடையிலேருந்து இலப்பழுத்து கிழவும், அந்த டைமில் வந்து மரிச்சது ரொம்ப பாதிக்கும். அதுக்கு சரி ஏதாவது

0: தழைச்சத்து ஏதாவது உரம் ஏதாவது போட்டு கொடுக்கும்போது அது மாறி வரும். இல்லைன்னா இந்த வேப்ப முன்னாக்கு சேர்த்து போடுவோம், ஏதாவது உரத்து கூட இந்த நோய் கொஞ்சம் மாறி வருது. திருப்பி வரும்போது மாவு பூச்சி தாக்குதல் வந்ததுன்னா ரொம்ப பாதிக்குது. கம்பில் அந்த தளுக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்ட வரைக்கும் அப்படியே அரிச்சிரும் அப்பிரும். அதுக்கு நம்ம மருந்து கேட்டால் மருந்து ஏதாவது மருந்து தராங்க, இருந்தாலும் அது அந்த அளவுக்கு பயன் கொடுக்கல. அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. தண்ணி வெறும் தண்ணி, மழை பெஞ்சா அது கீழே விழுந்துரும், அழிஞ்சு பெய்யுது. ஆனா தண்ணி பாய்க்கலாம், மேல செடியிலே ஊத்திட்டு இருக்கணும்னா அது இல்லைன்னா டெய்லி ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் அது குறைய தண்ணி குறைய அடிச்சு விட்டோம்னா அது குறைஞ்சிரும். இப்ப அந்த மாவு பூச்சி தாக்கல் தான் கொஞ்சம் அதிகமா இருக்குது.
1: சரி, நல்லா கிழங்கு திராணிப்பா இருக்கணும், அது மட்டும் இல்லாம நல்ல கிளைகள் வரும். அதுக்காக அடி உரமா ஏற்கனவே கொடுத்தது போக இடைப்பட்ட காலத்துல வேற ஏதாவது வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக ஏதாவது உரங்கள் அடிக்கிறது அப்படி ஏதாவது உண்டா?
0: நம்ம உரங்கள் போடுறது உண்டு. சாம்பல் கிடைச்சுனா சாம்பல் அள்ளி போட்டு பரண்டுவோம், அப்படி போடும்போது அது நல்ல பலன் கொடுக்கும். மற்றபடி ரொம்ப டல்லா இருந்துட்டுனா அந்த ரசாயன உரம் கொஞ்சம் போடுது உண்டு.
1: கிளைக்கிறது எல்லாம் எப்படி, அது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை வந்து?
0: அது ஒரு மாசத்துக்கு ஒருக்கா செடி பரண்டி கொடுக்கணும்.
1: ஒரு மாசம்?
0: ஆமா, நட்டு 22வது நாள் முத பரண்டல் பிள்ளை பரண்டிடுவோம். பிள்ளை இருந்தாலும் இல்லைனாலும் பரண்டி கொடுக்கும்போது அந்த வேர் அடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு மேல ஒரு மாசம் 1.5 மாசம் மொத்தத்துல ஒரு 5-6 பரண்டல் பரண்ட வேண்டிய
1: கிளைச்சாதான் அது ஒரு பாக்குறதுக்கே நல்லா இருக்கும் பாத்தீங்களா?
0: ஆமா, இல்லன்னா பில்லு பிடிச்சிருக்கும் பாதி
1: தெரியாது.
0: கிழங்கு பருக்கு முன்னாடியே இந்த பில்லு வளர்ந்து கிழங்கு பருக்க விடாது. தண்ணி பாய்க்கிறதுனால பில்லு ஈஸியா வளர்ந்துடும். அதனால அந்த பில்லு வெட்டி விடணும்.
1: அடிக்கடி
0: பில்லை வெட்டி அந்த சைட்ல மண்ணை அணைச்சி விடணும். அப்ப கிழங்கு பருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.
1: ஈஸியா இருக்கும். சரி, இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா நீங்க செய்யும் போது, இப்போ நீங்க சொல்ற மாதிரி பக்கத்துல வந்து களை செடிகள் எல்லாம் வளரும், அதெல்லாம் வெட்டி விட்டாலும் கூட பெருச்சாளி எலி இதுகள்னால கூட எப்படியோ துளச்சி எடுத்து பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எவ்வளவு எப்படி சவாலா இருக்கா எப்படி?
0: அது ரொம்ப பாதிப்பா தான் இருக்கும். ஆனா அந்த வரப்புல வந்து எங்க உள்ள வந்தாலும் ஒரு பாதி வரப்புல வந்துடும். வரப்புல வரும்போது வெட்டி பிடிப்போம். உள்ள இருக்கும்போது வேற ஒண்ணு வேணா அந்த மரிச்சினி கம்பு நம்ம ஒரு கொண்டைதான் விடுவோம். ஒரு மரிச்சினிக்கு மீதி கொண்டையெல்லாம் ஒடிச்சு இடையிடையா போட்டுருவோம். அதை கொஞ்சம் ஒரு பாட்டை போல கொஞ்சம் ஒன்னொன்னா பறக்கி ஒரு இடத்துல கூட்டி வச்சா போதும். அந்த இடத்துல எலி வந்துடும். எங்க போனாலும் அந்த இடத்துல வந்து குடி இருக்கும். அதுல இருந்து வெட்டி தோண்டி அதை அடிச்சிரும். வேற வழி இல்ல.
1: கிழங்குகளையும் பாதுகாக்க வேண்டிய இருக்கு.
0: ஆமா,
1: இது வந்து நல்ல திராணிப்பா வளரும், ஆனா கிழங்கு இல்லாத தன்மை கூட இருக்கும். அந்த மாதிரி அனுபவம் உண்டா?
0: உண்டு. அது வந்து இந்த தழைச்சத்து அதிகமா இருக்கும். செடி வரும்போது நம்ம நினைப்போம் நல்லா கிழங்கு இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஒரு ஆள் வளர்த்துக்கு மேல போயிரும், பச்சை பச்சைன்னு இருக்கும். லாஸ்ட்ல பாக்கும் போது அதுல கிழங்கே இருக்காது. ரெண்டு வேறு மாதிரி 2-3 இருக்கும். ஏதாவது ஒரு கிழங்கு ஒரு மூட்டுக்கு 1 கிலோ வரை கிடைக்காது. அப்படி பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கும்போது அடுத்த தடவை வந்தோம்னா நம்ம அதை கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சு அதை கொஞ்சம் 3.5 அடி போடுவோம்னா அதுக்கு கூட 6 அடி போட்டு கொஞ்சம் அகலம் ஆக்கிடுவோம். அகலம் ஆக்கி அதுக்கு வந்து கொஞ்சம் தழைச்சத்தை அப்படியே கம்மி பண்ணிட்டு இந்த பொட்டாசு சாம்பல் இதே மாதிரி போட்டோம்னா வளர்த்தி கம்மியாகும். கம்மியாகி கிழங்கு பறக்கும். அப்படி பண்ணலாம். அதுக்கு
1: அறுவடைக்கு தயாராயிருச்சு, நல்ல கிழங்கு திராணிப்பா இருக்கு அப்படிங்கறத தோண்டாமலே வெளியிருந்தே பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமா?
0: கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கலாம்னா அந்த கிழங்கு இருக்கிறதுக்கு நேர் மேல கிழங்கு ஒரு 1.5 அடிக்கு கீழே இருந்தாலும் அந்த கிழங்கு நேர் மேல வந்து வெடிப்பு விழும். மண் வெடிக்கும். மண் வெடிப்பு விழும் போது நமக்கு கரெக்டா தெரியும் மகசூல் வந்துட்டு கிழங்கு பறித்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மரிச்சின்ல அடியெல்லாம் பழக்கம். மேல் இலை வந்து சின்ன சின்ன இலையா ஆரம்பிக்கும். பெரிய இலையா வந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் சின்ன இலையா அப்படி வரும்போது நமக்கு கண்டு.
1: நீங்க சொன்னீங்க முதல்ல ஆரம்பத்துல 1 வருடம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடியே கிழங்கு ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கிழங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்து கட்டத்துக்கு பிறகு ஒரு பஞ்சு மாதிரி ஆயிரும். குறிப்பிட்ட நேரம் இல்ல,
0: 10 மாசம் தாண்டும் போது அது சில மண்ணுக்கு பஞ்சு ஆயிரும், சிலது 12 மாசத்துக்கு மேல ஆகும்.
1: ஆமா, அப்படி கிழங்கு வச்சும் பிரயோஜனம் இல்லாத தன்மை கூட சில நேரங்களில் வர்றது. அதனால சரியான நேரத்தை சரியான நேரத்துல அறுவடை செஞ்சா மட்டும்தான் கிழங்கு பொறுத்த வரைக்கும் வருமானத்தை ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஆமா,
1: இந்த காலகட்டத்துக்குள்ளாடி கரெக்டா அதை புடிங்கி எடுத்துருக்கு.
0: 8 மாசத்துலேருந்து ஒரு 11 மாசத்துக்குள்ள நம்ம அதை புடிங்கி எடுக்கணும்.
1: தொடர் கண்காணிப்பு இருக்கணும்.
0: ஆமா, இருக்கணும். சில வயல வந்து 8 மாசத்துலயே நல்லா இருக்கும். சில வயல ஒரு 10 மாசம் 11 மாசம் ஆனாதான் அந்த கிழங்கு நல்ல அவியக்கூடிய கண்டிஷன் வரும். கொஞ்சம் நம்ம நினைச்சபடி கிழங்கும் பருத்து இருக்கும். அதனால ஒவ்வொரு வயலுக்கும் நம்ம ஒரு கம்பு புடிங்கி பார்த்துட்டா போதும்.
1: தெரிஞ்சு
0: நம்ம அவிச்சு பாக்கலாம், எப்படி அவியுதுன்னு பாத்துக்கலாம். சைஸ் அந்த நிலவரம் எல்லாமே நமக்கு தெரியும்.
1: இருந்தாலும்
0: அவியக்கூடியது மட்டும் நம்ம கண்டுபிடிக்க கஷ்டம். அதனால அதை வந்து
1: பாத்துறேன்
0: அவிச்சு பாத்துறேன்.
1: சரி, அதாவது இது வரைக்கும் நிறைய விஷயம் பகிர்ந்து கிட்டீங்க. இப்போ பரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணியாச்சு, பண்ணணும் எப்படி விற்பனை பண்றீங்க? சந்தைகள்ல கொண்டு போய் விற்கிறீங்களா, இல்ல மொத்த வியாபாரிகளுக்கு விற்பனை பண்ணி? ஏன்னா கிழங்கு பொறுத்த வரைக்கும் ஜிப்ஸ் போடுறாங்க, கிழங்குல வந்து பல விதமான தின்பண்டங்கள் இருக்கு.
0: வாங்கிட்டு போவாங்க.
1: அது மட்டும் இல்லாம கிழங்குல வந்து கிழங்கு பொடி பண்ணி ஆட்டும், எப்படியோ ஒரு விதத்துல அதை வந்து விற்பனை பண்ணிடலாம். சரி, அதை வந்து எப்படி விற்பனை பண்றீங்க?
0: இப்ப வந்து வயல்ல யாரும் ரொம்ப வந்து

0: மாட்டாங்க. நம்ம பிடுங்கிற நேரத்தில் ஒரு சில ஆட்களுக்கு ஏற்கும், நம்ம அதுலேருந்து ஒரு வித்தியாச விலையை போட்டு கையில் கொடுப்போம். மற்றபடி வியாபாரிகிட்ட கொடுத்துருவோம். அதுக்குன்னு ஆள் இருக்காங்க, வியாபாரி வந்து பார்ப்பாங்க இன்ன விலை. மொத்தமாக வேணா மொத்தமாக கொடுத்துடலாம். இது மொத்தமாக கொடுக்க நம்ம எவ்வளோ இருக்கு மண்ணுக்கடல இருக்குன்னு தெரியாது. அதனால ஒரு கிலோக்கு இன்ன விலை அப்படின்னு பேசி கொடுத்துருவோம்.
1: கிலோவுக்கு என்ன விலை இப்போ சமீபத்தில் விற்பனை ஆகுது?
0: இப்போ வந்து விலை கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. 18 ரூபா 20 ரூபா வரைக்கும் தோட்டத்திலே வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் கிழங்கு வந்து அந்த இடை வந்து குறைவாக இருக்கும். இப்போதைக்கு அந்த நோய் தாக்குதல், ஒரு தடவையாவது நோய் தாக்குதல் வந்துட்டுன்னா நம்ம நினைச்சபடி அந்த இடை கிடைக்காது, அதனால கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது.
1: இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வருட அனுபவத்தில் வந்து மரவள்ளி கிழங்கு சாகுபடி வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கீங்க, இதில் கிடைக்கக்கூடிய வருமானம் எப்படி போதுமானதாக இருக்கா?
0: இப்போ வந்து கொஞ்சம் மரிச்சினையும் சாகுபடி கொஞ்சம் குறைச்சதுனால கொஞ்சம் வாழையும் சாகுபடி பண்ணிட்டு இருக்கு. அல்ல மொத்தத்தில் ஒரு 15 ஏக்கர் மரிச்சினி இருந்துச்சு, அந்த டைம்ல அந்த 15 ஏக்கர் மரிச்சினி மட்டும்தான், வாழை எதுவுமே கிடையாது. இப்போ கூட கொஞ்சம் வாழை நட்டுருக்கேன். ஏன்னா இது மட்டுமா நம்ம சமாளிக்க முடியாது, ஏரியா குறைச்சிட்டோம், நம்ம ஆளை வச்சு வேலை செஞ்சு நம்ம இதை மட்டும் பண்ணும் போது வெளியே தான் வேலைக்கு போகணும். அதுக்கு நம்ம ஏதாவது இதை இல்லைன்னா அது வாழைக்கு தண்ணிக்கு வர வாழைக்கு வேலை செய்ய அப்படி அதையும் கொஞ்சம் செய்துடுவேன், இதையும் பார்த்துக்கிடுவேன். நம்ம கூட தண்ணி வேலை செய்யறதுனால நம்ம ரொம்ப பெரிய அளவில் பாதிக்காது. நம்ம வேலை சம்பளம் அதில் வருது இல்லை, இல்லைன்னா நம்ம மொத்தமாக சம்பளம் கொடுத்து வேலை செய்யணும். அதனால ஓரளவு பரவாயில்லாமல் போயிட்டு இருக்குது.
1: இப்போ மாவு பூச்சி தான் தாக்குதல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. புதிய ரகங்களை நீங்க அறிமுகப்படுத்தும் போது அதை வந்து எப்படி எங்க போய் அதை கேட்டு தெரிஞ்சு புது ரகத்தை தேர்ந்தெடுக்கிறது?
0: வியாபாரி மூலமாகவும் எங்களுக்கு வரும். ரெண்டாவது இந்த திருப்பதி சாரத்துல அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. ஒரு திருவனந்தபுரத்துலேருந்து கம்பு வரைக்கும் எடுத்துட்டு வந்து தந்தாங்க. அந்த டைம் நட்டேன், அது அவ்வளவா இது பண்ணல. சரி ரெண்டாவது ஒரு நட்டேன், அது கொஞ்சம் பரவாயில்லாம நல்லா இருந்துச்சு.
1: சரி, அதாவது இதுவரைக்கும் மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்றதெல்லாம் எப்படி, என்ன மாதிரிப்பட்ட இடத்துல சாகுபடி பண்றீங்க? குறிப்பா வந்து மண் தேர்வு ரொம்ப முக்கியம், என்னென்ன மாதிரியான மண்கள்ல வந்து நட்டா வளரும், அது மட்டும் இல்லாம நட்ட பிறகு அதை வந்து எப்படி கவனிக்கிறீங்க? களை செடிகளை எல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து அதை கிளைகள் கொடுத்துக்கிறீங்க, இருந்தாலும் குறிப்பா வந்து இந்த எலி பெருச்சாளியினால கூட சில பாதிப்புகள்
0: இருக்கும்,
1: இருந்தாலும் கூட அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள நுட்பங்களையும் கையாளுறீங்க. அது போக கிடைக்கக்கூடிய கிழங்குகளை வந்து சில கிழங்கு வந்து 8 மாதத்திலிருந்து 12 மாதங்கள் வரைக்கும் நமக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கு. மண்ணின் தன்மையை பொறுத்து இது மாறுபடும் அப்படின்னு கூட சொன்னீங்க. இருந்தாலும் நம்ம வந்து அதை சரியான நுட்பத்துல சரியான கண்காணிப்பு செய்யும் போது அதை வந்து நல்ல ஒரு விற்பனை வாய்ப்பும் இருக்கு சந்தைகள்ல.
0: விலை இருக்கிறதுனால எங்களுக்கு நல்ல லாபம் வரும்.
1: சரி சரி, அதாவது இது வரைக்கும் உங்களுடைய மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் எல்லாம் நீங்க பல வருடங்களா பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுல நீங்க பெற்ற அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய குமரி பண்புள்ள நேயர்களுக்காக அருமையா அழகா பொறுமையா பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை மரவள்ளி கிழங்கு சாகுபடி துவரங்காடு டி செல்வன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.

0: அமுத சுரபி.
1: இதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு உரையாடல் கேட்கலாம். வெட்டப்பா வெட்டப்பா, மரத்தை வெட்டப்பா, அந்த மரம் இந்த மரம் எதுவும் பார்க்காண்டா.
2: காலையில நடைபெற்று வரக்கூடிய
1: கேட்கவே செய்யாதீங்க.
2: நம்ம தோட்டத்துல வெட்டுற மாதிரி இருக்கு.
1: இந்த எல்கையை தாண்டி
2: வந்து
1: எந்த மரம் எல்லாம்
2: எடுத்துட்டானா
1: எல்லாத்தையும்.
2: என்னப்பா நடக்குது?
1: என்ன நடக்குதா? என் வீட்டுல நிக்கக்கூடிய மரங்கள் அவ்வளவு விட்டுறேன்.
2: உன் வீட்டுல நிக்கக்கூடிய மரத்தை வெட்டியா? என் மரம் உன் காமௌண்ட லேசா தொட்டதுனால வெட்டுறியா?
1: ஓய், எப்படி போய் தொடும், எப்படி போய் தொடலாம்? எல்க எதுக்கு போய் வச்சிருக்கு?
2: எல்க ஏ தம்பி, மரத்தினுடைய பயன்கள் உனக்கு தெரியுமா?
1: ஓய், இந்த புங்குற என்ன ஓய் பயன், இந்த வாகையில என்ன பயன், இந்த சீலாந்தி மரத்தினால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா ஓய்? பூரா ஊருக்கு தான் உபதேசம் என்ன ஓய்? அவ்வளவு மரத்தினுடைய கிளைகளும் என் வீட்டு பக்கமா வந்து சாஞ்சி கிடக்கு. கிளைகள் கிட்ட எல்லாம் வந்து சொல்லுவா ஓய், அந்த பக்கமா போங்கன்னு.
2: தம்பி, மரத்தினுடைய அருமை தெரியுமா? மர இலைகளுடைய அருமை தெரியுமா? பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கறதுக்கு அடித்தளமே இந்த இலை தலைகள் தான். அது தெரியுமா உனக்கு?
1: என்னவோ இலை தலைகள்ல பல்லுயிர் பெருக்கம்னு கிட்டு உம்ம மரத்தினுடைய கிளைகள்னால எங்க வீட்டுல விரிசல் ஏற்பட்டுரும் போல இருக்கு.
2: பாக்கணுமே உன் வீட்டுல வந்து. அப்படி என்ன விரிசல் ஏற்பட்டிருக்கு என்னுடைய மர கிளைகள்னால?
1: ஓய், புரியாம பேசாதியும், குடும்பத்துக்குள்ள விரிசல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றேன்.

0: கமெண்ட்டுக்குள்ள விரிசல் ஏற்பட்டிருக்கான்னு பாக்காரு.
1: என்னத்துக்குப்பா என் கிளைகளை வெட்டுக, அது இருக்கட்டு. அந்த மூக்கனை பாரு, காம்பவுண்டுக்குள்ள உள்ள மரங்களையும் கூட அருமையான மரங்களை வெட்டுறான. அது என்னப்பா, கொத்தனாரை விட்டு சிமெண்ட் ஒரு பக்கம் குழப்பம் நடக்கு, கல்லு வந்து இறங்கி இருக்கு, சல்லிகள்லாம் என்ன விஷயம்ப்பா?
0: ஓய், வீட்டுல ஒரே பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் அவ்வளவு மரங்கள் தான். அதனால அவ்வளவு மரத்தையும் எடுத்துக்கிட்டு தரைய ஃபுல்லா காங்கிரீட் தளமா மாத்த போறேன். உமக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி காம்பவுண்ட் கிட்ட போறேன். அதுக்காக தான் கல்ல இறக்கி போட்டிருக்கேன்.
1: என்னப்பா என்ன பேசுற? ஒரு இதமான காற்று, அருமையான காற்று, பூரசின் உபயோகம் தெரியுமா? புங்கின் உபயோகம் தெரியுமா? அதுவும் மேலெழுந்த வாரியா காம்பவுண்ட உயர்த்த போறேன் அப்படின்னு சொல்லிய வெளிக்காத்து வேண்டாமா? அங்க பாரு, பிளாஸ்டிக் கழிவுகளை போற பின்னாலே இல்லப்ப போட்டிருக்க. பஞ்சாயத்துல இருந்து திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிற அடிப்படையில பிரிச்சு கொடுங்க, மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சு கொடுங்க பிரிச்சு கொடுங்கன்னு எவ்வளவு தூரம் சொல்றாங்க? ஏதாவது தெரியுமா உனக்கு?
0: ஏம்மா உன்னால சிறையா இருக்கம்மா, நீ ஓயாம மரத்தை வெட்டுங்க மரத்தை வெட்டுங்கன்னு சொல்ற, சுத்தமா இருக்கணும்னு சொல்லி சிமெண்ட் தளத்தை போடுங்கன்னு சொல்ற. அவரு சொல்றாரு சிமெண்ட் போட்டா சூடுதான் வரும், காற்றே வராது அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்றதம்மா கேக்குறது? ஏமா அவர் பெரிய மனுஷம்மா, அனுபவபூர்வமா சில விஷயங்களை சொல்லுவாரு. அவரு சொல்றபடியே ஒன்னு கேட்டு நடப்புமா எப்படி? அவரை பத்தி உனக்கு தெரியாதம்மா. வார்த்தை இந்த அளவு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதுன்னா அவருடைய நடமாட்டம் காலை நேரத்துல எங்க இருக்கும்னு பார்த்தா அவருக்கு தோட்ட துறவுகள்ல தான் காலை நேரத்தை கழிப்பாருமா. இளம் தெண்டல் காற்றையும் இளம் சூரிய ஒளி படுறது மாதிரியும். அதனால அவர் சொல்றத ஒண்ணு கேப்போம்மா.
1: தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா.
0: ஏ இப்பதானே சொன்னாரு அண்ணே மரத்தினுடைய உபயோகத்தை பத்தியும் நன்மைகளை பத்தியும். அதுக்கு பிறகும் கொப்பு போட்டு விட்டுறியா? விட்டாரே விட்டாரே.
1: பாரு எனக்கு சாதகமா, அவன் வேலைக்கு கூட்டிட்டு வந்த தொழிலாளர்களை எப்படி சத்தம் போடுறான் பாரு. தம்பிட்டு ஒரு மனமாற்றம், இது அவன் வாழ்க்கையில கூட ஒரு 10 வருஷத்தை கொண்டு போகும் போல இல்ல தெரியி. தம்பி திருந்திட்டான் போலுக்க. தம்பி திருந்தினது மட்டும் இல்லாம மனைவியையும் திருத்திட்டான. அங்க பாரு என்ன வருது பாரு, சுக்கா பிள்ளை தயாராகி வருது.
0: கண்ணா அண்ணனுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து கொடு. அண்ணனுக்கு சுக்காப்பிய கொடுத்துட்டு இங்க வாப்பா.
1: ஏ கண்ணனை எதுக்கப்பா கூப்பிடுற? கண்ணை வேலை பாக்கட்டு, சுக்காப்பி நான் எடுக்க மாட்டேனா?
0: ஏனே அது வேற விஷயம்னு.
1: என்ன விஷயம்பா சொல்லுப்பா.
0: கண்ணா ஒரு தப்பு நடந்து போச்சு பாத்துக. இந்த சிமெண்ட் கல்லு ஜல்லி இதெல்லாம் 2 விலைக்கு யாராவது எடுப்பாங்கன்னா பைய அனுப்பி விட்டுரு. ஒரு 200-300 குறைஞ்சாலும் பரவாயில்லப்பா. என்னது நானே எடுத்துக்கிட்டேனா? எப்படான்னு தான் காத்துக்கிட்டு இருந்தியா?
1: தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட ஏற்பட்ட ஒரு மனமாற்றம்.
0: ஏய் சவுட்டக்கூடிய இடம் எல்லாம் ஒரே பிளாஸ்டிக் துண்டுகளா கிடக்கு, அதெல்லாம் பாத்துக்கிட்டோம் சவுட்டி புத்திட்டு போறீங்க. என்னன்னு அண்ணே இவ்வளவு சொன்ன பிறகும் ஏன் இங்க மாட்டேங்கிறீங்களே? இது என் வீடுதான், இருந்தாலும் புறக்குங்கரே. மட்கும் குப்பை மக்கா குப்பை அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துல இருந்து வந்து எடுக்க வராங்க. அதனால ஒரு குவியலா பிரிச்சு பைங்கடே, நாளைக்கு காலையில வரும்போது அவங்க கிட்ட கொடுத்து விட்டுருவோம்.
1: தம்பி நான் ஒன்னு கிளம்பட்டுமாப்பா, ஏதோ ஒரு ஆலோசனை சொன்னேன் அதை செயல்படுத்த மாதிரி ஒரு தன்மைக்கு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வரட்டுமா?
0: ஏனே கொஞ்சம் போறங்க. ஏய் நீங்க எல்லாம் வேலை செஞ்சது போதப்பா, கிளம்புங்கப்பா கிளம்புங்கப்பா. சாயங்காலம் சம்பளத்தை வந்து மதுரையிட்ட வாங்கிடுங்க. கிளம்புங்க கிளம்புங்க. ஏய் குமரேசா, நீ அந்த இலை தழைகளை எல்லாம் ஒரு இடத்துல குவிச்சு வச்சிருக்க பாத்தியா? அதை அப்படியே விரிச்சு போட்டு வைக்கக்கூடிய செடி கொடிகள் செழிக்கட்டும்.
1: சரிப்பா சரிப்பா, எல்லாம் நடக்கட்டு. தம்பி எனக்கு ஒண்ணு நேரம் ஆகு, நான் ஒண்ணு கிளம்பட்டுமா?
0: இல்லை நாளைக்கு ஒன்னு நேரம் கிடைக்குமானே?
1: தம்பி அப்படி என்ன கேக்க, நாளைக்கு பரப்புரைக்கு வாய்ப்பு இல்லையே. எங்கப்பா போனோம்? உங்கூட இங்க வர வேண்டி இருக்கப்பா.
0: ஆமாண்ணே ஆமாண்ணே. ஏனே நம்ம கன்னியாகுமரி பக்கத்துல தோட்டக்கலை பண்ண இருக்குல்லே?
1: ஆமா, தரமான செடிகள் ஒட்டு செடிகள் நல்ல மகசூல் கொடுக்க மாதிரி விற்பனை பண்ணுவாங்களே, அங்க போகணுங்கிறியாப்பா?
0: ஆமாண்ணே அங்க ஒண்ணு போயிட்டு வருமானே?
1: என்ன விஷயம்ப்பா?
0: ஏனே நீங்க சொன்ன ஆலோசனைப்படி நான் செஞ்சேன் அப்படின்னா என் வீட்டுக்கு பின்னாடி செழிப்பாயிரும்னே.
1: அருமையா சொல்றியப்பா, வீட்டுக்கு பின்னால உள்ள மண் தரைய வந்து சிமெண்ட் தரையா மாத்ததுக்கு திட்டம் போட்டேன். நீங்க சொன்ன ஆலோசனை பிரகாரம் அதே மண்தர தொடர போகுது. இயற்கை சாகுபடி நுணுக்கங்களை கையாள வேற போறேன். நான் வைக்கக்கூடிய செடிகள் மகசூல் ரீதியா அள்ளி கொடுக்கும, அதுக்கேற்ற வகையில தரமான செடிகளை தேர்வு செய்ய கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ண பக்கம் வர முடியுமான்னு கேக்குறியா?
0: இல்லே விடாம பேசினாலும் நான் மனசுல என்ன நினைச்சனோ அப்படியே இல்லன்னு சொல்றீங்க.
1: ரொம்ப சந்தோஷம்ப்பா, வரட்டுமாப்பா?
0: போயிட்டு வாங்கண்ணே போயிட்டு வாங்கண்ணே. என்ன நாளைக்கு மறந்துடாதீங்கண்ணே.
2: போகும்.

0: அமுதசுரபியில் இதுவரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு உரையாடல் கேட்டீர்கள்.
1: உரையாடலில் பங்கேற்றோர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை, எஸ் சிவகுமார்.

0: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே டி நிர்மலதா அவர்கள்.
3: கடல் மட்டத்திலிருந்து அது மலை அளவு 1200 இருக்கணும். அப்புறம் மண் வந்து கண்டிப்பா செம்மண்ணாக இருக்கணும், வடிகால் வசதி உள்ள மண்ணா இருக்கணும். கண்டிப்பா நன்றாக வந்து உழவு செய்யணும், அப்புறம் அதை வந்து லெவல் பண்ணும். அப்புறம் அடி உரம் தொழு உரம் கண்டிப்பா நிறைய அள்ளி போடணும். எவ்வளவு நம்ம அங்க உரங்கள் எவ்வளவு நம்ம போடுறோமோ அவ்வளவு வந்து மண்ணுக்கு நல்லது. என்னெல்லாம் கறி வைக்கணும்னா மாட்டுச்சாணி மண்புழு உரம் இருக்கணும், அப்புறம் நம்ம தென்னை நாறு வேப்ப முன்னாக்கு எவ்வளவு தூரம் போடுறோமோ அது வந்து மண் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்போ ஒரு சின்ன தொட்டில கூட செடியை நட்டோம்னா என்னாகும், அது இறுகி பிடிக்கும். நம்ம வந்து கொத்தி கொத்தி கொத்தி தான் இருக்கணும். அதே இது இந்த இயற்கை உரங்களை போட்டு ரெண்டு உழவு ஓட்டினீங்கன்னா மண்ணுக்கு காற்றோட்டம் கிடைக்கும், பிள்ளை பண்ண இயற்கை உரங்கள் அதை அப்படி கிரகித்து எடுத்துக்கொள்ளும் செடி. முதலாவது சொல்றீங்கல்ல அங்கே அதோட விதை கிடக்கணும், அதை எடுத்து நம்ம ஒரு பாலித்தீன் கவர்ல நடவு செய்யணும். எதுக்காக ஒட்டுக்கட்டுறதுக்காக, நிலத்தான நல்லா உழுது அதை வந்து லெவல் பண்ணணும். படுத்திட்டு அதுக்கப்புறம் அதை குழி அளவு வந்து 1 மீட்டர் ஆழம் அகலம் உயரம் மேல் மண்ணை எடுத்து நம்ம எடுத்து மேலச்சிடணும். வச்சுக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் ஆற போட போடணும். ஆற போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா சாம்பல் கண்டிப்பா தொழு உரம் இயற்கை உரங்கள் இந்த மாதிரி மண்புழு உரம் இதெல்லாம் போடலாம். கொஞ்சம் ஒண்ணு மேலத்தியான் பேருக்கு ஏன் மேலத்தியான் போடுறோம்னா அந்த கரையான அரிக்காம இருக்கிறது. போட்டுட்டு ஒரு 2 வாரம் ஆனதுக்கு அப்புறம் கட்டின பாகம் வந்து மேல வர மாதிரி நம்ம நடவு செய்யும். இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பழச்செடிக்கும் ஒட்டு கட்டுறதும் பண்றோம். இப்போ விதை மூலமா நம்ம வந்து நம்ம பயிர் செய்தோம்னா உண்டு ஃபர்ஸ்ட் பேசிக் திங்னா கண்டிப்பா வந்து என்னன்னா அது வந்து தாயை போல இருக்காது, மல்கோவை மாதிரி வேணும். ஒட்டு கட்டினா நமக்கு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா காய் வந்துடும். இது விதை மூலம்னா 7 வருஷம் 8 வருஷம் ஆகும். இது கண்டிப்பா 3 வருடத்திலே நமக்கு காய் வந்துடும். விதை மூலம் நம்ம பிளான்டிங் பண்ணும் போது என்னாகும், அயல் மகரந்த செயற்கை ஆகிவிடும். அதனால விதை மூலமா பண்ணும்போது கண்டிப்பா வேற மாதிரி ஆயிடும். தாய் போல இருக்கணும்னா கண்டிப்பா ஒட்டு கட்டணும், இல்லைன்னா ஒட்டு கட்டணும். அது இங்கிலீஷ்ல ரூட் ஸ்டாக் சொல்லுவாங்க, வேர் செடியை யூஸ் பண்ணி அதில் கொண்டு போய் பக்க ஒட்டு முறை அல்லனா அதுலேருந்து மொட்டை எடுத்து மொட்டு கட்டுதல். இப்போ ஒரு விவசாயிகிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன பழம் வேணும்னு கேட்டால் எங்களுக்கு மல்கோவ் தான் வேணும்னு சொன்னால் வேர் செடி எடுத்துக்கணும், அட்லீஸ்ட் பக்க ஒட்டு முறை அல்லது மொட்டு கட்டுதல். நம்ம தாய் செடியாரு மல்கோவாக இருக்கணும், மல்கோவர்லேருந்து சின்ன ஒரு மொட்டை எடுத்துக்கலாம், இல்லைனா ஒட்டு கட்டுதல். ஒட்டு கட்டுனா கிராஃப்டிங். கிராஃப்டிங்காக நம்ம என்ன பண்ணால் குருத்து ஒட்டு. இப்போ வேர் செடியில் நீளமாக ஒரு கீரல் மல்கோவா செடி தான் நம்ம அந்த ஃபார்முக்கு தேவைன்னா குச்சி எடுத்துட்டு அதில் பென்சில் சீவுற மாதிரி ரெண்டு சைடும் சீவிக்கணும். சீவி உள்ளே வச்சுட்டு அதை வந்து பாலித்தீன் கவர் வச்சு கட்டணும். 2 மாசமாக ஆகும். அதுக்கப்புறமா அதை ஷேட் நட்டில் வச்சுட்டு அதை ஆற விடணும், வெயில் படாமல் பார்த்துக்கணும். காப்பர் ஆக்சி குளோரைட்னு ஒரு மருந்து, அது ஒரு பேஸ்ட் ஃபார்மில் வச்சு மேலே வச்சு வச்சு வைப்போம். பச்சை சாணி வச்சாலும் சாணி கூட லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணி வச்சு பப்பாளிக்கு ஒல்லி விதை. அதான் பப்பாளிக்கு 24 டைப் இருக்குங்க, சொன்னேன்ல 24 டைப் இருக்கு. அப்போ வந்து ரெட் லேடியில கிராஸ் பண்ணி கவர் பண்ணும், கவர் பண்ணாதான் உங்களுக்கு ரெட் லேடி கிடைக்கும், இல்லைன்னா கிராஸ் ஆயிரும். இப்போ நமக்கு கோவன் வேணும், டிஎன்ல ரிலீஸ் பண்ண கோவன் வேணும், அதுக்கு வந்து விதை உற்பத்தி பண்றதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, கவர் கண்டிப்பா போட்டணும், அப்பதான் கிடைக்குங்க. எக்ஸாம்பிள் எங்க பேச்சுப்பாறை என்ன பழச்சீட்டிலிருந்து வேற போறேன், பேச்சுப்பாறை 1 பிரிஞ்சால இருந்து கத்திரி அது வேணும்னா கண்டிப்பா ஒவ்வொரு பூவையும் பேக் பண்ணும், இல்லைன்னா வேற அது ஏன்னா அயல் மகம் இருந்தா சீக்கிரம் நடக்கும். பழச்செடிகள் பாத்தீங்கன்னா மா பல வாழை, அதுல மான்னு சொல்லும் போதே அதுல நிறைய டைப் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலயும் ஹைபிரிட் இருக்கு, மல்லிகா அக்கா புனிது அருணா அப்படின்னு நிறைய டைப் இருக்கு. அது மக்களுக்கு அந்த ஹைபிரிட் ரகங்களை கொண்டு போக சொல்லணும். இப்போ செங்கவரிக்கன்னு மாவு டேஸ்டா இருக்கும், அதுல என்ன பண்றாங்க ஒட்டு கட்டுறாங்க. ஆனா ஒட்டு கட்டுறதோடையும் இயற்கையான டேஸ்ட் அதுல சில இது இயற்கை உள்ள இயற்கை விட்டுருமே அதுவே வளரட்டுமே அப்படியே பறந்து ஸ்ப்ரெட் ஆகி வரட்டுமே. இயற்கையான உரம் சாணி உரம் போட்டு வேர் செடி வந்து ஏதாவது களிப்பான்னு வச்சுக்கோங்க, களிப்பான் மாங்கான்னு வச்சுக்கோங்க, நம்ம செங்கவரிக்காய் கொண்டு போய் ஒட்டு கட்டிடுவோங்க. ஆனா இயற்கையான செங்கவரிக்காயும் ஒட்டுக்கட்டின செங்க

0: இருக்கிறது டேஸ்ட் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கு. ஃபில்டர் பண்றது வந்து ஒரு வருஷம் அதோட டேட்டா, அது என்ன பூ பூக்குது, என்ன கலர் தாய்மாரி இருக்கா, அந்த நம்ம நினைச்ச வெரைட்டி ரகமா இருக்கா, அதை பற்றி கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும்.
1: இதுவரை தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை வழங்கியவர் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே டி நிர்மலதா அவர்கள்.
2: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
3: அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்.
4: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: உண்ணும் பொருள் அத்தனையும் விளை தேடுவோம், நீதம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளை தேடுவோம், நீதம்முடை பாலில

நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, ஒருங்கிணைந்த பண்ணையமும் வருமான வாய்ப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மலைக்கோடு என் ஜான் ரசல் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் நுண்ணுட்ட உரத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நாளை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்களே.

நேயர்களின் நினைவிற்கு நாளை இரவு 8:30 இலக்கிய சோலை, இதில் இலக்கிய சுடர் சேரமான் காதலியில் சமய பதிவுகள் உரை வழங்குகிறார் இ ராஜகுமாரி அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடரில் படைப்பாளர் ஆஹிரா அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்களே.

0: நாளை காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ இருக்குங்க. கேம் ஷோவில் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. அதோடு தொடர்ந்து 11:02 எக்ஸூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. நாளைய நேரலை நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கும் தலைப்பு மழைக்காலங்களில் கவனிக்க வேண்டியவை. ஸோ மழைக்காலமாக இருக்கு, நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். இனி வருவது செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார்.

0: உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கியமான நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்க உள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் சீனியர் பிரிவில் அபய் பர்மனும் மகளிர் சீனியர் பிரிவில் ரித்து மண்டலும் தங்கப்பதக்கம் வென்றனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப்குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9 தேதி தொடங்கி 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடம் பிடித்துள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: கன்னியாகுமரி பண்பலை 101 நேரம் 8:05. சிறைகளை விரித்து பறக்கும் பட்டாம்பூச்சிகள் போல கனவுகளோடும் கற்பனைகளோடும் இருக்கும் குட்டி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் குமரி எஃப்எம் 101 ஆரம்பமாகிறது. உங்களுக்காகவே உருவான பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. ஸோ நிகழ்ச்சியில் கதையோ கற்பனையோ எது வேணாலும் உங்களை சொல்லிடலாம், உங்களோட எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 2602420 2902722, இணைப்பு எண் 0465 2, மற்றும் ஒரு கைபேசி எண் 8903250309. சார், நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் குட்டி யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? தனுஸ்ரீ. என்ன உற்சாகமா இருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சா? சரி, ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல் எப்படி இருந்துச்சு?
1: நல்லா இருந்துச்சு.
0: புது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீட் பண்ணீங்களா? இல்லையா? சரி, ஓகே. நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க.
1: என்ன
0: ஸ்பீடு, இதோட விளக்கலாம் தெரியுமா? சரி, நல்லா படிக்கணும். சரியா, திருக்குறள் படிக்கும்போது திருக்குறளோட விளக்கத்தையும் சேர்த்து படிக்கணும். சரிங்களா? ஓகே, சந்தோஷமா சொல்லுங்களேன். சரி, ஓகேம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: நன்றி.
0: பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த குழந்தை யாரு? வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். ஹலோ, யார் பேசுறீங்க? சகாய பிரதிஷா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கன்னியாகுமரியில இருந்து பேசுறீங்களா? உங்க ஊர்ல மழை இருக்கா? மழை பெய்யுதா? இல்லையா? சரிம்மா, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள் சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க. என்னாச்சு? என்னம்மா? முடிஞ்சுதாம்மா. சரிம்மா, திருக்குறள் படிக்கும்போது அதோட விளக்கத்தையும் சேர்த்து படிக்கணும். சரிங்களா? யார் சொல்லி தந்தாங்க திருக்குறள்? அப்படியாமா? சரிம்மா, சூப்பரா சொன்னீங்க. சரி, நிகழ்ச்சியில் பங்கிட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ. பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் ரெண்டு குழந்தைங்களும் திருக்குறள் சொல்லி அழகாக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு பால் கேட்கலாமா?

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: இசையும் இருக்கு, இனிமையும் இருக்கு, இதயம் முழுக்க சந்தோஷம் இருக்கு. ஸோ குட்டிஸ் ப்ரோக்ராம்ல இது எல்லாமே இருக்கும். நிகழ்ச்சியில தொடர்ந்து கேளுங்க. குமரி 101.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரிம்மா, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? ஆத்தி சுட்டி சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க. சூப்பரா சொன்னீங்களே, யார் சொல்லி கொடுத்தா? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த குட்டிஸ் யார்? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: ஸ்ரீ
0: கோபிகா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வீராணியா? சரி, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு
0: பாடுங்க.

0: பலம் வேண்டும் என்று விடுபெடுத்து பூமி வந்தே பார்க்கலாம்.
1: ரைம்ஸ் யார் சொல்லிக் கொடுத்தா?
0: டீச்சர்
1: டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்களா? எத்தனை கிளாஸ் படிக்கிறீங்க? தேர்டு படிக்கிறீங்களா? சரி, ஸ்கூலுக்கெலாம் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சாச்சா? ஆமாவா? அது ஏன் சோகமாக சொல்கிறீங்க? சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. சொல்லுங்க, தங்கச்சி பேசுகிறாங்களா? சரி, கொடுங்க. தர்ஷிகா பேசுறீங்களா? நீங்க எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? யூகேஜி. சரி, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? சொல்லுங்க.

0: சரி, நீங்க ஸ்வீட் சாப்பிடுவீங்களா அம்மாவுக்கு தெரியாம? சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவீங்களா? சரி, சுகர் கம்மியாக தான் சாப்பிடணும், சரியா? சரிம்மா, ஓகே. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: வணக்கம். வணக்கம்மா.
1: ஹலோ,
0: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, பேர் என்ன?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: சுண்ணா கடையில இருந்து தன்வி.
0: தன்வி பேசுறீங்களா? சரி, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: அம்மா, உங்க பேர் என்ன?
0: என்னோட பேரா? என்னோட பேர் நிகழ்ச்சி முடியும் போது நான் சொல்கிறேன், சரியா? கேளுங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ப்ரீகேஜியா? சரி, நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போகிறீங்க? என்னம்மா? அடுத்து நீங்கள் எல்கேஜி போகிறீங்களா? சரிம்மா. இப்போ நீங்கள் நிகழ்ச்சியில்
1: போறேன்.
0: ஓ, சென்னைக்கு போறீங்களா? ஓகே, நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட போறேன்.
0: பாருங்க. ஓகே, ரைம்ஸ் சொல்லுங்க.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: சவுண்ட்ல ட்ரெண்டு, லைஃப்ல ட்ரெண்டு, குமரி எஃப்எம் 101 இணைஞ்சிருக்கீங்க. பட் நம்ம சின்ன நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் குழந்தை யாருன்னு. வணக்கம்.

0: அழகா சொன்னீங்க. உங்க வீட்டுல நீங்க மட்டும்தானா இல்ல தங்கச்சி தம்பி உண்டுமா?
1: நான் மட்டும்தான்.
0: நீங்க மட்டும்தானா? சரி, அப்ப கேட்டதெல்லாம் அம்மா வாங்கி தருவாங்கல்ல?
1: இல்ல
0: இல்லையா? சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. சரிம்மா, சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சரிம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாடுங்க பாப்போம். என்னாச்சு, முடிஞ்சதா பாட்டு? முடிஞ்சதா? அவ்வளவுதான். அழகா கியூட்டா பாடுறீங்க. எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? யூகேஜியா? என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டா ரெண்டு நாளையில? ஆமா. சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கிட்டதுக்கு நன்றி. பட்டாம்பூச்சி பறந்து போகலாம், ஆனால் இன்று பகிர்ந்த கனவுகள் மகிழ்ந்த மகிழ்ச்சிகள் உங்கள் மனசில் தொடர்ந்து பறக்கட்டும். இனிய வணக்கம் குட்டி, சீத்தோடு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்கள் திலகவதி.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.

குமரேஃபம் 101 திரைக்களஞ்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஒரு வார்த்தை, ஆயிரம் உணர்வுகள், ஒரு சொல், எண்ணற்ற கற்பனைகள். அந்த வகையில் இன்று நாம பேச போகும் வார்த்தை என்ன தெரியுமா? சொர்க்கம். சொர்க்கம் என்றாலே மகிழ்ச்சி, அமைதி, அன்பு, ஆனந்தம் என பல உணர்வுகள் நம்ம மனசுல தோன்றும் இல்லையா? தமிழ் திரைப்படங்கள்ல சொர்க்கம் அப்படிங்கிற வார்த்தை காதலாகவும், குடும்ப பாசமாகவும், வாழ்க்கையின் அழகாகவும் பல வடிவங்கள்ல பாடல்களையும் வசனங்களையும் இடம்பெற்றிருக்கு. அப்படியான சொர்க்கத்தின் இசைப்பயணத்தை திரை இசையின் வழியை தொடங்கலாம். இது திரைக்களஞ்சியம். இன்றைய தலைப்பு சொர்க்கம். இந்த தலைப்புல பாடல்களை எழுதி தொகுத்து அனுப்பியிருக்காங்க ஜே ஜெயசேகரன் லிங்கோட்ல இருந்து. சிலருக்கு தாயின் மடி சொர்க்கம், சிலருக்கு காதலின் அருகாமை சொர்க்கம், சிலருக்கு இசையே சொர்க்கம். அதனால தான் திரைப்பட பாடல்களையும் சொர்க்கம் அப்படிங்கிற வார்த்தை பல அழகான வடிவங்கள்ல வளைச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த தலைப்பில் முதல் பாடல் என்ன அப்படின்னா, சொர்க்கமே என்றாலும் அப்படிங்கிற பாடல். ஊரு விட்டு ஊரு வந்து அப்படிங்கிற படத்துலேருந்து இளையராஜா பாடிய பாடல். இளையராஜா மியூசிக்கில் கேட்கலாமா? ஸ்டேட்டின் குமரேஃபம் 101.

சொர்க்கம் அப்படிங்கிறது ஒரு இடம் மட்டுமல்ல, மனநிறையும் ஒரு உணர்வு. ஒவ்வொருவருக்கும் சொர்க்கத்தோட அர்த்தமும் வேறுபடும் இல்லையா. பல திரைப்படங்களில் தாயின் அன்பை சொர்க்கத்துடன் ஒப்பிட்டு பாடியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த ஒரு பாடலை கேட்கலாம். உன்னை சொல்லி குற்றமில்லை அப்படிங்கிற படத்துல இருந்து சொர்க்கம் சொர்க்கத்தின் வாசப்படி அப்படிங்கிற பாடலை பாடியிருக்காங்க. கே ஜே எஸ் தாஸ், சித்ரா, கேட்கலாமா?

மனித வாழ்வில் முழுவதும் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு வார்த்தை சொர்க்கம். அது எங்கே இருக்குது? வானத்திலா, மனசுலா, அன்பிலையா? தமிழ் திரைப்படங்கள் இந்த சொர்க்கம் அப்படிங்கிற வார்த்தையை பல விதங்களில் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு இல்லையா. ஸோ இசையின் சொர்க்கம் அப்படிங்கிற பரிமாணத்தில் திரை இசை நமக்கு காட்டியிருக்கு. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை தேடும் ஒரு இனிய இசை பயணம்தான் இன்றைய திரைக்குளஞ்சி நிகழ்ச்சி. ஸோ இந்த பாடலில் தொகுத்து அனுப்பியிருக்கிறது யார் அப்படின்னா, ஜெய் ஜெயசேகரன் லிங்கோட்லேருந்து. சொர்க்கம் அப்படிங்கிறது ஒரு இடமில்ல, ஒரு உணர்வு அப்படின்னு கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க. சிலருக்கு குடும்பமே சொர்க்கம், சிலருக்கு நண்பர்கள் சொர்க்கம், சிலருக்கு இசையே சொர்க்கம். ஸோ இந்த இசையில் அடுத்து பயணிக்க போகுது நம்ம ஒரு திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் ஸ்வர்ணலதா பாடிய பாடல். பாடலுக்கு இசை மகேஷ் செட்டின். குமரி FM 101.

ஒரு குழந்தையோட சிரிப்பில் சொர்க்கம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு தாயின் அரவணைப்பிலையும் சொர்க்கம் இருக்கும். வாழ்க்கையின் சிறிய மகிழ்ச்சிகள் தான் உண்மையான சொர்க்கம் மறைந்து கிடைக்குது அப்படின்னு பல திரைப்படங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட திரைப்படத்தில் இதுதான் லலிதா அப்படிங்கிற படம். சொர்க்கத்திலே முடிவானது அப்படிங்கிற பாட்டுக்கு பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், கண்ணதாசன் வரிகளை எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில். கேட்கலாமா?

சில நேரங்களில் நம்மளோட பழைய நினைவுகளே ஒரு சொர்க்கமாக மாறிடுது. பள்ளி நாட்கள், பழைய நண்பர்கள், முதல் காதல், முதல் குடும்ப விழாக்கள், இது எல்லாமே வாழ்க்கை நமக்கு கொடுத்த சிறிய சொர்க்கம் தான். ஸோ இந்த சொர்க்கம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு பாடல் வருது எங்கள் மாமா திரைப்படத்தில். ஸ்டேட்டின் குமரி எஃப்எம் 101.

அன்பு நேர்களே, இந்த சொர்க்கம் என்ற வார்த்தையை ஒரு மையமாக வச்சு ஒரு இனிய இசை பயணத்தை மேற்கொண்டோம் இல்லையா? வாழ்க்கையில் நாம் தேடும் சொர்க்கம் தொலைவில் இல்லைங்க. நம்ம நேசிக்கும் மனுஷர்களோட அன்பிலையும் மனதை வருடும் இசையிலையும் நமக்கு கிடைக்குது. சிறு சிறு மகிழ்ச்சியிலும் அது இருக்கு. இன்றைய திரைக்கலைஞர் நிகழ்ச்சியில் எங்களோட இணைந்து பயணித்ததற்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் புதிய வார்த்தை, புதிய சிந்தனை, புதிய இசையுடன் உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்கள் வாழ்க்கையில சொர்க்க தருணங்களை ரசிச்சுக்கிட்டே இருங்க. நான் உங்கள் ஆர்ஜே திலகவதி. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: பொருட்களை சரியான விலை கிடைக்க வைக்கணும்தான் அவங்களுடைய நோக்கம். இப்ப அவங்க விவசாயிகளுடைய விளைபொருட்களை உற்பத்தி பண்றாங்க, பல்வேறு மதிப்பு கூட்டிய பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய பொருட்களை எல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், வெளியில எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றோம். மூன்று முக்கியமான தேசிய அளவிலான மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்மாநில கூட்டுறவு சங்கங்களை மத்திய கூட்டுறவு அமைச்சகம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை முதல்ல சொல்லக்கூடியது நேஷனல் கோஆபரேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனம். கிராமங்கள்ல செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ மாவட்ட அளவுல செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ இந்த ஏற்றுமதி சங்கத்துல உறுப்பினராக முடியும். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்கள்ல இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இந்த நிறுவனம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காகவே பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்டக்கூடிய நிறுவனம். ரெண்டாவது சொல்லக்கூடியது பாரதிய பீச் சகாரி சமிதி லிமிடெட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து விதை கூட்டுறவு சங்கமா தேசிய அளவுல உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப விதை அப்படின்னு சொல்லும் போது ஒரு விவசாயி ஒரு தனியார் கடையில ஒரு உரக்கடையில போய் அவரு விதை வாங்கிட்டு வர்றாரு, அதை வச்சு அவரு உற்பத்தி பண்றாரு. அவரு கஷ்டப்படுறாரு, இரவும் பகலும் வேலை பாக்குறாரு. ஆனா அந்த விதை தரமானதா இல்லைன்னா அவர் என்ன கஷ்டப்பட்டாலும் அதுல இருந்து உண்மையாக வரக்கூடிய அந்த விளைபொருள் பலன் அப்படிங்கறத அவருக்கு கிடைக்காது. நம்ம விவசாயத்துல ஒரு முன்னணி நாடா இருக்கும், ஆனா ஒரு குறிப்பிட்ட விதைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அயல் நாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஹைபிரிட் விதைகளையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. சோ இந்த நிலை மாறணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் விதை கூட்டுறவு நிறுவனம். சோ இந்த நிறுவனம் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, உலகத்தரமான விதைகளை கண்டறிஞ்சு அதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு தரமான விதைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இயற்கை விவசாய பொருட்களுக்கான நேஷனல் கோஆபரேட்டிவ் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற தேசிய அளவிலான கூட்டுறவு நிறுவனம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆர்கானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். மக்கள் சிறுதானியங்களை நிறைய இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த இயற்கை விவசாய பொருட்களையும் இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான தனி பிரத்யேக கடைகள் எல்லாம் இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம இயற்கை விவசாயத்திலையும் கால் பதிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பாரத் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஆர்கானிக் விவசாய பொருட்களை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செஞ்சு நாடு முழுவதும் விற்பனை செய்வதற்கான இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
1: கூட்டுறவுத்துறை அப்படின்னாவே ஒரு பழமையான சிஸ்டம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா இப்போ வந்து டெக்னாலஜி மூலமா வந்து நிறைய புதுமைகளை வந்து அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான புதுமைகள் சார்?
2: 2025 தான் அந்த புது கொள்கை வந்தது. சோ அந்த கொள்கை கொண்டு வந்ததற்கு நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவு எல்லா இடத்துக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக கொள்கையை கொண்டு வந்தார். கூட்டுறவு நிறுவனங்கள் எல்லாம் அவங்களோட செய்யக்கூடிய பிசினஸ் எவ்வளவு ஈஸியா எப்படி செய்யணும், அதுக்கு உண்டான பெசிலிட்டி பர்டிகுலர்லி சட்ட திருத்தங்கள் எல்லாம் செஞ்சு அதன் மூலமாக நம்ம கூட்டுறவு எல்லாம் சிறப்பாக பங்கேற்க வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது, அது ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கூட்டுறவு கல்வி பயிற்சி ஆராய்ச்சி, அதற்காக அதிக இளைஞர்கள் பெண்கள் இந்த கூட்டுறவுல வந்து கொண்டு வரணும்னு பார்த்து அவர்களுக்கு நிறைய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர்றதுக்காக இந்த கொள்கைகள் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா முதன் முதலாக நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி கூட்டுறவு பல்கலைக்கழகங்கிறது இந்தியாவில அது மாதிரி எதுவும் இல்லை. அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டு அதுல ஒரு தேசிய கூட்டுறவு, அதாவது திரிபுவன் சாக்கார் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது வந்து குஜராத்ல ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இர்மான் ஒரு நிறுவனம் இருந்தது, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆனந்த். சோ அதை வந்து ஒரு கூட்டுறவு பல்கலைக்கழகமாக மாற்றி இருக்கிறார். இதுக்காக பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய கூட்டுறவு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களை வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸா உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு கூட்டுறவு கல்வி பயிற்சி இதுக்கெல்லாம் முக்கிய நோக்கங்கள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கான்செப்ட், மற்ற பிரைவேட்ல இருக்கிற மாதிரியே நம்ம கூட்டுறவுக்கு அந்த மாதிரி இருந்தா டிரைவர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் உபயோகமா இருக்கும்னு பார்த்து பாரத் டாக்ஸிங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் கோஆபரேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. டிரைவர்ஸ் எல்லாம் அதனால பயனடைஞ்சிருக்காங்க. தேசிய கூட்டுறவு கொள்கை மூலமாக நிறைய திட்டங்களை வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கிறது.
1: ரகுபாலன் சார், தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் இளைஞர்களை வந்து கூட்டுறவுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சின்னு இதை சொல்லலாமா சார்?
0: நிச்சயமா. தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய திரிபுவன் சகாரி பல்கலைக்கழகம்ங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது கூட்டுறவுக்கான ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரியான பணியாளர்களை கூட்டுறவுக்கு அனுப்பணும் அப்படிங்கறதான் இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுடைய நோக்கம். சார் குறிப்பிட்டாங்க மூணு விஷயம், ஒன்னு கல்வி, ரெண்டாவது பயிற்சி, மூன்றாவது ஆராய்ச்சி. இந்த மூன்று விஷயங்களையும் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பல்கலைக்கழகம். அல்டிமேட்டா அப்போ இது மூணையுமே நம்ம இளைஞர்களுக்கு தான் கொடுக்க போறோம். அப்போ அடுத்த கட்டமா இளைஞர்களை கூட்டுறவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறது கூட்டுறவு கொள்கையினுடைய முக்கியமான ஒரு அம்சம். ஒன்று டிஜிட்டலைசேஷன், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களை கூட்டுறவுக்குள்ள

0: கொண்டு வந்து இந்த கூட்டுறவு குடையின் கீழ் இளைஞர்களை அதிகப்படியாக கொண்டு வந்து இந்த பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டலைசேஷன் ஓரியன்ட் கோர்சஸ் நமக்கு இருக்கணும், அதில் திறமை வாய்ந்தவர்கள் இருக்கணும். இது நம்ம அடுத்த கட்டமாக கொண்டு வரக்கூடியவங்க. இன்னைக்கு பல லட்சம் பேர் கூட்டுறவுகளை பணியாற்றிட்டு இருக்கிறாங்க, அவங்கள வச்சு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டுறவுகளை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அப்போ அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கணும், அதற்கும் பல்கலைக்கழகம் அடுத்தடுத்து முன்னெடுப்புகளை எடுக்கும்.
1: நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய முக்கிய நோக்கமே என்னென்னா கூட்டுறவு கல்வி பயிற்சி. அந்த வகையில் நாங்களும் வந்து கூட்டுறவு பல்கலைக்கழகத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை நாங்களும் வழங்க இருக்கிறோம்.
0: ஏற்கனவே 7 மாநிலங்கள்ல ஆரம்பிக்க போறாங்க. அடுத்த கட்டமா நம்ம தமிழ்நாட்டுக்கு

0: ஏற்கனவே 7 மாநிலங்கள்ல ஆரம்பிக்க போறாங்க. அடுத்த கட்டமா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்கும்போது நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய நடேசன் கூட்டுறவு பயிற்சி மேலாண்மை நிலையத்திலேயே திருபுவன் சாகக்காரி பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ் படிப்புகளையோ பட்டப்படிப்புகளையோ இங்கேயே கொடுப்பதற்கான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: மாணவர்கள்ட்ட பல்கலைக்கழகமாக வழங்கப்படுகிற சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா மதிப்பை கொடுக்கும். கூட்டுறவு பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிச்சு
2: ஒரு கூட்டுறவு
1: யூனிவர்சிட்டி மூலமா டிகிரி வாங்கி நாங்கள் கூட்டுறவு நிறுவனத்தில் வந்து வேலை செய்யறோம் சொன்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பாக இருக்கும்.
0: ஏன்னா இது ஒண்ணுதான் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரே கூட்டுறவு பல்கலைக்கழகம், வேற எங்கேயும் கூட்டுறவுக்கான தனி பல்கலைக்கழகம் கிடையாது.
1: அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கூட்டுறவு அமைச்சகம் தான் நம்ம சொல்லலாம்.
0: இந்த பல்கலைக்கழகம் வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகவும் கொண்டு வந்திருக்காங்க.
2: கல்வியிலையும் சிறப்பான முன்னெடுப்பு வந்து கூட்டுறவு அமைச்சகம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இளையோருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் சார். கரும்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சர்க்கரை ஆலைகள் அதனுடைய பொருளாதார பலத்தை அதிகரிக்கிறதுக்காக ஒரு 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மாபெரும் கடன் திட்டத்தையும் வந்து கூட்டுறவு அமைச்சகம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார், எந்த அளவுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு இது வந்து பயனளிக்கும்?
0: சர்க்கரை ஆலைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய சர்க்கரை ஆலைகள் முன்னாடி செயல்பாட்டில் இருந்தது, இன்னைக்கு நிறைய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பெரிய அளவில் செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான உற்பத்தி செலவு அப்படிங்கிறது அதிகம். ஒரு 10,000 கோடி ரூபாயை தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்தின் கீழே இந்த திட்டம் NCDC-ன் கீழே செயல்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளில் இருந்து பல்வேறு மதிப்புள்ள பொருட்களை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள்லேயே எத்தனால் உற்பத்தி ஆலைகளை அமைப்பதற்கான வசதி இந்த 10,000 கோடியின் கீழே கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பெற முடியும். ரெண்டாவது, மின்சார தயாரிப்பு. அந்த கரும்பு சக்கையிலிருந்து அதை எரிபொருளாக பயன்படுத்தி நம்மளால் மின்சாரம் தயாரிக்க முடியும். ஸோ அதையும் பண்ணுறதுக்கு இதில் ஏற்பாடுகள் செய்யப்படுது. மத்திய அரசாங்கம் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய எத்தனாலை கொள்முதல் செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் உற்பத்தி செய்கிற பட்சத்தில் மத்திய அரசாங்கத்தில் அதனை விற்பனையும் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மொலாசஸ்ன்னு சொல்லக்கூடியதான் பேஸ் ஃபார் எத்தனால். ஸோ அதற்கான GST அப்படின்னு பார்த்தோம்னா 28%லிருந்து 5% குறைஞ்சிருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட உற்பத்தி செலவில் வரி 5% குறைஞ்சிருது. அடுத்த கட்டமாக எத்தனால் அப்படிங்க உற்பத்தி செய்யும் போது பெரிய அளவில் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் வருமானத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். கூட்டுறவுகள் அதனுடைய சேவைகள் எவ்வளவு வளர்ந்தாலும், அதனுடைய வருமானம் எவ்வளவு வளர்ந்தாலும் நேரடியாக அதனுடைய பலனுங்கிறது அவங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் போய் சேரும்ங்கிறத நிச்சயமா நம்மளால சொல்ல முடியும்.
2: நிச்சயமா வெங்கடேஷ் சார், இப்போ கரும்பு விவசாயிகளுக்கு வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தொகை கிடைக்கிறதுல ஒரு சின்ன இழுபறி இருந்த மாதிரி ஒரு சூழல்லாம் கூட இருந்திருக்கு. இப்ப அந்த மாதிரி இல்லாம உடனுக்குடன் வந்து தொகை கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாமா?
1: கண்டிப்பாக, சுகர் ஃபேக்டரிக்காகவே தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் மூலமாக நிதி வழங்கப்பட்டிருக்கிறது, சுழற்சி நிதி கிடைக்கிறது. ஸோ அதனால விவசாயிகளுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கரும்புக்கு உடனடியாக விலையை வந்து கொடுத்து விடுகிறார்கள். ஸோ அதுக்கு வந்து பணம் இவங்களுக்கு ரொட்டேஷனுக்கு இருக்கிறதுனால வங்கிகள் சர்க்கரை ஆலைகளுக்கு கடன் வழங்குவதனால் முடிகிறது.
2: மேலும் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகளை வந்து பலப்படுத்துறதுக்காக RBI-யோட சேர்ந்து என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் வந்து அமைச்சகம் எடுத்திருக்காங்க சார்?
1: கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்கோ, அதே மாதிரி இந்த நகர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வங்கி தான் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். இந்த அமைச்சகம் வந்து உருவாக்கப்பட்டதுல இருந்து நகர கூட்டுறவுக்கு நிறைய வசதிகள் செய்து கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது. பர்டிகுலர்லி என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு அம்பரலா ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கி அதன் மூலமாக எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு அவர்களுக்கு தேவையான கடன் வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். தொடக்க வேளாண்மை சங்கத்தில் கணினிமயமாக்கினார்கள், அதே மாதிரி அனைத்து நகர கூட்டுறவு வங்கிகளும் கணினிமயமாக்கப்பட்டு விட்டது. கவர்மெண்ட் அதற்காக ஒரு அலுவலர்களை நியமித்து இவர்களுக்கு தேவையானதை வந்து அவங்க பூர்த்தி செய்ய கணினிமயக்கல். அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி ஒரு பிரைவேட் பேங்க்ல ஒரு இந்த இன்டர்நெட் பேங்கிங்கோ மொபைல் பேங்கிங் சர்வீஸ் டோர் ஸ்டெப் டெலிவரி அதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கிறது கணினிமயமாக்கல்னால. அர்பன் பேங்க்ல எல்லாம் பத்தி அனைத்து வகையான கடன்கள்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார். வீடு கட்டுவதற்கும் 20 லட்சம் வரைக்கும் கடன் லிமிட்டை வந்து உயர்த்தி இருக்கிறார்கள். நிறைய நகர கூட்டுறவு வங்கிகள் பல்வேறு விதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள்.
2: தங்க நகைக்கான கடன் வரம்பு உயர்த்தப்பட்டிருக்கா சார்? தற்காலத்துல தங்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளா பார்க்கப்படுது, ஏன்னா அதை வச்சு இன்னொரு முதலீட்டை அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான்.
1: இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கடனே பாத்தீங்கன்னா நகை கடன் தான். கூட்டுறவுக்கு எந்த வகையில் பாத்தீங்கன்னா அது ஒரு செக்யூர்ட் லோன் சொல்ல

0: முடியாதனால அனைத்து மக்களும் நகை வைத்திருக்கிறதுனால உடனடியாக அவருடைய பண தேவைக்காக அந்த நகை கடன் வாங்குறாங்க. கூட்டுறவு தான் அதிகமாக நகை கடன் வழங்குகிறது.
1: அந்த வரம்பு வந்து உயர்த்தப்பட்டிருக்கா சார்?
2: நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்லும் போது நகரங்கள்ல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், டெய்லி வேலைக்கு போகக்கூடியவங்களா இருக்கலாம், அவங்களுக்கான தேவைகள், சிறு வியாபாரிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்காகவே செயல்படக்கூடியதா இந்த நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்றோம். ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கிறது எல்லா வங்கிகளுக்குமே உண்டு. அதுல நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு பார்த்தோம்னா ஒரு 60% அப்படிங்கிறது இன்னைக்கு நிலைமையில ஆர்பிஐனுடைய ரேட்டா இருக்கு. சோ அவங்க ஒட்டுமொத்த கடன்ல 60% இந்த முன்னுரிமை துறைகள், அதுல ஒரு சில துறைகள் கொடுத்துருப்பாங்க, அந்தந்த துறைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இந்த முன்னுரிமை கடன்களை அதிகப்படியா கொடுக்கறது நகர கூட்டுறவு வங்கிகள். எந்தெந்த நகர கூட்டுறவு வங்கிகள்லாம் இந்த 60% சரியா பண்றாங்களோ அவங்களுடைய தங்க நகை கடனுக்கான பண வரம்பு அப்படிங்கறது 2 லட்சத்திலிருந்து 4 லட்சமா உயர்த்திருக்கிறாங்க.
1: கூட்டுறவு அமைச்சகம்னு அப்படின்ற ஒரு தனிப்பட்ட அமைச்சகம் ஆரம்பிச்சு 5 ஆண்டுகளை வந்து நெருங்கிட்டு இருக்கோம். இந்த சூழல்ல என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு ரொம்ப சிறப்பா ரெண்டு பேருமே வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம தமிழக மக்களுக்கு கூட்டுறவு அமைச்சகத்தோட இந்த செயல்பாடுகளை சேவைகளை என்ன மாதிரி பயன்படுத்திக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்?
0: அதாவது ஒண்ணு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்மளோட தமிழ்நாடு வந்து கூட்டுறவுத்துறையில மிகவும் முன்னோடியான ஒரு மாநிலம். நிறைய திட்டங்கள் அரசு வழங்கியிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அனைத்து திட்டங்களும் நம்ம தமிழகத்திற்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். விவசாய கூட்டுறவு சங்கத்திலிருந்து நகர கூட்டுறவுங்களிலிருந்து மீனவர் கூட்டுறவு, அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் அந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், கடன் வசதிகள், கிடங்கு வசதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கூட்டுறவுகளும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
1: ரொம்ப சிறப்பான கூட்டுறவு அமைச்சகத்தோட சேவைகளை மக்கள் எவ்வாறு பயன்படுத்திக்கலாம்னு நீங்க வழிகாட்டுறீங்க சார்?
2: நம்மளுடைய கூட்டுறவுகளுடைய உறுப்பினர்கள் முதல்ல அவேர்னஸ் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். உறுப்பினர் அப்படின்னா நமக்கு தான் முன்னுரிமை, நமக்கு தான் பல்வேறு விதமான உரிமைகள் அங்க இருக்கு. நம்ம போய் பார்க்கணும் சங்கம் சரியா செயல்படுதா. ஒவ்வொரு ஆண்டும் கூட்டுறவு சங்கத்துல ஆண்டு பேரவை கூட்டம் நடக்கும், அதுல போய் நம்ம கலந்துக்கிறோமா? கூட்டுறவு சங்கத்துல தேர்தல் நடக்கும் போது நம்ம கலந்துக்கிறோமா? நம்ம ஊர் சங்கத்துல தேர்தல் நடக்குதுன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தலைவர் ஆகிறதுக்கு நிக்கிறாங்களா? இப்படி நம்ம ஜனநாயகத்துல சரியான முறையில ஓட்டு போடணும்னு நினைக்கிறோமோ? கூட்டுறவு சங்கம்ங்கிறது ஜனநாயக முறையில மக்களாட்சி முறையில செயல்படக்கூடிய அமைப்பு.
1: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளா நிறைய மக்கள் நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. ஒவ்வொரு அமைச்சகம் வாயிலா வந்து நிறைய திட்டங்கள் வந்து மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல கூட்டுறவுத்துறைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தனி அமைச்சகம், அதுலயும் வந்து 5 ஆண்டுகளை வந்து நிறைவு செய்ய போகுது. அந்த அமைச்சகத்தோட செயல்பாடுகள் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில வந்து இருக்கு. மக்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி சார்.
0: நன்றி,
2: நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
4: மனதின் குரலாக,
5: சிரிப்பின் மகிழ்வாக,
4: ஆனந்தத்தின் நிறைவாக
5: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
4: குமரி பண்பரை 101.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 9:30. திரை இசை கேட்கலாம். ஒரு நல்ல பாடல் அது வெளியான காலத்தை தாண்டி பல ஆண்டுகளுக்கு பிறகும் நம்மளோட மனசுல ஒலிச்சுட்டே இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட காலங்களில் கடந்த சில இனிய திரை இசை பாடல்களோட அடுத்த 1/2 மணி நேரம் உங்களோட பயணிக்கிறோம். 80ஓட மென்மை, 90ஓட காதல், 2000ஓட துள்ளல், இப்படி பல வண்ணங்களில் கொண்ட இசை பயணம் தான் இது. தொடங்கலாமா திரை இசையா? மண் வாசனையும் மெலடியும் ஒன்றாக கலந்த பாடல்கள் என்றாலே 80களில் இசை நம் இன்ன இசை நம்மளோட நினைவுக்கு வரும். அந்த இனிமை இன்னுமே குறையாது. அப்படி வந்த ஒரு படம் தான் அம்மன் கோவில் கிழக்காலை. கே ஜே யேசுதாஸோட குரல்களில் சித்ராவும் இணைஞ்சு பாடியிருக்காங்க. இளையராஜோட மியூசிக்கில் கங்கை அமரன் வரிகளில் நம்ம கேட்கலாம். உன் பார்வையில் கேட்கலாமா?

காலம் மாறினாலும் காதல் பாடலுக்கு இருக்கும் வரவேற்பு மட்டும் மாறுறதே இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இளைஞர்களோட மனதை வென்ற திரைப்படம் தான் அமர்கழம். ஸோ இந்த படத்துலேருந்து உன்னோடு வாழாத அப்படிங்கிற பாடலை பாடியிருக்காங்க சித்ரா. பரத்வாஜோட மியூசிக்கில் வைரமுத்து வரிகளில் ஸ்டேட்டின் குமரஃபம் 101.

ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவர்களுக்குன்னு ஒரு இசை அடையாளம் இருக்கு. 2000ல தொடங்கி வந்த பல பாடல்கள் இன்னும் பிளேலிஸ்டுகளில் இடம் பிடிச்சிட்டு இருக்கு. அப்படி வந்த ஒரு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லி அர்ஜுனா. எஸ் பி பாலசுப்ரமணியம், சொர்ணலதா பாடிய பாடல். ஏ ரஹ்மான் மியூசிக், வரிகள் வைரமுத்து ஸ்டேடியன், குமரி எஃப்எம் 101.

இசை இருக்கும், இனிமை இருக்கும், இதயம் முழுதும் சந்தோஷம் இருக்கும். குமரி எஃப்எம் 101. இசை அப்படிங்கிறது நினைவுகளோட மொழின்னு சொல்லலாம். சில பாடல்கள் நம்மளோட பள்ளி நாட்களுக்கும் சில பாடல்கள் கல்லூரி நாட்களுக்கும் அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இடம்பெற்ற திரைப்படம் ஆஞ்சநேயா. ஸோ இந்த பாடத்துலேருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

கேட்டபாடல் இடம்பெற்ற திரைப்படம் பசங்க. காலங்கள் கடந்த இனிய திரைப்பட திரைசைகளோடு அமைந்த இன்றைய இசைப்பயணம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. பழைய நினைவுகளையும் இனிய தருணங்களையும் மீட்டு தந்த இந்த பாடல்கள் உங்கள் மனதையும் வருடி இருக்கும் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் ஒரு இசை தொகுப்புடன் சந்திக்கும் வரை இசையோடு இணைஞ்சிருங்க கும்பிழிப்பான் வலை 101. ஸோ பாடல்கள் முடிஞ்சிருக்கலாம், ஆனால் அவை தந்த நினைவுகள் என்றும் முடிகிறதில்ல. ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க கும்பிழிப்பண்பலை 101. அடுத்து வருகிறது நிலா மற்றும்

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10 மணி. இரவின் அமைதியையும் நிலவின் மென்மையும் இசையின் இனிமையையும் ஒன்றாக கலக்கும் இந்த அழகான நேரத்தில் குமரி எஃப்எம் 101 அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தோடு. நீங்கள் கேட்டு ரசிக்கவும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு பாடல்களை நினைவூட்டும் வகையில் காத்திருக்கிறது நீளாமற்றம் நேரல் விடும். நில ஒளி பரவும் இந்த இரவில் உங்கள் மனம் விரும்பும் பாடல்களோடு, உங்கள் மனம் பேசும் வார்த்தைகளோடும் அடுத்த சில மணி நேரம் உங்களோடு பயணிக்கப் போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கணுமா? தொடர்பு கொள்ளுங்க 260-240 மற்றும் ஒரு எண் 290-7222, இணைப்பு எண் 04652. மற்றொரு கைபேசி எண் 8903250703.

0: நான் உங்கள் ஆர்ஜி திலகவதி. ஆரம்பமாகிறது நிலாமற்றம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கலிஜால இருந்து மோகன் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாம்?
1: படம் பாவமன்னிப்பு, படம் சில திருப்பா திரர் அழுவாள், அந்த பாட்டு
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி.

0: நிலாமற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சார். யார் யார் பேசுறீங்க?
1: புன்னிநகர் ஜெய ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாம்?
1: வட மகாராஷ்டிரா ஜெயவாதி மிஷனில் வெற்றி பார்க்கும்
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: நிலாமற்றம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கன்னு
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல மார்க்கம் சார், சொல்லுங்க.
1: நான் கண்கள் பார்த்து பிரான்சிஸ் மேடம். படம் ராஜா பாடல், கல்யாண பொண்ணு கடை பக்கம் போனா அண்ணால பார்த்து துடிப்பது நானாம். காதல் போதை ஊட்டும் பாவை நீ தானே, இனி காதல் வேணும்.
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை நூற்றில் நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்.

0: காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார், பேர் சொல்லுங்க.
1: பாரசாலை, கிருஷ்ணமூர்த்தி. படம் அடிமைத்தல், தாய் இல்லாமல் நான் இல்லை தொடங்கும் பாடல்.
0: பல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

வாங்கிவாள் தவறினை பொறுப்பா.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 10:26 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. நிலாவற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
3: சொல்லுங்க சார், என்ன பால் கேட்கலாம்?
4: அம்மையான லட்சுமி நம்பரத்துல தங்க தேரோடும் வீதியிலே, தங்க தேரோடும் வீதியிலே ஊர் கோலம் போகுதா, இல்லையா பாடுவாங்க?
3: பால் கேட்கலாம், நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

உன்னை பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா இவ மத்தவங்க.

0: நிலாமற்றம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சண்முகம் மேற்கு சிறப்பில் மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் தியாகம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இருந்து ஒன்று மனசாட்சி, அந்த பாடல் மேடம்.
0: பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பான சோதிக்கு அன்பான்
0: வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: தேனில நம்ம படிய மலரே மலரே தெரியாது.
0: பாடல் கேட்கலாம். நன்றி.

நிலாமற்ற நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாம்? பால் கேட்கலாம், நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

0: நேரம் 10:45 நீங்கள் இணைந்திருப்பதுக்கும் ஒரு பண்பலை 101 நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சியில் இணையும் நீயர் வணக்கம்.
1: வணக்கம். உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில்
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பால் கேட்கலாம்?
1: ஆண்டம் கட்டளை, அது டிஎம்எஸ் ஐயா சுசீலாவுமா இணைந்து போடுதுங்க. அமைதியான நதியிலே ஓடம் ஓடம் மழவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் அப்படி சொல்லுங்க. ஞான பாடலும் இரவு நேரத்தில் நேரில் வந்து எனக்கு
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: வாழ்க்கைக்கு நன்றியமா நன்றி.

0: நிலாமற்ற நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: குமரி பண்பலை 101 நாகர்கோயில் வானொலி நிலைய உறவுகளுக்கு பணிவான முன்னிற வணக்கம். நான் திருப்பூர் மாநகர் பன்னரை பாராட்டு சேரங்கத்தான் பேசுகிறேன். அனைவருக்கும் உலக சுடர் நாள்
0: வாழ்த்துக்கள் சார். என்ன பால் கேட்கலாம்?
1: வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் வர நினைக்கிறேங்க. திரைப்படத்தின் பெயர் பூவிழி வாசலிலே, திரைப்படத்தின் பாடல் ஒரு கிளியின் தனிமையில் என்ற பாடலே ஒரு
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றது நன்றி,
1: வணக்கம்.

0: நிலாமற்றம் நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆடிவள்ளி படத்துல இருந்து அண்ணா மீனியலை வாசல் குழலலை மதுரை மீனாட்சி.
0: பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நன்றி.
1: நன்றி மேடம்.

நிலவோடு தொடங்கிய இன்றைய இசை பயணம் இனிய நினைவுகளோடு நிறைவடைகிறது. உங்கள் அன்பான விருப்ப பாடல்கள் இன்றைய நிலாமிச்சத்தை மேலும் அழகாக மாற்றியது. இந்த இரவு உங்களுக்கு அமைதியையும் இனிய உற்சாகத்தையும் தரட்டும். மீண்டும் இதே நேரத்தில் இதே அன்போடு உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜி திலகவதி பிரம்மபுத்திரன் விடைபெறுகிறேன். நிலாவானில் தொடரட்டும், இசை உங்கள் மனதில் தொடரட்டும். குமரி எஃப்எம் 101 உடன் இணைஞ்சிருங்க. இனிய இரவு வணக்கம். இனி தொடர்வது மனசு மயங்கும் திரைசை.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் நாம நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நிறைய செயல்களை செஞ்சிட்டு இருக்குது. ஆனா நாம சில நேரங்கள்ல நம்மளுடைய சுயநலத்திற்காக நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த எல்லா ஜீவராசிகளையும் கஷ்டப்படுத்துறோம், காயப்படுத்துறோம். நமக்கு சுத்தமான காற்றை தரக்கூடிய மரம், தாகத்தை தீர்ப்பதற்காக இயற்கையாகவே படைக்கப்பட்ட சுத்தமான குடிநீர், எவ்வளவுதான் வெயில் அடிச்சு நம்மளை கொட்டி தீர்த்தாலும் சில்லுன்னு அடிக்கக்கூடிய ஒரு இளமான ஒரு தென்றல் காற்று, இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நமக்காக நடந்துட்டு இருக்குது. ஆனா நாம நம்மளுடைய வீடுகளை அகலப்படுத்துறோம், நிறைய பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கக்கூடிய மரங்களை அழிச்சிட்டோம். தூய்மையான காற்றுக்கு எங்க விலை கொடுத்து வாங்க போறோம்னு தெரியல.

ஏன் இன்னைக்கு திடீர்னு மனசு மயங்கும் நிகழ்ச்சிகளும் இதை பத்தி பேசுறோம் தானே யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு உலக சுற்றுப்புற சூழல் தினம். நாம நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த இயற்கை மீது கொஞ்சம் கரிசனத்தோடு நடந்துகிட்டோம் அப்படின்னா அந்த இயற்கை நம் மீது அளவுக்கு அதிகமான கருணையையும் இரக்கத்தையும் பொடிய காத்திருக்கிறது. இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சி இயற்கை சம்பந்தப்பட்ட பாடல்களோடு வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:18 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை, நிறைய பாடங்களை ஏதோ ஒரு வகையில் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதாவது எதையும் எதிர்பார்க்காமல் வாழணும் அப்படின்ற விஷயத்தை இயற்கை கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும், இவங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் பெய்கின்ற மழை எல்லா நிலங்களையும் நிரப்பிவிட்டு மேடுகளிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்கிறது. மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் கூட அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கிட்ட கொடுத்து அவங்களுடைய பசியை ஆற்றணும் அப்படின்றது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கூட நம்ம இயற்கை கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பறவை இனங்கள், பூச்சி இனங்கள், இது கூட நமக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. ஆனால்

அதெல்லாம் நின்று நிதானமாக கேட்கறதுக்கு தான் நமக்கு நேரம் இல்லை. ஸோ இன்னைக்கு அதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அலசி பார்க்கலாம். காலையிலேருந்து நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு அடுத்ததான் நமக்காக வரக்கூடிய பாடல் எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகளில் கங்கை அமரனுடைய இசையில் அதிகாரி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:12:42 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், இடையில் நடையில் இறைவன் தந்த கோலம், தவழ்ந்திடும் மலையருவி, பறந்து பாடும் பசுங்கிளி, நித்தம் நித்தம் நடைத்தத்தி பழகும் இவள் ஒரு இளங்குருவி. கால் போகும் போக்கில் மனம் போகும் நாளில் கிடையாது தடை போட முள்வேலிதான் நான் போகும் பாதை. நிழல் போல கூட வருகின்ற பூங்காற்றும் என் தோழிதான். நீண்ட தூரம் ஓடும் மேகம் யாரை தேடுதோ, நீரில்லாமல் வாடும் எந்த ஊரை தேடுதோ, நானும் என்னை கேள்வி கேட்கும் நாள் இது. நான் பாடும் பாட்டு தலையாட்டி கேட்டு தினந்தோறும் பூ பூக்கும் தோட்டங்களே, நீரோடை மீது நொடிபோதில் பாய்ந்து இறை தேடும் சென்னாரை கூட்டங்களே, ஆழம் விழுதில் ஊஞ்சல் போட்டு ஆட்டமாடுவேன், ஆவல் தீர தாளம் போட்டு பாட்டு பாடுவேன், வேநீர் காலம் வாழ்த்து கூறும் நாள் இது, திருநாள் இது. ஜானகியனுடைய குரல்ல, இளையராஜாவுடைய இசையில, பிரம்மா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:18:50. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. திருமணத்திலிருந்து அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வாழ்த்துக்கள் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. இரவின் வசந்தம் வந்தது, இனிமை தென்றல் மிதந்தது, இசைக்கோளம் பண்பலையில் இதயராகம் பொழிகிறது, இன்சுவை தொகுப்போடு பாடல் முகப்புரை தேன் சுவை தருகிறது, மனசு மட்டுமா இனி மயங்கும் இது செவிகளும் மகிழ்வுற துவங்கும் சொல்லிட்டு ஃபேஸ்புக் வீரராகவன் தனக்கே உரிய பாணியில் நிகழ்ச்சிக்கு அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசேவாக்கிலிருந்து சவுந்தரராஜன் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து தித்திக்கும் இனிய இரவு வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னரிலிருந்து கலில் அகமது வெல்கம் வெல்கம் டு த ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் ஸ்ரீரங்கத்திலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப இனிமை, ஆரம்பமாக வந்த பாடல் ரொம்ப அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவள் ஒரு இளங்குருவி பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நமக்காக அரண்மனை அன்னக்கிளி தரையில் நடப்பது நடக்குமா, பனியிலும் வெட்டவெளி வெயிலிலும் உள்ள சுகம் அரண்மனை கொடுக்குமா, குழு குழு அறையில கொஞ்சி கொஞ்சி தவழ்ந்தது குடி செய்ய விரும்புமா, சிலு சிலு சிலுவென இங்கிருக்கும் காத்து அங்கு அடிக்குமா, பளிங்கு போல உன் வீடு வழியில பள்ளம் மேடு, வரப்பு மேடு வயலோடு பறந்து போவேன் பாரு, அதிசயமான பெண்தான் புது சுகம் தேடி வந்தேன், கொட்டுகிற அருவியும் மெட்டுக்கட்டும் குருவியும் அடடா அதிசயம், கற்பனையில் மிதக்குது கண்டதையும் ரசிக்குது இதில் என்ன ஒரு சுகம், ரத்தினங்கள் தெரிக்குது முத்துமணி ஜொலிக்குது நடந்திடும் நதியிலே, உச்சந்தர சுழலுது உள்ளுக்குள்ள மயங்குது எனக்கொன்னும் புரியல, கவிதை பாடும் காவேரி ஜதியை சேர்த்து ஆடும் அணைகள் 100 போட்டாலும் அடங்கிடாமல் ஓதும், போதும் போதும் உம்பாட்டு புறப்பட போறேன் நிப்பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சின்ன தம்பி படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேரம் 11:28 3 நொடி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. இளையராஜாவுடைய இசையில கூலி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:33. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மேடை ஏறக்கூடுமோ மீண்டும் நமது நாடகம். நானும் நீயும் சேர்வதால் யாருக்கு என்ன பாதகம்? யாரை சொல்லி நோவது காலம் செய்த கோலம்? உன்னை என்னை வாட்டுது காதல் செய்த பாவம். கண்ணும் நெஞ்சம் என்வசம் இல்லை, என்ன செய்வது சொல்லடி முல்லை. தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, அங்கே சென்று அன்பை சொல்லு. ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:38 47 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இன்றைய நாளின் சிறப்புக்கு ஏற்றவாறு பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காரு. பட்டாபுரம் மணி குட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போவோமா ஒரு ஓலம் பாடலை கேட்டு ரசித்தோம். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வழங்கும் ஒவ்வொரு பாடலும் பசுமை நிறைந்த கிராமத்தில் இருந்த உணர்வை ஏற்படுத்தியது. வழங்கிய சகோதரிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் பிரகாஷ் ஷியாமலா கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மனோவினுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம் வாங்க.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நாளை இரவு 8:05 எனக்குள் நான்.
1: அப்பெல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார். இந்த ரெண்டு ட்ரூப்ல ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலயே வரும்போது கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்கா நீ வரலாம். அப்படிதான் நீ வர்றதுல வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டுல நிக்க முடியும் அப்படிங்கறது வந்து அவர் தான் சொன்னாரு.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்,

நேரம் 11:46 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், வீணையை மீட்டுகின்ற வாணியும் நீ, நாரதர் பாடுகின்ற கானமும் நீ, நீலமேகமே ஓ வானம்பாடியே, சோலை குயில்கள் ஜோடி சேர்ந்ததே, பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே, வசந்த காலம் தேடி வந்தது மதனராகம் பாட வந்திடு. ஆயிரம் காலம் வாழ்ந்திட வேண்டும் தாயாய் நீயும் தங்கிட வேண்டும், தாவியே ஓடி வரும் காவியரியே, ஓவியமே அழகு மேனகையே, கோவில் தெய்வமே ஒரு தீப ஜோதியே, மேலதாளம் கேட்க வேண்டுமே. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது? என் ராசாவின் மனசுல திரைப்படத்திலிருந்து பாடல் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்து உங்களுடைய செவிகளுக்கு வர காத்திருக்கிறது. எஸ் என் சுரேந்தர் மற்றும் சித்ராவோட குரல்ல, இளையராஜாவுடைய இசையில, பொன்னடையானுடைய வரிகளில், இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:52 12 நொடியாகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வர இருக்கிறது. நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ நேயர்களுடைய கருத்துக்கு முன்னாடி நாம் கேட்க போகிற பாடலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாப்போடு சேராதோ பாட்டு தமிழ் பாட்டு, தோப்போடு சேராதோ காற்று பனிக்காற்று, வினாத்தாள் போலே இங்கே கனா காணும் காலை, விடை போல அங்கே நடை போடும் பாவை, ஒன்றாய் கூடும் ஒன்றாய் பாடும் பொன்னால் இங்கு என்னாலோ. ஆறாத ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும், ஆனாலும் வாய்ப்பேச அஞ்சும் இந்த நெஞ்சம், அவள் பேரை நாளும் அசைப்போடும் உள்ளம்.

அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும். மௌனம் பாதி, மோகம் பாதி, என்னை கொள்ளும் என்னாலோ. பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்டு நிலா. கேட்கலாம் வாங்க இதயம் படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக.

நேரம் இப்ப சரியா 11:58 நொடியாக நிமிடமாகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கடத்த நோக்கி பயணம் செஞ்சு வந்துட்டோம். 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகா ஹெட்ஸ், நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஐயப்பராஜ் இணைந்திருக்காங்க. தரைவழி ஒளிபரப்பு கேட்கிறேன், ஒழித்த பாடல்கள் ஒழிக்காமல் வெவ்வேறு பாடல்கள் சிறப்பு, இரவு முழுவதும் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது, சாங்ஸ் செலக்ஷன் சூப்பர், எக்ஸலண்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் அத்தனையும் மனசை மயக்கின அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பம்மல் காமராஜபுரம் புஷ்பா, பாடல்கள் எல்லாம் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நிறைவாக உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெறலாம். இன்பம் தரும் இயற்கை மனித வாழ்வின் வரம் இயற்கை, சுத்தமான காற்றை தரும் இயற்கை மக்களை காக்கும் ஆயுதம் இயற்கை. இதையெல்லாம் நான் சொல்லலை, மகாகவி பாரதியார் சொன்ன வரிகள். இந்த கோடை காலத்தில் நம்முடைய தாகத்தை மட்டும் தீர்க்காமல் வீட்டுக்கு வெளியே சின்னதாக ஒரு பாத்திரத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை கொஞ்சம் தண்ணி வைங்க, மற்ற ஜீவராசிகள் வந்து குடிச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக அதுங்க வந்து அனுபவிச்சுட்டு போகட்டும். உங்களால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. இயற்கையோடு இயற்கையாக மனிதர்கள் வாழ வாழ இந்த இயற்கை ஒருபொழுதும் மனிதர்களை நிராகரிக்கவே நிராகரிக்காது. அதனால் நாம் எந்த அளவுக்கு இயற்கை மீது அன்போடும் கரிசனத்தோடும் இருக்கிறோமோ அதைவிட பல மடங்கு அந்த இயற்கை நம்மிடம் அன்போடும் கரிசனையோடும் இருக்கிறது. அதனால் இது ஒரு கொடுக்கல் வாங்கல் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அன்பை கொடுங்கள், அன்பையே பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நிகழ்ச்சியில் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிக்கலாம், இணைந்திருங்கள் நேர்களே. உங்களிடமிருந்து நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்று 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சேர்ப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள்? புத்தியுள்ள

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை

0: 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3. நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி ஈடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் ராகரத்ன மாலிகச்சி ரீதிகவுளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

0: அடுத்து சதானந்த தாண்டவம். அச்சுததாசர் இயற்றிய பாடல் ராகம் பகுதாரி ஆதிதாளம்.
1: ராகரத்ன மாலிக தியாகராஜ கீர்த்தனை ரீதி கௌள ராகம் ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி இடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஷிவே பாஹிமாம், கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை இஞ்சிக்குடி இடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டோம்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை இணைந்து நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்கலம்.
0: இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை, வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:45. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலையில் தெய்வீகராக.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய தத்ஸதுஸ சாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ.

ஸ்ரீவேங்கடேஷரணௌ சரணம் ப்ரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌம்யோபயந்த்ர முனிநாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீவேங்கடேஷரணௌ சரணம் ப்ரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌம்யோபயந்த்ர முனிநாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீவேங்கடேஷரணௌ சரணம்.

0: நேரம் 5:22 17 நொடி. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம்.
1: சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம்.

சதுர்தம்ஷ்டச்சதுர்புஜஃ ப்ராஜிஷ்ணுர்போஜனம் போக்தா சஹிஷ்ணுர்ஜகதாதிஜஃ அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனி புனர்வசுஃ உபேந்திரோ வாமனஃ ப்ராம்சுர் அமோகஃ சுசிரூர்ஜிதஃ அதீந்திரஸ்ஸங்கிரஹஸ்ஸர்கோ த்ருதாத்மா நியமோ யமஃ வேத்யோ வை